0: வணக்கம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க மணி போய் 8:08. இன்னைக்கு திங்கட்கிழமை செப்டம்பர் 7, 2026.
1: இந்த பக்கம் மோகன் தெய்வீகம் கூட பேசிட்டு இருக்கோம். இன்றைக்கு எதெல்லாம் ட்ரெண்டா இருக்கு இப்போ இதுதாங்க பாணி அப்படின்ற மாதிரி விஷயங்களை தான் நம்ம பகிர்ந்துக்க போறோம்.
0: இந்த ட்ரெண்டை பார்த்து சில பேர் சில செயல்களை தொடங்கி இருப்பாங்க. அதுல வந்து இந்த ஜிம்முக்கு போறது, 10,000 கிலோமீட்டர் நடக்கிறன்றது, நான் இதைதான் சாப்பிடுவேன் அப்படின்றதெல்லாம் அடங்குகின்றது. மலேசியர்களுக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெண்ட் அப்படின்னு சொல்றாங்க.
1: எங்க ஒருவேளை நம்ம செயலையோ நம்ம கொஞ்சம் பின்தங்கி விடுவோம்
0: அப்படின்னு பொதுவா அந்த ட்ரெண்ட் பத்திரிக்கை செஞ்சிருக்கீங்க, அதை பார்த்து திருமணம்ன்றீங்க. சரி சொல்லுங்க.
1: திருமணம்லாம் வந்தா அப்போ ஏதாவது புதுசா ஒரு ட்ரெண்ட் வரணும். அதை வந்து அடுத்தடுத்த திருமணம்ல இணைச்சிக்கிறது ஒரு ட்ரெண்ட் தான்.
0: ஆமா ஆமா ஆமா, அது மாதிரி நிறைய இருக்குல்ல திருமணங்கள்ல. ஒவ்வொரு நம்ம பாத்துட்டு இருக்குமே,
1: ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க.
0: வாங்க பேசுவோம், உங்களுக்காக காத்துட்டு இருக்கோம். மறுவார்த்தை பேசாதே அப்படின்றாரு. சீட்டு
1: கேட்கலாம். இது வணக்கம் மின்னல் சீட்டு.

0: தூங்கெல்லாம் கூடாது, எழுந்திருச்சு ஓடுங்க. ஏன்னா எனக்கு திங்கக்கிழமை 2026 உடைய 8 மாதங்கள் கழித்து செப்டம்பருக்கு வந்தாச்சு.
1: வாய்ப்புகள்
0: இருக்கு, அதை பயன்படுத்திக்கிறேன் அவ்வளவுதான். ஆனா ட்ரெண்ட் ஆகிறதுக்கு முன்ன அதுல நுழையணும்ன்ற ஆர்வம் இல்ல அப்போ. சரி சரி, நன்றி அபி கூப்பிட்டதுக்கு. ஆமா, அவங்க வந்து அந்த மாதிரி ஏதோ ஒண்ணுல இருந்தாங்க. சரி, ட்ரெண்ட் ஆச்சு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க.
2: அதுல என்னன்னா, அந்த மனசு சில சமயங்கள்ல பல விஷயம் யோசிக்கும் இல்லையா, இதெல்லாம் அவங்க எல்லாம் பண்றாங்களே, நம்ம எல்லாம் பண்ணாம இருந்தா எப்படி அப்படின்ற மாதிரி. ஆனா சில சமயங்கள்ல நல்லதாவ எடுத்துக்கணும்.
0: அது ஒன்னு சொல்லுவாங்க, தப்பா நினைக்கல, நான் சொல்லலாமா?
2: நீங்க சொல்றத பொறுத்துதான் இருக்கு.
0: இல்ல,
2: மலேசிய மக்கள் கேக்குறாங்க,
0: பயப்படுத்து.
2: சரி, சொல்லுங்க சொல்லுங்க.
0: மனம் ஒரு குரங்குன்னு சொல்லுவாங்க, அது அலை பாயும், ஆசைப்படும். அதெல்லாம் ட்ரெண்ட் எல்லாம் பார்த்து, ஆனா நன்மையை கொடுக்கிறது நம்மள பொறுத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வேணும்னா அதை நீங்க தொடர்ந்து பண்ணலாம், ஆனா பாதி பேர் அப்படி பண்றது இல்ல அப்படின்றதையும் சொல்றாங்க.
2: நல்ல செயல்களை ட்ரெண்ட் ஆக்குறதெல்லாம் ஒண்ணும் பரவாயில்லைங்க, நல்லது போய் சேரணும் தானே. சரி, நீங்க ஒரே காரணத்துக்காக தொடங்குனீங்களா, அழைத்து சொல்லுங்க.
0: ஆசை வரமை அப்படின்ற புத்தம் புது பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.

0: வணக்கம், மின்னல் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம்.
1: இன்றைக்கு நம்ம அந்த ட்ரெண்டிங் பத்தி தான் பேசிட்டு இருக்கோங்க. சமூக வலைதளங்கள்ல காணொலி வாயிலாகவும் சரி, இல்ல ஒரு சிலர் வந்து ட்ரெண்டுக்காக சில விஷயங்கள் பண்ணிருப்பாங்க, ஏது நல்லா இருக்க அப்படின்னு நீங்க தொடங்கின அது எது வேணா இருக்கலாம், தாராளமா நீங்க அழைத்து சொல்லலாம், எங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்.
0: நம்ம கூட பேசுறதுக்கு நம்ம யமுனா வந்திருக்கிறாங்க. யமுனா கிட்ட பேசுவோம்.
2: ரொம்ப நாளா ட்ரெண்ட்ல இருக்குதானே? ஆமா, ஆனா நான் அத பாய்க்கிற ஒரு இதுல இல்ல. ஆப் இருக்கும், பசங்க பாய்ப்பாங்க அந்த பாடம் செய்யறதுக்குன்னு. அப்ப இடையில ஒரு 2 மாசத்துக்கு முன்னுக்குதான் என் ஃப்ரெண்டு, அவங்க நாங்க வாக்கிங் அந்த மாதிரிலாம் போவோம் பாருங்க, அப்ப அவங்க வந்து அவங்க போட்டோவை எடிட் பண்ணி அங்க பாருங்க நான் காணா எவ்வளவு ஃபிட்டா இருக்கேன் அப்படின்னு வந்து, ஏய் நல்லா இருக்கீங்களா இந்த போட்டோல, அக்கா இது சேட் ஜிபிடி பண்ண வேலை அப்படின்னு அதோட ஆரம்பிச்சேன் நானு.
0: ஓ புரியுது.
2: போட்டோ போட்டுட்டு எனக்கு வந்து நான் ஜிம் வேலை காட்டு, இப்படி காட்டு, அப்படி கேட்ட ஃபிட்டா இருக்கிற மாதிரி காட்ட சொல்லுவேன். அதை பார்த்து பார்த்து எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேட்டா இருக்கும்.
0: சரி, இப்ப அதை பார்த்து நீங்க ஜிம்முக்கு போனீங்களா இல்லையா?
2: இல்ல இல்ல, நான் வாக்கிங் போயிட்டு தான் இருக்கேன். 10K ஸ்டெப் அதுன்னா ஓரளவுக்கு எங்க வீட்டுல சொல்லுவாங்க, இதுக்கு மேல இழைச்சிடாதுன்னு சொல்றாங்க. நம்மளுக்கு வந்து பாக்கும்போது நம்ம நார்மல் உடம்புல இருக்கிற ஒரு பக்கத்து ஃபிட், அந்த ஃபிட் நீங்க பாத்தீங்கன்னா அந்த உடம்பு வேற மாதிரி இருக்கும். அந்த ஃபிட்டான உடம்பு வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் பாருங்க.
0: இப்ப தினந்தினம் அதை பார்த்து நீங்க இப்படி ஆகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லையா?
2: அதை ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அந்த போட்டோஸ் குடுக்கறது, ஆனா நம்ம சேட் ஜிபிடி வந்து ஒரு நாளைக்கு 3 படமும் 4 படம் தான்
0: கொடுத்தாரு. அந்த அளவுக்கு நுணுக்கமா தெரியுது உங்களுக்கு?
2: இல்ல, அதுக்கப்புறம் கெட் கிளாஸ் பண்ணணும். அப்ப நம்ம
0: என்ன இப்படி பண்றீங்க?
2: திருப்பி மறுநாள் வரைக்கும் வெயிட் பண்ணுவேன், போட்டு இந்த அட்டையில குடு, இந்த ஜிம் அட்டையில குடு, ஹைக் பண்ற மாதிரி போட்டோ குடு, எல்லாம் சந்தோஷமா பாத்துக்கிட்டு.
0: யமுனா, நான் உங்களை பார்த்து ஆகணும். யமுனா, என்ன இப்படி வித்தியாச வித்தியாசமா யோசிச்சுட்டு இருக்கீங்க?
2: கூப்பிட்டே பேசுறோம் இருக்கலாம் போல. இப்ப நான் போன்ல பேசுறேன், எல்லாமே இப்ப இதா இருக்கேன்.
0: சொல்ல போது என்ன பத்தி மின்னல்ல பேசுறீங்களான்னு கேக்க போது.
2: ஆமா, நீ இதுதான பேச
0: பாருங்க.
1: நல்லவேளை ஒரு 3 அந்த சார்ஜ் பண்ணி போதும் இருந்துச்சு, ஏன்னா 30 கூட வாய்ப்பு இருக்கு நினைக்கிறேன்.
0: 2 மாசமா கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு 3னா 1 மாசத்துக்கு எத்தனை ஆச்சு போக? 90 படம்.
1: நீங்களும் அழைத்து சொல்லுங்க, நீங்க தொடங்கின ஒரு செயல் இல்ல ஏதாவது ஒரு விஷயம் என்னது?

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: நண்பர்கள் வந்து அந்த துணியை எடுத்து வச்சிருந்தோம், சுத்தம் பண்ணிருந்தோம், பிரேக்ஃபாஸ்ட் பழங்கள் கொடுப்பாங்கல்ல, எனக்கு வந்து வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும். என்னோட இன்னொரு மலாய் நண்பருக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஆப்பிள் ரொம்ப பிடிக்கும். வாழைப்பழம் இருக்கிற அன்னைக்கு அவங்க சேவ் பண்ணி எனக்கு எடுத்து வந்துருவாங்க.
1: பறக்க விடுவோம் மலேசியராய் பெருமை கொள்வோம்.
3: ஹலோ கிஷன், எங்க இருக்கீங்க?
4: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னொரு 5 நிமிஷம்.
3: 1 மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க.
4: வடக்கமா சொல்றது தானே. ஆ, வர வர
3: கிஷன். எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
4: இன்னொரு 5 நிமிஷத்துல எழுஞ்சிருவேன். என்ன,
3: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
4: இன்னொரு 5 நிமிஷம். அஸ்வினி,
3: என்னாச்சு என்னாச்சு?
4: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
3: கூப்பிட்டுட்டேன், இன்னொரு 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
4: 5 நிமிஷமா?
3: 5 நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க? நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
5: இப்படிக்கு
3: மின்னல் FM.
5: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

0: ஹாய் படத்துக்காக எடுக்கப்பட்ட பாடல் ரசகுல்லா அப்படின்ற பாட்டு தான் வந்தது.
1: இன்னைக்கு நம்ம நேர்கள்ட்ட கேட்டோம் ட்ரெண்டிங் அப்படின்ற ஒண்ணு நீங்க பாத்திருப்பீங்க, அதை நீங்களும் பின்தொடர்ந்த சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அழைத்து சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தோம்
0: கீதா.
2: ஓகே, நான் ட்ரெண்ட்ல வந்து நான் ரீசன்ல நான் செஞ்சது வந்து சேட் ஜிபிடி ஒண்ணு, இன்னொன்னு வந்து ஏஐ ஜெமினி.
1: ஏஐ ஜெமினி ஜெமினி ஜெமினி ஜெமினி சொல்லுங்க. ஏஐ ஜெமினி என்ன பண்ணுச்சு?
2: ஏஐ ஜெமினில வந்து எங்க ஹஸ்பண்டோட அம்மா இறந்து ரொம்ப நாள் ஆச்சு, அவங்க 1986 இருந்தாங்க. அவங்களோட படமும் இவரோட படம் அவங்க அக்காவும் ஒருத்தர் இறந்துட்டாங்க. இவங்க மூணு படத்தையும் நான் வந்து எப்படினாக்கா, ஒரு இவர் வந்து கை ரெண்டு பேரு மேலயும் தோல்ல கை போட்டு அந்த மாதிரி நான் வந்து இவங்க மூணு படத்தையும் நான் போட்டு அவங்க ரெண்டு பேர் உயிரா இருக்கிற மாதிரியே ஒரு பாட்டில இருக்கிற மாதிரியே அந்த படம் எனக்கு கிடைச்சிச்சு. இப்ப நான் இவருக்கு அனுப்பி விட்டானே, ஏ இந்த படம் எங்கெல்லாம் எடுத்தது, நான் எனக்கு இந்த படம் எடுக்கவே இல்லையா, யாருக்கு இவங்க கூட இந்த மாதிரி எல்லாம் அம்மா கூட படம் முடிச்சு அப்படின்னு. அம்மா கூட படம் முடிக்கல, அம்மாவோட படத்தையும் அக்காட படத்தையும் வச்சு உங்க படத்தை போட்டு நான் ஏஐ ஜெமினில போட்டேன் அப்படின்னு. பரவாயில்லையே, நல்லா செஞ்சிருக்க அப்படி சொல்லிட்டு அந்த படத்தை கழுவி மாட்டிருக்காரு.
0: ஆமா, இது என்ன, இது உண்மையிலே ட்ரெண்ட். ஒரு கட்டம் வந்தது, நிறைய பேர் இதை செய்ய ஆரம்பிச்சாங்க, அது காணொலியா கூட செய்ய ஆரம்பிச்சாங்களே.
2: ஆமா, அது டிக்டாக்ல வந்துச்சு. நான் என்ன அதிகமா சொல்றாங்க, எப்படி செத்து போனா உயிரா வருவாங்க சொல்லிட்டு ஒரு
0: அவரை வச்சுதான் திறமைகளை வெளியே கொண்டு
1: தன்னுடைய திறமையை உருவாக்கி அவரை மகிழ்ச்சி படுத்துறது பிரதான வேலையை பண்ணிட்டு இருக்காங்க.
0: ஆனா நல்ல நினைவுகள்ல இல்லாதவங்களுடைய முகங்களை கொண்டு வந்து நம்ம கூட இருக்கிற மாதிரி அவங்க வாழ்க்கைக்கு அது ஒரு பெரிய பக்கபலமா ஆகுது இல்லையா.
1: ஆமா, இது உறவுகள் தொடர்க்க.

0: யாரோ இவள் இவள் யாரோ நம்ம கீதாவுக்காக அந்த பாடல் வந்தது. அவங்களுடைய கணவரை வச்சுதான் அவங்க எல்லாத்தையும் பயிற்சி எடுத்துட்டு இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. 8:42 ஆயிருச்சு. இன்னைக்கு ட்ரெண்ட் பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா. இது வந்து ஒரு பெரிய காரணமா இருக்கு நம்முடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் ஏற்படுத்துறதுக்கு.
1: என்னன்னா சமூக வலைத்தளங்கள் நம்ம பார்க்கும் போது சில பேர் வந்து அப்போ இருந்த சில சூழல்கள் வச்சு சில ட்ரெண்டை வச்சு அவங்க சில காணொலிகள் பதிவு பண்ணுவாங்க.
0: சரி,
1: அதை பார்த்து நம்ம ஏன் பண்ணக்கூடாது, ஒருவேளை பண்ணலன்னா நமக்கும் சரி வராம ஆயிருமோ அப்படின்ற மாதிரி யோசனைகளே நிறைய பேர் ட்ரெண்ட் அதிகமா வந்து பின்தொடர்றாங்க.
0: போன வருஷம் வந்து ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த சமூக வலைத்தளங்கள்ல பரவலாக பார்க்கக்கூடிய செயல்களை அப்படியே பின்பற்றுறீங்களா அப்படின்னு சில இளைஞர்கள் கிட்ட கேட்கும் போது அவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உண்மைக்குமே அவங்க வாழ்க்கையில எடுக்கிற சில முடிவுகளுக்கு இந்த சமூக வலைத்தளங்கள் ஒரு பெரிய காரணமா இருக்கு. இப்ப ட்ரெண்ட்ல இது போயிட்டு இருக்குன்னா அது இப்ப எப்படின்னா ஒரு துறை தேர்ந்தெடுத்து படிக்கணும்னு
1: நினைக்கிறாங்க.
0: பொறுப்புகளும்
1: காணொலிகள் செய்யக்கூடிய அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்களும் ட்ரெண்டா இருக்குன்னா தாண்டி அது எந்த அளவுக்கு மக்களுக்கு பயனளிக்கும் அதை பார்ப்பவங்களுக்கு நல்லதை கொடுக்குது அப்படின்னா தாராளமா அவங்களும் பண்ணலாம். அந்த ஒரு சின்ன பொறுப்பு அவங்க கண்டிப்பா எடுத்துக்கணும்.
0: 34.9 மில்லியன் பயனர்கள் மலேசியால இருக்கிறாங்க இணையத்தை பொறுத்த வரைக்கும். அப்படின்னா ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கு நம்ம காரணமா இருக்கிறோம். இதுதான் தொடர்பு பல்லூடக ஆணையமும் ரொம்ப கண்காணிச்சுட்டே இருக்காங்க. எல்லாத்தையும் நம்ம ட்ரெண்ட் ஆக்கணும் அப்படின்றது இல்ல, ஆனா சரியானதை ட்ரெண்ட் ஆக்கும் போது அது மத்தவங்களுக்குமே நன்மையை பயக்குது இல்ல.
1: தொடர்ந்து பேசலாங்க.

0: தேவிஸ்ரீ பிரசாதுடைய குரலை கேட்டு பாடல் தீம் தன கத்துலானா கேட்டுருவதீங்க. 8:53 ஆயிருச்சு. திங்கக்கிழமை இந்த விடுமுறை எல்லாம் முடிஞ்சு வேலைக்கு போறது பள்ளிக்கூடத்துக்கு போறதா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனாலும் அதை கடந்து போய் தானே ஆகணும். நம்ம
1: ஒரு வாரம் விடுமுறைக்கு பிறகு இன்றைக்கு மாணவர்கள் நல்ல உற்சாகமா வந்து
0: உங்களுக்கு எப்படி தெரியல உற்சாகமா போயிருக்காங்க. நம்ம அனுப்பியிருக்கோம்,
1: நம்ம சின்ன வயசுல அப்படித்தானே போனோம்.
0: ஆமா ஆமா ஆமா. பள்ளி விடுமுறை முடிஞ்சு போகும்போது நண்பர்களை பார்க்க போறோம் அப்படின்னு ஒரு தனி ஒரு குஷி இருக்கும் மாணவர்களுக்கு.
1: பெற்றோர்களுக்கும் ஏறக்குறைய அப்படிதான் இருக்கும். இந்த மாதிரியான சில பதிவுகளை பார்க்கும் போதும் நம்முடைய நினைவுகள் இன்னும் அதிகமா பேசக்கூடிய சூழல் தான் வரும் இல்லையா.
0: ஆனா இந்த காலகட்டம் ரொம்ப முக்கியமானது. அதாவது இறுதி காலாண்டு நம்ம நெருங்கிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எஸ்பிஎம் பரீட்சைக்கான காலம் இன்னும் ஒரு 3 மாதங்கள் அங்க பரீட்சைன்னு 1 மாசத்துல தொடங்க போகுது. அப்புறம் நம்ம 4ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இவ்வாண்டு இந்த தேர்வு அறிமுகப்படுத்தி இருக்காங்க இல்லையா, அதுவும் வரப்போகுது அக்டோபர்ல. அப்படின்னா ரொம்ப முக்கியமான காலகட்டத்துக்குள்ளதான் மாணவர்கள் போறாங்க. இந்த விடுமுறை முடிஞ்சது இல்லையா, இதோட அவங்களுக்கு நீண்ட விடுமுறை அப்படின்னு ஒண்ணு இல்லை. இதோட டிசம்பர்ல தான் நீண்ட விடுமுறை வரப்போகுது. அதனால செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த கல்வி ஆண்டு வந்து ரொம்ப முக்கியமான காலகட்டமாக பார்க்கப்படுது.
1: ஆரோக்கியம் பற்றிய மாணவர்கள்ட்ட கொஞ்சம் அதிகமா சொல்லுங்க. ஏன்னா மலேசியா பொறுத்த வரைக்கும் 60க்கும் அதிகமான பகுதிகள் வந்து இந்த புகை மூட்டத்தால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இருந்த போதிலும் அவங்க படிக்க போறாங்க போது சில முக்கியமான நினைவுறுத்தல்கள் அவங்க சொல்ல மறந்துடாதீங்க. இந்த சுவாச கவசம் இதெல்லாம் நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கணும்.
0: பள்ளிக்கூடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வெளிப்புற நடவடிக்கைகளை கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஒருவேளை இன்றைய நாள்ல புகை மூட்டம் அதிகமா இருந்தா வெளிப்புற நடவடிக்கைகள் வேண்டாம் அப்படின்றதையும் கல்வி அமைச்சு கண்காணித்து வருவதாக கூறியிருக்கின்றது.
1: சரி, 9 மணிக்கு மேல உங்களுக்காக வாராந்திர நிகழ்ச்சி உங்களுக்காக வடிகர் காத்துட்டு இருக்கு.
0: ஆமா, இன்றைக்கு என்ன கதை என்ன விவரம் தெரிஞ்சுக்க காத்திருங்கள். இப்போ சீலை சிலை பாட்டு வந்துட்டு இருக்கு 29 படத்துக்காக.
1: இது வணக்கம் பின்னர்

காலநிலை சவாலை எதிர்கொள்ள மலேசியா உலகளாவிய ஒத்துழைப்பை அதிகரிக்கும். புகை மூட்டம் மேக விதைப்பு நடவடிக்கை தொடரப்படும். வணக்கம், சலாம் மலேசியா. மடானி மலேசிய வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். மக்கள் மீது நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் உலக சவால்களை எதிர்கொள்ள நாடு சிறந்த முறையில் தயாராக இருப்பது உறுதிப்படுத்தப்படும். அதற்காக உலக வல்லரசுகளுடனும் ஆசியான் உறுப்பு நாடுகளுடனும் மலேசியா தொடர்ந்து உறவை வலுப்படுத்தும் என பிரதமர் டெத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். வேளாண் துறைக்கும் உணவு உத்தரவாதத்துக்கும் ஆபத்தாக உருவெடுத்துள்ள காலநிலை நெருக்கடி முதன்மை சவாலாக உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதனிடையே புதைப்படிவ எரிபொருள், நிலக்கரி போன்றவற்றுக்காக வெளித்தரப்பை சார்ந்திருப்பதை குறைக்க நாடு புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கு மாறியுள்ளதை நிதி அமைச்சருமான அவர் சுட்டிக்காட்டினார். சரவாக்கில் புகைமூட்ட பாதிப்பை குறைக்க உதவ மேக விதைப்பு நடவடிக்கை தொடரப்படும் என துணை பிரதமர் டெத்தோஸ்ரீ டாக்டர் அகமது ஜஹீத் அமிடி தெரிவித்தார். காற்றின் திசையை கருத்தில் கொண்டு மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மெட்மலேசியா ஆலோசனைக்கேற்ப அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தேசிய பேரிடர் மேலாண்மை செயற்குழு தலைவருமான அவர் கூறினார். புகைமூட்டம் சூழ்ந்துள்ள சரவாக்கின் கூச்சிங்கிலும் சிரியாமானிலும் மிக மோசமான ஆரோக்கியமற்ற காற்று மாசு குறியீடு பதிவு செய்யப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதனிடையே சரவாக்கில் வரும் 16 திட்டமிடப்பட்டுள்ள மலேசிய நாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு புற நடவடிக்கைகளை செயல்படுத்துவதில் புகைமூட்டச் சூழலும் மதிப்பிடப்படுவதாக தொடர்பு அமைச்சர் டெத்தோஸ்ரீ ஃபாமி ஃபடில் தெரிவித்துள்ளார். தொடர்புடைய தரப்பின கருத்துகளையும் அண்மைய நிலவரங்களையும் அடிப்படையாக கொண்டு எந்தவொரு முடிவும் எடுக்கப்படும் என அரசாங்க பேச்சாளருமான அவர் கூறினார். கூச்சிங் போர்னியோ மாநாட்டு மையத்தில் 16 இரவு மலேசிய நாள் கொண்டாட்டத்தின் முதன்மை நிகழ்ச்சி நடைபெறும் என அவர் கூறினார். அதில் 5000 அதிகமானோர் கலந்து கொள்வர் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்வளை லாபுவானில் உள்ள அனைத்து 27 பள்ளிகளும் வழக்கம் போல செயல்படும் என லாபுவான கல்வித்துறை இயக்குநர் யஹ்யா அகமது பூத்தே தெரிவித்தார். ஆயினும் 20,000 ஆரம்ப பள்ளி, இடைநிலை பள்ளி மாணவர்களை உட்படுத்திய அனைத்து புறப்பாட நடவடிக்கைகளும் நிறுத்தப்பட்டுள்ளன. உடற்கல்வி, விளையாட்டு, இணைப்பாடம் உட்பட மாணவர்கள் ஆரோக்கியமற்ற காற்றில் இருக்க வித்திடும் நடவடிக்கைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். காற்று மாசு குறியீடு IPU 200 கடந்தால் பள்ளி மூடுவது தொடர்பான நடவடிக்கை செயல்படுத்தப்படும் என்றார் அவர். ஸ்லாங்கூரில் புகை மூட்டத்தை எதிர்கொள்வது தொடர்பான அனைத்து நிறுவனங்களின் ஆயத்த நிலையும் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுச்சூழல் பொது சுகாதார ஆட்சிக்குழு உறுப்பினர் ஜமாலியா ஜமாலுடன் தெரிவித்துள்ளார். மக்களின் நலனையும் சுகாதாரத்தையும் பாதிக்கும் உயர் IPU அளவு அணுக்கமாக கண்காணிக்கப்படுகிறது என்றார் அவர். சிறார், முதியோர், கர்ப்பிணிகள் என ஆபத்து அதிகமுள்ள தரப்பினர் வெளி நடவடிக்கையை குறைத்து கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவுள்ள 2027 வரவு செலவு திட்டத்தில் நடுத்தர வருமானம் பெறும் எம் 40

0: தரப்பையும் குறைந்த வருமானம் பெறும் தரப்பையும் உட்படுத்திய சமூக பொருளாதார விவகாரத்துக்கு தீர்வு காண்பதில் முக்கிய கவனம் செலுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய வாழ்க்கை செலவின அதிகரிப்பாலும் பொருளாதார நெருக்கடியாலும் அத்தரப்பினர் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சரின் அரசியல் செயலாளர் முகமது கமீல் அப்துல் முனிம் கூறினார். அடுத்த மாதம் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் அறிவிக்கவிருக்கும் அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் அனைத்தையும் உள்ளடக்கியதாக இருக்கும் என்றவர் கூறினார். மத்திய பொருளகம் ஒரு நாள் வட்டி விகிதம் ஓபிஆரை 2.75 விழுக்காடாக நிலைநிறுத்தியுள்ளது. நீடித்த பொருளாதார வளர்ச்சியும் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும் பணவீக்கமும் அதற்கு ஆதரவாக உள்ளதாக அதன் ஆளுநர் டத்தோஸ்ரீ அப்துல் ராஷித் கஃபூர் கூறியுள்ளார். 2027 ஏற்றுமதி வளர்ச்சிக்கு உந்துதலாக செயற்கை நுண்ணறிவும் தொழில்நுட்ப முன்னேற்றமும் இருக்கும் என நம்பிக்கை கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 2026 மலேசிய விவசாய தோட்டக்கலை வேளாண் சுற்றுலா கண்காட்சி மகாவில் பங்கேற்ற மூடா விவசாய மேம்பாட்டு வாரியம் மாடா 301,603 ரிங்கிட் விற்பனையை பதிவு செய்துள்ளது. பொருளாதார மதிப்பை உந்தச் செய்வதில் வேளாண் தொழில்முனைவு துறையின் ஆற்றலுக்கு இது சான்று பகர்வதாக மாடா மூத்த நிர்வாகி சுல்கிஃப்லி ரோம்லி கூறினார். வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சின் கீழ் மாடாவின் 7 வேளாண் வணிக தொழில் முனைவோர்கள் 117,226 ரிங்கிட் வருமானத்தை ஈட்டியதாகவும் 23 வேளாண் சுற்றுலா தொழில் முனைவோர் 118,527 ரிங்கிட் வருவாயை பெற்றதாகவும் அவர் கூறினார். அந்த விவசாய கண்காட்சியின் கடைசி நாளான நேற்று செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் இந்த விவரங்களை வழங்கினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: வளரும் தலைமுறைக்கு கற்றுக் கொடுப்போம். சுதந்திரம் சும்மா கிடைக்கவில்லை என்று, அது ஒற்றுமைக்கும் பொறுமைக்கும் அர்ப்பணிப்புக்கும் கிடைத்த மகுடம் என்று.
2: நாட்டுப்பற்றை நெஞ்சிலும் நாட்டிற்காக இன்னுயிர் நீர்த்தவர்களை நினைவிலும் சுமப்போம்.
3: போராடி பெறப்பட்ட சுதந்திர உணர்வை தேசிய கொடியை பறக்கவிட்டு பறைசாற்றுவோம்.
0: சீனா நேபாளத்து எல்லையில் உள்ள யூரோங் துறைமுகத்தில் கடந்த மாதம் ஏற்பட்ட சகதி வெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 43 அதிகரித்துள்ளது. மேலும் 519 பேர் காணாமல் போனதை அந்நாட்டின் தேடி மீட்கும் குழுவுக்கு பொறுப்பான ஊராட்சி தரப்பினர் உறுதிப்படுத்தியுள்ளனர். அவர்களுள் 23 நாடுகளைச் சேர்ந்த 261 வெளிநாட்டவர் என கண்டறியப்பட்டுள்ளது. சீனா 2,000 அதிகமான உறுப்பினர்களையும் 500 வாகனங்களையும் மீட்பு பணியில் களமிறக்கியுள்ளது. அதில் ஆளில்லா விமானங்கள் பயன்படுத்தப்படும் நிலையில் வான் வாயிலாக 5.43 டன் உணவுப் பொருள்கள் அனுப்பப்பட்டுள்ளன. ஈரானின் பொருளாதாரத்தை தனிமைப்படுத்துவதற்காக அமெரிக்கா தடைகளை வலுப்படுத்தி வருவதைத் தொடர்ந்து பெட்ரோலை மிக அதிகமாக பயன்படுத்தும் பயணீட்டாளர்களுக்கான விற்பனை விலையை தெஹ்ரான் உயர்த்தியுள்ளது. ஒரு மாதத்தில் முதல் 60 லிட்டருக்கு 1,500 டோமான்கள், அடுத்த 50 லிட்டருக்கு 3,000 டோமான்கள், அதன் பிறகு 5,000 டோமான்கள் என ஈரானில் பெட்ரோல் விலை 3 நிலைகளில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. டோமான் 10 ஈரானிய ரியால்களுக்கு சமமான ஒரு முறைசாரா நாணய அளவாகும். நாளை தொடங்கி 3 நிலை பயணீட்டாளர்களுக்கான விற்பனை விலை 2 மடங்காக உயர்த்தப்படுகிறது. உலகின் முதன்மை எண்ணெய் உற்பத்தி நாடுகளில் ஒன்றான ஈரான் பல ஆண்டுகளாக பெட்ரோலுக்கு உதவித்தொகை வழங்கி வருகிறது. பெட்ரோல் விலை மாற்றம் அரசியல் ரீதியில் பார்க்கப்படுகிறது. காசா முனையிலிருந்து பாலஸ்தீன மக்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றும் நடவடிக்கையை பாகிஸ்தான் உட்பட 7 நாடுகள் வன்மையாக கண்டித்துள்ளன. மேலும் அது வட்டார நிலைத்தன்மையை பாதிப்பதோடு பன்னாட்டு சட்டத்தை மீறிய செயல் என அவை நினைவுறுத்தின. காசா பாலஸ்தீன கூட்டரசின் ஒரு பகுதி. கிழக்கு ஜெருசலம் உட்பட காசா முனையிலும் மேற்கு கரையிலும் உள்ள பாலஸ்தீன கூட்டரசுகளின் ஒற்றுமை பேணப்பட வேண்டும் என்று அவை அழைப்பு விடுத்தன. மக்கள் பார்வையிலிருந்து விலகியிருந்த கியூபாவின் முன்னாள் அதிபர் ரால் காஸ்ட்ரோ சில வாரத்துக்கு பின்னர் தொலைக்காட்சியில் மீண்டும் தோன்றினார். 95 வயது காஸ்ட்ரோ 2006 முதல் 2018 வரை கியூபா அதிபராக சேவையாற்றினார். அந்த முன்னாள் தலைவர் ஆகஸ்ட் 13 நாள் கடைசியாக அவரது மூத்த சகோதரர் ஃபிடலின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் பொதுவில் காணப்பட்டார். அந்த தொலைக்காட்சி ஒளிபரப்பில் ரால் காஸ்ட்ரோ தனது வழக்கமான ஆலிவ் பச்சை நிற சீருடையை அணிந்திருந்தார். மூத்த பாதுகாப்பு தலைவரான அவருடைய பேரப்பிள்ளை ரால் கிலர்மோ ரோட்ரிகஸ் கெஸ்டோரும் உடனிருந்தார். விளையாட்டு. இங்கிலீஷ் பிரீமியர் லீக் கார்பந்து. ஆர்சனல் 2-1 என்ற கோல்களில் செல்சியை வீழ்த்தி தி ப்ளூஸின் தோல்வியில்லாத அடைவு நிலையை முடிவுக்கு கொண்டு வந்தது. ஆட்டத்தின் 2வது நிமிடத்தில் மோகன் ராஜர்ஸ் செல்சிக்கான கோலை அடித்தார். 2 பாதியில் ஆர்சனலின் காய் ஹேவர்ட்ஸ் ஆட்டத்தை சமநிலைப்படுத்தினார். 50வது நிமிடத்தில் மார்டின் ஒடேகார்ட் அணியின் வெற்றி கோலை அடித்தார். தொடர்ந்து 3 லீக் ஆட்டங்களிலும் வெற்றி பெற்றுள்ள தி கனர்ஸின் 2 நிலை அந்த வெற்றிக்கு பின் வலுப்பெற்றுள்ளது. காலநிலை சவாலை எதிர்கொள்ள மலேசியா உலகளாவிய ஒத்துழைப்பை அதிகரிக்கும். புகை மூட்டம் மேக விதைப்பு நடவடிக்கை தொடரப்படும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பு ஆசிரியர் லோகேஸ்வரி கோவி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: வணக்கம். இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்க மணி இப்போ 9:14. செய்திகளுக்கு அப்புறம் மீண்டும் நம்ம பேசுறோம்.
1: திங்கட்கிழமை உங்கள் உற்சாகத்திற்கு நாங்களுமே உங்க கூட வந்துகிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியும், திங்கட்கிழமை வணிகர் நிகழ்ச்சியின் வாயிலாக ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு துறை சார்ந்த நிபுணர்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க.
0: இன்றைக்கு டாக்டர் ஏ அருள்தாஸ் அவர்கள் இருக்கிறாங்க, மலேசிய இந்திய சுற்றுலா மற்றும் சுற்றுப்பயண முகவர் சங்கத்துடைய தலைவராகவும் இருக்கிறாரு. அதே நேரத்தில் அவர் வந்து டூர் அண்ட் டிராவல்ஸ் அப்படின்ற நிறுவனத்தையும் நடத்திட்டு இருக்காரு. மேல் விவரங்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள்.

0: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.
2: எந்த தொழில் செய்தால் என்ன, செய்யும் தொழில் தெய்வம் அப்படின்னு நினைச்சு நம்ம செய்யும் போது அந்த தொழில பெரியதொரு வெற்றி அடைவோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது.
3: இன்றைக்கு வணிக நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா சுற்றுலா துறை சார்ந்து சுற்றுலாவை பற்றி அதிகம் நேசிக்கக்கூடிய ஒருத்தர் தான் இன்றைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்காரு, டத்தோ அருள்தாஸ் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் டத்தோ.
4: வணக்கம் மோகன். வணக்கம் தேவிகன்.
2: வணக்கம் டத்தோ. டூர் அண்ட் டிராவல்ஸ் அதே நேரத்தில் மலேசிய இந்திய சுற்றுலா மற்றும் சுற்றுப்பயண முகவர் சங்கத்துடைய தலைவராக நீங்கள் வந்து பொறுப்பெடுத்திருக்கிறீங்க. உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. சுற்றுலா மீது உங்களுக்கு அதீத ஆர்வம், நிறைய சுற்றி பார்க்க போகக்கூடிய நபராக நீங்கள் இல்லை, வியாபாரம் அப்படின்ற அடிப்படையில் இந்த துறையை தேர்ந்தெடுத்துவரா நீங்கள் டத்தோ?
4: பொதுவாக யாராவது இன்டர்வியூ வரும்போது ஏன் இந்த துறை தேர்ந்தெடுக்கிறேன், ஐ லைக் டு டிராவல்.
2: நான்
4: ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன், யூ மேக் பீப்புள் டிராவல்.
3: மற்றவங்களை வந்து சுற்றி பார்க்க வைக்கணும்,
4: அதுதான் நம்மளோட பொழப்பு. அப்போ அவங்களுக்கு செய்யும் போது வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த பாட்டு பார்சல் வருவோம். ஒரு இடத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும், ஐட்னரி எப்படி பே பண்ணணும், சம்டைம் குரூப் இருந்தால் குரூப்போட போகணும். ஸோ நம்ம வந்து சுற்றி பார்க்கறது வேண்டி தொழில்
2: வர்றதில்லை.
4: தொழிலாக செய்யும் போது வந்து மற்றவங்க சுற்றி பார்க்க வந்து அது வியாபாரம். நம்ம போடணும், நம்ம தான் செலவு பண்ணணும்,
2: இதை அவங்க செலவு பண்ணணும் அப்படின்றது. சரி, எத்தனை நாட்டுக்கு போயிருப்பீங்க இது வரைக்கும், இடத்தோ நீங்கள் பயணம் செஞ்சுருப்பீங்க?
4: பொதுவாக எல்லா ஊருக்கு போய்ட்டு எக்ஸப்ட் யூஎஸ்க்கு மட்டும் போகல,
2: அமெரிக்கா மட்டும் போகல.
3: எல்லா ஊருனா மற்ற மற்ற நாடுகள் எல்லாமே
4: யூரோப், ரஷ்யன், ரஷ்யா, சென்ட்ரல் ஏஷியா கண்ட்ரிஸ், ஏஷியா ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் எவ்ரி கண்ட்ரி வந்து யூஎஸ் கனடா இது ரெண்டு கண்ட்ரிக்கு மட்டும்.
3: இவர் தான் நினைக்கிறேன் உண்மையிலே உலகம் சுற்றும்
2: வாலிபன், சுத்தி கொண்டிருக்கும் வாலிபன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதி இந்த உலகத்தில், இந்த ஒரு இடத்துக்கு போகணும், இது வரைக்கும் நீங்க போன இடத்துலாம் எதை சொல்லுவீங்க நீங்க?
4: எனக்கு எப்போதுமே ஏசியா இஸ் மை ஃபேவரட். என்ன இந்த கிராஸ் கல்ச்சர், கல்ச்சர் ஒரு நாட்டில் இன்னொரு
2: நாட்டுக்கு
4: கிராஸ் கல்ச்சர், லாங்குவேஜ், பீப்புள் ஃப்ரெண்ட்லி, ஃபுட், அதனால வந்து ஏசியா இஸ் மை ஃபேவரட் டெஸ்டினேஷன். எனி கண்ட்ரிஸ் இன் ஏசியா இஸ் ஆல்வேஸ் மை ஃபேவரட்.
2: ஆசிய நாடுகள் தான்
4: ரொம்ப சுற்றுலாத்துறையில் இருக்கிறனா வந்து ஒரு பிக் அண்ட் சூஸ், நான் இதை தான் செய்யணும்னு செய்ய முடியாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி நாங்கள் போய் செய்கிறத வச்சு தான், போய் பார்க்கறத வச்சு தான் மற்றவங்களுக்கு நாங்கள் எப்படி
3: என்ன மாற்றங்கள் அப்போல இருந்து இப்ப வரைக்கும் இந்த சுற்றுலா நிறுவனம் துறைன்றது கண்டிருக்கு?
4: துறை வந்து பொதுவாக கம்யூனிகேஷன் தான் ஒரு மெயின் ப்ராப்ளம். இப்போ உள்ளதுக்கும் அப்போ உள்ளதுக்கும்
3: மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுன்றது கொஞ்சம்,
4: மக்கள் கூட சேர்க்கறது, மக்கள் நாங்கள் இன்ஃபர்மேஷன் வெளியிலிருந்து எடுக்கிறதும் கஷ்டம். அப்போ எங்களுக்கு வந்து நான் வந்து டெலெக்ஸ்னு ஒரு சிஸ்டம் இருந்துச்சு, அது வந்து ஏர்லைன்ஸ் பாய்ப்பாங்க, ரிசர்வேஷன் சிஸ்டம் பாய்ப்பாங்க. நான் அதை பாவிச்சு எங்கள் டைமில் ஆல்மோஸ்ட் பார்த்துருக்க மிஷினும் பாவிச்சதில்லை. அப்புறம் ஃபெக்ஸ் வந்துச்சு. அப்போ ஃபெக்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு வந்து எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கும், அவர் பேப்பர் அங்கே உள்ளுக்கு விடுவாங்க, இங்கிட்ட வெளியே வரும், அப்புறம் எடுத்து நாங்களே டைப் பண்ணி அதிலே போடுவோம்,
2: போய் சேர்ந்துடும்,
4: அங்கே கொட்டேஷ் போய் சேர்த்துடும். அது வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் தட் அந்த டைமில். அப்புறம் இமெயில் வந்துச்சு, அப்புறம் தென் ஆன் ஆன் ஆன் வாட்ஸ்அப், அப்படி இப்போ வாட்ஸ்அப்லேயே எல்லாம் சேர ஆரம்பிச்சு. ஸோ இட் இஸ் அந்த லாஸ்ட் 35 இயர்ஸ் ஜேர்னி வந்து இட்ஸ் சம்திங் விச் ஐ ஹட் கோ பேக் 30 இயர்ஸ் கோ இப்படி எல்லாம் செஞ்சிருக்கமான எனக்கே ஆசைமா. அப்புறம் இன்னொரு மெயின் ப்ராப்ளம் வந்து ஒரு ஒரு டிரைவரோ ஒரு கைடோ நம்ம கண்டக்ட் பண்ணுனாக்க பேஜர் தான் இருக்கும்.
2: ஓ,
4: பேஜர்ல மெசேஜ் அனுப்புவோம், பிளீஸ் கால் பேக் அப்படி. இப்போ நானே ஒரு எனக்கு ப்ளீஸ் கால் பேக் அருளும் போது நம்ம சம்டைம் அரை மணி நேரத்தில் கால் பண்ணிடுவோம், அரை நாள் ஆகும், நம்ம எங்கே ஃபோன் கிடைக்கணும், பப்ளிக் ஃபோனை பார்க்கணும், மொபைல் ஃபோன் இல்லை அப்போ அந்த டைமில், அது ஒரு பிக் சேலஞ்ச். பட் ஆல் தீஸ் டுவர்ட்ஸ் 90s இட் காட் மொபைல் ஃபோன் கேம் இன் இன் தி மிட் 90s, இட்ஸ் ஆல்மோஸ்ட் டன்.
2: சரி, இப்போ இந்த கை தொலைபேசிகள்லாம் வந்துட்ட பிறகு இது கொஞ்சம் இன்னும் இலகுவா ஆயிருக்குமா உங்களுக்கு இந்த இந்த வியாபாரத்தை துரிதப்படுத்துறதுக்கு?
4: ரொம்ப இலகுவாயிருச்சு, அதனால கஸ்டமர் அவேர்னஸ், கஸ்டமர் எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப
2: அதிகமாயிருச்சு,
4: அதனால சம்டைம் சேலஞ்சஸ். அப்புறம் இன்னொரு சேலஞ்சஸ் வந்து 90s ஆரம்பிக்கும் போது அப்போ வந்து வியாபாரம் வந்து எல்லாரும் ஆரம்பிக்க முடியாது. அப்படி ஆரம்பித்தா யார் கூட ஆரம்பிக்கணும்னு ஒரு இது இருக்கும். அப்போ அந்த நியூ எக்கனாமிக் பாலிசி செவன்டிஸ் வி ஹேவ் திஸ் இஷ்யூ ஆஃப் த பூமிபுத்ரானும். ஸோ சம்படி ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கும் போது அதை ஒரு எலிமெண்ட் பார்த்துக்கிட்டோம், இல்லைன்னா நம்ம க்ரோ பண்ண முடியாது. அது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குன்னா, ஒரு டூர் பஸ்ஸோ ஒரு டூர் வேனோ வாங்கினாக்கா பெர்மிட் கிடைக்காது. இஃப் யூ டோன்ட் ஹேவ் அ பூமிபுத்ரா பார்ட்டிசிபேட், எங்க கம்பெனிக்கு ஒரு மூணு நாள் இன்டர்வியூ, மூணு நாள் தான் இன்டர்வியூ போயிட்டு
2: கிடைக்காது, ஒரு
4: கிடைக்காது. அது வந்து ஒரு பிக் சேலஞ்ச் இன் டம்ஸ் ஆஃப் யூ நீட் டு க்ரோ யுவர் பிசினஸ். ஆனா இப்ப அது இல்லை, இப்ப வந்து அஃப்டர் தட் கவர்மெண்ட் ஹஸ் எம்ப்ளாய்ஸ் எவ்ரிதிங், எவ்ரிபடி கேன் டு எனிதிங். தட்ஸ் தி சிச்சுவேஷன் டுடே.
2: சரி,
4: அதனால அது வந்து ஒரு சேலஞ்ச் தான். தீஸ் ஆர் தி மெயின் சேலஞ்சஸ் இருந்துச்சு. சரி,
2: இப்போ நீங்க வந்து உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்தி மற்ற நாடுகளுக்கும் இதை கொண்டு போயிருக்கீங்க. சிங்கப்பூர், தாய்லாந்து, அப்புறம் துபாய், இந்த நாடுகள்ல வந்து உங்களுடைய நிறுவனத்தை நீங்க விரிவுபடுத்திருக்கீங்க இல்லையா? இந்த குறிப்பிட்ட நாடுகளை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன? எப்படி இருக்கு மலேசிய நிறுவனங்களுக்கு அங்க வாய்ப்புகள்?
4: ஓகே, டூரிசம் வந்து ஒரு கிராஸ் பார்டர் பிசினஸ் இல்லை, இந்த நாட்டுக்குள்ளதான்
2: செய்யணும் இல்லை.
4: ஸோ ஒரு டூரிஸ்ட் வந்து லாங் ஹால், மீடியம் ஹால், ஷார்ட் ஹால் சொல்லுவோம். யூரோப்ல இருந்து வரவங்க லாங் ஹால், மீடியம் ஹால் வந்து 5 hours 6 hours அந்த ஃபிளைட் வச்சு சைனா இந்தியா இதெல்லாம் வந்து மீடியம் ஹால், அப்புறம் ஆசியாலாம் வந்து ஷார்ட் ஹால், அப்புறம் நம்ம நெய்பரிங் கண்ட்ரிஸ். ஸோ இவங்க வரும்போது லாங் ஹால் வரவங்க ஒரு கண்ட்ரி மட்டும்
2: பார்க்க மாட்டாங்க.
4: எப்போதும் பியாண்ட் ஒன் கண்ட்ரி போவாங்க, ஒரு மூணு கண்ட்ரி போவாங்க. அதுவும் ஏசியா வந்து கண்ட்ரிஸ் ஆர் ஸ்மால் ஸ்மால். ஸோ ரெண்டு மூணு கண்ட்ரி போவாங்க. அப்ப எங்களுக்கு அது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. எங்களுக்கு வந்து நாங்க வந்து பி டு பி ஏஜென்ட் ஏஜென்ட் தான் விசிட்
2: வருவோம்.
4: நாங்க ஒரு ஏஜென்ட் வந்து ஒரு சவுத் ஆப்பிரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கா ஏஜென்ட் வந்து எங்களுக்கு கஸ்டமர் அனுப்புவாங்க. சோ அதே சவுத் ஆப்பிரிக்கா ஏஜென்டோ இந்தியன் ஏஜென்டோ வந்து நாளைக்கு பேங்காக் அனுப்புவாங்க, சிங்கப்பூர் அனுப்புவாங்க. சோ வி கேபிடலைஸ் ஆன் இட். நாங்கள் ஏஜென்சி அங்கங்கே திறந்தோம். அப்போ திறக்கும் போது வந்து வி ஆர் நாட் டூயிங் பிஸ்னஸ் ஃபார் லெட்ஸ் சே தாய்லாந்து, எங்களோட ஆஃபீஸ் தாய்க்கு நாங்கள் பிஸ்னஸ் பண்ணல. வி டோன்ட் டேக் தாய் டூரிஸ்ட் அட் ஆல். வி டேக் ஃபாரின் டூரிஸ்ட் டு தாய்லாந்து, பிகாஸ் எங்களோட நெட்ஒர்க்கிங் வந்து அப்படிதான் செட்டப். ஸோ தாய்லாந்துக்கு, சிங்கப்பூருக்குலாம், சிங்கப்பூர்ல ஆள் கிடைக்க மாட்டோம், சிங்கப்பூருக்கு டூரிஸ்ட் கொண்டு வருவோம்,
2: கொண்டு வருவீங்க.
4: அதே மாதிரி டுபாய். இப்போ நான் நெக்ஸ்ட் நான் பிளான் இஸ் வியட்நாம் அண்ட் தாய்லாந்து ஷூட்டிங் வித் சம் பார்ட்னர்ஸ். ஸோ தட் இஸ் த மெயின் ரீசன் வை வி டுக் we open our branches. But we also don't want to go further. We don't want to open in Europe, Australia and South Africa, and it's too far for us to open our operate office here.
2: Sir.
4: So we are taking this region only.
2: சரி, ஆக இதை கொண்டு போகும்போது நீங்க சுற்றுப்பயணர்களை வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு நடத்தக்கூடிய ஒரு இடம் இருக்கும்போது இலகுவா இருக்கும் அந்த செயல்பாடுகளை கொண்டுட்டு போறதுக்கு.
4: அதோட ஒரு கண்ட்ரி வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஒரு ஏஜென்ட் நம்ம டீல் பண்றாங்கன்னா அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன் நம்ம கிட்ட வந்துடும். லோக்கல் ரிலையபிள் ஏஜென்ட், அவங்களுக்கு ஒரு ஆபீஸ் இருக்கு தாய்லாந்து,
2: நம்பிக்கை.
4: அப்ப வந்து அந்த எங்களுக்கு பிராண்டிங் ஈஸியா இருக்கும்.
2: சரி, ஒரு பாடலை கேட்கலாம், அதுக்கு பிறகு நம்ம தொடர்ச்சியா பேசுவோம். அதாவது இந்த சுற்றுலாத்துறையில வியாபாரம் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கே சில வழிமுறைகள், வழிகாட்டிகளாக விவரங்களை கொடுக்கறதுக்காக டாக்டர் அருள் அவர்கள் காத்துட்டு இருக்காங்க. அதனால தொடர்ந்து பேசுவோம், மின்னலோடு இணைந்திருங்கள்.
5: ஈ லோகத்துல ஒரு ஆணு ஒரு பெண்ணு மேல கொண்ட பிரேமத்துக்காக ஜாதி மாறி மதம் மாறி, பச்சை ஞான் ஞான் கேட்டே மாறி

0: அடி போல்லே. வினின் ஸ்ரீனிவாசன் சிவாங்கி பாடியிருந்த பாடல் இன்றைக்கு மீதா என்று சொல்லக்கூடிய மலேசிய இந்திய சுற்றுலா மற்றும் சுற்றுப்பயண முகவர் சங்கத்துடைய தலைவரும் டூ லைன் டிராவல்ஸ் நண்பர்களுடைய உரிமையாளரும் ஆகிய டத்தோ அருள் தாஸ் அவர்கள் நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க. இந்த துறைகள் பற்றி எல்லாம் பேசிட்டு இருக்கோம். டத்தோ, நம்ம அடுத்து மீதாவை பத்திய ஒரு கேள்வி கேட்கறதுக்கு முன்னுக்கு, இப்ப இயற்கை பேரிடர் சம்பவங்கள்லாம் நிகழுது. இன்னைக்கு இந்தோனேசியாவுக்கு நம்ம பயணம் போக முடியாதுன்னு அப்படின்னு 3 நாட்களாக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நேபாள பொறுத்த வரைக்கும் நடந்த இயற்கை பேரிடர், இந்த மாதிரியான ஒரு சூழல் சுற்றுலா துறையை பாதிக்குது. முதல்ல பாதிப்படையக்கூடிய துறை அப்படின்னா சுற்றுலாத்துறை. எப்படி சமாளிக்கிறீங்க, எப்படி இதை எதிர்கொள்றீங்க?
1: நேச்சுரல் டிசாஸ்டர் வரும்போது வந்து இஸ் ஹியூமன் லைஃப், அதனால we have to be நம்மளும் சென்சிட்டிவ் பண்ணு, கஸ்டமர் சென்சிட்டிவ்.
0: ஆமா,
1: இப்போ வந்து I just heard this in the காலை நியூஸ்ல பார்த்தேன், lot of people Indonesia sounded, but they may be angry, want to come back, but they cannot fly.
0: ஆமா,
1: you know, the risk is there, so அதனால they have to stay with us. இப்போ நேபாள் வந்து nobody expected.
2: ஆமா, எதிர்பாராதது,
1: and is not to this extent. So அதனால sometime it is just a part of journey has to go on, and it's a side with number, you know, அதாவது it is a fake. Come back, certain things beyond our control come back. So all of this, it is, we have to be careful. We have to be I think everybody go for a tourist doesn't have to suffer. They don't think that I'm going there to suffer and come back. But it happened, they have to
0: எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் நடக்கும் போது
1: அந்த கவர்மெண்ட், அந்த கண்ட்ரியோட கவர்மெண்ட் எல்லாம் வந்து டு தி நெசசரி ப்ரிகாஷன்ஸ், பட் ஸ்டில் இண்டிவிஜுவல் இன் யுவர் லைஃப் இஸ் இன்வால்வ் மீன்ஸ் இஸ் மோர் இஸ் ஆல் எமோஷனல் நவ.
2: ஆமா ஆமா, இப்போ சுற்றுலா நிறுவனங்கள் நிறைய நம்ம நாட்டில் இருக்கு, நிறைய இந்தியர்கள் எல்லாம் வந்து இதுல ஈடுபடுறது அதிகமா பார்க்க முடிகின்றது. முக்கியமா மீட்டா அப்படின்ற ஒரு பிரத்யேகமான ஒரு சங்கம் பல வருட காலமாக செயல்பட்டு வருது, இதுல வந்து நீங்க ஒரு முக்கிய தலைமை ஏற்றிருக்கீங்க, ஒரு பொறுப்பு. சொல்லுங்க, இந்த ஒரு சங்கம் பத்தி சொல்லுங்க, எவ்வளவு வருடமா செயல்பட்டு
1: பொறுப்பு and Malaysian Inbound Chinese Association, அது மாதிரி ஒரு சங்கம் இருக்குது. இப்போ லைசன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரிக்யர்மெண்ட் வந்து லைசன்ஸ் ப்ரொசஸ் பண்ணணும்னா யூ ஹேவ் டு பி எ மெம்பர் ஆஃப் ஒன் ஆஃப் தி அசோசியேஷன்,
2: ஏதாவது ஒன்று இல்லை ஒரு சங்கத்தில்
1: பதிவுப்பட்டிருக்கலாம், சைனீஸ் அசோசியேஷன் இருக்கலாம், பூமித்ரால் இருக்கலாம். பட் பை டிஃபால்ட் நம்ம வந்து இந்தியன்ஸ் பார்க்கறதுனால இந்தியன் மெஜாரிட்டி ஆஃப் த மெம்பர் ஹியர், சம் இந்தியன்ஸ் ஆர் ஆல்சோ இன் அதர் அசோசியேஷன்ஸ், பாசிபிள் வி ட்ரை டு ரெக்ரூட் தம் கம் பேக். யூ கேன் பி எ மெம்பர் மோர் தென் 2-3 அசோசியேஷன். Our company is a member of 3 associations.
0: And R la edavadu onnu illa irukku appo da avanga
1: innappu seiyanga license renew panna mattaanga. Even after 2 years renew pannumbodhu you have to renew your membership first, then you can put it. So this in a ministry vandu regularly engalukku dialogue call panuvanga, regularly dialogue call panni what industry la enna seiyalam eppadi polam eppadi is in the industry vandu private sector driven industry. It is government ministry is there, but still by large the business element, commercial element on the private sector driven. So adanal they have to work together with us in parallel with this in terms of policy regulations, changes in any policy, they will consult the association, then we will implement. The Tourism Malaysia is another government agency which does the promotional.
0: பிரைவேட் செக்டர்ஸ்
1: So private sector will spend their own money. They take part in the B2B session and we travel together with them. Tourism Malaysia had a main role.
0: Porupu.
1: Then adhe samathila Philippines senjanga, Thailand seporanga, sorry, in Australia seporanga. So they will cover the whole world. So the agent will pick and choose இந்த மார்க்கெட் பிளேஸ்ல வந்து ஐ ஹேவ் ஆப்பர்ச்சுனிட்டி,
0: எங்க வாய்ப்பு இருக்கோ அதை பயன்படுத்திக்குவாங்க.
1: நான் வந்து யூரோப்ல யூரோப்ல மார்க்கெட் இருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, ஐ வில் ரிஜிஸ்டர் மை செல்ஃப் வித் இதுல டூரிசம் மலேசியா ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த டெஸ்க் ஆபீஸ் பண்ணி அவங்களோட நம்ம போயிட்டு வரோம்.
0: புரியுது. சரி, ஆக இந்த வாய்ப்புகளை வந்து இருக்கக்கூடிய புதிய நிறுவனங்கள்லாம் பயன்படுத்திக்கணும் அப்படின்றதையும் இங்க நம்ம வலியுறுத்துறோம். டெத்தோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சூழல் வந்து மாறிடுச்சு. இப்ப சுத்தி பார்க்க போறவங்க இணைய வசதி வந்த பிறகு அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் எங்க இருக்கு, எந்த நாட்டுக்கு போகணும், எல்லாத்தையும் வந்து அவங்களே தேர்ந்தெடுக்கிறாங்க. இதெல்லாம் பாத்துக்கிறாங்க, டிக்கெட் அவங்களே புக் பண்றாங்க, எல்லா சேவையும் எடுத்துக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஈடா நீங்க, அதாவது இந்த சுற்றுலா நிறுவனங்கள் செயல்பட்டாதான் அவங்களோட சேர்ந்து நீங்க வந்து வியாபாரத்தை செய்ய முடியும். அதுக்கு என்ன மாதிரியான முயற்சிகள் எல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க மீட்டா சார்பிலும், நீங்களுமே ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கீங்க, என்னெல்லாம் செய்யறீங்க? எடுத்தும்
1: நல்ல கேள்வி. இப்போ ஒரு சூழ்நிலைக்கு, அதாவது டிஜிட்டலைசேஷன் வந்து அன்அவாய்டபிள், இட்ஸ் ஆல்ரெடி பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப் எவ்ரி இண்டஸ்ட்ரி, நாட் ஓன்லி டூரிசம்ல, பட் டூரிசம் வந்து கன்சியூமர் பேஸ்னால ரொம்ப எஃபெக்ட் பண்ணுது. என்ன ஆஸ் எ டூர் ஆபரேட்டர் நான் வந்து அந்த பர்சன் டிஜிட்டல் போற வந்து நாட் யுவர் கஸ்டம், நீ வெரி கிளியர்,
2: அவங்க அவங்களே பாத்துக்குவாங்க.
1: அவங்க பிகாஸ் அவங்க கூல் பண்ணி ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு வந்து பிகாஸ் தே நோ வாட் தே வாண்ட், தே நோ வேர் டு பை, வென் தி ப்ராப்ளம் கம்ஸ் தே ஃபேஸ் இட். பட் சோ இட் இஸ் நாட் அவர் கஸ்டமர், ஐ வுட் சே. We will try to put it, okay, digital advertisement, digital pamphlets, all these things, we can reach them. But still, they will go and check all the background, what need to be, whether who is cheaper, who is higher, all these comparisons, then only they come back to you. So since they are not your customers so much, but they are very large portion of customers still depend on travel agents. Still buy ticket, even AirAsia ticket you can buy online, you can have children in the house to buy, but they still buy from
0: home. They will buy from home.
1: There is a segment, especially after COVID, I would say the numbers has increased, buying from a travel agent. And tour packages, if they're going to India, they're going somewhere, they will still buy from a travel agent.
0: Why are they going to go alone? Why are they going to go to
1: Nirvana? First, group. ஆன்லைன்ல வந்து இந்த குரூப் புக்கிங் வந்து கொஞ்சம் சில லிமிடேஷன்ஸ்.
0: ஆமா ஆமா,
1: அங்க ப்ராப்ளம்ல ரெண்டு பேரும் சால்வ் பண்ணலாம்.
0: இதெல்லாம்
1: எப்படி சால்வ் பண்ணுவீங்க?
0: முடியாது.
1: கொஞ்சம் எக்ஸ்பிளைன். அது வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து லண்டன்ல ஒரு மலேசியன், நம்ம மலேசியன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மலேசியன் அங்க இருக்காங்க. அவங்க சன் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஆகி நேச்சர் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு லங்காவில் இருந்து அப்போ கால் பண்ணி சொன்னாங்க, அருள் ஐ வாண்ட் டு சேஞ்ச் எ ஃப்ளைட், அதை கொஞ்சம் மாற்றி கொடுத்துரு அப்படின்னு. எனக்கு சிஸ்டர் முடியல அப்படின்னு. ஸோ இந்த அனுப்பி விட்டாங்க. நான் மலேசியன் ஏர்லைன்ஸ்க்கு சென்ட்ரலுக்கு போனேன். டிக்கெட் பார்த்துட்டு, இது வந்து ஆன்லைன் புக்கிங், 24 hours முன்னுக்கு தான் நாங்கள் டச் பண்ண முடியும். யூ கேனாட் அமெண்ட் திஸ் புக்கிங், யூ வாண்ட் எனி அமெண்ட்மெண்ட் யூ கண்டக்ட் த ஆன்லைன் கம்பெனி, இட்ஸ் வெரி பிக் ஆன்லைன்
0: கம்பெனி,
1: அது அந்த பிராண்ட்ல நிறைய இருக்கும் இங்கே நம்ப ஏர்போர்ட்லேயே. ஸோ அப்போ நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஆமாண்ணா, ஆமாம் அங்கே புக் பண்ண முடியுங்க, சரி சொல்லிட்டு 24 hours முன்னுக்கு தான் நீ வந்தால் தான்
0: மாற்ற முடியும்,
1: சேஞ்ச் பண்ண முடியும். பட் அட் த டைம் வந்து ஃபேர் கூடிடும்.
0: ஆமா ஆமா,
1: ஃபேர் வந்து நவ் கேட் க்ளோஸே கேட்டு.
0: ஆமா.
1: ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ ஒரு 3 weeks முன்னுக்கு நம்ம ஃப்ரெண்ட் இங்கே உள்ள ஒரு ஊருக்கு போனார், சென்னைக்கு. 4 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நினைச்சாரு, அவருக்கு 48 சம்பவம் போயிட்டு ஆன்லைனில் புக் பண்ணிருக்காரு. ஒரு ஸ்டூடெண்ட் ஃபேர் வந்திருக்கு, புக் பண்ணிட்டாரு 1200 வெரி சீப் புக் பண்ணிட்டாரு. 3-4 மணிக்கு ஒரு கால் வந்திருக்கு, நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட் ஃபேர் புக் பண்ணுறீங்க, யூ சப்மிட் ஆல் த ஸ்டூடெண்ட் டாக்குமெண்ட் வந்து இவன் 40 ஸ்டூடெண்ட்.
0: ஆமாம் ஆமாம்.
1: ஸோ என்ன கால் பண்ணார், இந்த மாதிரி இருக்கு, என்ன யார் தெரியுமான்னு. நான் சொன்னேன், எங்கே போகணுமா? நான் சொன்னேன், நீங்கள் ஆன்லைன் புக் பண்ணீங்களா? அப்போ இவர் யாரும் சொல்லல, அப்புறம் சொன்னார் இந்த மாதிரி
0: ஆன்லைனில் புக்.
1: அப்போ நீங்கள் ஆன் பண்ணீங்கன்னா அது 24 hours. ஆமாம் அருள், அதே தான் சொன்னாங்க, 24 hours முன்னுக்கு வாங்க, நாங்கள்
0: சரிப்படுத்தி கொடுக்குறோம்.
1: சரிப்படுத்தி என்ன எக்ஸ்ட்ரா? அப்போ தான் ஒன்றும் செய்ய முடியாது, இது இங்கே நடந்தது. அப்போ போயிருக்க, போயிட்டு 400-500 ஒரு ஆள் கட்டி திருப்பி ரீஇஷ்யூ டிக்கெட் பண்ணி
0: போனாங்க.
1: பட் அந்த டைம்ல வந்து ஆன்லைன் ஹெல்ப் பண்ண முடியல. இது வந்து டிராவல் ஏஜென்ட் இவங்க
2: பொறுப்பெடுத்துக்குவாங்க,
1: அவங்க அந்த மாதிரி சிலி மிஸ்டேக் வராது. இது வந்து ஆன்லைன் இருக்கும்போது எவ்ரிபடி இஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்.
2: ஆக 90 காலகட்டம் தொடங்கி இப்ப வரைக்கும் நிறைய நாடுகளுக்கு வந்து நீங்க போயிருக்கீங்க, வளம் வந்திருக்கீங்க. யுஎஸ்ஏ மட்டும் ஒன்னும் போல, இன்னும் அழைப்பு வரல அப்படின்ற மாதிரி. நீங்க பாக்குற உலகம் எப்படிப்பட்டது? ஏன்னா எல்லா இடங்களுக்கும் நீங்க போயிட்டீங்க இல்லையா, உலகம் உண்மையிலே எப்படி இருக்கு?
1: உலகம் ஃபுல்லா வைப்ரன்ட் தான். எங்கேயுமே மலேசியாத்துக்கு போனாலும் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன், நம்ம டூரிஸ்ட் இண்டஸ்ட்ரி வந்து வி ஆர் வெரி யங் கண்ட்ரி ஃபார் ஓன்லி லெஸ் தன் 40 years. யூரோப்ல தாய்லாந்து எடுத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து 100 years. ஸோ வித்இன் ஷார்ட் பீரியட் டைம் தட் வி மேனேஜ் டு இன் இன்டர்நேஷனல் லெவல் வந்து இப்போ மலேசியா வந்து ஒன் ஆஃப் ரெக்கனைஸ் இன்டர்நேஷனல் கண்ட்ரிஸ் வே வி ஆர் ரிசீவிங் 20-26-30 million people
0: ஒரு பாடலை கேட்ட பிறகு நம்ம வந்து இடத்தோ அருள்தாஸ் அவர்கிட்ட பேசுவோம். தொடர்ந்து

0: நிறுவனராகவும் அவர் இருக்கிறாரு. இன்னைக்கு நிறைய வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளை மலேசியால பார்க்க முடியுது. அப்படின்னா அவங்களுக்கு இந்த நாட்டில் பிடிச்ச இல்ல நம்ம அறிமுகப்படுத்துற இடங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்குதா? அடுத்து அதை நம்ம செஞ்சிட்டு இருக்கோம், ரொம்ப சிறப்பா நினைக்கிறீங்களா நீங்க?
1: நிச்சயமா, ஏன்னா வந்து நம்ம நாடு சின்னதுனால அக்சசபிலிட்டி வெரி ஈஸி
0: எல்லா இடத்துக்கும்.
1: வந்து ஒரு பக்கம் இந்தியா சைனா போனீங்கன்னா அந்த கண்ட்ரிக்கு போறது ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு கண்டினென்ட்
0: சவால்.
1: இங்க வந்து நம்ம மூணு நாள் நாலு நாள் தங்குறாங்க. இப்போ எவரேஜ் ஸ்டே டூரிசம் மலேசியா பிரைவேட் செக்டர் வந்து இப்போ வந்து ஒரு 2.5 டேஸ் தங்குறாங்க. அதை வந்து ஒரு 3 டேஸ் மூவ் பண்ணும்போது அப்போ இக்கனாமிக்லி இட் இல் பெனிஃபிட். ஸோ ஹவு டு இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் ஸ்டே? அதுல வந்து அப்ப அவங்களை அடுத்து எடுத்துக்கணும். கோயம்புத்தூர் முடிஞ்சுனாக்கா மேபி பின்னாங்க சபா
0: சரவாங்கி.
1: இப்ப ரெண்டு 2.5 வந்து எவரேஜ் வந்து 3.5 போச்சுனாக்கா த ஸ்பெண்டிங் பவர் ஆஃப் த பர்சன் வில் கோ. சி தி ஹோல் டூரிஸ்ட் நம்பர்ஸ் கம்மிங் இஸ் ஒன் பார்ட். இன்னொன்று வந்து எத்தனை நாள் தங்குறாங்க, அப்பதான் ஹோட்டல் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, சாப்பாடு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, டிரான்ஸ்போர்ட் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. மெயின் மலேசியா டூரிசம் வந்து இப்ப தேர்ட் லார்ஜஸ்ட் இக்கானமி, பெட்ரோலியம் மேனுஃபேக்சரிங் தேர்ட் லார்ஜஸ்ட் ஃப்ரம் வித் இன் 40 இயர்ஸ். இதை வந்து நம்ம வந்து இது வந்து ஒரு unbelievable achievement, which I think we have to say credit to Tourism Malaysia and Ministry of Tourism and ministers whoever that came on board and lead the organization.
2: சரி, அப்போ சுற்றுலா துறை அப்படின்றது பல மாற்றங்கள் வந்திருக்கு. இப்போ இணையம் மூலமாக நிறைய போயிட்டு இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா. இப்போ 90களில் பார்த்த மாட்டதோ ஒரு சில நாடுகளுக்கு மட்டும்தான் சுற்றுலா போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். இப்போ தமிழ்நாடு இந்தியாவுக்கு போவாங்க இல்லை ஒரு ஒரு குறிப்பிட்ட இடங்கள். இப்போ புதிய புதிய இடங்களை வந்து வாடிக்கையாளர்கள்ட்ட கொண்டு சேர்க்கிற ரொம்ப முக்கியமான பொறுப்பும் இருக்கு. இந்த புதிய இடங்களை எப்படி பொதுவாக தேடுவீங்க இல்லை வாடிக்கையாளர்களே வந்து கேட்பாங்களா, அது எப்படி நடக்கும்?
1: ஓகே, தேர்ஸ் மார்க்கெட்டிங் இருக்கு, அதாவது டெஸ்டினேஷன் மார்க்கெட்டிங். டெஸ்டினேஷன் மார்க்கெட் வந்து இப்போ மலேசியா வந்து தே ஹவ் டூரிஸ்ட் ஆஃபீஸ் most of the major countries. Now, India has got 3 offices, China has got 4 or 5 offices, Europe they have, and ASEAN countries, almost every country. So what they do, number one thing, Tourism Malaysia, the roadshow sonna mari, they will go to their marketplace to promote மற்ற நாடுகள் all the big
0: nirvanangal
1: countries, other NGOs, national government, non-government organization, like tourism office, they take pavilion but they don't sell, they only promote the thing. Like Korea, Taiwan, China, India also was there, Philippines was there. So they promote their country into Malaysian market. So Malaysian outbound market is a very big market. For our population growth, we are very big. So they come, that's how they bring up the thing. Beside your social media, and this, as I said, the physical promotion, when the, still they are customers. But travel agent, traditional travel agent, we still do the same thing. That's why we want to travel there, see what they have. We will bring the people and meet them. End of the day, ஒரு இடத்தை பார்க்கும் போது டிஜிட்டல் கொண்டு போக முடியாது. ஒரு வண்டி வேணும், காரில் ஏர்போர்ட், ஹோட்டல் புக்கிங் வேணும், இஅரைவல் கார்டு போது ஹோட்டல் அட்ரஸ் வேணும். ஸோ இதெல்லாம் வந்து சம்டைம் லைக் விசா ரிலாக்ஸேஷன் கேம் இந்தியா அண்ட் சைனா பிகாஸ் விசிட் மலேசியா. அதனால லாட் ஆஃப் பீப்புள் ட்ராவலிங் நவ் டு மலேசியா. நவ் இந்தியா அண்ட் சைனா இஸ் அ டாப் 5 top 5, and you take away the 3 neighboring countries like Indonesia, Thailand and Singapore, India is number 2, China is number 1. So it's all happened because of these promotions. Again, it's a very affordable destination. And multiracial, cross culture, multiracial food has got a very diversified food.
0: ரொம்ப ஒரு நல்ல சந்திப்பாக இருந்தது. அதாவது எப்படியெல்லாம் மலேசியாவை நம்ம அடையாளப்படுத்திட்டு இருக்கோம், இந்த சுற்றுலா தலங்களின் அடிப்படையில் சுற்றுலா நிறுவனங்களை நடத்தக்கூடியவர்களுக்குமே இது வந்து ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கும். இன்னைக்கு இளைஞர்கள் இதை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க, நிறைய பேர் இந்த துறைக்குள்ள போறாங்க, சின்ன சின்னதாக ஆரம்பிக்கிறாங்க. நிச்சயமா இன்னும் ஒரு 5-10 ஆண்டுகளில் உங்களை மாதிரி ஒரு பெரிய வளர்ச்சி அடையணும் அப்படின்ற எதிர்பார்ப்போடு அவங்களுக்கு நீங்க கூறும் ஆலோசனை என்ன நடத்தும்?
1: அது ட்ராவல் பிஸ்னஸ் வந்து இட் இஸ் ஒரு டிஃபிகல்டான பிஸ்னஸ் இல்லை. எனிபடி நல்ல ஒரு சென்ஸ் ஆஃப் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். நம்ம ஸ்டார்ட் பண்ண நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணல,
0: வாடிக்கையாளர்களுக்கு.
1: ஸோ வாடிக்கையாளர்களுக்கு வந்து அந்த ஒரு கஸ்டமரோட நம்மளுக்கு பேஷன் இருக்கணும் அதை செய்யறதுக்கு. அதே மாதிரி கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஒரு ஒரு ஒரு நம்மளோட நம்ம வெரி சென்சிட்டிவ் டு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இது இது வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பிஸ்னஸ் இல்லைனா எனிபடிக்கு எல்லா பிஸ்னஸ்லையும் பிஸ்னஸ் மாடல் இஸ் த சேம். இன்வெஸ்ட் பண்ணுறோம், சம் வேலை செய்கிறோம், சம்பாதிக்கிறோம், இருக்கிறோம். ஆனால் வந்து நம்ம டீலிங் வித் பீப்புள். ரெண்டு பிஸ்னஸும் ஆன் த ஸ்பாட் ரியாக்ட் பண்ணுவாங்க. சாப்பாடு பிஸ்னஸும் மற்ற பிசினஸ் எல்லாம் இது போறவழி வீட்டில் போயிட்டு வந்தா பாப்பாங்க, அது பிடிக்கலாம் வச்சுட்டு போடுவாங்க, அது இல்ல சாப்பாடு ருச்சிட்டு வருவாங்க. அதே மாதிரி டபுள் பிசினஸ் அந்த ஒரு இதுக்கு இன்னைக்கு ஆஃப்டர் கோவிட் நான் அக்ரி பண்றேன். ரொம்ப பேர் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஒன்லி திங் ஐ ரிக்வெஸ்ட் தி இண்டஸ்ட்ரி இஸ் ஸ்டார்ட் ஆஃபிஷியலி அப்ளை ஃபார் லைசன்ஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் கிவிங் லைசன்ஸ் எவ்ரிபடி. இட் இஸ் நோ சம்படி கமெண்டல் யூனிட் பூமி நோ லாங்கர். You apply for license, they give a time frame, 60 days, they will give you the answer. And then once you get your license, you want to buy a tour bus, you think, okay, again, you apply for it, you'll get within 30 days, you'll get an answer. Apply for the license, do business legitimately, so that, and be a member of any of the association you are a member. At least there will be some guidance they have. The same thing, the consumer also I appeal here. Buy from a licensed travel agent. In the Nepal issue, I think there's one group there, they did not buy from, they don't have a travel agent.
0: Sondama poi irukkaranga.
1: போன வாரம் எனக்கு ரோட் ஷோ டெல்ஸ் போயிருக்கு, கடைசி ரோட் ஷோ டெல்லி. அப்போ நம்ம மலேசியன் ஹை கமிஷனர் டு டெல்லி ஆஃபீஸில் வந்து மெயின் டபுள் உட்காந்து பேசியிருந்தோம். அப்போ அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஏதோ இந்த மாதிரி லோட் ஆஃப் கம்ப்ளைண்ட் கம் தென் இங்கே வந்துட்டு ஃபுல்ஃபில்மெண்ட் நான் ஃபுல்
0: எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யப்படலை.
1: அப்போ நான் கேட்டேன், பட் டிட் யூ செக் வித் தம் ஹூ இஸ் ஏஜென்ட் இன் மலேசியா? தட்டலாம் கொஞ்சம் இது வந்து ஒரு லைசன்ஸ் ஏஜென்ட் போனீங்கன்னா நாங்கள் அங்கே ஒரு லைசன்ஸ் ஏஜென்ட் தான் வந்து டீல் பண்ணுவோம். ஒரு கம்ப்ளைண்ட்னா நீங்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த ஏஜென்ட் நான் வாங்கினேன், இந்த மாதிரி ஃபுல்ஃபில்மெண்ட் சர்வீஸ் இல்லை, வாட் ப்ராமிஸ் இஸ் நாட் பீங் கிவன் அப்படி செய்யலாம். இது வந்து ரெண்டு பேருக்கும், ஏஜென்ட்டுக்கும் வேணும், நம்மளோட கன்சூமருக்கு வேணும்.
0: சரி, ஆக கொஞ்சம் கவனத்தில் அதை எடுத்துக்குவீங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இந்த விவரங்களை கொடுத்த உங்களுக்கு ரொம்ப நன்றி. டாத்தோ நம்ம அடுத்தடுத்த முறை சந்திக்கலாம். இன்றைக்கு மலேசிய இந்திய சுற்றுலா மற்றும் சுற்றுப்பயண முகவர் சங்கத்துடைய தலைவரும் டுவெலைன் டிராவல்ஸ் பிராட்டினுடைய நிறுவனரும் ஆகிய டாக்டர் ஏ அருள்தாஸ் அவர்கள் நம்மோடு பேசியிருந்தாங்க.
2: மீண்டும் அடுத்த வாரம் திங்கட்கிழமை வணிக நிகழ்ச்சியில் நிறைய கதைகள் பேசலாம்.

0: The Life of Ram Govind Vasan Prabhu Kumar Padi and the பாடலோடு இன்றைய வணக்கம் இன்னல் ஒரு நிறைவுக்கு வருகின்றது.
1: இந்த நிகழ்ச்சியில நிறைய கதைகள் நம்ம பேசிருந்தோம். முக்கியமா ட்ரெண்டிங் அப்படின்றதுக்காக நீங்க தொடங்கின சில செயல்கள் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம்.
0: இடைநிலை பள்ளி ஆசிரியர் தனுஷா சிட்டி வந்து உலக அழகி போட்டியில மூன்றாவது இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்களை பத்தி நம்ம பேசியிருந்தோம். வாய்ப்பு இருந்தால் அவங்களை நாங்க சந்திக்கிறோம், அதுக்காக காத்துட்டு இருக்கோம்.
1: வாழ்க்கையில சில மாற்றங்கள் அவசியம் தான். நீங்களே உங்களை மாத்திக்கிட்டது என்ன அப்படின்னு கேட்டதும் நேர்கள் அழைச்சு சொல்லியிருந்தீங்க.
0: அதனால இப்ப நேரத்துக்கு ஏற்ப ஒரு மாற்றத்தை பண்ணி ஆகணும். நாங்க விடை பெற்று கிஷனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அந்த மாற்றத்துக்கு நாங்க கட்டுப்பட்டு நாங்க உங்ககிட்ட இருந்து விடை பெறுகிறோம்.
1: ரொம்ப கட்டுப்பாடான ஆள் தான்.
0: என்னது இது, இது மாதிரி பேசுறீங்க?
1: வாங்க இப்போதைக்கு நாங்க வீட்டுக்கு போறோம். விடை பெறுகின்றேன் மோகன்.
0: தெய்வீகன் தாமரை செல்வன். உடம்பு மனசை பாத்துக்கோங்க. முட்டக்கள

வணக்கம். சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். சரவாக்கில் இன்று காலை நிலவரப்படி காற்று தர தூய்மை கேட்டு குறியீடு IPU 226 என மிகவும் ஆரோக்கியமற்றதாக பதிவாகியுள்ளது. நாடு முழுவதும் 40 இடங்களில் புகை மூட்டம் ஆரோக்கியமற்றதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடாவின் லங்காவியிலும் பெர்லிசின் கங்காரிலும் காற்றின் தரம் நல்ல நிலையில் இருப்பதாக மலேசிய காற்று தர குறியீட்டு நிர்வாக அமைப்பின் தரவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே நாட்டை சூழ்ந்திருக்கும் புகை மூட்டத்தால் மக்கள் பாதிக்கப்படாமல் இருக்க பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பஹாங் ஆட்சியாளர் அல் சுல்தான் அப்துல்லா ரி அயாத்துடேன் அல் முஸ்தாஃபா பில்லா ஷாவும் தெங்கு அம்புவான் பஹாங் துங்கு அசிசாமினா மைமுன்னா இஸ்காண்டரியாவும் அறிவுறுத்தியுள்ளனர். வெப்பமான காலகட்டத்தில் பொது இடங்களில் எவ்வித நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் எனவும் அதிக நீரை பருகுமாறும் அவர்கள் நினைவுறுத்தினர். 2026 மடானி புத்தக பற்றுச்சீட்டை பயன்படுத்தி 3.15 மில்லியனுக்கும் அதிகமான புத்தகங்கள் வாங்கப்பட்டிருப்பதாக கல்வி துணை அமைச்சர் வாங்காவோ தெரிவித்தார். இவ்வாண்டு அரசாங்கம் 2.21 மில்லியன் மாணவர்களுக்கு தலா 100 ரிங்கிட பற்றுச்சீட்டை பகிர்ந்தளித்துள்ளது. அதற்காக கல்வி அமைச்சு 221 மில்லியன் ரிங்கிட்டை ஒதுக்கியதாக அவர் கூறினார். இந்த மடானி புத்தக பற்றுச்சீட்டு தொடர்ந்து 3 ஆண்டுகளாக தொடரப்பட்டு வருகிறது. இஹெய்லிங் நிறுவனங்கள் பெண் பயணிகளுக்கு பெண் ஓட்டுநர்களை தேர்ந்தெடுக்கும் வசதியை வழங்க ஊக்குவிக்கப்படுகின்றன. பெண்களுக்கான பாதுகாப்பையும் வசதியையும் மேம்படுத்துவதே அந்நடவடிக்கையின் நோக்கமாகும் என போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லோக் தெரிவித்தார். பெண் பயணிகளுக்கு மாற்று வழியை உறுதி செய்வதற்கு அந்த தேர்வு அவசியமாவதாக அவர் சொன்னார். காசாவில் போரில் சேதமடைந்த வீடுகளின் இடிபாடுகளிலிருந்து மீட்கப்பட்ட 60 சிறார் உட்பட 100 பேருக்கு இறுதி சடங்கு நடத்தப்பட்டது. அங்கு இஸ்ரேலிய போரால் கட்டடங்களில் இடிபாடுகளில் புதையுண்ட உடல்களை மீட்பதற்கான 2ம் கட்ட திட்டம் கடந்த ஜூலையில் செயல்படுத்தப்பட்டது. விளையாட்டு. இங்கிலீஷ் பிரீமியர் லீக் கார்பந்து. எவர்டனுக்கும் மேன்செஸ்டர் யுனைடெடுக்கும் இடையான ஆட்டம் 2-2 என்ற கோல்களில் சமநிலையில் முடிவுற்றது. 96வது நிமிடத்தில் கோல் அடித்து ஆன்ஸ்லி மெய்லன்-லைல்ஸ் எவர்டனை காப்பாற்றினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த பக்கமா கிஷனு கூட பேசிட்டு இருக்கேங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு ஒரு நிறைவான பொழுதா உங்களுக்கு இருக்கட்டும். கொஞ்சம் சோம்பலா இருந்திருக்கும் காலையில் எழுந்திருக்கும் போது. ஏன்னா விடுமுறையை முடிச்சுட்டு வர்றது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இன்றைக்கு வேலைக்கு போகணுமா, நம்ம இயல்பு நிலைக்கு திரும்பணுமா அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். இருந்தாலும் முயற்சி பண்ணி எழுந்து இப்போ வேலைக்கு ரொம்ப சுறுசுறுப்பா உற்சாகமா போய் வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க இல்லையா? அதற்கு மனமார்ந்த பாராட்ட நாங்க இந்த வேலையில உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். சரி, இன்றைக்கு உங்களுக்கு பிறந்த நாளா? செப்டம்பர் மாதத்தின் 7ஆம் நாள் இருக்கும். உங்களுக்கு மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்து. அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு வாங்க மலையாள பாடல்களை நம்ம தொடர்ந்து கேட்கலாம். உதித் நாராயணன், ஸ்ரேயா கோஷல் உங்களுக்காக தொடக்க பாடல் கொண்டு வராங்க, கேட்கலாம்.

விஜய் பிரகாஷ் ஷோபி குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய மலையாள திரைப்படங்களை கொஞ்சம் அப்படியே பார்க்கலாமா? ஆதித்யன் சந்திரசேகர் இவருடைய இயக்கத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா நிராஜ் மாதவ், அஜு வர்கீஸ், அல்ஃபாப் சலீம் இவங்கெல்லாம் நடிக்கிற ப்ளூட்டோ அப்படின்ற திரைப்படம் வந்து கூடிய விரைவில் வெளிவரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு ஏலியன்லாம் வந்தால் எப்படி இருக்கும் ஒரு திரைப்படத்தில், அந்த கதைக்களமாக தான் இது இருக்க போகுது. சுவாரஸ்யமான கதைக்களம் அப்படின்னே சொல்லலாம். அதற்கு பிறகு பால் ஜார்ஜ் அவருடைய இயக்கத்தில் வந்துட்டு கட்டாளன் அப்படின்ற திரைப்படம், பிறகு நம்ம கிரண் தாஸ் அவருடைய இயக்கத்தில் உன்மதம் அப்படின்ற திரைப்படமும், பிறகு ஆடுபாகம் 3 இது வந்து ஜெயசூர்யா, விஜய் பாபு, சனிவேன் எல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. மிதுன் மேனுவல் தாமஸ் இவருடைய இயக்கத்தில் தான் இந்த திரைப்படம் வந்து உருவாகி இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயசூர்யா வந்துட்டு சஜி பப்பன் அப்படின்ற கதாபாத்திரத்தில் வந்து நடிச்சிருக்கிறாரு. கூடிய விரைவில் இதுவும் வெளிவரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

மின்னல்ல வந்து 2026ல இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்தது. மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணுமா.

ஹரிஹரன் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. மலையாள பாடல்களை நம்ம இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க. சரி, இந்த பார்க்கிங் அப்படின்னு சொல்லும் போது அதை முறையான இடங்கள்ல வாகனத்தை நிறுத்தணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கார் நிறுத்தும் இடத்தை வந்து ஆக்கிரமிப்பாங்க. எப்படின்னா, இப்போ உதாரணத்திற்கு அந்த ஒரு அடுக்குமாடி குடியிருப்புன்னு வச்சுக்கோங்களேன், அதற்கு கீழே நிறைய வந்துட்டு பார்க்கிங் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருப்பாங்க இல்லையா. அது வந்து பொது வாகன நிறுத்தும் இடம். அந்த மாதிரி பொது வாகன நிறுத்தும் இடத்தை வந்து சட்டவிரோதமாக சில பேர் வந்து பிடிச்சு வைப்பாங்க. எப்படி அப்படின்னா, அதில் தண்ணீர் பாட்டில்கள் இருக்கும் இல்லை, ஏதாவது டின்னை வச்சுருப்பாங்க, பெரிய பெரிய பொருட்கள் கல் கூட வச்சுருப்பாங்க. வச்சு இது எங்களுடைய அப்படி எங்களோடது எங்களோட பார்க்கிங் நாங்கள் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க இல்லையா. அது வந்து சட்டவிரோதமான செயல், அந்த மாதிரி செய்யக்கூடாது. இப்போ அந்த மாதிரி வந்து செய்ததுனால அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அப்படி பொது பொது வாகனம் வாகனம் நிறுத்தும் இடங்களை வந்து நீங்கள் பிடிச்சு வைக்கிறது அப்படின்றது அது தவறு, அதையும் கொஞ்சம் பார்த்துக்கணுங்க. இப்போது அடுத்த பாடல் உங்களுக்காக சித்தாரா கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
2: நீ எங்க இருக்க? நான் கொஞ்சம் பேசணும். என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் ஃபேம்.

ஒரு விறுவிறுப்பான பாடல் நம்ம நிகழ்ச்சியில கேட்டிருந்தோம், ரஞ்சினி ஜாஸ் ஜிதின் குரல்ல. சரி, இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயம் அனுசரிக்கப்படுது. இப்போ தேவையான ஒரு விஷயம் தான், தூய்மையான காற்று. நீல வானத்திற்கான நாள் இன்றைக்கு அனுசரிக்கப்படுது. தூய்மையான காற்று அப்படின்னு சொல்லும்போது, நாம் தினமும் சுவாசிக்கும் காற்று சுத்தமா இருக்கணும் அப்படிங்கிறத முக்கியத்துவத்தை நினைவூட்டும் நாள் தான் இன்றைய நாள் அப்படின்னு சொல்லப்படுது. ஆக மரங்களை வெட்டாம பாதுகாக்கணும், முடிஞ்ச வரை வந்து அதிகமான மரங்கள் நடணும், தேவையில்லாம வாகனங்களை வந்துட்டு வெளி நடவடிக்கைகள் அதிகமாக பயன்படுத்த, அந்த புகை மூட்டமா இருக்கிறது. இப்ப கூட சூழல் வந்து கொஞ்சம் புகை மூட்டமா தான் இருக்கு. இந்த மாதிரியான சமயங்கள்ல வெளி நடவடிக்கைகளை கொஞ்சம் நம்ம குறைச்சிக்கணும், சுவாச கவசம் அணியணும், அதையும் மறந்துடக்கூடாது. ஆக ஆரோக்கியமான காற்றை வந்து நம்ம சுவாசிக்கணும்னா, நம்ம எந்த அளவுக்கு சுத்தத்தை பாதுகாக்கிறோம், சுத்தமா வச்சுக்கிறோம் அப்படின்றதையும் இருக்கு இல்லையா. காற்றை காப்போம், வானத்தையும் நம்ம காக்கணும், நம் பூமியையும் காக்கணும். அதுதான் நம்முடைய கடமை, பொறுப்பு. இப்போ அடுத்த பாட்டு உங்களுக்காக தீபக் கொண்டு வராங்க, கேட்கலாம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். யுக்ரைனில் போரை நிறுத்துவது மட்டுமல்லாமல் அந்நாட்டில் நீடித்த அமைதியை ஏற்படுத்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எண்ணம் கொண்டுள்ளதாக வெள்ளை மாளிகை நிகராளி ஜாரட் கஷ்னர் தெரிவித்தார். ஞாயிற்றுக்கிழமை யுக்ரைன் அதிபர் வொலோடிமிர் ஜெலென்ஸ்கியுடனான சந்திப்பில் அவர் இதனை வலியுறுத்தினார். அச்சந்திப்பில் அமெரிக்காவின் மற்றொரு சிறப்பு தூதர் ஸ்டீவிட்காஃபும் கலந்து கொண்டார். எதிர்காலத்தில் செய்யப்படும் எந்த ஒப்பந்தமும் யுக்ரைனை மீண்டும் மேம்படுத்தும் நோக்கில் அமைய வேண்டும் எனவும் அவர் கூறினார். அமெரிக்காவின் தரவு மையங்கள் அதிக அளவிலான நீர் மின்சார பயன்பாட்டில் இயங்குவதால் அவை பொதுமக்களிடமிருந்து கடும் அதிருப்தியை எதிர்நோக்கியுள்ளன. தொழில்நுட்ப பெருநிறுவனங்கள் அம்மையங்களுக்காக பல பில்லியன் டாலரை செலவிடும் நிலையில் நீர் தொடர்பான சிக்கலுக்கு தீர்வு காணும் வாய்ப்புகளை கண்டறிய முடியும் என கூறியுள்ளன. இணையத்தையும் செயற்கை நுண்ணறிவு AI இயக்கும் கணினி சேவையகங்கள் சர்வர்ஸ் நிறைந்த கிடங்குகள் வெப்பமடையும் போது அவற்றை குளிர்ச்சியாக வைத்திருக்க நீர் தேவைப்படுகிறது. தென் லெபனான் டேர் ஜஹ்ரி வட்டாரத்தின் குறிப்பிட்ட இடங்களிலிருந்து உடனடியாக வெளியேறுமாறு அங்குள்ள மக்களை இஸ்ரேல் இராணுவம் பணித்துள்ளது. ஈரான் ஆதரவு ஹெஸ்புல்லா தரப்பு மீது தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளதால் அவ்வாறு பணித்துள்ளதாக இஸ்ரேல் இராணுவ பேச்சாளர் கூறினார். அண்மைய நாள்களாக ஹெஸ்புல்லா தரப்பு மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் வலுப்படுத்தியுள்ள நிலையில் அவற்றை நிறுத்த லெபனான் அதிபர் ஜோசப் ஆன் வாஷிங்டன் உட்பட பன்னாட்டு சமூகத்தின் ஆதரவை நாடியுள்ளார். இந்த நெருக்கடி நாட்டின் இறையாண்மைக்கும் பாதுகாப்புக்கும் பெரும் அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ளதாக அவர் கூறினார். பொலிவியா வியஷா நகரில் உள்ள இராணுவ முகாமில் ஏற்பட்ட வெடிப்பில் பலியானவர் எண்ணிக்கை 6 அதிகரித்துள்ளது. 11 பேரை காணவில்லை. அந்த முகாம் ஆயுதங்களையும் வெடிப்பொருள்களையும் சேகரிக்கும் கிடங்காக செயல்பட்டு வந்ததாக தற்காப்பு அமைச்சு கூறியது. அங்கு தேடி மீட்கும் பணிகள் தீவிரமடைந்துள்ளதாகவும் வெடிப்புக்கான காரணம் ஆராயப்படுவதாகவும் அது குறிப்பிட்டுள்ளது. மேலும் அங்கு பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளது. மயாமி பன்னாட்டு விமான நிலையத்தில் தரையிறங்கிய அமேசான் வர்த்தக விமானம் ஓடுபாதையிலிருந்து விலகி விபத்துக்குள்ளானதில் 5 பலியாகினர். காயமடைந்த 3 அவசர பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளனர். மேலும் 2 உள்ளூர் மருத்துவமனையில் சிகிச்சை வழங்கப்படுகிறது. அந்த விமானம் வாகனங்களை மோதியதில் சிலர் சிக்கிக்கொண்டதாக மயாமி டேட் தீயணைப்புத்துறை தலைவர் ரே ஜடலா கூறினார். விமானி துணை விமானியின் நிலைமை குறித்து அவர் விவரிக்கவில்லை. அத்துடன் மேற்கூடிய விவரங்கள் எதுவும் அவர் பகிரவில்லை. காசாவில் போரில் சேதமடைந்த வீடுகளின் இடிபாடுகளிலிருந்து மீட்கப்பட்ட 60 சிறார் உட்பட 100 பேருக்கு இறுதிச் சடங்கு நடத்தப்பட்டது. பாலஸ்தீன குடியால் போர்த்தப்பட்ட அனைவரது உடல்களும் போரினால் சீரழிந்த பகுதிகளுக்கு அருகே கிடத்தி வைக்கப்பட்டன. தொடர்புடையவரின் குடும்பத்தினர், அரசியல் தலைவர்கள் என 1000 அதில் கலந்து கொண்டனர். அங்கு கட்டடங்களின் இடிபாடுகளில் புதையுண்ட உடல்களை மீட்கும் 2 கட்ட திட்டம் கடந்த ஜூலையில் செயல்படுத்தப்பட்டது. விளையாட்டு. இங்கிலீஷ் பிரீமியர் லீக் கார்பந்து. எவர்டனுக்கும் மான்செஸ்டர் யுனைடெடுக்கும் இடையான ஆட்டம் 2-2 என்ற கோல்களில் சமநிலையில் முடிவுற்றது. 96 நிமிடத்தில் கோல் அடித்து ஆன்ஸ்லே மேட்லன் நைல்ஸ் எவர்டனை காப்பாற்றினார். த ரெட் டெவில்ஸின் பிராயின் வேமோ 2 பாதி ஆட்டம் தொடங்கிய 61 வினாடியில் முதல் கோலை அடித்தார். எவர்டனின் டைரிக் ஜார்ஜ் 83 நிமிடத்தில் கோல் புகுத்தி ஆட்டத்தை சமநிலைப்படுத்தினார். மான்செஸ்டர் யுனைடெடுடன் 1 வேறுபாடில் உள்ள எவர்டன் அதன் தொடர் வெற்றியை நிலைநிறுத்தியுள்ளது. நிறைவாக அமெரிக்க பொது டென்னிஸ் போட்டி. ஆடவர் 4 சுற்றில் ஸ்பெயினின் கார்லோஸ் அல்காராஸ் அமெரிக்காவின் டாமி போலை 6-4, 6-3, 6-4 என்ற செட்களில் வென்றார். இவ்வேளை மகளிர் 4 சுற்றில் பெலாரூசின் அரேனா செபலென்கா அமெரிக்காவின் டெய்லர் டவுன்சனை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் செக் குடியரசின் லிண்டா நோஸ்கோவா யுக்ரைனின் மார்த்தா கொட்சூக்கை வீழ்த்தினார்.

இதனுடன் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எஸ் கோகுலன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிற உங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் நன்றிங்க. இந்த பக்கமா கிஷன் உங்களோட பேசிட்டு இருக்கேன். சரி, தொடர்ந்து பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கணுமா, தாராளமா நம்ம நிகழ்ச்சிக்கு நீங்க அழைக்கலாம். 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8 யாருக்காக இன்றைக்கு நீங்க வாழ்த்து சொல்லணும், இல்ல அவங்களுக்காக ஒரு பாட்டு கேட்கணுங்க, அன்பு பரிசா வானொலியில அவங்க பேரை சொல்றதே ஒரு பெரிய இன்பதிர்ச்சா இருக்கும் அப்படின்னு நீங்க நம்பினீங்க நினைச்சீங்கன்னா இப்பவே நீங்க நம்ம நிகழ்ச்சிக்கு அழைங்க, அழைச்சு பேசுங்க. இப்போ அடுத்த பாட்டு தளபதி விஜய் பவதாரணி கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? கண்டிப்பா
1: திவாஷினி இன்னைக்கு பர்த் பிறந்த நாளே வாழ்த்துறது வெங்கடா சலபதி சுந்தரி அம்மா ஹர்வின் நான் வந்து சகந்தலமணி ஆண்டி கருப்பு படத்துல இருந்து போடுங்கய்யா நல்ல பாட்டா.
0: கருப்பு படத்துல இருந்து நல்ல பாட்டா வந்துகிட்டே இருக்கு உங்களுக்காக கேக்கலாம். நன்றி
1: நன்றியா நன்றியா.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: நடந்திருக்கு?
1: இல்ல மச்சான், நியூஸ் பேப்பர் படிச்சிருக்கேன். அதுல என்ன உள்ள முன்னாள் ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்க தூக்கு மாட்டி.
0: அது கேட்டோம்.
1: டேய் டேய் டேய், சிரிக்காதடா சிரிக்காதடா. இதெல்லாம் என்ன காமெடியா இருக்கு அவனுக்கு? டேய் டேய் டேய் கேண்டி சொல்லு.

0: I'm so sorry, Daddy Ben Meshimat. I will never repeat that again.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து நீங்களும் அழைக்கலாங்க. பிடிச்சவங்களுக்கு பாட்டு கேட்கணுமா, தாராளமா நீங்க அழைக்கலாம். சொல்லி 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. கோகிலா சொல்லுங்க, யாருக்காக என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: எனக்கு கிரீடம் படத்துல இருந்து அக்கம் பக்கம் யாரும் இல்ல அந்த பாட்டை வந்து, உன் குரலை மறந்து விடலாம் ஆனால் அது என்னை அழைத்த விதத்தை மறக்க முடியாது. இந்த கவிதையும் டைப்பிங் தாமன் கையா மாமா ஆனந்த ஜோதிக்காக ஸ்பெஷலா டெடிகேட் பண்றேன்.
1: கேட்கலாம். நன்றி
2: கிஷன்.

0: ஹலோ கிஷன், எங்க இருக்கீங்க?
1: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னும் அஞ்சு நிமிஷம்.
0: ஒரு மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க.
1: வழக்கமா சொல்றது தானே. ஆ, வர வர.
0: கிஷன், கிஷன், எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
1: இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல எழுந்திருவேன். என்ன,
0: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
1: இன்னொரு அஞ்சு நிமிஷம். அஸ்வினி,
0: என்னாச்சு என்னாச்சு?
1: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
0: கூப்பிட்டுட்டேன், இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
1: அஞ்சு நிமிஷமா?
0: ஐந்து நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க. நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கணுமா? நம்ம நிகழ்ச்சிக்கு நீங்க இப்பவே அழைக்கலாங்க. வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் வணக்கம், கிருஷ்ணவேணி பாரம்பரியில இருந்து பேசுறேன்.
0: யாருக்காக பாட்டு கேட்கலாம்னு இருக்கீங்க?
1: என் தம்பி அன்பழகன், என் கணவர் சுகுமாரன், இவங்க ரெண்டு பேருக்கும் பாட்டு கேட்க விரும்புறேன்.
0: மாமா மச்சான்?
1: ஆமா, அவங்க மாமா மச்சான் மாதிரி பழக மாட்டாங்க, ஒரு நண்பர்கள் மாதிரிதான். எங்க போனாலும் ஒன்னா போவாங்க, வெளிநாட்டுக்கு போனாலும் ஒன்னா போவாங்க. அந்த மாதிரி ஒரு நட்பு, அன்பான நட்பு என்னைக்கும் தொடரணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனால அவங்களுக்காக ஒரு பாக்கி பாட்டு போடுங்க.
0: சரிங்க, மாமா மச்சானையும் தாண்டி நண்பர்களுக்காக அந்த பாட்டு வந்துட்டு இருக்கு.
1: ஆமா கண்டிப்பா, ரொம்ப நன்றி தம்பி.

0: மருத்துவமனைகளில் இரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் இரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my.
1: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம்மின் வானொலி நாடகம். வெளியே போறோம் வெளியே போறோம்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் போகலையா? நேரம் ஒதுக்கி போயிட்டு வாங்குங்க. இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

0: தேவி வணக்கம்.
1: வணக்கம்.
0: யாருக்கு இன்றைக்கு பாட்டு கேட்கலான்னு இருக்கீங்க?
1: என் பேர் எனக்கு சுந்தர், அவர் பேரு. அடுத்த வாரம் கல்யாணம் அவருக்கு.
0: விட்டா அடிச்சிருவீங்க போல இருக்கு.
1: இல்ல இல்ல, சுந்தர் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு கல்யாணம். எங்க பேர அவருக்கு நான் வாழ்த்து சொல்றேன். அரிச்ச பச்சரிசிய அந்த மாவு பாட்டு வேணுங்க.
0: சரிங்க, சீக்கிரமே வந்து சுந்தருக்கு கல்யாணம் ஆக போது சொல்லிருக்கீங்க. மகிழ்ச்சியான செய்தி, மனமார்ந்த வாழ்த்து.
1: சரிங்க, ரொம்ப நன்றி. நான் இப்படித்தான் பேசுவேன், கோச்சுக்காதீங்க.
0: ஓ, இப்படிதான் பேசுவீங்களா? சரிங்க, நான் கோச்சுக்கலங்க.
1: எங்களுக்கு எல்லாம் நிம்மதியே உங்களோட மின்னலை கேக்குறதுதான் எனக்கு பொழுதுங்க. அந்த மின்னல்ல தான் நானு
0: நிம்மதின்னு சொன்னீங்க பாத்தீங்களா? அங்க நிக்கிறீங்க நீங்க. உங்களை மாதிரி உற்ற நேயர்கள் இருக்கிறது எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. தொடர்ந்து கேளுங்க. நன்றிங்க.
1: சரி சரி, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கு எல்லாம் வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி.

0: உறவுகள் தொடர்கதை கோவிந்தனின் 45 ஆண்டு கால நட்பின் தேடல். தேடிய அன்பழகன் இல்லை, நட்பு மட்டும் அப்படியே இருக்கின்றது.
1: ஹலோ அன்பழகன் மனைவி.
2: அன்பழகனுக்கு கடிதம் ஒரு பாடல் இருக்கு சார், ரெக்கார்டிங் பண்ணி அவன் அனுப்பிவிட சொன்னான். அவன் கொண்டு
1: கொடுத்துட்டு வந்தான். ஞாபகம் இருக்கு,
0: நல்ல பசுமையான நினைவுகளை பகிர்ந்துகிட்டோம். சொல்லுங்கம்மா, அன்பழகன் என்ற அந்த முகம்
1: எனக்கு அழுத்தம் வருது. அவரை பத்தி சொல்றது என்ன?
2: அவர் எங்க இருக்காரு?
1: அவரு இறந்துட்டேன். அவரு இறந்து 17 வருஷம் ஆகுது.
2: ஐயோ
1: நன்றிங்கண்ணா, நீங்க இவ்வளவு தூரம் என்னை தேடி கண்டுபிடிச்சி நீங்க நன்றி. சந்தோஷமா இருக்கு நீங்க அவரை பத்தி கேக்குறது.
2: அவரும் நானும் சேர்ந்து பிடிச்ச போட்டா கூட அந்த கடவுள் நின்று படம் பிடிச்சோம்.
1: வருஷம் சென்று அவர் அந்த நினப்பு வச்சிருந்து பேசுறாரு இல்ல, சந்தோஷமாவும் இருக்கு. அவரு இல்லையேன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு.
2: என் கண்ணுல அவரோட இளமையான காட்சி அப்படியே முன்னு தெரியுது. புரோகத்தோட தொடர்ந்து செய்ய நிச்சயமா தொடரும் சார்.
1: ரொம்ப ரொம்ப நன்றியா.
0: இல்ல
1: ரொம்ப நன்றியை சொல்லணும் ஐயா.
0: வானொலி அல்ல, வாழ்க்கை.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசியா வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் குளரட்சகி குணசேகரன். மேலும் முன்னேற்றமடைந்த போட்டித்தன்மையுடைய நீடித்திருக்கக்கூடிய நாட்டின் எதிர்கால உருவாக்கத்திற்கு அறிவியல், தொழில்நுட்ப, பொறியியல், கணிதம், ஸ்டெம் துறைசார் திறனுடையோர் அதிகம் தேவைப்படுவதாக பிரதமர் டாக்டர்

அமைப்பை தொடர்ந்து வலுப்படுத்தப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். சரவாக்கில் நடைபெறும் 2026 மலேசிய நாள் கொண்டாட்டத்தில் மக்களிடையே ஒற்றுமை உணர்வை வளர்க்கும் முயற்சியாக பல்லின பண்பாட்டுக் கூறுகளுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கும் என தொடர்பு அமைச்சின் நிர்வாக சேவை பிரிவு செயலாளர் ஹருண் அலி தெரிவித்துள்ளார். உபசரணை மாநிலத்தின் தனித்துவத்திற்கு ஏற்ப அந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கும் என அவர் கூறினார். இந்தோனேசியா ஜகார்த்தா சொக்கார்னோ ஹத்தா பன்னாட்டு விமான நிலையத்திலிருந்து பயணத்தை மேற்கொள்ளவுள்ள அல்லது மாற்று விமானம் எடுக்கவுள்ள மலேசியர்கள் தங்களது பயண அட்டவணையை அவ்வப்போது சரிபார்த்துக் கொள்ள கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். அண்ணா கிரகத்தவ் எரிமலை கரும்புகையை கக்கியதைத் தொடர்ந்து சில விமான நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக ஜகார்த்தாவில் உள்ள மலேசிய தூதரகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே ஜகார்த்தாவின் முதன்மை விமான நிலையமும் இதர 3 விமான நிலையங்களும் திங்கட்கிழமை மாலை 6 மணி வரை தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆயிரக்கணக்கான பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. 2019 பின் கடந்த செப்டம்பரில் மிக வெப்பமான நாளை பதிவு செய்த கிழக்கு ஆஸ்திரேலிய பிரிஸ்பனுக்கு அருகில் உள்ள காட்டுத்தீயிலிருந்து வரும் புகைமூட்டம் காரணமாக காற்று மாசு எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. திங்கட்கிழமை காற்றின் தரம் மிகவும் மோசமானதாக பதிவு செய்யப்பட்டிருப்பதாக குயின்ஸ்லாந்து சுற்றுச்சூழல் துறை தெரிவித்தது. விளையாட்டு பூப்பந்து. நாட்டின் சகாப்தம் டத்துஸ்ரீ லீ சோங் வேங் உள்நாட்டு விளையாட்டாளர்கள் வெற்றி பெறுவதற்கான திறனை கொண்டிருந்தாலும் பன்னாட்டு அரங்கில் சிறந்த படைப்பை வெளிக்கொணர அதிக வேட்கையையும் உறுதியையும் கொண்டிருத்தல் வேண்டுமென அறிவுறுத்தியுள்ளார். ஒழுங்குமுறை வெற்றிக்கு அடித்தளம் என்பதை அவர் வலியுறுத்தினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா, இந்த வாழ்க்கை இவ்வளோ பரபரப்பாக போய்கிட்டு இருக்குல்ல. இப்போ செப்டம்பர் மாதம் கிட்டத்தட்ட 9 மாதத்தை நம்ம வந்து கடந்துட்டோங்க. 2026 இவ்வளோ சீக்கிரம் போகிற மாதிரியே இருக்குல்ல. பொங்கல் அது முடிஞ்சு அப்படியே பரபரப்பாக போய்கிட்டே இருந்தது, இப்போ தீபாவளியை நோக்கி அந்த பரபரப்பு அடுத்து இருக்க போகுது. என்னங்க பண்ணுறது, வாழ்க்கை அப்படியே சட்டுன்னு போய்கிட்டே இருக்குல்ல. இதற்கிடையில் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையை ரசித்து வாழணும், அதுதான் ரொம்ப முக்கியம். பரபரப்பு வேலை இதெல்லாம் புரியுதுதான், இருந்தாலும் நமக்கான நேரத்தை நம்ம தாங்க ஒதுக்கிக்கணும், அதை வேற ஆள் வந்து ஒதுக்க முடியாது. அதனால சரியா உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கிக்கோங்க. இப்போ அடுத்த பாடல் துருவ் விக்ரம் ஒரு புத்தம் புதிய பாடல் உங்களுக்காக கொண்டு வர போறாரு, ஹாய் படத்துக்காக. இதற்கிடையில நீங்களும் தாராளமா அழைக்கலாங்க, அழைத்து அடுத்து 1 மணி வரைக்கும் பாட்டு கேட்கலாம். ஆனா பாட்டு கேட்கணும்னா ஒரு சின்ன நிபந்தனை உங்களுக்காக இருக்கு, போட்டி அங்கத்துல நீங்களுமே பங்கெடுக்கணும். ஒரு குட்டி வசனம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, அதை அப்படியே நீங்க பேசி காமிச்சிட்டீங்க இல்ல நடிச்சு காமிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டை தொடர்ந்து விரும்பி கேட்கலாம். நல்ல வாய்ப்பு இல்ல, பயன்படுத்திக்கோங்க. சொல்லி 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்கல. இது உங்கள் மின்னலஃபன்
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேயர்களே, கோலாலம்பூர், புத்ர ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:14. கோலாலம்பூர், புத்ர ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:14.
3: உங்களுக்கு எது பிடிக்கும்
4: அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம் மின்னல் எஃப்எம்

0: மலேசிய பொது சேவை துறையின் கீழ் வேலை வாய்ப்பு உங்களுக்காக காத்துட்டு இருக்குங்க. எப்போ இறுதி நாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா 10 செப்டம்பர் 2026 வியாழக்கிழமை 11:59 இந்த விண்ணப்பத்தை நீங்க மேற்கொள்ளணும். எங்க sba.gov.my இந்த அகப்பக்கத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கான வேலை வாய்ப்பு அங்க காத்துட்டு இருக்கு. படிச்சு பாருங்க, தெரிஞ்சுக்கோங்க, மற்றவர்களோடும் அந்த தகவலை பகிர்ந்துக்கோங்க. சரி, இன்றைக்கு நாங்க சொல்லியிருந்த மாதிரி திரைப்பட காட்சி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அழைக்கிறவங்க ஒரு வேலை பெண்ணாக இருந்தால் இந்த வசனம் தான் உங்களுக்கு.
1: வருகை இளவரசி, உங்கள் வருகையால் தஞ்சை கோட்டையே அழகாகிவிட்டது.
2: தஞ்சை கோட்டையில் தான் மொத்த அழகையும் சேர்த்து வைத்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன்.
1: ஆமா, சேர்த்து சிறையில் வைத்திருக்கிறார்கள்.
0: இதுவே ஆண் அழைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான வசனம்,
3: அவங்களுக்கு நல்ல மக, அதுக்காக நீங்க சொல்றதை கேட்டு அவ சிங்காரத்தை கல்யாணம் பண்ணிப்பா, ரெண்டு குழந்தை பெத்துப்பா, கொஞ்ச நாள் என்னையும் மறந்துடுவா, ஆனா அவ நீங்க செஞ்சதை மறக்க மாட்டோமாமா. அவ மனசுல நீங்க அவளுக்கு பிடிச்ச அப்பாவா இருக்க மாட்டீங்க. எல்லா பொண்ணுங்களுக்கும் அவங்க அப்பா தான் ஹீரோ, ஆனா நீங்க கையிலுக்கு வில்லன் ஆயிடுவீங்க.
0: இரண்டு வசனங்களுமே வந்து 14 வினாடி தான், ரொம்ப சுலபமான வசனங்கள் தான். நீங்களும் முயற்சி பண்ணலாம். பிடிச்சவங்களுக்காக பாட்டு கேட்கணும் அப்படின்னா இந்த முயற்சியில நீங்களுமே இறங்கலாம். யாருக்காவது இன்றைக்கு மனசுக்குள்ளே இவங்களுக்காக ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுப்போம்பா அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா இப்பவே முயற்சி பண்ணுங்க. சொல்லி 3-2-2-8-2-5-7-3-3-4-8 அடுத்து உள்ளூர் பாடல்களை கேட்க போறோம். ஸ்ருதி உங்களுக்காக பாடல் கொண்டு வராங்க, கேட்கலாம்.
4: Love is

0: நம்மை சுற்றி
1: மூலிகையில் இருந்து மூலிகை மருந்து வரை பாரம்பரிய மூலிகை அறிவும் நவீன அறிவியலும் எவ்வாறு இணைகின்றன? மூலிகை மருந்துகளின் பாதுகாப்பு, செயல்திறன், தரம், தயாரிப்பு குறித்து அறிவியல் என்ன கூறுகிறது? மலேசியாவில் NPRA பதிவு மற்றும் MAL எண் தொடர்பான அடிப்படை தகவல்களையும் தெரிந்து கொள்ள இன்று இயங்கலை நிகழ்ச்சி 7:45 முதல் நடைபெறும். இந்த இலவச நிகழ்ச்சி குறித்த மேல் விவரங்களை வழங்குகிறார் டாக்டர் பாஸ்கரன் குணசேகரன்.
2: வணக்கம். From herbs to product. இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம என்ன கவர் பண்ண போறோம்னாக்கா, இப்படி மூலிகை மருத்துவம் வந்து சயின்ஸ் ரீதியாக நம்ம வந்து ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் செய்யலாம், இப்படி ஆராய்ச்சி பண்ணலாம், இந்த மாதிரி உள்ள டெஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம் அவசியம்ன்றது வந்து இந்த ஒரு டாக்ல வந்து நம்ம கவர் பண்ண போறோம். பேசிக்கலி பாத்தீங்கன்னாக்கா மூலிகைன்றது வந்து ஒரு மூலிகை கலந்து ஒரு மருந்து செய்யறது கிடையாது, அதுக்கு ஒரு அடிப்படை இருக்கு, ஒரு விஞ்ஞானம் இருக்கு, ஒரு சயின்ஸ் இருக்கு. அது இப்படி முறைப்படி செய்யறது தான் இந்த டாக்கோட விளக்கமே. இது யாரு கலந்துக்கலாம் பாத்தீங்கன்னாக்கா, யார் வந்து மூலிகை மருத்துவம் பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்களோ, யாருக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, இப்படி வந்து ப்ரூஃப் ஆஃப் கான்செப்டோட ஒரு சயின்ஸ் பேக்கப்போட ப்ராப்பரா செய்யறதோ, அண்ட் அனதர் திங் வந்து இப்படி அந்த அப்ளிகேஷன் NPRA அப்ளிகேஷன் எல்லாம் எப்படி பண்றதுன்றது வந்து மேலோட்டமான உள்ள விளக்கம் இன்னைக்கு உள்ள பதிவுல கண்டிப்பாக நம்ம ஷேர் பண்ண போறோம். இந்த டாக் வந்து கண்டிப்பா நீங்க எல்லாம் கலந்துக்கீங்க, பிறருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.
3: நம்மை சுற்றி
1: MCEF மிண்டாக்கி கல்வி உதவி மலேசிய சமூக கல்வி அறவாரியம் MCEF-இன் மிண்டாக்கி கல்வி உதவிக்கு தற்போது விண்ணப்பிக்கலாம். மலேசியாவின் முன்னணி அரசாங்க தனியார் பல்கலைக்கழகங்களில் ஸ்டேம் துறையில் முழு நேர பட்டப்படிப்பு மாணவருக்கான உதவி இது. மேலதிக விவரங்களுக்கு www.mcef.co.my/mindaki. விண்ணப்பம் செய்வதற்கான இறுதி நாள் செப்டம்பர் 16.
3: நம்மை சுற்றி
1: இமயம் ஏற்பாட்டில் வேலை வாய்ப்பு நட்புறவு சந்திப்பு. புத்ராஜயா இந்தியர் பொது சேவை பணியாளர் சங்கம் இமயம் ஏற்பாட்டில் இம்மாதம் 13 நாள் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சி குறித்த மேல் விவரங்களை வழங்குகிறார் இமயம் மூத்த உறுப்பினர் JS பாலசேனா.
4: புத்ராஜயா இந்திய பொது சேவை பணியாளர் சங்கம் இமயம் ஏற்பாட்டில் பூச்சோங் இந்திய சமூக வேலை வாய்ப்பு நட்புறவு சந்திப்பு செப்டம்பர் 13 நாள் ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ கம்பாங்கன் ஜலன்புசர் தேவான் சர்பகுணா MBSJ மண்டபத்தில் காலை 9 முதல் பிற்பகல் 1 வரை நடைபெறும். அரசாங்க தனியார் உயர்கல்வி பட்டதாரிகள் மற்றும் SPM STPM முடித்த இந்திய இளைஞர்கள் இதில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம் அரசாங்க சேவையில் சேர விரும்பும் இளைஞர்களுக்கு அரசு வேலை வாய்ப்புகள் குறித்தும் அதற்கான விண்ணப்ப வழிமுறை, நேர்முக தேர்வு அணுகுமுறை போன்றவை குறித்து விவரிப்பதாகும். பொது சேவை அதிகாரிகள் கலந்து கொள்வதோடு குடிநுழைவுத்துறை, சுங்கத்துறை, சுகாதாரத்துறை மற்றும் EWRF அமைப்பின் காட்சி கூடங்களும் இதில் இடம்பெறும். செப்டம்பர் 13 நாள் ஸ்ரீகம்பாங்கன் MBSJ மண்டபத்தில் நடைபெறவிருக்கும் இந்த பயனான நிகழ்ச்சியில் பொதுமக்கள், குறிப்பாக வேலை தேடும் இந்திய இளைஞர்கள் இதில் தவறாது கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேல் விவரங்களுக்கு திருமதி சுமியுடன் தொடர்பு கொள்ளலாம். தொலைபேசி எண் 641-3641. இமயம் வலைதளத்திலும் மேல் விவரம் பெறலாம்.
0: நம்மை சுற்றி

0: பிடிச்சவங்களுக்கு பாட்டு கேட்கணுமா? தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிக்கு நீங்களும் அழைக்கலாங்க. சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. ராமு, எங்க இருந்து அழைச்சிருக்கீங்க?
1: நம்ம போக்லாங்க.
0: போக்லாங், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா?
1: இன்னும் இல்ல. நான் இதுக்கு மேலதான சாப்பிடல.
0: இதுக்கு மேலதான் சாப்பிடணும். அதுக்கே எவ்வளவு சோகம்.
1: ஆமா, நான் வீட்டுல முட்டைக்கோழி கறி திக்க வச்சிருக்காங்க, ரசம் வச்சிருக்காங்க, ரசம் ஊத்தி நிக்கி.
0: சொல்லும் போதே எனக்கு பசிக்குது. ஆனா ஏன் அதை சொல்லும் போது நீங்க சோகமா இருக்கீங்க இப்போ?
1: ஆமா, ஃபீல் பண்றேன். வீட்டுல இருக்கு கறி, அங்க வேலையில இருக்கேன்.
0: ஓ, வேலையில இருக்கீங்களா?
1: இதுக்கு மேலதான் போனோம். போயிட்டு தும்பா சாப்பிட்டுட்டு
0: மறுபடியும் வேலையை ஆரம்பிங்க. இப்போ யாருக்காக பாட்டு கேட்கலாம்னு இருக்கீங்க?
1: என்னோட வைஃப் காண்டி பாட்டு கேட்கலாம் இருக்கேன்.
0: கண்டிப்பா. ஆனா இப்ப முதல்ல போட்டி அங்கத்துக்கு போயிடலாமா?
1: நல்லா சுலபமா சொல்லுங்களேன். பையனை போட்டு மிரட்டிடாதீங்க, பயந்துருவேன்.
0: சுலபமான கேள்விதான். முதல்ல நாங்க ஒளிபரப்பி இருந்தோம்ல, அந்த வசனம் தான். சரியா, மறுபடியும் கேட்கலாம்.
2: அவங்களுக்கு நல்ல மக, அதுக்காக நீங்க சொல்றதை கேட்டு அவ சிங்காரத்தை கல்யாணம் பண்ணிப்பா, ரெண்டு குழந்தை பெத்துப்பா, கொஞ்ச நாள் என்னையும் மறந்துடுவா. ஆனா அவ நீங்க செஞ்சதை மறக்க மாட்டா மாமா. அவ மனசுல நீங்க அவளுக்கு பிடிச்ச அப்பாவா இருக்க மாட்டீங்க. எல்லா பொண்ணுங்களுக்கும் அவங்க அப்பா தான் ஹீரோ. ஆனா நீங்க கையலுக்கு வில்லன் ஆயிடுவீங்க.
0: நீங்க வில்லன் ஆகாம சொல்லுங்க பாப்போம்.
1: கையில் வந்து நல்ல மக, உங்க பேச்சு கேப்பா, கல்யாணம் பண்ணிக்குவா, குழந்தை பெத்துக்குவா.
0: சரி,
1: கடைசியில அப்பா அப்பா வந்து வில்லன் ஆயிருவாங்க.
0: வில்லன் ஆயிருவாரு. ஏதோ ஒரு படத்தை பாத்துட்டு இந்த ரிவ்யூ குடுப்பாங்க தெரியுமா? அதை எதுவும் பண்ணிட்டு இருக்கீங்களா?
1: அப்படிப்படிதான் இருக்கீங்க.
0: உங்களை பட வசனத்தை பேச சொன்னா படத்தை பத்தின கருத்து கணிப்பை சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க. சரி, பரவாயில்ல பரவாயில்ல, முயற்சி பண்ணீங்கல்ல, அதுவே பெரிய விஷயம். சரி, மனைவி பேரை சொல்லுங்க, அவங்களுக்காக பாட்டு கொடுத்துருவோம்.
1: அவங்க பேரு சித்ரா தேவி. எனக்கு வந்து அந்த காதல் சுத்தியது என்ன, அந்த பாட்டு போட்டுருங்க. நான் வைஃப் காண்டி.
0: வாங்க, அவங்களுக்காக கேட்போம். நன்றி நண்பா.
1: ஓகே ஓகே.

0: ஜெய் வணக்கம்.
1: வணக்கம் கிஷன், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: அவங்களுக்கு
2: நல்ல மக, அதுக்காக நீங்க சொல்றதை கேட்டு அவ சிங்காரத்தை கல்யாணம் பண்ணிப்பா, ரெண்டு குழந்தை பெத்துப்பா, கொஞ்ச நாள்ல என்னையும் மறந்துடுவா. ஆனா அவ நீங்க செஞ்சதை மறக்க மாட்டா மாமா. அவ மனசுல நீங்க அவளுக்கு புடிச்ச அப்பாவா இருக்க மாட்டீங்க. எல்லா பொண்ணுங்களுக்கும் அவங்க அப்பா தான் ஹீரோ.
1: என்ன
0: பாட்டு?
1: நன்றி.
0: இந்த அளவில் இளமை உல்லாசம் நிகழ்ச்சிக்கு ஒரு நிறைவு கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சுங்க. அடுத்து என் பக்கத்திலேயே நிக்கிறாங்க திரேசால சாரு, அவங்க தான் வந்து நிகழ்ச்சியை படைக்க போறாங்க இசையும் இசையும் நிகழ்ச்சிக்கு. தொடர்ந்து யாரெல்லாம் அழைக்க முடியலன்னு வருத்தப்பட்டீங்களோ அவங்க நிகழ்ச்சிக்கு தாராளமா நீங்க அழைத்து பேச நாங்க உங்களுக்கு வழிவிடுறோம். அழைத்து பேசுங்க. விடைபெறுகின்றேன் நான் உங்கள் கிஷன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாங்க.

போட்டித்தன்மை மிக்க நாட்டை உருவாக்க ஸ்டெம் துறையில் திறன்மிக்க அதிகமானோர் தேவை. புகைமூட்டம் சரவாசிரியானில் அவசர நிலை மீட்டுக் கொள்ளப்பட்டது. வணக்கம், சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் ஒரு மணி முதன்மை செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். முன்னேற்றமடைந்த போட்டித்தன்மையுடைய மீள்தன்மை கொண்ட நாட்டின் எதிர்கால உருவாக்கத்திற்கு அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம், ஸ்டெம் துறையில் திறன்மிக்க அதிகமானோர் தேவைப்படுகின்றனர். பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழகம், ஆராய்ச்சி, தொழில்துறை, புத்தொழில் நிறுவனம் ஆகியவற்றின் மூலம் வளர்ச்சியடைய இளையோருக்கு

0: பிரதமர் கிண்ண இறுதிச் சுற்றில் டத்தோஸ்ரீ அன்வாரின் உரையை அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சர் சாங்லி காங் வாசித்தார். மின் வர்த்தக தளம் மற்றும் இணைய சந்ததை போதைப் பொருள் விற்பனைக்காக தவறாக பயன்படுத்தும் நடவடிக்கைகள் கவலை அளிக்கின்றன. அவை புறநகர் பகுதிகளுக்கு பரவியுள்ளது நிலைமையை மோசமாக்குவதாக தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீஃபா மிஃபாடேல் கூறினார். இதன் தொடர்பில் தகுந்த நடவடிக்கைகளை எடுக்கும்படி தாம் மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC-ஐ பணித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மக்களுக்கான இணைய அணுகலை விரிவுபடுத்த முயற்சிகளை மேற்கொண்டு வரும் அரசாங்கத்திற்கு இவ்விவகாரம் பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். சரவா அசமரஹானில் நண்பகலில் காற்று மாசு குறியீடு IPO 236 பதிவானது. இது மிகவும் ஆரோக்கியமற்ற நிலையை குறிக்கிறது. மேலும் நாட்டின் 40 பகுதிகளில் IPO ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவாகியுள்ளது. சபா, சரவா, ஸ்லாங்கூர், ஜோஹோர், பேரா, குவாலலம்பூர், புத்ராஜயா, லபோன் ஆகியவற்றில் உள்ள பகுதிகள் அதில் அடங்கும். இவ்வேளை லங்காவி மற்றும் கங்காரில் காற்றுத்தர குறியீடு மேம்பட்டுள்ளது. மலேசிய காற்று மாசு குறியீடு மேலாண்மை முகரை அகப்பக்கத்தில் இந்த தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. இதனிடையே சரவா சிரியானில் நடைமுறையில் இருந்த அவசர நிலை மீட்டுக் கொள்ள பேரரசர் ஒப்புதல் அளித்துள்ளார். பிரதமர் துறை அலுவலகம் அறிக்கையில் இதனை குறிப்பிட்டுள்ளது. இந்தோனேசியா ஜகார்த்தா சொகர்னோ ஹத்தா பன்னாட்டு விமான நிலையத்திலிருந்து பயணத்தை மேற்கொள்ளவுள்ள அல்லது மாற்று விமான சேவையை பயன்படுத்தவுள்ள மலேசியர்கள் தங்களது பயண அட்டவணையை அவ்வப்போது சரிபார்த்துக் கொள்ள கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். ஆனால் கிரகத்தாவ் எரிமலை கரும்புகையை கக்கியதைத் தொடர்ந்து சில விமான நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக ஜகார்த்தாவில் உள்ள மலேசிய தூதரகம் தெரிவித்துள்ளது. இதனால் ஜகார்த்தா, குவாலலம்பூர் இருவழி பயணம் உள்ளிட்ட இதர பன்னாட்டு விமான பயணங்களும் பாதிக்கப்பட்டுள்ளன. இவ்வேளை பத்திக் ஏர் விமான நிறுவனம் குவாலலம்பூருக்கும் ஜகார்த்தாவுக்கும் இடையேயான இன்றைய விமான பயணங்களை ரத்து செய்தது. தொடர்புடைய விமான போக்குவரத்து அதிகாரிகளுடனும் விமான நிலைய நடத்துனர்களுடனுமான தொடர் ஒருங்கிணைப்பையும் மதிப்பீட்டையும் தொடர்ந்து அந்த முடிவு எடுக்கப்பட்டது. இதனால் பாதிக்கப்பட்ட பயணிகள் டிக்கெட் கட்டணத்தை திரும்பப் பெற விண்ணப்பிக்கலாம் அல்லது மறு அட்டவணை செய்ய கோரிக்கையை முன்வைக்கலாம் என பத்திக் ஏர் அறிக்கை வெளியிட்டுள்ளது. பர்லிஸ் மலேசிய பல்கலைக்கழகம் யுனிமேப் வியட்நாமுடன் ஹலால் தொழில்நுட்பத்தில் ஒத்துழைப்பு வாய்ப்புகளை ஊடுருவ எண்ணம் கொண்டுள்ளது. குறிப்பாக ஹலால் சான்றிதழ் வெளியிடுவதில் அந்த ஒத்துழைப்பு கவனம் செலுத்தும். யுனிமேப் ஆராய்ச்சி நிபுணத்துவத்தை கொண்டுள்ளதால் தொழில்நுட்பத்துறையில் ஒத்துழைப்பு ஆற்றலை வலுப்படுத்த இயலும் என அதன் வேந்தர் துவாங்கு சைட் ஃபைசுடின் புத்ரா ஜமாலுலாய் கூறினார். மேலும் வியட்நாமில் வியூக பங்காளிகளுடன் இணைந்து ஹலால் தொழில் மேம்பாட்டையும் உறுதி செய்ய இயலும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். சரவாக்கில் நடைபெறும் 2026 மலேசிய நாள் கொண்டாட்டத்தில் மக்களிடையே ஒற்றுமை உணர்வை வளர்க்கும் முயற்சியாக பல்லின பண்பாட்டு கூறுகளுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கும் என தொடர்பு அமைச்சின் நிர்வாக சேவை பிரிவு செயலாளர் ஹருண் ஹலி தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டாலும் உபசரணை மாநிலத்தின் தனித்துவத்திற்கு ஏற்ப அந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கும் என அவர் கூறினார். தீபகற்பம், சபா, சரவா ஆகியவற்றை இணைப்பதில் நமது முன்னாள் தலைவர்களின் போராட்டத்தை மலேசியா உருவாக்கப்பட்டதின் வரலாற்றையும் எடுத்துணர்த்தும் அம்சங்களும் இடம்பெற்றிருக்கும் என அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: விரிவான அண்மைய செய்திகளுக்கு berita.rtm.gov.my. விரைவான தகவல்களுக்கு AI செய்தி சுருக்கங்களை நாடலாம். கேள்விகள் இருப்பின் சாட்பாட்டில் விளக்கம் பெறலாம். துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு உடனே பலம் பாருங்கள் berita.rtm.gov.my.
0: இந்தோனேசியா ஜகார்த்தாவின் முதன்மை விமான நிலையமும் இதர 3 விமான நிலையங்களும் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கும் காலகட்டத்தை திங்கட்கிழமை மாலை 6 மணி வரையில் நீட்டித்துள்ளன. ஆனால் கிரகத்தாவ் எரிமலை வெடிப்பை தொடர்ந்து வானில் சாம்பல் படர்ந்துள்ளதால் விமான பயணங்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. இந்தோனேசிய தலைநகரிலிருந்து 150 கிலோமீட்டர் தூரத்தில்

உள்ள அந்த எரிமலை சனிக்கிழமை வெடித்ததில் தீப்புழம்பையும் சாம்பலையும் கக்கியது. வார இறுதியில் 8 விமான நிலையங்களின் வான்வெளியில் சாம்பல் துகள்கள் கண்டறியப்பட்டதைத் தொடர்ந்து அங்கு விமான சேவைகள் நிறுத்தப்பட்டன. இதனால் நூற்றுக்கணக்கான சேவைகள் தடைப்பட்டதுடன் 170,000 மேற்பட்ட பயணிகள் பாதிப்பை எதிர்கொண்டுள்ளனர். டெல்லியில் கட்டடம் இடிந்து விழுந்ததில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5 உயர்ந்துள்ளது. மேலும் இடிபாடுகளுக்கு இடையில் மேலும் சிலர் சிக்கியிருக்கலாம் என்று ஐயுறப்படும் நிலையில் மீட்பு பணி தொடர்ந்து நடைபெறுவதாக அதிகாரி தெரிவித்துள்ளார். உள்ளூர் நேரப்படி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1:30 அந்த கட்டடத்தின் அடித்தள பகுதியில் பழுதுபார்ப்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது திடீரென இடிந்ததாக அவர் கூறினார். இவ்வேளை அச்சம்பவத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி கவலையை வெளிப்படுத்த பலியானவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கலையும் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியா சிட்னியின் மேற்கு மற்றும் தென்மேற்கு பகுதியில் நிகழ்ந்த இருவேறு கத்திக்குத்து சம்பவத்தில் 4 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பிட்வெல் புறநகர் பகுதியில் கத்திக்குத்து காயங்களுடன் ஒருவர் கண்டறியப்பட்டதாகவும் பின்னர் 18, 23, 24 வயதிலான மூவர் காயங்களுடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதாகவும் போலீஸ் தெரிவித்தது. பின்னர் துரித உணவகம் ஒன்றுக்கு வெளியே மோதல் ஏற்பட்டதாக தகவல் கிடைத்ததாக போலீஸ் கூறியது. அச்சம்பவங்கள் நிகழ்ந்த இரு இடங்களிலும் போலீஸ் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளது. 2019 ஆண்டுக்கு பிறகு செப்டம்பர் மாதத்தில் மிக வெப்பமான நாளை பதிவு செய்த கிழக்கு ஆஸ்திரேலிய பிரிஸ்பெனுக்கு அருகில் உள்ள காட்டுத்தீயிலிருந்து வரும் புகை காரணமாக காற்று தூய்மைக்கேடு எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. திங்கட்கிழமை காற்றின் தரம் மிகவும் மோசமானதாக பதிவு செய்யப்பட்டிருப்பதாக குயின்ஸ்லாந்து சுற்றுச்சூழல் துறை தெரிவித்தது. அதனையடுத்து பொதுமக்கள் வெளிப்புற நடவடிக்கைகளை தவிர்க்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். விளையாட்டு 2026 ஸ்லாங்கூர் பாராசுக்மா ஆடவருக்கான 400 மீட்டர் S8 ஃப்ரீ ஸ்டைல் பிரிவில் தங்கப்பதக்கம் சரவாவிற்கு சொந்தமானது. ரொஸ்டியாந்தோ ருஸ்மாடி 5:20.93 ஓட்டத்தை நிறைவு செய்து தேசிய சாதனையை படைத்துள்ளார். சபாவின் ஷஃபிக் அப்துல்லா வெள்ளிப்பதக்கமும் உபசரணை மாநிலத்தின் முகமது ஐசா மாஸ்லான் வெண்கல பதக்கமும் வென்றனர். மகளிர் 100 மீட்டர் S14 ஃப்ரீ ஸ்டைல் பிரிவில் ஸ்லாங்கூரின் அல்ஷா அரியானா முகமது கைருல் அஸ்லி தங்கப்பதக்கம் வென்றார். அவர் 1:04.84 ஓட்டத்தை நிறைவு செய்தார். பஹாங்கின் சச்சா சல்மான் வெள்ளிப்பதக்கத்தை வென்றார். கூட்டரசு பிரதேசத்தின் அலியா ஃபரேசா ஃபைசுல் ரேசால் வெண்கல பதக்கத்தை தட்டிச் சென்றார். நிறைவாக அமெரிக்க பொது டென்னிஸ் போட்டி ஆடவர் 4 சுற்றில் ஸ்பெயினின் கார்லோஸ் அல்காராஸ் அமெரிக்காவின் டாமி பாலை வென்றார். இவ்வேளை மகளிர் 4 சுற்றில் பெலாரஸின் அரேனா சபலென்கா அமெரிக்காவின் டெய்லர் டாட்சனை வீழ்த்தினார். போட்டித்தன்மை மிக்க நாட்டை உருவாக்க ஸ்டெம் துறையில் திறன்மிக்க அதிகமானோர் தேவை. புகை மூட்டம் சரவாசரியானில் அவசர நிலை மீட்டுக் கொள்ளப்பட்டது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எஸ் கோகுலன், மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

அன்பு வணக்கம் நேயர்களே, திங்கட்கிழமை என்றாலே சிலருக்கு ஐயோ மீண்டும் வேலை ஆரம்பமா ஆரம்பிச்சாச்சா என்ற எண்ணம் எல்லாம் வரும்ல. ஆனா உண்மையிலே இந்த திங்கட்கிழமை எது தெரியுங்களா, சுமையல்ல, ஒரு புதிய வாய்ப்பு. கடந்த வாரத்தில் முடியாமல் போனதை முடிக்க, தவறுகளை திருத்திக் கொள்ள, புதிய கனவுகளுக்கு ஒரு படி முன்னேற இயற்கை நமக்கு கொடுக்கும் இன்னொரு வாய்ப்பு, இன்னொரு நாள் தான் இந்த திங்கட்கிழமை. இந்த புதிய வாரம் நேற்று எப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க, இன்று எப்படி ஆரம்பிக்கிறோம் என்பதுதான் முக்கியம். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இன்னொரு வாய்ப்பு இருக்கு, இன்னொரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எது சொல்லுது, இயற்கை நமக்கு சொல்லுது. அந்த வாய்ப்பை நமக்கு சொல்லும் அழகான நினைவூட்டலோடு இசையும் இசையும் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைகின்றேன். உங்கள் நான் ரைசா லசாரு.

0: நன்றி உணர்வு மலேசியர்களின் அழகு.
1: நான் வந்து நன்றி சொல்றதுன்னா நம்மளோட மலேசியா காவல் படைக்கு தான் சொல்லணும். மகனை வந்து ஸ்கூல்ல விட்டுட்டு வரும்போது இந்த ஹாஸ்பிட்டல் கிளைங் இருக்கும் பாருங்க, அந்த ஹோல் ரோடே வந்து ரொம்ப ஜாமா இருக்கும். வந்துட்டு இருக்கும் போதே என்னோட கார் வந்து நடுவுல ஜாம் ஆகி நின்றுச்சு. நின்றுட்டோன்னே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பின்னால எல்லாம் ஹார்ன் அடிக்கிறாங்க. டக்குன்னு பக்கத்துல ஒரு மோட்டோ வந்து நின்னோட டிராபிக் போலீஸ் அப்புறம் வந்துட்டு நின்றுட்டு போன் கிளம்ப போன் போலீசை தொழுவோம் போலீசை பந்து அப்படின்னாரு பாருங்க. நான் சொன்னேன் இல்ல என் கார் வந்து ஜாம் ஆயிடுச்சு அப்படின்னு. அவரு உடனே மோட்டர் பார்க் பண்ணிட்டு இறங்கி பின்னால இருக்கிற காரை எல்லாம் விலக்கி விட்டுட்டு காரை தள்ளி ஓரமா வச்சாரு. பக்கத்துல நின்று எல்லாம் பாத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணோட கார் ஸ்டார்ட் எடுத்துருச்சு. அவ்வளோ ஒரு கைண்டான ஆபீசர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்றது வந்து அன்னைக்குதான் நான் வந்து ரியலைஸ் பண்ணேன்.
0: மலேசியராய் ஒன்றிணைவோம். தேசிய தின வாழ்த்து.

0: நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசிய மடானி, வளமே வாழ்வின்பம்.
1: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும் நினைத்தாலே இனிக்கும்.
2: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
3: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
2: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையிலில்
3: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
1: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
3: நினைத்தாலே இனிக்கும்.
4: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும், உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன், நீ வர வேண்டும்.
3: கேளுங்க, ரசிங்க,
1: இசையோட நினைவுகளை சேகரிங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
5: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிக
6: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.
7: யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னலவம்.

அது என்னமோ தெரியலங்க, நிவாஸ் கே பிரசன் அவருடைய குரல்ல ஏதோ ஒரு ஒரு மாயம் இருக்கு. இந்த பாடலை கேட்கும் போது தீ கொளுத்தி அப்படின்னு கேட்கும் போது மனசுல இருக்கிற வலி அதெல்லாம் வந்து நடனத்தால இசையால அந்த மெட்டால வந்து வெளியாக்கிடலாம் அப்படின்றதுக்கு இந்த ஒரு பாடல் எப்போ கேட்டாலுமே அது ஒரு வித உற்சாகத்தை அந்த மெட்டு கொடுக்குதுன்னு நாங்கள் நம்புறோம். இசையும் இசையும் நிகழ்ச்சியில திங்கட்கிழமை உணவு ரீதியான கேள்விகளை தான் உங்ககிட்ட நாங்கள் கேட்போம் இல்லையா. அந்த வகையில் இப்போ இருக்கிற இந்த காலம், புகை மூட்டம், வெயில் காலம், பா வெளியே போக முடியல, எங்க இருந்தாலுமே அவ்வளோ தண்ணீர் தாகமா இருக்குன்னு நீங்க சொல்லலாம்ல. ஆனா இந்த வெயில் காலத்துல உடலுக்கு இயற்கையான குளிர்சாதன பெட்டி போல இருக்கும் ஒரு பழம் இருக்கு. அது என்ன பழம் அப்படின்றத தான் அடுத்து சொல்ல போறீங்க. வெயில் காலத்துல உடலுக்கு இயற்கையிலேயே குளிர்சாதன பெட்டி அப்படின்னு இந்த பழத்தை அழைப்பாங்க. அது என்ன பழம் அப்படின்றத அழைத்து சொல்லலாம். 3328255733 அல்லது 4768 என்ற எங்களுக்கு அழைத்து சொல்லுங்க. தொடர்ந்து உள்ளூர் பாடல் லீனா ஹங்காட் கொண்டு வராங்க.

0: என்ன வெயில என்ன வெயில, கொஞ்ச நேரம் கடைக்கு போயிட்டு வரலான்னு பார்த்தா முடியல, விறுவிறுன்னு போயிட்டு வந்துடணும்.
1: மறுபடியுமா இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: தங்கமான பையன்களுக்கு அந்த பாடல் சமர்ப்பணம் பாருங்க. பொதுவாக தங்கமான பொண்ணு வேணும்னு கேட்ட காலம் மாதிரி தங்கமான பையனை தேடுற காலம் வந்துருச்சு போல. சரி, பாடல் அந்த பக்கம் இருக்குது. உங்ககிட்ட நாங்கள் கேட்டிருந்தோம், வெயில் காலத்தில் இயற்கையில் குளிர்சாதன பெட்டி அப்படின்னு இந்த பழத்தை அழைப்பாங்க, என்ன பழம்னு கேட்டிருந்தோம். சொல்லுங்க, குளிர்சாதன பெட்டி எந்த பழம்னு நினைக்கிறீங்க?
1: நன்றி.
0: நன்றி. சுமதி சொல்லுங்க, இயற்கையிலே குளிர்சாதன பெட்டி எந்த பழம்?
2: விழாப்பழம். விநாயகருக்கு படைப்பாங்க விழாப்பழம்.
0: விழாப்பழமா? அதுதான் குளிர்சாதன பெட்டி நினைக்கிறீங்களா?
2: ஆமா.
0: ஏன் அப்படி சொல்றீங்க?
2: உரிக்கிறதுக்கு ரொம்ப கிராஸா இருக்கும் அதனால.
0: ஓ, அதனால. அது சாப்பிடும் போது
2: இனிப்பா இருக்கும்.
0: இனிப்பா இருக்குமா? சரி, நீங்க முயற்சி செய்திருக்கீங்க. அதுவும் இந்த பழத்தோட பெயர் கேட்டு நீண்ட நாள் ஆயிற்று. அழைத்து சொல்லிருக்கீங்க, சரியா தவறான்னு பாக்கலாம்.
2: ஓகே, ரொம்ப நன்றி.
0: நேயர்கள் அழைத்து முயற்சி செய்

0: மருத்துவமனைகளில் இரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் இரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my. நம் நாட்டில் 12 முதல் 17 வயதுக்குள் இருக்கும் சிறார்களில் 94 விழுக்காட்டினர் தினமும் இணையத்தை பயன்படுத்துறாங்க. இணையத்தின் மூலம் அவங்க நிறைய கத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாம இணைய துன்புறுத்தல் அல்லது இணைய மோசடிகளுக்கு அவங்க ஆளாகலாம். பக்கத்துல இருக்கிற நாம தான் அவங்களுக்கு அடிக்கடி இதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். இணையம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க. அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் தான். இல்ல, தொடர்பு அமைச்சும் MCMC தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குறாங்க.
1: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் FM தான். ஞாயிற்றுக்கிழமை 7:30 மின்னல் FM இன் வானொலி நாடகம்.
2: வணக்கம் அன்பார்ந்த கலா ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களது மைக்கேல் ஜாக்சன் இசைக்குழுவின் சார்பிலே மணமக்களை வாழ்த்தி ஒரு அற்புதமான பாடல் உங்களது மத்தியிலே.

வெயில் காலத்தில் இயற்கையான குளிர் சாதன பெட்டி என்ன பழம் அப்படின்னு உங்ககிட்ட நாங்க கேட்டுறது. அழைத்து முயற்சி செய்திருக்கீங்க, அதுல ஒருத்தர் சரியா தான் சொல்லிருக்காரு. என்ன ஆங்கிலத்துல முதல்ல சொன்னாரு, அப்புறம் முயற்சி செய்து தமிழுக்கு வந்தாரு இந்த பக்கமா. தர்பூசணி, ஆமாங்க. இந்த வெயில் காலத்துல நம்முடைய உடலில் இருந்து வியர்வை அதிகமாக வெளியேறும் இல்லையா, அதனால உடலுக்கு தேவையான நீர் சத்து குறைய வாய்ப்பு இருக்கின்றது. நிறைய தண்ணீர் அருந்தணும். இந்த மாதிரியான நீர் சத்து அதிகமான பழ வகைகள் காய்கறிகளை நம்ம எடுத்துக்கொள்வது நல்லது. அந்த வரிசையில இந்த இயற்கையான குளிர்சாதன பெட்டி அப்படின்னு சொல்றது வந்து தர்பூசணியை தான் சொல்றாங்க. இதுல பெரும்பகுதி நீர் சத்து தான், அதோடு வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, பொட்டாசியம், இந்த சத்துக்கள் எல்லாமே இந்த தர்பூசணியில் அடங்கி இருக்கின்றன. இது உடலுக்கு புத்துணர்ச்சி, அது அந்த தர்பூசணியோட பழச்சாரா இருக்கட்டும். அந்த பழத்தை சாப்பிடும்போது பா அப்படி குழு குழுன்னு இருக்கு இல்லையா. ஆனா தர்பூசணி சாப்பிடுறோம் அப்படின்றதுக்காக தண்ணீர் அந்த மறந்துடக்கூடாது சரிங்களா.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: ரெண்டு மாசத்துக்கு முன்னுக்குதான் என் ஃப்ரெண்ட் அவங்க நாங்க வாக்கிங் அந்த மாதிரி போவோம் பாருங்க, போட்டோவை எடிட் பண்ணி அங்க பாருங்க நான் எவ்வளவு ஃபிட்டா இருக்கேன் அப்படின்னு வந்து நல்லா இருக்கீங்களா இந்த போட்டோல சேட் ஜிபிடி பண்ண வேலை அப்படின்னு அதோட ஆரம்பிச்சேன் நானு. எனக்கு வந்து நான் ஜிம் வேலை காட்டு இப்படி காட்டு அப்படி கேட்ட ஃபிட்டா இருக்கிற மாதிரி காட்ட சொல்லுவேன். அதை பார்த்து பார்த்து எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேட்டா இருக்கும்.
2: சரிப்பா, அதை பார்த்து நீங்க ஜிம்முக்கு போனீங்களா இல்லையா?
1: இல்ல இல்ல, நான் வாக்கிங் போயிட்டு தான் இருக்கேன். 10 கேஸ் பாத்தீங்கன்னா
2: தினம் தினம் அதை பார்த்து நீங்க இப்படி ஆகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லையா?
1: ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அந்த சேட் ஜிபிடி வந்து ஒரு நாளைக்கு 3 படமும் 4 படம் தான் கொடுத்தாரு. திருப்பி மறுநாள் வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். திருப்பி போட்டோஸ் போட்டு இந்த அட்டையில குடு, இந்த ஜிம் அட்டையில குடு, ஹைக் பண்ற மாதிரி போட்டோ குடு, எல்லாம் குடுப்பாரு. ஒரு 2 மாசமா டெய்லி எனக்கு தான் வேலை.
2: யமுனான்னு கை எடுத்து கும்பிட்டு ஏதாவது அனுப்பிச்சா தெரிஞ்சுக்கங்க.
1: அழிவாளியான சேட் ஜிபிடி
2: இப்ப கேக்குற ஆற்றல் இருந்துச்சு நேரம் என்கிட்டயும் மோகன் கூப்பிட்டே பேசிடும்.
1: இருக்கலாம் போல, இப்ப நான் போன்ல பேசுறேன். எல்லாமே இப்ப இதா இருக்கு.
2: சொல்ல போது என்ன பத்தி மின்னல்ல பேசுறீங்களான்னு கேக்க போது.
1: ஆமா, நீ இதுதானே பேச.
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.
1: நான் வெளியூர்ல இருந்த, நான் செய்த ஒரு அற்புதமான முடிவு என்னன்னு திருப்பி நம்ம நாட்டுக்கு வந்ததுதான். பிரெக்னண்டா இருந்ததுனால இங்க வந்துதான் நம்மளோட மெடிக்கல் சிஸ்டம் வந்துட்டு எவ்வளவு சிறப்பா இருக்குதுன்னு நான் அப்பதான் உணர்ந்தேன். எல்லாம் சொன்னாங்க வெளிநாட்டுல வந்து சூப்பரா இருக்கும் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம், இல்லவே இல்ல. நம்ம நாட்டுல உள்ள ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு அப்பதான் தெரிஞ்சிச்சு. அந்த அருமை பெருமை எல்லாமே நான் அப்பதான் உணர்ந்தேன். வர்றதுக்கு முன்னாடி நம்ம நாட்டுல உள்ளவங்களும் அங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, இங்க எவ்வளவு காமா இருக்கு, லைஃப் எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு. ஆனா நான் சொன்னேன், வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு பக்கத்துல போயிட்டு யாருக்கிட்ட பேசுனா கூட பல வாட்டி யோசிக்க வேண்டியதா இருக்கு. அந்த வீட்டுல யாரு இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம அறிமுகமாயி பேசலாமா, அப்படி ரொம்ப நேரம் சிந்திக்க வேண்டியதா இருக்குது. ஆனா நம்ம நாட்டுல வந்து அப்படி யோசிக்கவே வேணாம். பக்கத்துல முன்னுக்கு வீடு எல்லாருமே வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸா ஃபேமிலியா பழகுறாங்க. ஆனா அங்க அப்படி கிடையாது. ஹாலிடேக்கு அந்த மாதிரினா நான் போலாம், அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அங்க வாழணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முடியல. எனக்கு மலேசியா தான் சிறந்த நாடா.
3: மீலாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம். மலேசியர்களா நம்ம அடையாளம் என்ன தெரியுமா?
4: அதுக்கெல்லாம் ஒரே பதில், ஒற்றுமை.
3: அப்போ நம்மை ஒன்றாக வைத்திருக்கிறது என்ன?
4: ருக்கு நகராதா, இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
3: பேரரசருக்கும் நாட்டுக்கும் விசுவாசம் செலுத்துதல்,
4: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
3: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
4: நன்னடத்தையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்.
3: ருக்கு நகாரா வெறும் கொள்கை என்று
4: ஒற்றுமையான மலேசியாவை உருவாக்கும் நமது வாழ்க்கை வழிகாட்டி,
3: நமது ஒற்றுமை நமது வலிமை.

வணக்கம். சலாம் மலேசிய மடானே. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகர். ஜொஹூரில் காற்று மாசு குறியீடு API 200 தாண்டினால் மட்டுமே பள்ளிகள் மூடப்படும். மாநில கல்வித்துறையின் நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறை SOPக்கு ஏற்ப அது உள்ளதாக ஜொஹூர் கல்வி தகவல் செயற்குழு தலைவர் டாக்டர் முகமது நகி முகமது கசாலி கூறினார். காற்று மாசு குறியீடு தொடர்பான அண்மைய நிலவரங்களை பள்ளி நிர்வாகத்தினர் அணுக்கமாக கண்காணிக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். இவ்வேளை காலையில் சிகமாட், பத்துபஹாட், தங்கா, குளுவாங் ஆகியவற்றில் API ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவானதாகவும் அவர் தெரிவித்தார். மலேசியாவும் கத்தாரும் புத்தக பரிமாற்ற முனைப்பின் மூலம் கல்வி பண்பாட்டு உறவுகளை வலுப்படுத்தியுள்ளன. அந்த முனைப்பு மலேசிய தேசிய நூலகத்தையும் கத்தார் தேசிய நூலகம் QNL-ஐயும் உட்படுத்தியுள்ளதாக கத்தாருக்கான மலேசிய தூதர் டத்துஃபாய்ஸ் அல் ரசாலி கூறினார். QNL தலைவர் டாக்டர் ஹமத் பின் அப்துல்லாசிஸ் அல் கவாரியை சந்தித்த அவர் அவ்விரு நூலகங்களுக்கும் இடையிலான அடுத்த கட்ட ஒத்துழைப்பு திட்டங்கள் குறித்தும் கலந்துரையாடினார். இருநாட்டு மக்களிடையிலான உறவுகளை வலுப்படுத்துவதும் அதில் அடங்கும். இந்தோனேசியாவில் அனாக் ரகத்தவ் எரிமலை வெடிப்பினால் அந்நாட்டின் 8 விமான நிலைய சேவைகள் தடைபட்டுள்ளன. ஜகார்த்தா, சுகர்ணோஹத்தா பன்னாட்டு விமான

அணுக்கமாக கண்காணிக்கப்படுவதாக அந்த விமான நிலைய தொடர்பு பிரிவு துணை இயக்குநர் யுடி சத்யாவான் கூறினார். நேபாளத்தில் பெருவெள்ளம் ஏற்பட்டு இன்றோடு 13 நாள்கள் ஆகியுள்ள நிலையில் மீட்பு பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதுவரை 1385 பேர் பலியான வேளை 5500 அதிகமானோரை காணவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர்மீன் சுரங்கத்தில் காணாமல் போனவர்களை தேடுவதில் பல சவால்கள் எழுந்துள்ளதாக மீட்பு படையினர் தெரிவித்துள்ளனர். அந்த துயரத்தை தொடர்ந்து திங்கட்கிழமை துக்க நாளாக அனுசரிக்கப்படும் என அந்நாட்டு அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எஸ் கோகுலன். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

அசைதாடும் தென்றலே. தாய்க்கு பின் தாரம் திரைக்காக ஒழித்த பாடல், பி பானுமதி குரலில் ஒழித்த பாடல் தான் இது. இந்த குரல் ஒழிக்கும் போதெல்லாம் நம்ம மனசுல ஒரு காலத்தை திரும்பி பார்க்க வைக்கும் ஒரு கலைஞர் நினைவுக்கு வருவாங்க. அவங்க தாங்க நடிப்பு மட்டும் இல்ல, பாடகி, எழுத்தாளர், இயக்குனர், இசையமைப்பாளர், தயாரிப்பாளர், எடிட்டர், ஸ்டூடியோ உரிமையாளர் இப்படின்னு அடிக்கிட்டே போகலாம். ஒரே ஒரு வாழ்க்கைக்குள் இத்தனை முகங்கள், இத்தனை சாதனைகள். அதனால் தான் அவரை சகல கலாவல்லி என்றும் செல்லமாக அழைத்தாங்க. பத்ம பூஷன் டாக்டர் பி பானுபதி அவர்களின் 101வது பிறந்த நாளை நினைவு கூறுகின்றது இன்றைய இசையும் இசையும். அவருடைய கலை பயணத்தை அந்த கம்பீரமான குரலையும் நாமும் கொண்டாடலாங்க. அதுவும் இந்த பாடல் கேட்கும் போதுனா, ஆஹா, இதுக்கு சொந்தக்காரங்க இவங்க தானா அப்படின்னு கேட்டீங்களா, இவங்களே தான்.

0: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீயே மயங்குகிறாய்.
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
2: ரசிங்க,
0: இசையோடு நினைவுகளை சேகரிங்க.

அது என்ன உண்மை தானே, மௌனம் எதுக்கு தேவையில்லை. ஆனா இரு மனங்கள் பேசிக்கொள்ளும் போது வார்த்தைகளுக்கு இடம் கிடைக்காது, மௌனமே பார்வையாளர் பேசிக்கொள்வதும் இருக்கத்தான் செய்கின்றது. அதாவது ஒரு காலத்தில் சினிமாவில் ஒரு பெண் என்றால் நடிகை என்ற அடையாளத்துக்குள் மட்டுமே பார்க்கப்பட்ட காலம் தான் அது. ஆனா அந்த எல்லைகளுக்குள் அடங்க மறுத்தவர் பானுமதி அப்படின்னு தான் சொல்லணும். திரையில் நடிப்பது மட்டுமல்ல, கதையை எழுதினாரு, படத்தை இயக்கியிருக்கிறாங்க, இசை அமைச்சிருக்கிறாங்க, பாடியிருக்கிறாங்க, தயாரிச்சிருக்கிறாங்க. 1953 வெளியான சன்னிராணி திரைப்படத்தை இயக்கியதன் மூலம் ஒரே நாளில் தமிழ், தெலுங்கு, இந்தி ஆகிய 3 மொழிகளில் வெளியான படத்தை இயக்கிய முதல் பெண் இயக்குநராகவும் அவர் சாதனையை படைத்திருக்கின்றார். அதிலும் இன்னொரு சுவாரஸ்யமான தகவலும் இருக்குங்க. அவருடைய தந்தை இசையை மிகவும் நேசித்தவர். சிறு வயதிலேயே பானுமதிக்கு இசை பயிற்சியும் கொடுத்திருக்கிறாரு. ஆனால் பானுமதி அவங்களுக்கு ஆரம்பத்தில் பாடுவதை காட்டிலும் கதைகள் எழுதுவதில் தான் அதிக ஆர்வம் இருந்திருக்கு. பின்னாளில் அந்த கதை சொல்லும் திறமையும் இசையும் நடிப்பும் சேர்ந்து ஒரு முழுமையான கலைஞராக அவரை செதுக்கியிருக்கு, நம் திரையுலகத்திற்கு கொடுத்திருக்கு. அவர் நடித்த திரைப்படங்கள் 100 மேல் தமிழிலும் தெலுங்கிலும் பல தலைமுறைகளை தாண்டி ரசிகர்களை உருவாக்கியவர். நடிப்புக்கு இலக்கணம் என்று அழைக்கப்பட்ட அந்த கலை அரசி

0: வெளியூர்ல இருந்த நான் செய்த ஒரு அற்புதமான முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, திருப்பி நம்ம நாட்டுக்கு வந்ததுதான். பிரெக்னண்டா இருந்ததுனால இங்க வந்துதான் நம்மளோட மெடிக்கல் சிஸ்டம் வந்துட்டு எவ்வளவு சிறப்பா இருக்குதுன்னு நான் அப்பதான் உணர்ந்தேன். எல்லாம் சொன்னாங்க வெளிநாட்டுல வந்து சூப்பரா இருக்கும் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம், இல்லவே இல்ல. நம்ம நாட்டுல உள்ள ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு அப்பதான் தெரிஞ்சிச்சு. அந்த அருமை பெருமை எல்லாமே நான் அப்பதான் உணர்ந்தேன். வர்றதுக்கு முன்னாடி நம்ம நாட்டுல உள்ளவங்களும் அங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, இங்க எவ்வளவு காமா இருக்குல்ல, இது எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு. ஆனா நான் சொன்னேன், வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு பக்கத்துல போயிட்டு யாருக்கிட்டச்சும் பேசுனா கூட பலவாட்டி யோசிக்க வேண்டியதா இருக்கு. அந்த வீட்டுல யாரு இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம அறிமுகமாயி பேசலாமா, அப்படி ரொம்ப நேரம் சிந்திக்க வேண்டியதா இருக்குது. ஆனா நம்ம நாட்டுல வந்து அப்படி யோசிக்கவே வேணாம். பக்கத்துல முன்னுக்கு வீடு எல்லாருமே வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸா ஃபேமிலியா பழகுறாங்க. ஆனா அங்க அப்படி கிடையாது. ஹாலிடேக்கு அந்த மாதிரினா நான் போலாம், அது ஒன்னும் பிரச்சனை இல்ல. அங்க வாழணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முடியல. எனக்கு மலேசியா தான் சிறந்த நாடா
1: தெரிஞ்சு. மீலாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.
2: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலிவாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
1: உறவுகள் தொடர்கதை கோவிந்தனின் 45 ஆண்டு கால நட்பின் தேடல். தேடிய அன்பழகன் இல்லை, நட்பு மட்டும் அப்படியே இருக்கின்றது.
3: அன்பழகன், 81 பிற்பாடு நான் உன்னை சந்திக்க முடியல. இப்ப நீ எங்க இருக்கிற? வைகாய் பொருளை கேட்கணும்னு ஆசையா இருக்கு.
4: ஹலோ அன்பழகன் மனைவி.
3: அன்பழகனுக்கு கடிதங்கள் தைக்க கொடுத்ததெல்லாம் நான் தான். ஒரு பாடல் இருக்கு சார், ரெக்கார்டிங் பண்ணி அவன் அனுப்பிவிட சொன்னா, அவன் கொண்டு கொடுத்துட்டு
4: வந்தான். ஞாபகம் இருக்கு.
5: என்ன பாட்டு?
4: அதான் நான் உன்ன என்ன நினைச்சேன்.
5: நல்ல பசுமையான நினைவுகளை பகிர்ந்துகிட்டோம். சொல்லுங்கம்மா, அன்பழகன் என்ற அந்த முகம்.
4: எனக்கு அழுகுதான் வருது அவரை பத்தி சொல்றது. என்ன,
3: அவர் எங்க இருக்க?
4: அவரு இறந்துட்டேன். அவரு இறந்து 17 வருஷம் ஆகுதுண்ணே.
3: ஐயோ
4: நன்றிங்கண்ணா, நீங்க இவ்வளவு தூரம் என்னை தேடி கண்டுபிடிச்சி நீங்க
3: ரொம்ப
4: நன்றி. சந்தோஷமா இருக்கு நீங்க அவரை பத்தி கேக்குறது.
3: அவரும் நானும் சேர்ந்து பிடிச்சா போட்டா கூட கடவுள் நின்று படம் பிடிச்சோம்.
4: இத்தனை வருஷம் சென்று அவர் அந்த நினப்பு வச்சிருந்து பேசுறாரு இல்ல, சந்தோஷமாவும் இருக்கு. அவரு இல்லையனு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு.
3: என் கண்ணுல அவரோட இளமையான காட்சி அப்படியே முன்னுக்கு தெரியுது. தொடர்ந்து செய்ய நிச்சயமா தொடரும் சார்.
4: ரொம்ப ரொம்ப நன்றியா. ரொம்ப நன்றியை சொல்லணும் ஐயா.
1: மின்னல் FM வானொலி அல்ல, வாழ்க்கை.

0: வணக்கம் திரேசா, எப்படி இருக்கீங்கம்மா?
1: நலம்மா இருக்கேன். யார் பேசுறீங்கம்மா?
0: மோனிகா பேசுறேம்மா. ரொம்ப நாள் ஆச்சு பேசி.
1: ஆமா சொல்லுங்க, பானுமதியை பத்தி சொல்லுங்கம்மா.
0: ஆமா, பானுமதி அஷ்டவராஜனிமா. அவங்க திரைக்கதை, டைரக்ஷன், பாடல், சொந்த குரல்ல பாடுறது அவங்களுக்கு என்ன, அவங்க தாமா.
1: அவங்கதான் சரி. அவங்களோட பாட்டு என்ன பாட்டு உங்களுக்கு பிடிக்கும்?
0: நினைச்சிட்டே நான் அந்த பாட்டு போட்டுட்டீங்கம்மா. மொத இப்ப இந்த பாட்டுமா, என் வாழ்வினிலே நான் மகிழும் நாள் இதுவே, இன்பமே.
1: எங்க அப்பா பாடும் போது குரல்ல ஒரு இன்பம் தெரியுது,
0: ரொம்ப பிடிக்குமா பானுமதி.
1: ஆமா, அதாவது நடிகை அதை தாண்டி அவங்களுக்கு நிறைய ஆற்றல் இருக்கு அப்படின்றத வெளிக்கொண்டு வந்திருக்காங்க.
0: ஆமா, உண்மை. ஒரு பெண்ணா இருந்து அவங்க சாதிக்காதத டைரக்ஷன், மியூசிக், எழுதுறது, நடிக்கிறது, அத்தனையும் அஷ்டவராதைன்னு சும்மாவா?

0: நன்றி உணர்வு மலேசியர்களின் அழகு.
1: நான் வந்து நன்றி சொல்றதுன்னா நம்மளோட மலேசியா காவல் படைக்கு தான் சொல்லணும். மகனை வந்து ஸ்கூல்ல விட்டுட்டு வரும்போது இந்த ஹாஸ்பிட்டல் கிளைங் இருக்கும் பாருங்க, அந்த ஹோல் ரோடே வந்து ரொம்ப ஜேமா இருக்கும். வந்துட்டு இருக்கும் போதே என்னோட கார் வந்து நடுவுல ஜேம் ஆகி நின்றுச்சு. நின்றுட்டோன்னே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பின்னால எல்லாம் ஹார்ன் அடிக்கிறாங்க. டக்குன்னு பக்கத்துல ஒரு மோட்டோ வந்து நின்னோட டிராபிக் போலீஸ், அப்புறம் வந்து நின்றுட்டு போன் கிளம்ப போன் போலீஸை தொழுவோம் போலீஸை பந்து அப்படின்னா இருப்பாருங்க. நான் சொன்னேன் இல்ல என் கார் வந்து ஜேம் ஆயிடுச்சு அப்படின்னு. அவரு உடனே மோட்டர் பார்க் பண்ணிட்டு இறங்கி பின்னால இருக்கிற கார் எல்லாம் விலக்கி விட்டுட்டு காரை தள்ளி ஓரமா வச்சாரு. பக்கத்துல நின்று எல்லாம் பாத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணோன்னா கார் ஸ்டார்ட் எடுத்துருச்சு. அவ்வளவு ஒரு கைண்டான ஆபீசர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்றது வந்து அன்னைக்குதான் நான் வந்து ரியலைஸ் பண்ணேன்.
0: மலேசியராய் ஒன்றிணைவோம். தேசிய தின வாழ்த்து.

0: நான் கூட இருந்து சந்திராதேவி பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா.
0: பானுமதி அருமையான நடிகர். அவங்க பேசும்போது அந்த பாட்டு படிக்கும் போதெல்லாம் ஒரு நளினமா இருக்கும். அவங்க ஜாடைங்க, அவங்க பேசுறதெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். நல்லா சிறப்பா நடிப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள.
1: நீங்க ரசித்தது என்ன பாடல்?
0: மக்களை பெத்த மகராசில ஒரு பாட்டு இருக்குல்ல பானுமதியோட, மனப்பார மாடு கட்டி மாய வர ஏற்புட்டி வாய், அருமையான பாட்டு. அவங்க நடிக்கிறதும் அவங்க பேசுறதும் அந்த முக ஜாடிங்க.
1: ஆமா ஆமா, அதுவும் இந்த பாடல் கூடவே சேர்ந்து நடனம் ஆட சொல்லும் தானே?
0: ஆமா, இப்ப உள்ளவங்களாம் நடிக்கிறாங்க போறாங்க வராங்க, அவங்களோட மாதிரி முடியாது.
1: அதுதான்மா, காலத்தால அழியாத பொக்கிஷங்கள் இவங்கெல்லாம். அவங்க பாடல் கேட்கலாம்.

0: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: மலேசியர்களா நம்ம அடையாளம் என்ன தெரியுமா?
1: அதுக்கெல்லாம் ஒரே பதில், ஒற்றுமை.
0: அப்போ நம்மை ஒன்றாக வைத்திருக்கிறது என்ன?
1: ருக்கு நகரதா, இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
0: பேரரசருக்கும் நாட்டுக்கும் விசுவாசம் செலுத்துதல்,
1: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
0: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்.
0: ருக்கு நகரா வெறும் கொள்கை அன்று,
1: ஒற்றுமையான மலேசியாவை உருவாக்கும் நமது வாழ்க்கை வழிகாட்டி.
0: நமது ஒற்றுமை நமது வலிமை.

0: வணக்கம்மா.
1: வணக்கம் ஐயா,
0: யோசா முருகா பேசுறேன்.
1: சொல்லுங்க ஐயா.
0: கல்யாண நாள் இன்னைக்கு, கல்யாண நாள்.
1: ஓ, திருமண நாளா உங்களுக்கு?
0: என் மனைவி பேர் கமலா. நைட்ல நம்ம கடைக்கு போய் சாப்பிடணும் செய்யற மாதிரி.
1: ஓ, அவங்களுக்கு தெரியுமா?
0: தெரியாது.
1: இன்பதிர்ச்சா? ஒருவேளை இப்ப வானொலி கேட்டுட்டாங்கன்னா?
0: அவங்க வெளியே இருக்கிறாங்கம்மா.
1: ஓ, சரி சரி. அப்போ திருமண நாள் அப்படின்னு சொல்லும் போது நிச்சயமா அந்த முதல் நாள் இருக்குல்ல, அந்த திருமண நாள் நீங்க செய்தீங்களா? அந்த ஆண்டுல எப்படி இருந்தது அந்த நாள்?
0: ரொம்ப சந்தோஷமா நாள்மா, மறக்க முடியாத நாள்மா.
1: காதல் திருமணமா இல்ல வீட்டுல பாத்தாங்களா?
0: காதல் திருமணம் தான்மா.
1: அப்ப நல்ல நல்ல கதைகள் இருக்கும் தானே ஐயா? உண்மைய சொல்லுங்க, காதல முதல்ல சொன்னது நீங்களா அவங்களா? நீங்க தான் சொன்னீங்களா? என்ன என்ன பாடல சொல்லி காதல சொல்லிருக்கீங்க? சரி, முதல் முதல்ல அவங்கள பாத்துருப்பீங்களே, பார்த்து உங்க மனதில் உள்ளதை வெளிக்கொண்டது இருப்பீங்களே. என்னதான் சொன்னீங்க நீங்க?
0: தப்பட்டது, நானே கல்யாணம் பண்றது ஆசைப்படுறேன், உங்களுக்கு விருப்பம்னு கேட்டேன்.
1: காதலிக்கும் போது காதல சொல்லுவதை விட திருமணம் செய்யணும்ன்ற உரிமையோட
0: கேட்டிருக்கீங்களே.
1: இந்த மகிழ்ச்சி என்றென்று உங்க வாழ்க்கையில இருக்கிறதுக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்து. சரி, அவங்க கிட்ட ஏதாவது சொல்லணும் காதலோட, என்ன சொல்லுவீங்க?
0: என்ன
1: வாங்கலாம் திட்டமிட்டு இருக்கீங்க?
0: ஒரு சேலை வாங்குற மாதிரி.

0: மாத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-ஆம் 90-ஆம் ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.
2: இன்றைய வணக்கம் மின்னலில்
3: 2 மாசத்துக்கு முன்னுக்குதான் என் ஃப்ரெண்டு அவங்க நாங்க வாக்கிங் அந்த மாதிரிலாம் போவோம் பாருங்க, போட்டோவை எடிட் பண்ணி அங்க பாருங்க நான் காணா எவ்வளவு ஃபிட்டா இருக்கேன் அப்படின்னு வந்து, நல்லா இருக்கீங்களா இந்த போட்டோல சேட் ஜிபிடி பண்ண வேலை அப்படின்னு அதோட ஆரம்பிச்சேன் நானு. எனக்கு வந்து நான் ஜிம் வேலை காட்டு இப்படி காட்டு அப்படி கேட்ட ஃபிட்டா இருக்கிற மாதிரி காட்ட சொல்லுவேன். அதை பார்த்து பார்த்து எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேட்டா இருக்கும்.
4: சரி, இப்ப அதை பார்த்து நீங்க ஜிம்முக்கு போனீங்களா இல்லையா?
3: இல்ல இல்ல, நான் வாக்கிங் போயிட்டு தான் இருக்கேன். 10 km பாத்தீங்கன்னா
4: அதை பார்த்து நீங்க இப்படி ஆகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லையா?
3: ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அந்த சேட் ஜிபிடி வந்து ஒரு நாளைக்கு 3 படமும் 4 படம் கொடுத்தாரு. திருப்பி மறுநாள் வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். போட்டு இந்த அட்டையில குடு, இந்த ஜிம் அட்டையில குடு, ஹைக் பண்ற மாதிரி போட்டோ குடு, எல்லாம் குடுத்தாரு. ஒரு 2 மாசமா டெய்லி எனக்கு இதான் வேலை.
4: யமுனான்னு கையெடுத்து கும்பிட்டு ஏதாவது அனுப்பிச்சுனா தெரிஞ்சுக்கங்க.
3: அழிவாளியான சேட் ஜிபிடின்னு
4: இப்ப கேக்குற ஆற்றல் இருந்துச்சு. நேரம் என்கிட்டயும் மோகன்ட்டு கூப்பிட்டே பேசிடும்
3: இருக்கலாம் போல. இப்ப நான் போன்ல பேசுறேன், எல்லாமே இப்ப இதா இருக்கு.
4: என்ன பத்தி மின்னல்ல பேசுறீங்களான்னு கேக்க போது.
3: ஆமா, நீ இதுதான பேச.
2: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

பானுமதியா அவங்களுடைய குரலில் ஒழித்த பாடல்கள் உங்களை மகிழ்விச்சிருக்கோன்னு நாங்க நம்புறோங்க. நிறைவு பாடல் என் ஆட்டம் எல்லாம் கொண்டு வராங்க. ஆட்டம் படிச்சவங்களுக்கு இந்த பாடல்

வணக்கம். சலாம் மலேசிய மடானே. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் குலரட்சகே குணசேகரன். புறநகர் வட்டார மேம்பாட்டு அமைச்சர் அரசாங்கம் அங்கீகரித்த ஒதுக்கீட்டை விட கூடுதலாக செலவிடாது என துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அமாட் சைட் அமிடே வலியுறுத்தினார். அமைச்சின் செலவினங்கள், வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒதுக்கீடுகள் அல்லது அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தொகைகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுவதாக அவர் சொன்னார். புறநகர் வட்டார மேம்பாட்டு அமைச்சின் கீழ் உள்ள தேசிய தகவல் பகிர்வு மையம் நாடிக்கும் புறநகர் சமூக மையத்திற்கும் இடையிலான ஒத்துழைப்பு மக்களுக்கு பயனளிக்கும் சேவை வழங்கலுக்கு முன்னுரிமை அளிக்கும் அரசாங்கத்தின் கடப்பாட்டினை குறிக்கின்றது. நாடி ஓரிட சமூகத்தினருக்கு கணியையும் இணைய வசதிகளையும் மட்டும் ஏற்படுத்தி தரவில்லை என தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீஃபாமி பாட்டீல் குறிப்பிட்டார். அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம், ஸ்டெம் கல்வித்துறைகளை வலுப்படுத்தும் முனைப்பு அனைவரின் ஒருங்கிணைந்த முயற்சி என அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சர் டத்தோ சங்லி காங் குறிப்பிட்டார். அரசாங்கம், பள்ளி, பல்கலைக்கழகம், தொழில்துறை உட்பட சமூகத்தினர் இத்துறையில் திறன்மிக்கவர்களை அடையாளம் காண வேண்டும், அதோடு அவர்களுக்கு வழிகாட்டி முன்னேற வாய்ப்பளிக்க வேண்டும் என்றார் அவர். இந்தோனேசியா ஜகார்த்தாவில் அனாக் ரகத்தாவ் எரிமலை வெடிப்பு காரணமாக அங்குள்ள முதன்மை விமான நிலையமும் இதர 3 விமான நிலையங்களும் மீண்டும் திறக்கப்படுவதிலிருந்து தாமதப்படுத்தப்பட்டுள்ளன. இதன் விளைவாக விமான நிலையத்தில் 270,000 மேற்பட்ட பயணிகள் சிக்கித் தவித்தனர். அந்த எரிமலை 150 கிலோமீட்டர் உயரத்திற்கு கரும்புகையை கக்கியதாக ஊடகங்கள் தெரிவித்தன. ஹார்மோஸ் நீரிணையில் வணிக கப்பல் போக்குவரத்து நடவடிக்கைகள் 3 மாதத்திற்கு பிறகு மிக குறைந்த அளவை எட்டியுள்ளதாக ராய்டர்ஸ் தெரிவித்துள்ளது. கடந்த 10 நாள்களில் அந்த நீரிணை வழியாக நாள் 1 சராசரியாக 10 கச்சா எண்ணெய் கப்பல்கள் கடந்து சென்றுள்ளன.

தாரஸ் லாங்கூர் பாரா சுக்மா ஆடவருக்கான 72 கிலோகிராம் எடை தூக்கும் போட்டியின் பிரிவில் கிளந்தானின் அஹமத் ஷாஹி முகமது கட்ரி 171 கிலோ எடையை தூக்கி தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளார். பேராக்கின் முகமது அசல்கி முகமது ஜிக்ரி வெள்ளிப்பதக்கத்தையும் ஜுஹரின் முகமது அவ்காஸ்டான் வெண்கலத்தையும் பெற்றுள்ளனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

இசையமிசையும் நிகழ்ச்சியில் இன்று செப்டம்பர் 7ஆம் நாள் திங்கட்கிழமை பிறந்த நாளா திருமண நாளா அழைத்து வாழ்த்து சொல்லுங்க. வாழ்த்துலாங்க. இந்த வாழ்த்துவதில் இருக்கிற மகிழ்ச்சி வேற எதிலும் இருக்காது. அடுத்தவங்களுடைய முகத்தில் பார்க்குற அந்த மகிழ்ச்சி, இதை விட வேறு என்ன வேணும் இந்த உலகத்தில் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் இன்று இந்த தருணத்தில் மகிழ்ச்சி இல்லாமல் நிம்மதி இல்லாமல் அதை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் நம்மளால் முடிந்த இந்த சின்ன சின்ன தருணங்களில் எவ்வளோ மகிழ்ச்சி அவங்களுக்கு கொடுக்க முடியுமோ இது போன்ற சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி நீங்களும் கொடுக்கலாம். 03-2282573 அல்லது 4-7-6-8 என்ற எண்களுக்கு.

உங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். வாழ்த்து அப்படின்னு சொல்லும் போது யாரு எங்கிருந்து அழைத்து என்ன சொல்ல போறீங்க அவ்வளவுதான், அந்த வாழ்த்தை எங்களோடு நீங்க இன்று அழைத்து பகிர்ந்து கொள்ளுங்க.

ஆமாங்க, நீங்க தாராளமாக அழைக்கலாம். மீண்டும் ஒரு முறை எண்கள் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. சுடிய 3228257333 அல்லது 4767 என்ற எண்களுக்கு அழைத்து நீங்க தாராளமாக

0: மலேசியர்களா நம்ம அடையாளம் என்ன தெரியுமா?
1: அதுக்கெல்லாம் ஒரே பதில், ஒற்றுமை.
0: அப்போ நம்மை ஒன்றாக வைத்திருக்கிறது என்ன?
1: ருக்கு நகாரதா, இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
0: பேரரசருக்கும் நாட்டுக்கும் விசுவாசம் செலுத்துதல்,
1: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
0: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்.
0: ருக்கு நகாரா வெறும் கொள்கை அன்று,
1: ஒற்றுமையான மலேசியாவை உருவாக்கும் நமது வாழ்க்கை வழிகாட்டி.
0: நமது ஒற்றுமை நமது வலிமை.

0: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
1: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும், நினைத்தாலே இனிக்கும்.
2: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
3: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
2: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில்
3: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
1: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
3: நினைத்தாலே இனிக்கும்.
4: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன், நீ வர வேண்டும்.
3: கேளுங்க, ரசிங்க,
1: இசையோட நினைவுகளை சேகரிங்க.

0: வணக்கம் ஆத்தியங்களா?
1: ஆமாமா, யார் பேசுறீங்க?
0: பேர் விஜயா, இப்போல இருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்க.
0: என் பேட்டிக்கு இன்னைக்கு பிறந்தநாளு, 12 வயசு. அவங்க பேர் வந்து கிருஷாஸ்ரீ. என் தங்கச்சிக்கு இன்னைக்கு பர்த்டே, அவங்க பேர் சாரதா.
1: பிறந்த நாள் கொண்டாட்டம் எல்லாம் எப்படி இருக்கு?
0: பிறந்தநாள் கொண்டாட்டம் அங்க கேரள தங்கச்சி வீட்டுல அங்க போய் செஞ்சுட்டு இருக்காங்க. இங்க இனிமே இன்னைக்கு நைட்டு தான் தெரியும் எப்படி என்ன செய்யறாங்கன்னு.
1: நீங்க ஒண்ணும் சரியில்லையா?
0: நான்
1: இருவருமே வாழ்க்கையில மகிழ்ச்சியா எல்லா நலன்களும் பெற்று வெற்றி அடைய மின்னலுடைய வாழ்த்து.
0: நன்றிமா.
1: நன்றி. சொல்லுங்க கோமதி, யாருக்கு வாழ்த்து சொல்ல போறீங்க?
2: என்னோட ரெண்டு அக்காங்களோட பிறந்த நாள் நேற்று, ரெண்டு பேர் டீன்ஸ், அவங்களோட 44வது பிறந்த நாள். அவங்க பேரு செலினா காயத்ரி, இன்னொரு பேர் லைலா பானோ. சோ குடும்பமா நாங்க வந்து அவங்க இன்னும் பல என்ன பிறந்த நாள்களை செலிப்ரேட் பண்ண ஒண்ணான்னு சொல்லி நாங்க வாழ்த்துறோம்.
1: நிச்சயமா எங்களுடைய அன்பான வாழ்த்தும் கூட உங்க சகோதரிகளுக்கு. சரியா?
2: ஓகே, ரொம்ப நன்றி.

20 ஆண்டுகளுக்கு முன் ஒரு நாள் இரண்டு இதயங்கள் இணைந்தது. அன்று தொடங்கிய அந்த பயணம் இன்று 20 ஆண்டுகள் கடந்தும் காதலாகவே தொடர்கிறது. கண்ணன் ஜெகதாம்பிகை, இது வெறும் இரண்டு பெயர்கள் அல்லங்க. ஒருவரின் சிரிப்பில் இன்னொருவரின் மகிழ்ச்சியையும், ஒருவரின் கண்ணீரில் இன்னொருவரின் வலியையும் கண்டுகொள்ள கற்றுக்கொண்ட இரண்டு இதயங்கள் கடல் கடந்த திருமண நாள் வாழ்த்து வந்து சேர்ந்திருக்கின்றது. வாழ்க்கையில எல்லா நாட்களும் வசந்தமாக இருந்திருக்காது. சில நாட்கள் சண்டை வந்திருக்கும், சில நாட்கள் கண்ணீர் வந்திருக்கும். ஆனா ஒவ்வொரு முறையும் நான் இருக்கிறேன். இன்று ஒருவருக்கொருவர் தோளாக நின்றிருக்கீங்க. 20 வருடங்கள் கடந்தும் காதல் குறையல, மாறாக பார்வையில் புரிதலாகவும் அமைதியில் அன்பாகவும் சிறிய கவனிப்பில் காதல் அது இன்னும் அழகாகி இருக்கிறது. இருவருடைய முகத்தை பார்க்கும் போதே ஒரே வெக்கம், ஒரே மகிழ்ச்சி. இந்த திருமண நாள்ல உங்க முகத்துல இருக்கிற இந்த மலர்ச்சி என்றென்றும் இருக்கிறதுக்கு மின்னலுடைய அன்பான வாழ்த்து. இன்று உங்கள் திருமண நாள் மட்டும் அல்ல, நாம் ஒன்றாக இருந்த இந்த 20 ஆண்டுகளுக்கு நன்றி என்று நீங்களே உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நாள் தாங்க. கண்ணன் ஜெகதாம்பிகை, நாகர்கோயில் இந்தியாவில் இருந்து நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்களா? உங்கள் காதல் இப்படியே தொடரட்டுங்க. வயது கூடட்டும், வருடங்கள் ஓடட்டும், ஆனா நீ எனக்கு வேண்டும் என்ற முதல் நாள் உணர்வு மட்டும் உங்கள் இருவரின் இதயத்திலும் என்றென்றும் மாறாமல் இருக்கட்டும். இனிய 20 ஆண்டு திருமண நாள் நல்வாழ்த்து. இந்த அன்பான திருமண நாள் வாழ்த்து செய்தியை எப்படியாவது இன்று மின்னல் எஃப்எம் வானொலியில சொல்லிடணும். இந்த அன்பு இதயங்களுக்காக அங்கிருந்து இந்த திருமண நாள் வாழ்த்தை நமக்காக அனுப்பி வைத்திருக்கின்றார் நாகர்கோயிலில் புகழ் பெற்ற நன்கு அறிமுகமான ஜோதிடர் சாந்தகுமார் கிருஷ்ணன்.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: 2 மாசத்துக்கு முன்னுக்குதான் என் ஃப்ரெண்ட் அவங்க நாங்க வாக்கிங் அந்த மாதிரி போவோம் பாருங்க, போட்டோவை எடிட் பண்ணி அங்க பாருங்க நான் காணா எவ்வளவு ஃபிட்டா இருக்கேன் அப்படின்னு வந்து நல்லா இருக்கீங்களா இந்த போட்டோல சேட் ஜிபிடி பண்ண வேலை அப்படின்னு அதோட ஆரம்பிச்சேன் நானு. எனக்கு வந்து நான் ஜிம் வேலை காட்டு இப்படி காட்டு அப்படி கேட்டு ஃபிட்டா இருக்கிற மாதிரி காட்ட சொல்லுவேன். அதை பார்த்து பார்த்து எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேட்டா இருக்கும்.
2: சரிப்பா, அதை பார்த்து நீங்க ஜிம்முக்கு போனீங்களா இல்லையா?
1: இல்ல இல்ல, நான் வாக்கிங் போயிட்டு தான் இருக்கேன். 10 கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா
2: தினந்தினா அதை பார்த்து நீங்க இப்படி ஆகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லையா?
1: ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அந்த சேட் ஜிபிடி வந்து ஒரு நாளைக்கு 3 படமும் 4 படம் தான் கொடுத்தாரு. திருப்பி மறுநாள் வரைக்கும் வெயிட் பண்ணுவேன், போட்டு இந்த அட்டையில குடு, இந்த ஜிம் அட்டையில குடு, ஹைட் பண்ற மாதிரி போட்டோ குடு, எல்லாம் கொடுப்பாரு. ஒரு 2 மாசமா டெய்லி எனக்கு இதான் வேலை.
2: யமுனான்னு கையெடுத்து கும்பிட்டு ஏதாவது அனுப்பிச்சுன்னா தெரிஞ்சுக்கோங்க.
1: அழிவாளியான சேட் ஜிபிடி
2: இப்ப கேக்குற ஆற்றல் இருந்துச்சு, நேரம் என்கிட்டயே மோகன்ட்டு கூப்பிட்டே பேசிடும்.
1: இருக்கலாம் போல, இப்ப நான் போன்ல பேசுறேன், எல்லாமே இப்ப இதா இருக்கு.
2: சொல்ல போது என்ன பத்தி மின்னல்ல பேசுனீங்களான்னு கேக்க போது.
1: ஆமா, நீ இதுதான பேச.
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: நிறைவான தமிழும் மனம் நிறைக்கும் இசையும் மின்னல் எஃப்எம். மின்னல் எஃப்எம், இளமை, புதுமை, இனிமை.
1: நேரம் பிற்பகல் மணி 3:45. தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம்பெறுவது திருக்குர்ஆன் விளக்க உரை. வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துல் பக்ராவுடைய 4வது வசனத்தின் அர்த்தத்தையும் விளக்கத்தையும் நாம் பார்க்க இருக்கின்றோம். சூரத்துல் பக்ராவுடைய 3வது வசனத்தில் அல்லாஹு தஆலா பயபக்தியாளர்களுடைய 3 தன்மைகளை வெளிப்படுத்தினான். பயபக்தியாளர்கள் மறைவான விஷயத்தை நம்புவார்கள். 2வது, தொழுகையை நிறைவேற்றுவார்கள். 3வது, அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய செல்வங்களில் இருந்து தான தர்மங்களை செய்வார்கள் என்ற செய்தியை அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவுடைய 3வது வசனத்திலே தெளிவுபடுத்தினான். சூரத்துல் பக்ராவுடைய 4வது வசனத்தில் பயபக்தியாளர்களுடைய மேலும் 3 தன்மைகளை அல்லாஹ் வெளிப்படுத்துகின்றான். 1வது, வல்லதீன யுஃமினூன பிமா உன்சில இலைக. நபியே, உங்களின் மீது இறக்கப்பட்ட அனைத்தையும் அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள். வமா உன்சில மின் கபலிக், இதற்கு முன்னால் இறக்கி வைக்கப்பட்ட அந்த வேதங்களையும் அவர்கள் நம்புவார்கள். இது 2வது விஷயமாக இருக்கிறது. வபில் ஆஹிரத்திஹும் யூகினூன், மறுமையை அவர்கள் உறுதியாக நம்புவார்கள் என்று அல்லாஹு தஆலா 3வது விஷயத்தை சொல்லிக் காண்பிக்கின்றான். இந்த வசனத்துடைய விளக்கத்தை இப்பொழுது நாம் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா, நபியே உங்களின் மீது இறக்கி அருளப்பட்டதை அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள் என்று அல்லாஹு சொல்கிறான். நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம், நபியே உங்களின் மீது இறக்கப்பட்ட குர்ஆனை அவர்கள் நம்புவார்கள் என்று நேரடியாக அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கலாம். அப்படி சொல்லாமல் நபியே உங்களின் மீது இறக்கி அருளப்பட்டதை அவர்கள் ஈமான் கொள்ளுவார்கள் என்று அல்லாஹு சொல்கிறான். இதை வைத்து பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது எதுவெல்லாம் இறக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் ஆய்வு செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை பேசினாலும் அவையும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்துதான் அவர்களுக்கு இறக்கப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை செய்து காட்டினாலும் சரி, அதுவும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அவர்களுக்கு இறக்கப்பட்டிருக்கின்றது என்பதை இந்த வசனம் மிக தெளிவாக கூறுகிறது. அல்லாஹு தஆலா ஒரு அதிகாரிகளிடத்தில் பேச நாடினால் நேரடியாக பேசுவதில்லை. அல்லாஹு குர்ஆனிலே சொல்லுகிறான், வமா கான லி பஷரின் அன் யுக்கல்லிமஹுல்லாஹு இல்லா வஹயன், அல்லாஹு நேருக்கு நேராக பேசுவதற்கு தகுதியான மனிதர்கள் ஒருவரும் இந்த உலகத்தில் இல்லை. அல்லாஹ் அடியார்களிடம் 3 அடிப்படையிலே பேசுகிறான். இல்லா வஹயன், வஹையன் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா நேரடியாக ஒரு அடியாருடைய உள்ளத்தில் ஒரு செய்தியை போட்டு விடுவான். அந்த செய்தியை அந்த அடியார்கள் மக்களிடத்திலே எடுத்துச் சொல்வார்கள். 2வது, அவுமிம் வராயி ஹிஜாபின், தரைக்கு அப்பாலிருந்து ஒரு அசரீரி சப்தத்தின் மூலம் அல்லாஹு தஆலா பேசுவான். 3வது, அவ் யுர்சில ரசூலன் ஃபயூஹிய பிஇذنஹி மா யஷாஉ, தான் விரும்பியதை தன் அனுமதியை கொண்டு இறைச்செய்தியை அறிவிக்கக்கூடிய ஒரு தூதரை அனுப்பி அல்லாஹு தஆலா பேசுவான். அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா குர்ஆனை ஜிப்ரைல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலம் இறக்கி வைத்தான். ஹதீஸ் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு செய்தியை அல்லாஹு தஆலா நேரடியாக போட்டு விடுவான். அந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் அவர்களுடைய வார்த்தையால் சொல்லுவார்கள். இதைத்தான் ஹதீஸ் என்று நாம் சொல்லுகிறோம். ஆக ஒரு மனிதர் இந்த உலகத்திலே வாழும் பொழுது குர்ஆனையும் ஹதீஸையும் நம்ப வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயலையும் நம்ப வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் பிமா உன்சில இலைக்க, நபியே உங்களின் மீது இறக்கப்பட்டதை அவர்கள் ஈமான் கொள்ளுவார்கள் என்று அல்லாஹு சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது இறக்கப்பட்ட குர்ஆனையும் ஹதீஸையும் அவர்களுடைய செயலையும் நிச்சயமாக உண்மை விசுவாசிகள் பயபக்தியாளர்கள் நம்புவார்கள் என்று அல்லாஹு தஆலா பயபக்தியாளர்களுடைய முதல் தன்மையை இந்த வசனத்திலே சொல்லி காண்பிக்கிறான். பயபக்தியாளர்களுடைய இரண்டாவது தன்மையை அல்லாஹ் சொல்லும் பொழுது வமா உன்சில மின் கபலிக், இதற்கு முன்னால் நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட அந்த வேதங்களையும் அவர்கள் நம்புவார்கள் என்று சொல்லி காண்பிக்கிறான். ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு குர்ஆனை நம்ப வேண்டும், அந்த குர்ஆன் முன்னால் நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட அவர்களுடைய வேதத்தையும் இந்த குர்ஆன் உண்மைப்படுத்துகிறது, அந்த வேதங்களையும் ஒவ்வொரு மனிதரும் நம்ப வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் இரண்டு சாரார்கள் வாழ்ந்தார்கள். ஒரு சாரார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள், அவர்கள் எந்த ஒரு வேதத்தையும் பார்த்திராதவர்கள், புதிதாக இஸ்லாத்தை ஏற்று குர்ஆனை நம்பினார்கள், குர்ஆனின்படி வாழ்ந்தார்கள். அந்த குர்ஆன் முன்னால் உள்ள வேதங்களை எப்படி உண்மைப்படுத்துகிறதோ அதே போன்று அவர்களும் அந்த வேதங்களை உண்மைப்படுத்தினார்கள். இரண்டாவது சாரார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னால் வேதத்தை நம்பியிருந்தவர்கள், தௌராத் இஞ்சில் போன்ற வேதங்களை நம்பியிருந்தவர்கள், வேதக்காரர்கள் என்று அவர்களுக்கு சொல்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட பொழுது அவர்களை பார்த்தார்கள். அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா அவர்களுடைய வேதம் தௌராத் இஞ்சில் இவைகளில் சொல்லப்பட்டிருந்தது. அதையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்தில் கண்கூடாக பார்த்து அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். பிறகு நபியின் மீது இறக்கப்பட்ட அந்த குர்ஆனையும் நம்பினார்கள், அந்த குர்ஆனையும் நம்பி தங்களுடைய வாழ்க்கையை சீர்திருத்தம் செய்து கொண்டார்கள். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னால் வேதத்தை பற்றி அறிந்தவர்கள், இஸ்லாத்தை ஏற்று குர்ஆனையும் நம்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஈமான் கொண்டார்கள் என்பதைத்தான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே தெளிவாக சொல்லுகிறான். வபில் ஆஹிரத்திஹும் யூகினூன், மேலும் அல்லாஹு தஆலா பயபக்தியாளர்களுடைய மூன்றாவது தன்மையை இந்த வசனத்திலே சொல்லி காண்பிக்கிறான். மறுமை நாளை உறுதியாக நம்புவார்கள். மறுமை என்று சொன்னால் அதற்கு அல் ஆஹிரா என்ற வார்த்தையை அல்லாஹு பயன்படுத்தி இருக்கின்றான். ஆஹிரத் என்று சொன்னால் மறுமை, பிந்தியது, இம்மைக்கு பிறகு வரக்கூடிய விஷயம்தான் மறுமை. அந்த மறுமையை பற்றி தான் அல்லாஹு தஆலா மூன்றாவது விஷயமாக சொல்கிறான். பயபக்தியாளர்கள் மறுமை நாளை உறுதியாக நம்புவார்கள். மறுமை நாளை உறுதியாக நம்பக்கூடியவர்கள் எது விஷயத்தில் உறுதியாக நம்புவார்கள் என்று சொன்னால், முதலாவது இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரம் அல்ல. நிச்சயமாக இந்த உலகத்திலே சிறிது காலம் வாழ்ந்த பிறகு நாம் மரணித்து மறுமை நாளை சந்திக்க இருக்கின்றோம் என்று உறுதியாக நம்புவார்கள். அவர்களுடைய நம்பிக்கையில் எந்த ஒரு தளர்வும் சோர்வும் இருக்காது. இரண்டாவது, மறுமை நாளுக்காக வேண்டி மீண்டும் நாம் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம் என்ற விஷயத்தில் உறுதியாக நம்பிக்கை கொள்வார்கள். சில மனிதர்கள் நினைக்கிறார்கள், இந்த உலகத்திலே நாம் வாழுகிறோம், மரணம் வந்துவிட்டால் இதோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து விட்டதாக அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் உண்மை அப்படி அல்ல. ஒரு மனிதருடைய உலக வாழ்க்கை முடிந்து விட்டால் அவருக்கு கபருடைய வாழ்க்கை என்பது இருக்கிறது, பிறகு மறுமையுடைய வாழ்க்கை என்பது இருக்கிறது என்று குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது. அடுத்து மூன்றாவது, விசாரணை செய்யப்படுவோம் என்ற விஷயத்தை உறுதியாக பயபக்தியாளர்கள் நம்புவார்கள். நான்காவது, சொர்க்கம் நரகம் இவை உண்டு, விசாரணை செய்யப்பட்ட பிறகு அல்லாஹு தஆலா சில அடியார்களை நரகத்தின் பக்கம் அனுப்புவான், சில அடியார்களை சொர்க்கத்தின் பக்கம் அனுப்புவான் என்று உறுதியாக அவர்கள் நம்புவார்கள். ஆக மறுமை சார்ந்த விஷயங்கள் அனைத்தையும் பயபக்தியாளர்கள் உறுதியாக நம்புவார்கள். அவர்கள் கண்களால் பார்க்காவிட்டாலும் சரி, குர்ஆன் சொல்லிவிட்டது, அல்லாஹு சொல்லி இருக்கிறான், நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், இந்த வார்த்தை உண்மைதான் என்று உறுதியாக நம்பிக்கை கொள்வார்கள். அதோடு மட்டுமல்ல, உறுதியாக நம்பிக்கை கொண்டு அந்த மறுமை வாழ்க்கைக்கு எதையெல்லாம் தேவையிருக்கிறதோ அதையெல்லாம் செய்து வெற்றி பெறுவதற்காக வேண்டி அவர்கள் முயற்சியும் செய்வார்கள். இவர்கள்தான் பயபக்தியாளர்கள். பயபக்தியாளர்கள் மறுமை விஷயத்தில் விசாரணை செய்யப்படுவதை மிக கடுமையாக அவர்கள் பயப்படுவார்கள். மறுமையில் அல்லாஹு தாலாவிடத்தில் கேள்வி கணக்கு நாம் கொடுத்தாக வேண்டும். அல்லாஹு கேட்பான், உன்னுடைய நேரத்தை நீ எப்படி செலவு செய்தாய், உன்னுடைய வாலிபத்தை எப்படி நீ கழித்தாய் என்றெல்லாம் அல்லாஹு கேட்பான். எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவு செய்தாய், எப்படி உன்னுடைய தொழுகைகளை நீ அமைத்துக் கொண்டாய், இது போன்ற கேள்விகளுக்கெல்லாம் அல்லாஹ்விடத்தில் நாம் பதில் சொல்லியாக வேண்டும். அல்லாஹு விசாரிக்கும் பொழுது தெளிவான பதிலை அல்லாஹ்விடத்திலே நாம் சொல்ல வேண்டுமே என்று அவர்கள் பயப்படுவார்கள். அல்லாஹுடைய விசாரணை விஷயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நம்முடைய உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பயந்திருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சமயத்தில் தொழுகையில் இப்படி துஆ செய்வார்கள். அல்லாஹும்மா ஹாசிபனி ஹிஸாபன் யஸீரா, இறைவா என்னுடைய விசாரணையை எனக்கு லேசுபடுத்துவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்கள். உடனே தொழுகை முடிந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நான் கேட்டேன், மல் ஹிஸாபுல் யஸீர், யா ரசூலல்லாஹ், லேசான விசாரணை என்றால் என்ன என்று கேட்டேன். قال النبي صلى الله عليه وسلم ان ينظر في كتابه فيتجاوز له عنه. الله تعالى அடியாருடைய அந்த பதிவேட்டை பார்ப்பான். பார்க்கும் பொழுது சில சமயத்தில் பார்த்துவிட்டு பார்க்காததை போன்று அவன் கடந்து சென்று விடுவான். அதில் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் கூட அதை கண்டுகொள்ளாமல், அதை பற்றி விசாரிக்காமல் அல்லாஹு தாலா அப்படியே கடந்து விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். இன்னொரு புகாரியுடைய ஹதீஸில் வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லேசான கேள்வி கணக்கு என்று சொன்னால் அல்லாஹு தாலா அடியார்களை அழைப்பான். அமில்த கதா கதா, இது போன்ற விஷயத்தை நீ செய்தாயா என்று அல்லாஹு கேட்பான். நாம் என்று அந்த அடியார்கள் சொல்வார்கள். இறைவா, இது போன்ற தவறுகளை நான் செய்திருக்கிறேன் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். சும்மைய கூலு, பிறகு அல்லாஹு சொல்வான், இன்னி சதர்த்து அலைக்க ஃபித்துன்யா, நிச்சயமாக உலகத்திலே நீ தவறு செய்யும் பொழுது நான் அதை மறைத்து விட்டேன், இந்த நாளில் அதை நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹு சொல்லி அவருடைய விசாரணையை அல்லாஹு லேசுபடுத்துவான் என்று நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். அல்லாஹு தாலா துருவி துருவி விசாரணை செய்தால் யாராலும் தப்பிக்க முடியாது. அவனுடைய ரஹமத்தை கொண்டேதான் அனைத்து அடியார்களும் சொர்க்கம் செல்ல முடியும். ஆக பயபக்தியாளர்கள் மறுமை விஷயத்தை உறுதியாக நம்பினார்கள். மறுமை சார்ந்த விஷயங்கள் அனைத்தையும் நம்பினார்கள். அதன் காரணமாக அல்லாஹு தாலா சூரத்துல் பக்கராவுடைய 5வது வசனத்திலே சொல்கிறான், أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون. அவர்கள் தங்களுடைய இறைவனிடமிருந்து உண்டான நேர்வழியிலே இருக்கிறார்கள், அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று பயபக்தியாளர்களை அல்லாஹு புகழ்ந்து சொல்கிறான். பயபக்தியாளர்கள் அல்லாஹுடைய நேரிய வழியிலே இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தாலா உறுதிபட கூறுகிறான் என்று சொன்னால், பயபக்தியாளர்கள் எந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார்கள் என்று நாம் சிந்திக்க வேண்டும். பயபக்தியாளர்கள் அனைவர்களும் வெற்றி அடைந்தவர்கள் என்று அல்லாஹு சொல்கிறான் என்று சொன்னால், அதில் கவனிக்க வேண்டிய விஷயம், பயபக்தியாளர்கள் மறுமையை நம்பினார்கள். அதே போன்று நபி அவர்களுக்கு இறக்கப்பட்ட அனைத்தையும் நம்பினார்கள். இது போன்ற விஷயங்களை எல்லாம் நம்பியதின் காரணமாக அல்லாஹு தாலா வெற்றியாளர்களுடைய பட்டியலில் அவர்களை சேர்க்கிறான். அது போன்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள வேண்டும். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து.
2: நேயர்களே, இதுவரை திருக்குர்ஆன் விளக்க உரை கேட்டீர்கள். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
4: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரான் ஜாக்கிம்.
1: இடம்பெற்றது இஸ்லாமிய நிகழ்ச்சி.

இந்த அளவில் இசையும் இசையும் நிகழ்ச்சியும் நிறைவை காண்கின்றது. விடைபெறுகின்றேன் உங்கள் நான் திரைசலசரு. அடுத்த தீரா இசையில் உங்களை சந்திக்கின்றார் எஸ் குமர். வழக்கமா மௌனராகவும் இருக்கும் சூழல் இருக்கும், ஆனா இன்றைக்கு நானே நிகழ்ச்சிக்காக காத்திருக்கேன். என்னதான் நடக்க போகுது? அறிவிப்பாளர்கள் மின்னல் குடும்பத்தினர்லாம் இரு குழுவாக இணைந்து சேர்ந்து பாடியிருக்கிறாங்க. அவங்களுடைய குரல்கள், பாடல்கள் இதெல்லாம் கேட்கணும்னா இன்றைய தீரா இசையை கேட்க மறந்துடாதீங்க. மீண்டும் சந்திக்கலாம் நேர்களே. வெளியே புகைமூட்டம் காலகட்டமாக இருக்கு, வெயில் காலமாக இருக்கின்றது. எனவே அதிகமாக தண்ணீர் அருந்துங்க. நீர் சத்து அதிகமுள்ள காய்கறிகள் பழ வகைகளை எடுத்துக்கொள்ள மறந்துடாதீங்க. ஒரு அன்பான நினைவூட்டல். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசியா வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் குளரட்சகி குணசேகரன். உட்புற சமூக மையங்கள், தேசிய தகவல் பரவலாக்க மையங்கள் ஆகியவற்றின் ஒருங்கிணைப்பு தொடர்பான புறநகர் வட்டார மேம்பாட்டு அமைச்சுக்கும் தொடர்பு அமைச்சுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு குறித்த நடவடிக்கைகள் 1 மாதத்திற்குள் அமைச்சரவை கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்படும் வகையில் இறுதி செய்யப்பட வேண்டும். துணை பிரதமரும் புறநகர் வட்டார மேம்பாட்டு அமைச்சருமான டத்தோஸ்ரீ டாக்டர் அமர் சயித் அமிடி இவ்வாறு தெரிவித்துள்ளார். விமானிகள், விமான பணியாளர்கள் மீதான பாதுகாப்பு சோதனைகளை தீவிரப்படுத்த போக்குவரத்து அமைச்சும் மலேசிய பொது வான் போக்குவரத்து அதிகார தரப்பு CAAM நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. பன்னாட்டு போதைப் பொருள் கடத்தல் கும்பலுடன் தொடர்புடைய மலேசிய ஏர்லைன்ஸ் விமான விவகாரத்தை தொடர்ந்து இந்நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் அந்தனி லோக் தெரிவித்துள்ளார். சபா அனுபாக்கில் அண்மையில் நிகழ்ந்த தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட மாணவர்களை காலி இடங்கள் உள்ள உறைவிட பள்ளிகளில் தற்காலிகமாக தங்க வைப்பதற்கான பரிந்துரையை பிரதமர் துறையின் சபா சரவா விவகாரங்களுக்கான அமைச்சர் டத்தோ முஸ்தபா சக்மோட்டோம் கல்வி அமைச்சர் டத்தோ ஸ்ரீ ஃபலினா சீடேக்கும் இணைந்து பரிசீலிப்பர். பேரழிவை ஏற்படுத்தியுள்ள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தவர்களுக்கு நேபாளம் இன்று தேசிய துக்க நாளை அனுசரிக்கிறது. அதேவேளை சுரங்கங்களில் சிக்கியிருக்கக்கூடும் என அஞ்சப்படும் நீர்மின் நிலைய பணியாளர்களின் குடும்பத்தினர் பாதுகாப்பாக மீட்கப்பட பிரார்த்தனையையும் மேற்கொண்டுள்ளதாக ராணுவ பேச்சாளர் ராஜாராம் பாஸ்னேட் குறிப்பிட்டார். இந்தோனேசியா பாப்புவா வட்டாரத்தில் உள்ள சந்தையில் ஏற்பட்ட தீச்சம்பவத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். அவர்களில் 6 பேர் சிறார் என காவல்துறை தெரிவித்துள்ளது. நள்ளிரவில் இத்தீச்சம்பவம் ஏற்பட்ட நிலையில் அருகிலுள்ள கடைவீடுகளுக்கு தீ வேகமாக பரவியதாக காவல்துறை பேச்சாளர் ஹென்றி ஜெக் மனுரோங் தெரிவித்தார். விளையாட்டு ஸ்லாங்கூர் பாராசுக்மா போட்டி. நாடு புகைமூட்ட சூழ்நிலையால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இறுதிக்கட்ட 4 விளையாட்டுப் போட்டிகள் தடுப்பு கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்கு மத்தியில் மீண்டும் நடத்தப்படும். திடல் போலிங், அம்பெய்தல், நீச்சல், தடகளம் ஆகிய போட்டிகள் அவற்றுள் அடங்கும் என மாநில இளைஞர் விளையாட்டு தொழில் முனைவோர் தலைவர் முகமது நஜ்வான் ஹலிமி தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

வணக்கம் நேர்களே, எப்படி இருக்கீங்க? நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்பதை போல் இருக்கிறது. சரி, நேரம் மாலை மணி 4:03. தீராய் செயல் இணைய பாடல்களை உங்களுக்காக தொகுத்து வந்து வைத்திருக்கின்றேன். இன்று ரொம்ப நாள் விடுமுறை எடுத்த பிறகு இன்னைக்கு வேலைக்கு வரலாமா அப்படின்ற ஒரு ஏக்கம் வரும்பொழுது, இப்போ நம்ம இந்த வேலையை செய்யாமல் வேறு யார் செய்கிறதுன்ற எண்ணம் வேலையை செய்ய வைத்து விடுது. அதுவும் உங்களை பார்க்க வேண்டும் இல்லையா? அதற்காக சரி, பூங்காற்று திரும்பியது இப்பொழுது உங்களுக்கு பாடலாக வருகிறது. இசையில் நீங்கள் என்ன சொல்ல வர, நானே மறந்துட்டேன். ஓ, இசையினும் இன்ப வெள்ளத்தில் நீங்கள் தயாரா அப்படின்னு தயார் பண்ணியிருந்தேன். அந்த வகையில் அடுத்து உங்களுக்காக தொடக்கமாக இனிய பாடல் வருகிறது. ஓ.

தீரா இசை ஓ நீங்க தான் அந்த குயிலா. சரி, முதல் மரியாதை திரைக்காக முதல் பாடலாக வந்தது அதேதான். சற்று முன் பாடல் வரிசையில் ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு அப்படின்னு எடுத்து வச்சிருந்தேன். திடீர்னு பார்க்கும் பொழுது பூங்காற்று திரும்புமா இருக்கு. சரியாக தான் செஞ்சிருக்காரு. பிரவீன்குமாருக்கு நன்றி சொல்லிடுவோம். அவரும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நான் பார்க்குறேன் அவரை. சரி நேயர்களே, இன்று ஒரு வித்தியாசமாக உங்களுக்கு ஒரு என்ன சொல்லுவேன், சவால் கொடுக்க போகிறோம். இரண்டு குழுக்கள் இருக்காங்க. இரண்டு பேரையுமே, இரண்டு குழுக்கள், ஒரு குழு வந்து மோகன் தலைமையேற்கின்றார், இன்னொரு குழுவிற்கு கிஷன் தலைமையேற்கின்றார். இந்த இருவரையும் ஒரு குழு சேர்த்து ஒரு பாடலை கொடுத்துருக்கேன். ரெண்டு பேருமே அவங்க குழுவோடு பாடியிருக்காங்க. குழு ஒன்று, குழு இரண்டு, இந்த பாடலில் எந்த குழு சிறப்பாக பாடியிருக்காங்க அப்படின்னு தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. அதற்கு முன் ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு என்ற பாடலை ஜெயச்சந்திரன் பாட கேட்போம்.

என்னங்க என்ன கூப்பிடவே இல்லை நீங்க? நானும் உங்களுடைய வருகைக்காக அழைப்புக்காக காத்துக்கிட்டே இருக்கேன். சுழியம் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது சுழியம் 3-2-2-8-2-4-7-6-8. ரொம்ப வேலையோ இன்று பரபரப்பாக இருப்பீங்க, ரொம்ப நீண்ட இடைவெளிக்கு பிறகு வேலைக்கு வந்திருக்கலாம். அதனால தான் உங்களுடைய மனதை சாந்தப்படுத்தும் வகையில் இன்றைய பாடல் தொகுப்புகள் அமைந்திருக்கின்றன, பாடல் தொகுப்பு அமைந்திருக்கின்றது. சரி, சற்று முன் நான் சொன்னதை போன்று இரு குழுக்கள் இருக்காங்க. மோகன் குழு, நமது அறிவிப்பாளர் மோகன் குழு, அப்புறம் இந்த பக்கம் கிஷன் குழு இருக்காங்க. இவங்க இருவரில் எந்த குழு சிறப்பாக பாடியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய வாக்குகளை சொல்ல போகிறீங்க. முதன் முதலாக மோகன் குழுவினர் பாடுகின்ற இந்த பாடல் எப்படி வந்திருக்குன்னு பாருங்களேன்.

0: போய்.
1: அது மோகனுடைய குழுவினர். தனியா ஒரு குரல் மோகன் குரலோடு வந்துச்சு பாருங்க, அது நளினியுடைய குரல். இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க. அதன் பிறகு இப்போ கிஷன் தலைமையிலான குழு எப்படி பாடி இருக்காங்கன்னு பாருங்களேன்.

இங்கே ஓயா, இங்கே இரு குழுவினருக்கும் ஒரு சவால். கிஷன் குழுவினர், அதன் பிறகு மோகன் குழுவினர். தொடக்கமாக மோகன் குழுவினர் பாடினதை கேட்டீங்க, அதன் பிறகு கிஷன் குழுவினர். சிறந்த பாடகர்கள் அப்படின்னு சொல்லலை, ஏன்னா இன்று தீபாவளி கூட்டம் நடத்தினோமே. இங்கே ஒரு பக்கம் இருந்தாங்க, இங்கிட்ட ஒரு பக்கம் இருந்தாங்க, எதிர்ப்புறம் இருவரும் இன்டலெக்சுவல் ஆர்கியூமெண்ட் மாதிரி. இவங்க ஒரு கருத்துக்கை சொல்ல, அவங்க ஒரு கருத்துக்கை சொல்ல, இருவருமே வந்து கொஞ்சம் கோபமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால தான் யோசித்தேன், சரி பாடல் மூலமாக அவர்களை சாந்தப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி ஒரு சவால், அதை தான் உங்களிடம் நான் சேர்ப்பித்திருக்கிறேன். யார் அந்த வெற்றியாளர், கிஷன் குழுவினரா அல்லது மோகன் குழுவினரா? சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது சுழிய 3-2-2-8-2-4-7-6-8.

பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0101709719119.

0: அறிவிப்பாளர்கள். ஆனா இரண்டு குழுல எந்த குழு நல்லா பாடுனுச்சுன்னு உங்களுடைய தீர்ப்ப சொல்லுங்க பாப்போம்.
1: கிஷன்,
0: ஏன் சொல்லுங்க சொல்லுங்க. அப்படியா?
1: நன்றி.
0: வணக்கம்.

0: குணவதி முனாக்காலன் பேசுறேன்.
1: குணபதி சொல்லுங்க.
0: முதல்ல எனக்கு மோகனாடு பிடிச்சி, ரெண்டாவது கிஷனோட கேட்டேன், அவரு நல்லா இருந்துச்சு குரலு.
1: அப்படிங்களா?
0: ஆமா,
1: கிஷனோட கிஷன் தான் நம்மளது வெற்றியாளர். அவருக்கு கொடுத்துருவோம் அந்த கிண்ணத்தை. வெளியில ஒரே புகை மூட்டமா இருக்குல்ல, முக கவசம் எல்லாம் போட்டுட்டு வெளியாவறீங்களா? சரி, ஆனா வெளியே போகும்பொழுது முக கவசம் போட்டுக்கீங்க. போடுங்க, இல்லன்னா நாங்க வந்து போட்டு விட்டுருவோம் உங்களுக்கு. சரி சொல்லுங்க, மோகனா கிஷனா, எந்த குழுவினர்?
2: மோகன் டீம் தான்.
1: அப்படிங்களா?
2: கிஷன் நல்லா பாடிக்கிட்டு இருந்தாங்க, கடைசி நேரத்துல கொஞ்சம் சுதப்பிட்டாங்க.
1: அப்படியா?
2: கொஞ்சம் சுதப்பிட்டாங்க. மோகன் டீம் ஓகே.
1: சரி சரி, ஆனா மோகன் நல்லா பாடுவாரு இயற்கையாகவே. மோகன் நல்லா பாடுவாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் என்ன சொன்னாரு பாத்தீங்களா? ஓ ஓகே, மோகன் கேட்டுட்டு இருக்கீங்களா நிகழ்ச்சியை? சரி, முகக்கவசம் இல்ல, சுவாச கவசம், மன்னிச்சிடுங்க. இப்பொழுது தீர இசையை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய மாலை பொழுது உங்களுக்கு எப்படி சென்று கொண்டிருக்கிறது? இனிய பாடல்களோடு நானும் காத்து கொண்டிருக்கின்றேன். இல்ல, வந்துட்டேன் இரவு 8 மணி வரை. இனிய பாடல்கள் அந்த வரிசையில் இப்பொழுது வருவது என்ன சத்தம் இந்த நேரம் கேளுங்க.

உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs e-tution AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100972199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNabs e-tution, சிறந்த கற்றல் முறை மற்றும் சிறந்த அடைவு நிலை.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.
1: அடுத்து வரும் விளம்பர தகவலை கொண்டு வரும் நிறுவனம் மைனாப்ஸ் இ-டியூஷன். மைனாப்ஸ் இ-டியூஷன் குறித்து விவரிக்கிறார் மைனாப்ஸ் நிறுவனர் தினேஷ்குமார்.
2: வணக்கம் பெற்றோர்களே, நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய பொறுப்பு என்ன தெரியுமா? குழந்தையின் கல்வி, உணவு, ஆடை, வீடு எல்லாத்தையும் விட பெரிய கிஃப்ட் தரமான கல்வி தான். ஆனா இன்றைய குழந்தைகள் அவர்கள் தாங்குற கல்வி சுமை நம்ம காலத்தோடு ஒப்பிடவே முடியாது. ஹோம்ஒர்க் நிறைய, அழுத்தம் அதிகம், டிஸ்ட்ராக்ஷன் ரொம்ப அதிகம். ஒரு நாள் உங்கள் பிள்ளை அருகே வந்து மெதுவா சொல்றாங்க, அம்மா அப்பா நான் ட்ரை பண்றேன் ஆனா எனக்கு புரியல. அந்த ஒரு வரி பெற்றோரின் மனசை உடைத்துவிடும். இதைத்தான் மைண்ட் ஆப்ஸ் உண்மையிலேயே புரிந்து கொண்டது. அதனால் தான் உருவாக்கப்பட்டுள்ளது மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன். உங்கள் பிள்ளையின் கல்வி பயணத்தை எளிதாக்க ஒரு ட்ரஸ்டட் எஜுகேஷன் பார்ட்னர். கற்பனை பண்ணுங்க, குழந்தை ஸ்ட்ரெஸ் இல்லாம பாதுகாப்பாக வீட்டிலேயே உட்கார்ந்து மலேசியாவின் சிறந்த ஆசிரியர்களிடம் இருந்து லைஃபா தெளிவா புரியும்படியா கற்றுக்கொள்றாங்க. மைனர்ஸ் இ-டியூஷன் ஒரு சாதாரண டியூஷன் பிளாட்ஃபார்ம் இல்ல, இது மலேசியா முழுவதும் உள்ள மாணவர்களின் முழு கல்வி பயணம் ஒரே இடத்தில் வந்துவிடும் மாதிரி வடிவம் அமைக்கப்பட்டுள்ளது. ஒரே போர்ட்டலில் அனைத்து பாடங்களும் கிடைக்கும். குரு AI டெக்னாலஜி மைனர்ஸ் இ-டியூஷனின் மிகப்பெரிய பலமாகும். இதன் மூலம் மாணவர்கள் கல்வியுடன் தொடர்புடைய எந்த கேள்வியையும் கேட்டாலும் குரு AI பகல் இரவு பாராமல் உடனே பதில் அளித்து தெளிவான விளக்கத்துடன் வழிகாட்டும். இதனால் மாணவர் சிரமப்படுகிற பகுதிகளையே அதிக கவனத்தோடு கற்க முடியும். மைனப்ஸ்ல சிம்பிள், கலர்ஃபுல் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் நோட்ஸ் கொடுக்கப்படும். இன்ஸ்டன்ட் குவிசஸ், ஒவ்வொரு லெசனுக்கும் உடனடி பயிற்சி. ஸ்கோர் ட்ராக்கிங், குழந்தை எந்த லெசனை எவ்வளவு புரிந்திருக்கிறார்கள் என்பதை ரியல் டைமா கண்காணிக்க முடியும். இதனால் குழந்தைகள் போரிங் என்று நினைக்காம விளையாடியபடியே கற்க நிலை உருவாகும். ரிவிஷன் அண்ட் எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜிஸ், எக்ஸாம் பிரஷர் இன்றைய குழந்தைகளுக்கு மிக அதிகம். மைனர்ஸ் இதற்கும் முழு ஆதரவு கொடுக்கிறது. சாப்டர் பை சாப்டர் ரிவிஷன் பிளான்ஸ், எக்ஸாம் ஸ்டைல் மாடல் க்வெஸ்சன்ஸ், கே பாட் ஆன்சரிங் ஸ்ட்ராட்டஜி. இதனால் மாணவர்கள் பாடத்தை மட்டுமல்ல சரியான ஆன்சரிங் மெத்தடை கற்றுக்கொள்வார்கள். இதுவே குழந்தைக்கு ஹே இதெல்லாம் இவ்வளவு ஈஸியா என்று உணர வைக்கும். கற்றதை குழந்தை புரிந்து கொள்ளும் வரை ஆசிரியர்கள் கைட் செய்கிறார்கள். இதன் காரணமாக குழந்தைக்கு பயம் குறையும், கான்பிடன்ஸ் அதிகரிக்கும், தேர்வில் மதிப்பெண்கள் உயரும். மற்றும் முக்கியமானது, மிகவும் மலிவான விலை. பெற்றோர்களே, இனி கல்விக்காக அதிக பொருளாதார சுமை வேண்டாம். உயர்தர கல்வி உங்கள் வீட்டிற்கே வரும். உங்கள் பிள்ளையின் நாளைய வெற்றி இன்று நீங்கள் எடுக்கும் முடிவில் தொடங்குகிறது. மைனர்ஸ் ஒரு டியூஷன் இல்ல, உங்கள் பிள்ளையின் வாழ்க்கையை மாற்றும் ஒரு வாய்ப்பு.
1: குறித்த விவரங்களை 9072 7211 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். அந்த விளம்பர தகவலை கொண்டு வந்த நிறுவனம் மைனாப்ஸ் இ-டியூஷன்.
3: நீ நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

0: நன்றி சொல்றேன். பரிசு உங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். இந்த மோகன் குழுவினரா இல்ல கிஷன் குழுவினரா சொல்லுங்க. அப்படிங்களா? இங்க நீங்க பாடுங்க அந்த பாட்டு. காற்றோடு அந்த பாட்டு தான்.
1: காற்றோடு குழலா
2: உங்க
0: பெயர் சொல்லுங்க.
2: என் பேரு நிர்மலா. என் கணவர் பேர் ராமசாமி.
0: எங்க இருந்து கூப்பிடுறீங்க?
2: கூலிமிலிருந்து பேசுறியா?
0: இருந்து. சரி, நீங்க சொல்லுங்க, யாரு நல்ல பாடுனா? கிஷன் குழுவினர் மோகன் குழுவினரா?
2: எனக்கு வந்து ரெண்டு பேரும் விட்டு கொடுக்க முடியல.
0: அப்படியா? அப்ப ரெண்டு பேர்த்தையும் நான் விட்டு கொடுக்கறேன், எடுத்துக்கீங்க.

0: கிஷன் எங்க இருக்கீங்க?
1: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னும் அஞ்சு நிமிஷம்.
0: ஒரு மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க.
1: வணக்கமா சொல்றது தானே. வர வர
0: கிஷன், கிஷன் எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
1: இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல எழுந்திருவேன். என்ன
0: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
1: இன்னொரு அஞ்சு நிமிஷம். அஸ்வினி
0: என்னாச்சு என்னாச்சு?
1: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
0: கூப்பிட்டுட்டேன், இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
1: அஞ்சு நிமிஷமா?
0: ஐந்து நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க. நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

விமானிகள் விமான பணியாளர்கள் மீதான பாதுகாப்பு சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. புகை மூட்டம் உயர்கல்விக் கழகங்களின் கற்பித்தல் நடைமுறையில் எந்த பாதிப்பும் இல்லை. வணக்கம், சலமலேசிய மடானி. மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் குளரட்சகி குணசேகரன். புறநகர் வட்டார மேம்பாட்டு அமைச்சு அரசாங்கம் அறிவித்த ஒதுக்கீட்டை விட கூடுதலாக செலவிடாது என துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அமர் சயித் அமிடே வலியுறுத்தினார். அமைச்சின் செலவினங்கள் வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒதுக்கீடுகள் அல்லது அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தொகையின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுவதாக அவர் சொன்னார். அமைச்சின் கீழ் திட்டங்களை செயல்படுத்தும் குத்தகையாளர்களுக்கு கட்டணத்தை செலுத்துவதில் ஏற்படும் தாமதம் குறித்து டத்தோஸ்ரீ சஹித் வெளியிட்ட அறிக்கை தொடர்பில் அவ்வமைச்சின் ஒதுக்கீடு தொடர்பான சிக்கல் எழுந்துள்ளது. இவ்வேளை புறநகர் சமூக மையம், தேசிய தகவல் பரவலாக்க மையம் ஆகியவற்றின் ஒருங்கிணைப்பு தொடர்பில் புறநகர் வட்டார மேம்பாட்டு அமைச்சுக்கும் தொடர்பு அமைச்சுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு குறித்த விவகாரம் 1 மாதத்திற்குள் அமைச்சரவை கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்படும் வகையில் இறுதி செய்யப்பட வேண்டும். துணை பிரதமரும் புறநகர் வட்டார மேம்பாட்டு அமைச்சருமான டத்தோஸ்ரீ டாக்டர் அமர் சயித் அமிடி இவ்வாறு தெரிவித்துள்ளார். அக்காலகட்டத்தில் ஒருங்கிணைப்பு செயல்முறைக்கு தடையாக அமையாத வகையில் மனிதவளம், சொத்துகள், நிதி திட்டங்கள், தரவு பகிர்வு, சேவை திட்டங்கள் தொடர்பான அனைத்து சிக்கல்களும் தீர்க்கப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். இதனிடையே புறநகர் வட்டார மேம்பாட்டு அமைச்சின் கீழ் உள்ள தேசிய தகவல் பரவலாக்க மையம் நாடிக்கும் புறநகர் சமூக மையத்திற்கும் இடையிலான ஒத்துழைப்பு, ஒருங்கிணைப்பு, வளங்களை உகந்த முறையில் பயன்படுத்துதல், மக்களுக்கு பயனளிக்கும் சேவை வழங்கல் ஆகியவற்றிற்கு முன்னுரிமை அளிக்கும் அரசாங்கத்தின் கடப்பாட்டினை குறிக்கின்றது. நாடி ஓரிட சமூகத்தினருக்கு கணினியையும் இணைய வசதிகளையும் மட்டும் ஏற்படுத்தி தரவில்லை என தொடர்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ ஃபாமி ஃபாட்டில் குறிப்பிட்டார். மாறாக மக்களுக்கு திறன், வாய்ப்புகள் உள்ளிட்ட அரசாங்க சேவைகளை வழங்கும் ஒரு சமூக தகவல் மையமாக உருவாகி வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். விமானிகள் விமான பணியாளர்கள் மீதான பாதுகாப்பு சோதனையை தீவிரப்படுத்த போக்குவரத்து அமைச்சும் மலேசிய பொது வான் போக்குவரத்து அதிகார தரப்பு CAAMம் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. பன்னாட்டு போதைப்பொருள் கடத்தல் கும்பலுடன் தொடர்புடைய மலேசிய ஏர்லைன்ஸ் விமானி விவகாரத்தை தொடர்ந்து இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக் தெரிவித்துள்ளார். சந்தேக நபர் அல்லது யாரேனும் கைது செய்யப்பட்டுள்ளார்களா என்பது போன்ற காவல்துறை விசாரணையின் முன்னேற்றம் குறித்த தகவல்கள் ஏதும் அமைச்சுக்கு கிடைக்காத நிலையில் இது ஒரு குற்றவியல் வழக்காக விசாரிக்கப்பட்டு வருகிறது. புகைமூட்ட சிக்கலினால் உயர்கல்விக் கழகங்களின் கற்பித்தல் நடைமுறையில் எந்த பாதிப்பும் தற்போதைக்கு ஏற்படவில்லை. உயர்கல்வி அமைச்சர் டத்

0: சுட்டிக்காட்டினார். புகை மூட்ட சிக்கல் குறிப்பாக சபாவும் சரபாக்கிலும் அதன் தொடர்பான கண்காணிப்பை அமைச்சு வலுப்படுத்தியுள்ளது என்றார் அவர். ஜொஹூரில் காற்று மாசு குறியீடு API 200 தாண்டினால் மட்டுமே பள்ளிகள் மூடப்படும். மாநில கல்வித்துறையின் நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறை SOP ஏற்ப அது உள்ளதாக ஜொஹூர் கல்வி தகவல் செயற்குழு தலைவர் டாக்டர் முகமது நக்கீம் முகமது கசாலி கூறினார். காற்று மாசு குறியீடு தொடர்பான அண்மைய நிலவரங்களை பள்ளி நிர்வாகத்தினர் அணுக்கமாக கண்காணிக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம், ஸ்டெம் துறையை வலுப்படுத்தும் முனைப்பு அனைவரின் ஒருங்கிணைந்த முயற்சி என அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சர் டத்தோ சாங்லி காங் குறிப்பிட்டார். அரசாங்கம், பள்ளி, பல்கலைக்கழகம், தொழில்துறை உட்பட சமூகத்தினர் இத்துறையில் திறன்மிக்கவர்களை அடையாளம் காண வேண்டும், அதோடு அவர்களுக்கு வழிகாட்டி முன்னேற வாய்ப்பளிக்க வேண்டும் என்றார் அவர். அந்த வகையில் 2026 தேசிய அறிவியல் சவால் NSE பிரதமர் கிண்ண போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது பள்ளியிலிருந்தே அறிவியலுக்கான அடித்தளத்தை அமைப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது என்று டத்தோ சாங் கூறினார். சபா அனுப்பாக்கில் அண்மையில் ஏற்பட்ட தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட மாணவர்களை காலி இடங்கள் உள்ள உறைவிட பள்ளிகளில் தற்காலிகமாக தங்க வைப்பதற்கான பரிந்துரையை பிரதமர் துறையின் சபா அசரவா விவகாரங்களுக்கான அமைச்சர் டாத்தோ முஸ்தபா சக்மோட்டோம் கல்வி அமைச்சர் டாத்தோ ஸ்ரீஃபாரின் அசீதேக்கும் இணைந்து பரிசீலிப்பர். குறிப்பாக படிவமாறு SPM தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் உட்பட இதில் சம்பந்தப்பட்ட மாணவர்களின் கற்றல் செயல்முறை தடையின்றி தொடர்வதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளில் இந்த தொடக்ககட்ட முன்மொழிவும் ஒன்று என டத்தோ முஸ்தபா சக்மோட் தெரிவித்தார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
2: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
3: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
4: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
4: தேசிய கோட்பாடு ருக்கன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
3: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: இந்தோனேசியாவில் அண்ணா கிரகத்தோ எரிமலை வெடிப்பு காரணமாக அங்குள்ள முதன்மை விமான நிலையமும் இதர 3 விமான நிலையங்களும் மீண்டும் திறக்கப்படுவதிலிருந்து தாமதப்படுத்தப்பட்டுள்ளன. இதன் விளைவாக 270,000 மேற்பட்ட பயணிகள் பாதிக்கப்பட்டனர். வான்வெளியில் சாம்பல் துகள்கள் கண்டறியப்பட்டதைத் தொடர்ந்து வார இறுதியில் 8 விமான நிலையங்கள் அவற்றின் செயல்பாடுகளை நிறுத்தி வைத்ததாக போக்குவரத்து அமைச்சர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இந்தோனேசியா பப்புவா வட்டாரத்தில் உள்ள சந்தையில் ஏற்பட்ட தீயில் 11 பேர் பலியாகினர். அவர்களில் 6 சிறார் என காவல்துறை தெரிவித்துள்ளது. நள்ளிரவில் இச்சம்பவம் ஏற்பட்ட நிலையில் அருகில் உள்ள கடை வீடுகளுக்கு தீ வேகமாக பரவியதாக காவல்துறை பேச்சாளர் ஆண்ட்ரிஜே முனரோங் குறிப்பிட்டார். 3 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக அவர் சொன்னார். தீக்கான காரணம் விசாரிக்கப்படுகிறது. ஹார்மோஸ் நீரிணையில் வணிக கப்பல் போக்குவரத்து மே மாதத்திற்கு பிறகு மிக குறைந்த அளவை எட்டியுள்ளதாக ராய்ட்டர்ஸ் தெரிவித்துள்ளது. கடந்த 10 நாள்களில் அந்த நீரிணை வழியாக நாள் ஒன்றுக்கு சராசரியாக 10 எண்ணெய் கப்பல்கள் கடந்து சென்றுள்ளன. இது மே மாதத்திற்கு பிறகு பதிவு செய்யப்பட்ட மிக குறைவான எண்ணிக்கையை குறிக்கின்றது. கடந்த வெள்ளிக்கிழமை அந்த நீரிணையில் 15 சரக்கு கப்பல்களும் சனிக்கிழமை 13 கப்பல்களும் பயணித்துள்ளன. எனினும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கப்பல் போக்குவரத்தின் அளவு 10 குறைந்தது. ஹார்மோஸ் நீரிணை வழியாக செல்லும் எண்ணெய் கப்பல் போக்குவரத்து ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதலுக்கு முந்தைய அளவை விட குறைவாக உள்ளதாக அமெரிக்க ஆற்றல் அமைச்சர் கிறிஸ் ராய்ட் தெரிவித்தார். பேரழிவை ஏற்படுத்திய பெருவெள்ளத்தில் உயிரிழந்தவர்களுக்கு நேபாளம் இன்று தேசிய துக்க நாளை அனுசரிக்கிறது. அதேவேளை சுரங்கங்களில் சிக்கியிருக்கக்கூடும் என அஞ்சப்படும் நீர்மின் நிலைய பணியாளர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட வேண்டுமென அவர்களின் குடும்பத்தினர் பிரார்த்தித்தனர். உயிரிழப்பு ஏற்பட்டு 13 நாள் கடைபிடிக்கப்படும் பாரம்பரிய சடங்குகளை தொடர்ந்து அந்நாட்டின் கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டது. மாலை மெழுகுவத்தி ஏந்தி அஞ்சலி செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இருப்பதாக ராணுவ பேச்சாளர் ராஜாராம் பஸ்னெட் குறிப்பிட்டார்.

விளையாட்டு 2026 பாராசுக்மா போட்டி. நாடு புகைமூட்டத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நிறுத்தப்பட்ட 4 விளையாட்டுகள் தடுப்பு கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்கு மத்தியில் மீண்டும் நடத்தப்படும். திடல் போலிங், அம்பெய்தல், நீச்சல், தடகளம் ஆகியவை அவையென மாநில இளைஞர் விளையாட்டு செயற்குழு தலைவர் முகமது நஜ்வான் ஹலிமி தெரிவித்தார். தேசிய விளையாட்டு மன்ற தலைமை இயக்குநர் ஜெஃப்ரி நரிங்கனுக்கும் பாராசுக்மா நுட்ப குழுவினருக்கும் இடையிலான கூட்டத்திற்கு பின் இம்முடிவு எட்டப்பட்டுள்ளது. வெளிநடவடிக்கைகளில் ஈடுபடும் விளையாட்டாளர்கள் முகக்கவரியை அணிய அறிவுறுத்தப்படுகின்றனா்.

0: விமானிகள் விமான பணியாளர்கள் மீதான பாதுகாப்பு சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. புகை மூட்டம். உயர்கல்வி கழகங்களின் கற்பித்தல் நடைமுறையில் எந்த பாதிப்பும் இல்லை. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எஸ் கோகுலன். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
1: லிங்கம்
2: இப்போ நல்ல நேரம் எடுத்துக்கிட்டா மகாலிங்கம் ஆத்மமா
1: எண்ணெய் குளியல் மட்டுமல்ல சமையலுக்கும் உகந்தது.
2: அதிச்சுக்க முடியுமா
1: இப்படி பாராட்டு

நல்ல பாட்டுல தை மாதம் கல்யாணம். சரி, இந்த கேள்வியை சில பேரிடம் கேட்டா எப்ப கல்யாணம்னு ஆத்திரம் வரும். அதே மாதிரி இன்னொரு கேள்வி கேட்பாங்க, தம்பிக்கு எந்த ஊரு, இந்த பட தலைப்பு தம்பிக்கு எந்த ஊரு, ஊருன்னு நம்ம சொன்னாலும் சிலருக்கு ஆத்திரம் வரும். ஆனா எப்படி சொல்லுவாங்க, கம்பவுண்ட்வாங்களோ எப்படியோ. நீங்க நல்லா இருந்தா சரி. இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி சென்று கொண்டிருக்கிறது? இனிமையான நாளாக இன்று அமைய வேண்டும். உங்களுடைய இரவும் அப்படித்தான் இருக்கும் நேர்களே. நாம் இரவு 8 மணி வரை அருமையான பாடல்களை தொகுத்து வந்திருக்கின்றோம். எதற்காக? எல்லாம் உங்களை மகிழ்ச்சி படுத்தணும். உங்களுக்கு எந்த ஒரு மன அழுத்தமும் இருக்கக்கூடாது, அதற்காகத்தான். எப்போதுமே மகிழ்ச்சியாக இருப்பதற்காக. அடுத்து மல்லிகை மோட்டு மனசை தொட்டு அருண்மொழி சுரலதா.

உங்களுக்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100979191 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள்.

0: 5:26 திர இசை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த பாடலை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பல தடவை அப்படிப்பட்ட பாடல் அது. சரி நேர்களே, உங்களில் ஒரு சிலர் வந்து வளைஞ்சு வளைஞ்சு போட்டோ எடுப்பாங்க, புகைப்படம் எடுப்பாங்க. அவர்களுக்கு தோதா வணிகர்கள். இன்று நம் விஷ்ணுவை சந்திக்க போகின்ற விஷ்ணு கதைகள் என்ற புகைப்பட கலைத்துறை சார்ந்தவர், புகைப்பட கலைஞர் விஷ்ணு. அவரது வியாபாரம் குறித்து என்ன சொல்றாருன்னு கேட்போம்.
1: வணக்கம், என் பேர் விஷ்ணு, நான் ஒரு போட்டோகிராஃபு. ஸோ என்னோட கம்பெனி பேர் வந்து கதைகள். கதைகள் ஓப்பன் பண்ணி இன்றைய 9 வருஷம் ஆயிடுச்சு. அண்ட் தென் நம்ம செய்யறது வந்து மெயின்லி வந்து வெட்டிங்ஸ், என்கேஜ்மெண்ட், ஸோ இந்த மாதிரியான சுபகாரியங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து ஷிப் பண்ணுவோம். ஏன் நாங்கள் அப்படின்னா, நீங்கள் எங்களோட ஒர்க்ஸ் எப்படி பார்க்கலாம், நம்ம கதைகள்னு நம்ம பேர் வச்ச காரணமே வந்து அவங்க நாளில் உள்ள அந்த நல்ல நாளில் வந்து நடக்கிற என்னென்ன இதை வந்து நம்ம வந்து டாக்குமெண்ட் பண்ணி அதை அவங்களோட கதையாக நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ அதுதான், நீ எங்களோட ஒர்க்ஸ் எல்லாத்தையும் போயிட்டு இன்ஸ்டாகிராமில் கதைகள் அப்படின்னாலுமே, என்ன டிக்டாக்ல கதைகள் அப்படின்னு இருந்தாலுமே நீங்கள் போய் தாராளமாக எங்களோட ஒர்க்ஸ் பார்க்கலாம். என்னோட நம்பர் வந்து 0016387031. And thank you so much, first of all, எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு.

மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போலதான் இருக்கா? கூடுதல் வருமானம் பெற விரும்புறீங்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வராங்க. இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 3109079 19.

0: உங்களை நினைச்சேன் பாட்டு படிச்சேன் அப்படின்ற ஒரு படம் முன்னே நினைச்சேன் பாட்டு படிச்சேன்னு. சரி, இப்பொழுது நேரம் மாலைமணி 5:37. தமிழில் எனக்கு பிடிக்காத வார்த்தை அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டு பிள்ளைகளை பார்த்து கேட்ட என்ன சொல்லுவாங்க இப்போதைக்கு? அந்த வகையில் நமது 4ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு புதியதாக மெட்ரிக்ஸ் புதிய மதிப்பீடு தேர்வு நடைபெறவிருக்கிறது, அது குறித்து தெரிந்து கொள்வோம் என்று.
1: மின்னலகம் நேர்களே, இன்று நம்மளுடைய பெற்றோர்களும் ஆசிரியர்களும் குறிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான கல்வி மாற்றத்தை பற்றி பேசலாம். 2026ஆம் ஆண்டு முதல் 4ஆம் தர மாணவர்களுக்கான மெட்ரிக்ஸ் பொம்பளாஜரான் தவுன் அம்பாய் MPT4 என்ற புதிய மதிப்பீடு அறிமுகமாகிறது. முதலில் ஒரு முக்கியமான செய்தி, இது மறுபடியும் ஒரு UPSRஆ அப்படி என்று கொண்டு வரப்பட்டுள்ளதா அப்படி என்றால் கிடையாது. இந்த மதிப்பீட்டின் முக்கிய நோக்கம் மாணவர்களை தர வரிசைப்படுத்துவது அல்ல, மாறாக ஒரு மாணவர் இதுவரை என்ன கற்றிருக்கிறார், எதில் வலிமையாக இருக்கிறார், எதில் கூடுதல் உதவி தேவைப்படுகிறது என்பதை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து தேவையான கல்வி தலையீட்டை வழங்குவதுதான் நோக்கம். இந்த ஆண்டு சுமார் 400,000 4ஆம் ஆண்டு மாணவர்கள் இதில் பங்கேற்க உள்ளனர். மதிப்பீடு அக்டோபர் 6 முதல் 8ஆம் தேதி வரை நடைபெறும். மலாய் மொழி, ஆங்கிலம், கணிதம், அறிவியல் ஆகிய 4 முக்கிய பாடங்களுடன் தேசிய வகை சீன பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் சீன மொழியையும், தேசிய வகை தமிழ் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் தமிழ் மொழியையும் இடம்பெறுகின்றனர். ஒவ்வொரு பாடத்திற்கும் எழுதும் நேரம் 1 மணி நேரம் 15 நிமிடங்கள் ஆகும். கேள்விகள் மாணவர்கள் கல்வி பாடத்திட்டங்களை வெறுமனே மனநம் செய்து அதற்கு பதிலளிக்கும் நோக்கத்தில் உருவாக்கப்பட போவதில்லை. அறிவை பயன்படுத்துதல், பிரச்சனைகளை தீர்த்தல், சிந்தித்தல், காரணம் கூறுதல் மற்றும் ஹை ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ் எனும் ஹாட்ஸ் உயர்நிலை சிந்தனை திறன்களும் மதிப்பிடப்படும். மனப்பாடத்தை தவிர புரிதலுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். குழந்தையின் பலவீனமான பகுதிகளை முன்கூட்டியே கண்டறிந்து ஆசிரியர்களுடன் இணைந்து செயல்படுங்கள். மிக முக்கியமாக பெற்றோர்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது, இந்த மதிப்பீட்டின் முடிவு குழந்தையின் முழு திறமையை நிர்மாணிக்காது, மாறாக குழந்தைக்கு அடுத்த கட்டத்தில் எவ்வாறு உதவலாம் என்பதற்கான ஒரு வழிகாட்டியாகவே இருக்கும்.

0: ஊரு விட்டு ஊர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு திரைப்படம் அது. ராமராஜன் கௌதமி நடித்த திரைப்படம் ஞாபகத்திற்கு வருகிறதா? சரி நேர்களே, நேற்று குறிப்பாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பொன்கோகிலம் தயாரிப்பில் ஒரு நேயரின் குரல் இடம்பெற்று வருகிறது, உங்களுக்கு தெரிந்ததுதான். அதில் நேற்று ஆசிரியை தமிழரசி பாடுனாங்க. உண்மைக்குமே அந்த பாடலை கேட்டுதான் அடுத்து வரும் பாடலையும் நம்ம கொடுக்கணும் நமது நேயர்களுக்குன்னு தோணுச்சு. அவங்க பாடுனத முதல்ல கேளுங்களேன்.
1: யார் அப்படின்னு தானே கேக்குறீங்க? நிகழ்ச்சியின் கடைசியில தான் அவங்க பேரை சொல்லுவாங்களாம். அதனால முதல்ல நிகழ்ச்சிக்கு போலாமா? வாங்க.

இடம்பெற்ற பாடல் நெஞ்சமே பாட்டு எழுதி இப்போ சேட் ஜிபிடி கிட்ட கொடுத்தோம்னா அதுவே பாட்டுலாம் எழுதி கொடுத்துருது. ஆனா கற்பனையை வாங்க முடியாது இல்லையா, நீங்க ப்ராம்ப்டிங் அழகா செய்யணும். சரி நேர்களே, மாலை 6 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு மௌனராகம் இடம்பெறும். இன்று நாம் சந்தேகம் குறித்து பேச போகின்றோம். புதிய நேர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, புதிய நேர்கள் நிறைய பேர் அழைக்கிறாங்க. 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 3-2-2-8-2-4-7-6-8 ஒரு குறு நாடகம் கொடுப்பேன், அதன் கருத்தை ஒட்டி தான் நீங்கள் பேசணும். சண்டைலாம் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி பழைய நேர்கள் யாராவது கூப்பிட்டீங்கனாலும் பார்ப்போம், இல்லைன்னா சாமி கிட்ட சொல்லிடுவேன்.

மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? மைன் ஆப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 09 7 29 19.

0: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காசு சொல்வீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: ஆமாமா, நீங்க கட்டிருங்க, நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
1: இப்பனு பாத்தா?
0: ஆமா, இதுக்கெல்லாம் என்ன நேரங்காலமா பாக்க முடியும், நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
1: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
0: ஆ, தாராளமா போலாமே, உங்க காடியிலே போயிருவோமா?
1: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். பஹாங்கில் இவ்வாண்டு ஜனவரி தொடக்கம் ஆகஸ்ட் 31 வரை 1003 திறந்த வெளியில் தீ மூட்டிய சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இவை 7721.88 ஹெக்டரை உட்படுத்தியுள்ளன. கடந்த ஆண்டை காட்டிலும் இது 52 விழுக்காடு அதிகம் என மாநில தீயணைப்பு மீட்புத்துறை இயக்குநர் டத்து முகமது ரசாம் தஜா ரஹீம் கூறினார். 2026 மலேசிய வேளாண் தோட்டக்கலை வேளாண் சுற்றுலா கண்காட்சி மகா நேற்று நிறைவடைந்த வேளை அது 5 மில்லியனுக்கும் மேற்பட்ட பார்வையாளர்களை ஈர்த்துள்ளது. இலக்கிடப்பட்ட 4 மில்லியனை காட்டிலும் இது அதிகமாகும். மேலும் 10.35 பில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் கையெழுத்திடப்பட்டதாக வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. புதிய வீடுகளை வாங்கியிருப்போர் திடு செயலியில் வீடமைப்பு திட்டம் மற்றும் அதன் மேம்பாட்டாளர் குறித்த தகவல்களை அறிந்து கொள்ள ஊக்குவிக்கப்படுகின்றனர். எதிர்கால சிக்கல்களை தவிர்க்கவும் இடரை குறைக்கவும் அது உதவும் என வீடமைப்பு ஊராட்சி அமைச்சு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. திடு செயலி தேசிய வீடமைப்பு துறையால் மேம்படுத்தப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் மிக உயர்ந்த சிகரங்களில் ஒன்றான மிர்சியில் ஏற்பட்ட பனிச்சரிவில் 11 மலையேறிகள் பலியானதாக மீட்புக் குழுவினர் தெரிவித்துள்ளனர். மேலும் 6 காணவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் நேரப்படி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு 16,400 அடி உயரமுள்ள மிர்சி மலையில் பனிச்சரிவு ஏற்பட்ட காட்சி சமூக வலைதளங்களில் பரவலானது. ஜப்பானின் ஃபுகுஷிமாவில் பெய்த கனமழையை தொடர்ந்து ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் ஒருவர் பலியானார். அவர் பயணித்த வாகனம் வெள்ளத்தில் மூழ்கியதாக டிபிஏ செய்தி நிறுவனம் கூறியது. இபாராக்கி, கனகாவா ஆகிய நகரங்களில் எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ள நிலையில் வெள்ளம் குறித்த அண்மைய ஆலோசனைகளை பின்பற்றும்படி அதிகார தரப்பு வலியுறுத்தியுள்ளது. விளையாட்டு 2020 பாராசுக்மா ஆடவர் 72 கிலோவுக்கு கீழ்பட்ட எடை தூக்கும் பிரிவில் கிளாந்தானின் அகமது ஷமி மொஹமட் கட்ரி தங்கப்பதக்கம் வென்றார். அவர் 171 கிலோவை தூக்கி சுக்மா சாதனையை பதிவு செய்துள்ளார். வெள்ளியை பேராக்கின் முகமது ஷால்கி மொஹமட் சிக்ரியும் வெண்கலப் பதக்கத்தை ஜொஹூரின் முகமது அவு கஸ்டானும் வென்றனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எஸ் கோகுலன். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

மின்னலின் திரா இசை மாலை மணி 6:04 நேர்களை இப்பொழுதெல்லாம் மாலையை ரசிக்கவே முடியல புகைமூட்டம் காரணமாக தானே. சரி, அன்பான மனைவி அழகான குழந்தை அமைந்தாலே பெரியன்பும், அன்பான கணவர் கூட சரி உங்கள் அத்தான் உங்களுடைய மனைவி வீட்டுக்கு வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேட்பீங்களா இல்லையா?

0: கணவனை சமூக ஊடகங்களில் கண்காணிக்க 25 போலி சமூக ஊடக கணக்குகளை வைத்திருந்தாராம். எப்படி இருக்கு 25 போலி கணக்குகள்? அந்த தகவலில் பிறந்தது தான் இந்த குறு நாடகம். ஏலா இப்படி ஏன் இப்படி சந்தேகப்படுகிற? வேற நம்பர்ல இருந்து மெசேஜ் பண்ற, ஃபேக் அக்கவுண்ட்ல இருந்து இன்பாக்ஸ் பண்ற, எனக்கு நிம்மதியே இல்ல உன்னால.
1: நான் உங்களை செக் பண்ண விரும்பல, ஆனா நீங்க ஏன் அந்த நம்பருக்கு ரிப்ளை பண்ணீங்க, அதுவும் அந்த மாதிரி பேசுறீங்க? எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. நீங்க அந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் அவாய்ட் பண்ணிருக்கணும்ல.
0: யாரா இருந்தாலும் நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். அவங்க எப்படி பேசுறாங்களோ நானும் அப்படிதான் பேசுவேன். யாருக்கு தெரியும், என் ஃப்ரெண்டா இருக்கலாம்ல. சும்மா விளையாட்டுக்கு பேசுனேன், இது ஒரு பிரச்சனையா? பிராங்க் மெசேஜா இருக்கலாம்ல.
1: அப்படினா பொம்பளை ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் இப்படிதான் பேசுவீங்களா? ஒரு அளவு இல்ல, அசிங்கமா இருக்கு.
0: நீ அளவுக்கு மிஞ்சி பேசுற. நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? இதெல்லாம் ரொம்ப சகஜமான விஷயம். இங்க பிரச்சனை என்ன தெரியுமா? உன் சந்தேகம். இப்படி போலீஸ் மாதிரி சந்தேகம் பிடிச்சா எப்படி இல்ல வாழ்றது?
1: அதனால தானே உங்க வண்டவாளம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சது.
0: இவங்க பெரிய சண்டைக்காரியா இருப்பாங்க போல. சரி நேர்களே, இதுதான் கதை. உண்மைக்குமே அந்த கணவர் பாவமா அல்லது மனைவி சரியா, இப்படிலாம் செய்யலாமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எங்க உங்களுடைய சிந்தனை குதிரையை தட்ட விட்டு ஓட விட்டு நமது கருத்துக்களை எதிர்பார்க்கின்றோம். உங்களது கருத்துக்களை 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 3 2 2 8 2 4 7 6 8 வாங்க சண்டை போடலாம்.

உதவி செய்கிறது. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100 9072 1919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு.

0: ஏலா இப்படி ஏன் இப்படி சந்தேகப்படுகிற? வேற நம்பர்ல இருந்து மெசேஜ் பண்ற, ஃபேக் அக்கவுண்ட்ல இருந்து இன்பாக்ஸ் பண்ற, எனக்கு நிம்மதியே இல்ல உன்னால.
1: நான் உங்களை செக் பண்ண விரும்பல, ஆனா நீங்க ஏன் அந்த நம்பருக்கு ரிப்ளை பண்ணீங்க, அதுவும் அந்த மாதிரி பேசுறீங்க? எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. நீங்க அந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் அவாய்ட் பண்ணிருக்கணும்ல.
0: யாரா இருந்தாலும் நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். அவங்க எப்படி பேசுறாங்களோ நானும் அப்படிதான் பேசுவேன். யாருக்கு தெரியும், என் ஃப்ரெண்டா இருக்கலாம்ல. சும்மா விளையாட்டுக்கு பேசுனேன், இது ஒரு பிரச்சனையா? பிராங்க் மெசேஜா இருக்கலாம்ல.
1: அப்படின்னா பொம்பளை ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் இப்படிதான் பேசுவீங்களா? ஒரு அளவு இல்ல, அசிங்கமா இருக்கு.
0: நீ அளவுக்கு மிஞ்சி பேசுற. நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? இதெல்லாம் ரொம்ப சகஜமான விஷயம். இங்க பிரச்சனை என்ன தெரியுமா? உன் சந்தேகம். இப்படி போலீஸ் மாதிரி சந்தேகம் பிடிச்சா எப்படி இல்ல வாழ்றது?
1: அதனால தானே உங்க வண்ட வாழலாம் எனக்கு தெரிஞ்சது.
2: வணக்கம் வணக்கம் மின்னல் எஃப்எம்.
0: வணக்கம், யாரு பேசுறீங்க?
2: சுரேஷ் பேசுறேன்.
0: சுரேஷ், ஒரு அறிவிப்பாளர் மாதிரியே பேசுறீங்க. வணக்கம் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு
2: உங்களோட சேர்ந்து சேர்ந்து நம்மளும்.
0: அப்படியா?
2: அறிவிப்பாளர்,
0: நல்லது. சரி சொல்லுங்க, நீங்கள் எப்படி?
2: நாங்கள் எப்படியா? நீங்க போட்ட அந்த கருத்துக்கு பதில் வேணுமா?
0: எல்லா அனுபவத்தெல்லாம் கேட்கல, உங்களோட கருத்தை தான் கேட்கறேன். சொல்லுங்க.
2: நீங்க குடும்பத்துல பிரச்சனை கொண்டு வர மாதிரி இருக்கீங்க. நீங்க எப்படின்னு?
0: நீங்க சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும்ன்றதுக்காக தான் இவ்வளவு பாடுபட்டு வார வாரம் ஒரு கதையை கொண்டு வரோம். சொல்லுங்க, உங்களுடைய கருத்தை சொல்லுங்க.
2: நான் முயற்சி பண்ணி பேச ஆரம்பிப்பேன். இது கணவன் மனைவிக்குள்ள இந்த காலத்துல உள்ள டெக்னாலஜியோட பரிசு, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை
0: தாக்கம்.
2: ஆனா பாருங்க, அந்த நம்பிக்கை வந்துருச்சுன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன சலனங்கள் எல்லாம் வரக்கூடாது. சின்ன சின்ன சலனங்கள் வந்து கொண்டே இருக்குன்னு சொன்னா நம்பிக்கை அங்க ஆணித்தரமா இல்லைன்னு தான் அதோட அடிப்படை செய்தி. ஆக நம்பிட்டோம்னா, முழுசா நம்பிட்டோம்னா அதுக்கப்புறம் சிஞ்சிட்டோம் ஐயமோ சலனமோ கொல்லக்கூடாது. ஏன்னா சந்தேகம் என்பது பெரிய பேய், அத வளர விட்டோம்னா குடும்பத்தையே அழக்கழிச்சிடும். ஆக இத கணவனும் சரி மனைவியும் சரி ரெண்டு பேரும் அதை புரிஞ்சுக்கணும்.
0: நான் நம்பிட்டேன், உங்களை ரொம்ப நம்பிட்டேன். நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி. நன்றி
2: நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன்.
0: சுரேஷ் அப்படி சொன்னார். ஆனா அந்த குறுநாடகத்துல நம்ம பார்க்கும் பொழுது கனவினிடம் ஏதோ ஒரு தவறு இருப்பதை போன்று தோன்றுகிறது. உண்மையா? நீங்க கூப்பிட்டு சொல்லுங்க. பெண்கள் பக்கம் இருக்கின்ற நியாயத்தையும் நம்ம கேட்கணும். சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது சுழிய 3-2-2-8-2-4-7-6-8. நலமா இருக்கீங்களா?

0: சித்ரா பேசுறேன் சிரம்பன்ல இருந்து.
1: சின்ன கோயில் சித்ரா சொல்லுங்க.
0: நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒருத்தவங்க வந்து தப்பு செய்யறதுக்கு அந்த மனைவியே வந்து தூண்டுற மாதிரி எனக்கு தோணுது.
1: அவர் மேல அவ்வளவு காதல் இருந்ததுனாலதான் இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க.
0: காதலா இருக்கலாம், ஆனா அது பைத்தியமா இருக்க கூடாதுல்ல.
1: என்ன பைத்தியம்?
0: இல்ல இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாமே ஒரு ஒரு ஒரு அளவோட இருந்தா, ஏன்னா அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு சொல்லுவாங்கல்ல. சோ எல்லாமே அதிகமா போனா கண்டிப்பா லைஃப்ல வந்து பிரச்சனை வரும். சோ அது வந்து எல்லாருக்குமே ஒரு ஒரு ஸ்பேஸ்
1: என்ன இருந்தாலும் அந்த நம்பிக்கையை அவங்களும் தவறா பயன்படுத்த கூடாது இல்லையா சித்ரா.
0: எல்லாரும் அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, ஆனா நம்ம எப்படி அவங்களை நடத்துறோமோ அதுக்கான பிரதிபலன் தான் அவங்க நம்ம கிட்ட நடந்து.
1: சரி, நீங்க காஃபி நல்லா கலக்குவீங்களா இல்ல டீ நல்லா கலக்குவீங்களா?
0: ரெண்டுமே நல்லா கலக்குவேன்.
1: அது நாங்க தான் சொல்லணும். நன்றி.

0: ஒன்று, அந்த கணவன் மீது அதிக அக்கறையும் பாசமும் இருப்பதனால, ரெண்டு, அவங்க போக போக ஏதோ தடுமாற்றம் இருக்கு அப்படின்ற அடிப்படையில தான் இந்த போலீஸ் மாதிரியான முயற்சியில் அவங்க ஈடுபட்டு இருக்கலாம்.
1: அப்படி இருக்கு. ஆனா அதிக அக்கறை
0: கூட சில இது.

0: ஜீவமலர் பேசுறேன்.
1: ஜீவமலர், என்ன ஜீவமலர், இவ்வளவு நல்ல பேர் வச்சிருக்கீங்க, யாரு வச்சா இந்த பெயர் உங்களுக்கு?
0: ரொம்ப நன்றி, எனக்கு வீட்டுலதான் வச்சாங்க.
1: அப்படியா, வீட்டுல தானே வைப்பாங்க. சரி சொல்லுங்க, எங்க இருந்து கூப்பிடுறீங்க ஜீவமலர்?
0: நிம்மதியா
1: நீங்க இருங்க, சரிங்களா? நன்றிங்க,
0: ரொம்ப நன்றி.

0: நான் திருமதி கஸ்தூரி கண்ணன் கோத்தத்திங்கி ஜேவில இருந்து பேசுறேன்.
1: கோத்தத்திங்கி, சரிங்க, சொல்லுங்க உங்களுடைய பார்வை.
0: என்னோட பார்வையில வந்து அந்த பெண் தான் வந்து அந்த கணவனை வந்து தூண்ற மாதிரி எனக்கு தோணுது.
1: ஏன் அப்படி சொல்றீங்க?
0: ஏன்னா அப்பேற்பட்ட மன்மதனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த பொண்ணு, அந்த பொண்ணுக்கு அந்த ஆண் வந்து இன்னும் நிறைய பெண்களோட பேசுவாரு அப்படின்ற அந்த மனநிலைமையில தானே இருக்காங்க.
1: அதாவது அவங்க சந்தேக குணத்தோடயே திருமணம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க?
0: ஆமா, இல்லன்னா ஒரு சந்தேக குணம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா எதை பார்த்தாலும் சந்தேகமாவே தான் இருக்கும். அது டபுள் கன்ஃபார்ம் பண்றதுக்கு அவங்க அத்தனை அத்தனை ஐடியில போறாங்களே. நம் எதிர்த்து இருக்கிறவங்களுக்கும் வலிக்கும் அப்படின்ற
1: உணர்வு வரணும்.
0: அந்த இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல அந்த கேள்வி வராது இல்லையா? சரி, நீ எவ்வளவுக்கு சந்தேகப்படுறியா? அப்ப நீ என்ன அவங்களை கூட பேசாம இருக்கியா? அப்ப நான் செக் பண்ணலாமா அப்படின்னு அந்த அண்ணான் வந்து அந்த கேள்வியை முன் வச்சா என்ன செய்யறது?
1: குடும்பம் எப்படிங்க நல்லா இருக்கும் அப்படின்னா?
0: கண்டிப்பா.
1: சரி, இப்போ அந்த கணவன் அப்படிப்பட்டவர் என்று தெரிந்து அந்த மனைவி எப்படி இங்க நடக்கணும், அடுத்து என்ன செய்யணும்?
0: நம்பிக்கைதாங்க, நம்பிக்கைதான். ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த நம்பிக்கை இருக்குது இல்லையா? நிறைய விஷயங்கள் அந்த முன்னோர்கள் வந்து சொல்லுவாங்களே, விட்டு கொடுத்து போன. அதுக்கு நான் அடிமையா போக சொல்லல. அந்த சூழ்நிலையை சமாளிக்கிற தன்மை நம்ம கிட்ட இருக்கு அப்படின்ற ஒரு ஒரு பக்குவத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே இன்னொருத்தரோட வாழ்க்கையில நம்ம இணையறோம்.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs e-Tution AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0301 7219 9 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNabs e-Tution, சிறந்த கற்றல் முறை மற்றும் சிறந்த அடைவு நிலை.
1: ஒரு பாடல் இருக்கு தெரியுங்களா, வண்ண வண்ண சொல்லெடுத்து இங்கு வந்தது செந்தமிழ் பாட்டுன்னு. உங்க பேரும் செந்தமிழ், சொல்லுங்க.
2: இல்ல, அதாவது ரெண்டு பேருக்கும் கணவன் மனைவிக்கும் அந்த பொசிஷன் கொஞ்சமாவது இருக்கணும். அப்படி இருந்தா தான் திஸ் இஸ் செக்கிங் பாயிண்ட் ஆஃப் ஐத பார்ட்டியில. அவரோட உண்மையான நண்பர் நமக்கு பரிச்சயமானவரா இருந்தாலும், இந்த பெண்ணோட ஒய்ஃபோட நண்பர் தோழியா அவருக்கு பரிச்சயமானவங்களா இருந்தாலும் கூட, ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சிருந்தாலும் கூட, இப்படி அவங்க வந்து ரொம்ப அந்யோன்யமா பேசும் பொழுது அந்த ஜெலசி வரும்.
1: அந்த சந்தேகம் நியாயமானது, நியாயமானது தான்.
2: கைண்ட் ஆஃப் செக்கிங் ஈச் அதர்.
1: நல்லா பேசுனீங்க, நன்றி.

0: என் பெயர் சாந்தா, யூஎஸ்ஜே இருந்து பேசுறேன்.
1: சாந்தா, சாந்தம், சாந்தா சொல்லுங்க.
0: கதையில என்ன ஒரு திருப்பம்னா, பெண் வந்து அந்த மனைவி வந்து கணவன் மேல அதிகமா அன்பு வச்சதுதான்.
1: இதுக்கு காரணம்,
0: அவங்க வந்து கணவர் நிலவரா கெட்டவரான்னு ஆராய்ந்து பார்க்கணும் ஒரு ஆர்வம். அதனால அவங்க சிஐடிக்காகவும் பக்கத்து.
1: அதாவது எந்த மனிதனுமே முழுமையான பரிபூர்ணமானவன் கிடையாது.
0: ஆமா ஆமா ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட். அதே போல அவங்க வந்து கொஞ்சம் நம்பிக்கை வச்சிருந்தாங்க கடவுள்ல, இந்த மாதிரியான வேலையில செய்யப்பட்டாங்க.
1: சரி, உங்க பேச்சிலேயே சாந்தம் தெரியுது, அதனாலதான் உங்க அப்பா உங்களுக்கு சாந்தான்னு பேர் வச்சிருக்காரு. ரொம்ப நன்றி.
0: என்னுடைய பேர் சாந்தம்மா, சாந்தான்னு கூப்பிட்டா எல்லாருக்கும் தெரியும்.
1: ரொம்ப நன்றி.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் அனி பாஸ்டினால் ராயப்பன். மலேசியாவும் தாய்லாந்தும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பினை ஒருங்கிணைக்க இணங்கியுள்ளன. குறிப்பாக எல்லைப்பகுதி மேம்பாடு உட்பட பாதுகாப்பும் இதில் அடங்கும் என வெளியுறவு அமைச்சர் டத்துஸ்ரீ மொமன் ஹசான் தெரிவித்தார். கடத்தல் நடவடிக்கைகளை முறியடிக்கும் முனைப்புகளும் இதில் அடங்கும் என்றார் அவர். வீடு வாங்க விரும்பும் பொதுமக்கள், கட்டுமான நிறுவனங்கள், மேம்பாட்டாளர்கள் உட்பட வீட்டு திட்டங்கள் சார்ந்த தகவல்களை தடுத்தளம் அல்லது செயலி வாயிலாக சரிபார்த்துக் கொள்ள அறிவுறுத்தப்படுகின்றனர். இதன் வாயிலாக எதிர்காலத்தில் சிக்கல் ஏதும் எழும் ஆபத்தினை குறைக்க இயலும் என வீடமைப்பு ஊராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது. கிழக்கு கரை ரயில் திட்டம் ECRL-இன் கட்டணம் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை. இவ்வாண்டு இறுதிக்குள் கட்டணம் குறித்த அதிகாரப்படியான அறிவிப்பு வெளியிடப்படும் என மலேசிய ரயில் லிங்க் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அண்மையில் சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்ட கட்டண விகிதம் உண்மையற்றது என அந்நிறுவனம் முகநூல் பதிவின் வாயிலாக குறிப்பிட்டுள்ளது. நேபாளத்தில் நிகழ்ந்த பெருவெள்ளத்தில் வீடுகள் சேதமுற்றதோடு உணவு கையிருப்பு குறைந்து வரும் நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்ப போராடி வருகின்றனர். அதேவேளை பாதுகாப்பான தங்குமிடம், தூய்மையான குடிநீர், உணவு, அத்தியாவசிய பொருள்கள் உட்பட சுகாதார பொருள்களுக்கான தேவை அவசியமானதாகவே உள்ளதாக பேரிடர் நிர்வாக மேலாண்மை நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஹார்மஸ் நீரிணையில் அமெரிக்க நடவடிக்கைகளில் ராணுவத்தை நிலைநிறுத்துவது அல்லது ஈடுபட முனையும் தென்கொரியாவிற்கு எதிராக ஈரான் வெளியுறவு அமைச்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இத்தகைய நடவடிக்கை தீவிர விளைவுகளை ஏற்படுத்தும் என்று அமைச்சு கூறியது. இப்போரில் அமெரிக்காவின் பாதுகாப்பு முயற்சிகளுக்கு தனது பங்களிப்பை வழங்குவது குறித்து பரிசீலித்து வருவதாக சோல் குறிப்பிட்டுள்ளது. விளையாட்டு லீ சாங் வெய் கின்னு பூப்பந்து. எதிர்காலத்தில் இப்போட்டியை விரிவுபடுத்தி அதில் கூடுதல் விளையாட்டாளர்களை ஈடுபடுத்தவும் பன்னாட்டு நிலைக்கு இட்டுச் செல்ல இயலும் என இளைஞர் விளையாட்டு அமைச்சர் டாக்டர் முகமது தஃபிக் ஜுஹாரி தெரிவித்துள்ளார். கடைநிலை விளையாட்டாளர்களை மேம்படுத்த இத்தகைய போட்டிகள் சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குவதாக அவர் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். மலேசிய மடானி, அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: இரவு மணி 7:04 நேர்களை தீரா இசையில் பாட்டு கடையை திறந்துட்டோம். இங்க ரெண்டு உரிமையாளர் இருக்கும், பிரவீன்குமாரும் கூட இருக்காரு. சரி, நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் சொல்லணுமா? சொல்றேன். சுழிய 3228275733 அல்லது சுழிய 3228247 புதிய நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. அவங்களுக்கு ஒரு பாட்டு கேட்கிற வாய்ப்பு கொடுக்குறீங்களா? சரி, முதல் பாடலை கேட்போம். நேர்களை தொடர்ந்து சந்திப்போம்.
1: இல்லை இல்லை சொல், ஒரு கணம் போதும்

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:18. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:18.

0: சுமதி.
1: சுமதி, எங்க இருந்து கூப்பிடுறீங்க?
0: புக்கி பிருந்தோங்கிலிருந்து பேசுறேன்.
1: புக்கி பிருந்தோங் ரவாங்.
0: ஆமா.
1: சரி, உங்களுடைய நாள் இன்னைக்கு எப்படி போனது?
0: ரொம்ப அருமையா போனிச்சு.
1: அப்படியா? அந்த மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியா இந்த நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கிறீங்க? பாட்டு கடையில என்ன வேணும் சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. அப்ப எதுவுமே போடல போங்க.
0: சரி, உங்களுக்காக ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. நன்றி, ரொம்ப நன்றி.

0: வணக்கம். கிளியே
1: வணக்கம்.
2: வணக்கம். என்ன வணக்கம்?
1: என் கூட பேசுறதுக்கு முன்னாடி யாரு கூட பேசுனீங்களே? யாரு கூட பேசுனீங்க? சரி, உங்க பேர் என்ன? உங்க ஃப்ரெண்ட் பேர் என்ன?
2: என் பேர் யமுனா, என் ஃப்ரெண்ட் பேர் பாக்கியலட்சுமி.
1: பாக்கியலட்சுமி, சரி சொல்லுங்க யமுனா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: உங்களுக்கு வந்து எனி ஃப்ரெண்ட்ஷிப் சாங் கொடுங்க.
1: அப்படிங்களா? உங்களுடைய நட்பு அவ்வளவு புனிதமான நட்பு சொல்லுங்க. யமுனாவுடையும் பாக்கியலட்சுமியோட நட்பு
2: கண்டிப்பாக, ஏன்னா இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கேதரிங் வர ஃப்ரெண்ட் வீட்டுல.
1: அப்படிங்களா?
2: அதுவும் இல்லாம என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் வந்துட்டு இருக்காங்க, அவங்களோட வெட்டிங் அனிவர்சரி சேர்த்து சர்ப்ரைஸா நாங்க செலிப்ரேட் பண்ண போறோம்.
1: அப்படிங்களா? சர்ப்ரைஸ் சொல்லிட்டு இப்படித்தான் சொல்லுவாங்களா வானொலியில?
2: ஏன்னா கண்டிப்பா அவங்க கேட்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க ரஷ்யங்கள வந்துட்டு இருக்காங்க.
1: அப்படியா? சரி சரி, மகிழ்ச்சியா இருங்க. நன்றி.

0: ஐசியை கொடுங்க, அடையாள அட்டையை கொடுங்க. நீங்க முதல் தடவை கூப்பிட்டுருக்கீங்களா? யாரு பேசுறீங்க?
1: ஜெயந்தி பேசுறேன், ஷாலம்ல இருந்து.
0: ஷாலம் ஜெயந்தி, கேட்ட குரல் மாதிரியே இருக்கு, ரொம்ப நாள் ஆச்சோ?
1: ஆமா, ரொம்ப நாள் ஆச்சு கூப்பிட்டு.
0: சரி சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: என்ன பாட்டு வேணும்? நான் தனிக்கட்டு ராஜால இருந்து ராசாவே உன்னை நான் எழுதி தான் பாட்டு வேணும்.
0: சரி, அந்த பாடலை கேளுங்க.
1: நன்றி.

0: வணக்கம், என்ன லெஃப்எம்?
1: என்ன லெஃப்எம் தான், யார் பேசுறீங்க?
0: நிமல் பேசுறேன்.
1: நிமல் எங்க இருந்து கூப்பிடுறீங்க? நிமல்
0: பெரம்பான்ல இருந்து கூப்பிடுறேன்.
1: உங்க முழுமையான பேரு நிமல் தானா?
0: நிமலன். பட் நிமல் கூப்பிட்டாதான்
1: எல்லாரும் நிமலன். சிவபுராணத்துல நிமலன் வரும். சரிங்க, நீங்க சொல்லுங்க, என்ன மாதிரியான பாடல் கேக்குறீங்கன்னு?
0: எனக்கு வந்து எப்பயுமே வந்து இந்த மாதிரி பொழுதுல 80-ஆம் ஆண்டு பாட்டு தான். அது வந்து மைக் மோகன் நடிச்ச பாட்டு. அந்த பாட்டு படம் பேரு தெரியல, ஆனா அந்த பாட்டு வந்து என்னோடு பாட்டு பாடுங்கள்,
1: என்னோடு பாட்டு பாடுங்கள், உதயகீதம், உதயகீதம் அந்த திரைப்படம்.
0: அந்த பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. எனக்கு தெரியல, அது ஏதாச்சும் டக்குன்னு மைண்ட்ல ஒரு 80s பாட்டு, ஒரு ஹாப்பியான மூட் வேணும்னா அந்த பாட்டுக்கு.
1: நீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்க. சரி சரி,
0: அந்த பாட்டு தான்.

0: என்ன பாடல் வேணும்னு?
1: எனக்கு வந்துட்டு இந்த அபூர்வ சகோதரர்கள் அதுல இருந்து என்ன நினைச்ச பாட்டு படிச்சேன். அந்த பாட்டு
0: ஏன் நீங்க காத்தடிக்கிற நேரத்துல மாவு விக்க போனீங்களா?
1: ஆமாங்க.
0: அப்படிங்களா? சரி சரி,
1: கேளுங்க. பாடெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு குமரன்.
2: நான் தவமணி புக்கிச்சுபாங்கிலிருந்து பேசுறேன்.
0: என்ன பாடல் வேணும்?
2: எனக்கு வந்து அபூர்வர் சகோதரில இருந்து உன்னெனச்சி பாட்டு படிப்பேன்.
0: சரி, உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கேன், கேளுங்க.
2: ஓகே, நன்றி.

0: கிளங்கிலிருந்து சிவா பேசுறீங்களா?
1: ஆமாங்க சார்.
0: சரி, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு சொல்லுங்க.
1: எனக்கு வந்து அந்த என்னது கல்லுக்குள்ளே வந்த ஈரம் என்ன.
0: ஏன் அந்த பாட்டு உங்களுக்கு வேணும்?
1: ரொம்ப நாள் அந்த பாட்டு ரொம்ப கேட்கல, பாட்டு நல்லா பாட்டு கேட்டு
0: இத பத்தி நேற்று பேசணும். இந்த பாட்டை பத்தி நல்லா இருக்கும். அந்த பாட்டு நீதியின் மறுபக்கம்
1: கல்லுக்குள்ளே
0: வந்த ஈரம் என்ன. சரி,
1: அந்த பாட்டு போனீங்க எனக்கு வந்து பழைய ஞாபகம் வந்துடும்.
0: வரட்டும், மகிழ்ச்சியா இருங்க. நன்றி.

0: சங்கவி பேசுறேன்.
1: சங்கவி சொல்லுங்க, சங்கவி என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
0: எனக்கு கல்யாண மாலை அந்த பாட்டு வேணும்.
1: பாடுங்க, அப்பதான் கல்யாண மாலை பாடல் கொடுப்போம் உங்களுக்கு.
0: எனக்கு லிரிக்ஸ் தெரியாது.
1: இது யாருக்கும் நீங்க கேக்குற மாதிரியே இருக்கு. யாருக்கு கேக்குறீங்க இந்த பாடல?
0: எங்க அப்பாக்கு கேக்குறேன்.
1: அதானே பார்த்தேன், நீங்க படிக்கிறீங்களா?
0: ஆமா.
1: அப்பா உங்கள்ட்ட போன கொடுத்துட்டு கேட்டு சொல்லிருக்காரு இந்த பாட்டை. அப்பா பேர் என்ன?
0: அப்பா பேரு திலக்கரன்.
1: அம்மா பேரு?
0: அம்மா பேரு சுமதி.
1: நீங்க நல்ல மகள். அப்பா அம்மா ரெண்டு பேருக்கும் இந்த பாடல கேக்குறீங்க?
0: ஆமா, வந்து இந்தோனேஷியால இருக்கிறாரு, அதனாலதான் இந்த பாடல் கேக்குறாரு.
1: சரி, பாடல் வழியா கல்யாண மாலை அனுப்பி வைக்கிறோம் உங்க அப்பாவுக்கு, சரியா?
0: ரொம்ப நன்றி.
1: நன்றி.

0: வணக்கம் குமரன்.
1: வணக்கம், யாரு பேசுறீங்க?
0: கோகிலா பேசுறேன்.
1: கோகிலா எங்க இருந்து கூப்பிடுறீங்க? டைப்பிங்ல இருந்து. டைப்பிங்ல புகை மூட்டம் இருக்கா?
0: இருக்கு, ஆனா அப்பப்ப மழையும் பெய்யதுனால ஓரளவுக்கு பரவாயில்ல.
1: ஏன்னா நீங்க மலை அடிவாரத்துல இருக்கிறதுனால நீங்க ரொம்ப நல்லவங்க வேற, அதனாலதான் மழை அடிக்கடி பெய்யுதாங்க. சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
0: எனக்கு சொக்கத்தங்கம் படத்துல இருந்து என் ஜன்னல் நிலவுக்கு என்ன ஆச்சு.
1: சொக்கத்தங்கம் உங்க மாமாக்கு. சரி சரி, நன்றி.
0: மாமா பேசலாமா?
1: சொல்லுங்க.
0: டைப்பிங் தமன் கையா மற்றும் டைப்பிங் எம்பிடில வேலை செய்யும் மாமா ஆனந்த ஜோதிக்காக ஸ்பெஷலா டெடிகேட்.
1: சரிங்க, நன்றி.

0: மாத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-ஆம் 90-ஆம் ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.
2: நல்லது நேர்களே, அன்புடன் விடைபெற்றுக் கொள்கின்றேன். எஸ் குமரன், நன்றி. பிரவீன்குமார் காற்றின் மொழியில் உங்களை சந்திக்கின்றார். பொன் கோகிலம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் அனி பாஸ்டினால் ராயப்பன். ஆனா கிரக்கத்தா எரிமலை வெடிப்பினை தொடர்ந்து இந்தோனேசியாவில் சிக்கிக் கொண்டுள்ள மலேசியர்களுக்கு உதவுவதற்கும் ஜகார்த்தாவில் உள்ள மலேசிய தூதரகம் சிறந்த தேர்வினை அடையாளம் காணுகிறது. விமான நிறுவனங்கள் தங்கள் செயல்பாடுகளை தொடர்வதற்கான அனுமதியை பொறுத்தே இந்த நிலைமை கையாளப்படும் என்பதால் பாதிக்கப்பட்ட மலேசியர்கள் பொறுமை காக்கும்படி வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ மோமன் ஹசான் கேட்டுக்கொண்டார். தேசிய உயர்கல்வி நிதிக்கழகம் PTPTN பொது பல்கலைக்கழகங்கள் உட்பட பாலிடெக்னிக்கில் பதிவு செய்வதற்கு முந்தைய செலவுகளை ஈடுகட்ட உதவ மாணவர்களுக்கு 1500 ரிங்கிட் கடன் முன்பணம் WPPI வழங்கியுள்ளது. இம்மாதம் பொது பல்கலைக்கழகத்திலும் பாலிடெக்னிக்கலிலும் இணைந்த 26,457 இளங்கலை பட்டப்படிப்பு மாணவர்களுக்கு இந்நிதி பகிர்ந்தளிக்கப்பட்டதாக அக்கழகம் முகநூல் பதிவின் வாயிலாக குறிப்பிட்டார். பினாங்கு சுங்கை பகாப் தமிழ் பள்ளிக்கான மாற்று கட்டட நிர்மாணிப்பு பணிகள் 56 வாரங்களில் நிறைவடைய உள்ளது. 17 ஆண்டுகள் ஒத்திவைப்புக்கு பின்னர் தற்போது 12.6 பில்லியன் ரிங்கிட் செலவில் அத்திட்டம் புத்துயிர் பெற்றுள்ளதாக பினாங்கு தமிழ் பள்ளிகள் சிறப்பு செயற்குழு தலைவர் டாக்டர் ஸ்ரீ எஸ் சுந்தரராஜு தெரிவித்தார். இந்தோனேசியாவில் அனா கிரக்கத்தாவ் எரிமலை வெடிப்பு காரணமாக பந்தேன், ஜகார்த்தா, மேற்கு ஜாவாவின் சில பகுதிகளில் வசிக்கும் 3.3 மில்லியன் மூத்த குடிமக்கள் எரிமலை சாம்பலால் சுகாதார இடர்களை எதிர்கொள்வதாக அமைச்சு அறிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து உடனடி தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான அவசியத்தை இது வலியுறுத்துவதாக சுகாதார சேவைகள் இயக்குநர் இம்ரான் பம்பூடி கூறினார். ஹார்மஸ் நீரினை வழியாக செல்லும் புதிய கப்பல் வழித்தடத்திற்கான வரைபடங்களுடன் வளைகுடா பகுதியில் புதிய கட்டுப்பாட்டு மண்டலத்தை அறிவிக்கவுள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. தெஹரான் மீதான அமெரிக்காவின் முற்றுகை தொடங்கும் இடத்திலிருந்து வளைகுடா பகுதிகள் வரை இந்த புதிய கட்டுப்பாட்டு மண்டலம் அமையும் என்று ஈரான் உயர்நிலை தேசிய பாதுகாப்பு மன்ற செயலாளர் மொஹ்சின் ரசாயி தெரிவித்தார். விளையாட்டு ஆசிய இளையோர் கிண்ண ஹாக்கி போட்டி. தேசிய மகளிர் அணியினர் 3வது தொடர் தோல்வியை பதிவு செய்துள்ளனர். சிறந்த அணிகள் பிரிவில் அவர்கள் தென்கொரியாவிடம் 1-0 என்ற கோலில் வெற்றியை தவறவிட்டனர். சிறந்த குழு நிலையிலான இறுதி ஆட்டத்தில் யங் டைகர்ஸ் வரும் புதன்கிழமை ஜப்பானை சந்திக்கும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

அன்பு வணக்கம் அன்பானே, மீண்டும் உங்களை காற்றின் மொழியில சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? முதல்ல உற்சாகமா இருக்கீங்களா? சரி, இரவு நேரத்துல இப்பொழுது நீங்க பயணத்துல சென்று கொண்டே இருப்பீங்க. எங்கெங்க உற்சாகம்? இப்பதான் அவ்வளவு வேலையை முடிச்சுட்டு எப்படா வீடு போய் சேருவோம் அப்படின்னு ஒரு சின்ன அலுப்போட நீங்க சென்று கொண்டிருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் சரி, அந்த நொடியை நம்ம இப்ப விட்டுருவோம். அந்த அலுப்பு, அந்த சோர்வு, அதெல்லாம் கொஞ்சம் நம்ம விட்டுட்டு என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா, எது உங்களுக்கு பிடிக்குமோ அதை நீங்கள் செய்ய யோசிங்க. அல்லது என்ன பிடிக்குமோ அந்த விஷயங்களை, மகிழ்ச்சியான விஷயங்களை யோசிச்சே போங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, நம்முடைய மனசையும் சரி நம்முடைய நினைப்பையும் சரி மாற்றக்கூடிய ஆற்றல் நமக்கு தான் இருக்கும். அதுதான் மனிதர்களாகிய நமக்கு கொடுத்த பெரிய வரம் அப்படின்னு சொல்லலாம். என்ன ஆரம்பத்திலேயே தத்துவத்தில் ஆரம்பிக்கன்னு பாக்குறீங்களா? இல்லைங்க, நம்ம மகிழ்ச்சியா இருந்தா தானே, நீங்க மகிழ்ச்சியா இருந்தா தான் நாங்களும் மகிழ்ச்சியா இருக்க முடியும். அதுக்காக தான் உங்களோட பொன்கோக்கிலும் இரவு நள்ளிரவு 12 வரை காற்றின் மொழியில இப்பொழுது தொடக்க நாம தெலுங்கு பாடல்கள் கேட்க போறோம். அதற்கு பிறகு 9 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு இஸ்லாமிய நிகழ்ச்சி இருக்கின்றது. அதற்கு பிறகு இனிய பாடல்கள், உண்மையிலே இனிமையான பாடல்கள் தான். அதனால நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்க கேட்கணும்.

எஸ்பி சரண் கே எஸ் சித்ரா கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். 8:17 காற்றின் மொழியில நீங்கள் பாடல்களை கேட்டுக்கொண்டே இருக்கின்றீர்கள். தெலுங்கு பாடல்கள் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றன. அந்த வகையில அடுத்ததாக ஹரிஹரன் ஸ்ரேயா கோஷல் கொண்டு வரக்கூடிய பாடலை நாம கேட்கலாம்.

0: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களே, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் 8:27. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் 8:00.

கார்த்திக் ஸ்வேதா மோகன் கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். 8:46 காற்றின் மொழியில பாடல்களை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். சில தெலுங்கு பாடல்களை கேட்கும் போது சிலருக்கு கேட்டோன்னே இது தமிழ் இந்த பாட்டு வரும்ல அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே நேரத்துல அதே சாயல்ல தமிழ் பாடல்களை கேட்டுட்டு அதே சாயல்ல தெலுங்கு பாடலாக அதை கேட்கும் போதும் அதுவும் நம்ம கேட்டுட்டு ரசிக்கக்கூடிய வகையில தான் இருக்கு இல்லைங்களா. சரி, அடுத்ததாக கார்த்திக் ஷாலினி கொண்டு வரக்கூடிய பாடலை நாம கேட்கலாம்.

0: அனா கிரகாத்தாவ் ஏரிமலை வெடிப்பு பாதிக்கப்பட்டுள்ள மலேசியர்களுக்கு தூதரகம் உதவி. சுங்காய் பகாப் தமிழ் பள்ளி புதிய கட்டட நிர்மாணிப்பு மாணவர் சேர்க்கையை அதிகரிக்கும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் எனி பாஸ்தினால் ராயப்பன். அனா கிரகாத்தாவ் ஏரிமலை வெடிப்பினை தொடர்ந்து இந்தோனேசியாவில் சிக்கிக்கொண்டுள்ள மலேசியர்களுக்கு உதவுவதற்கு ஜகார்த்தாவில் உள்ள மலேசிய தூதரகம் சிறந்த தீர்வினை அடையாளம் காணுகிறது. விமான நிறுவனங்கள் தங்கள் செயல்பாடுகளை தொடர்வதற்கான அனுமதியை பொறுத்தே இந்த நிலைமை கையாளப்படும் என்பதால் பாதிக்கப்பட்ட மலேசியர்கள் பொறுமை காக்கும்படி வெளியுறவு அமைச்சர் டத்தோ ஸ்ரீ மோமன் ஹசான் கேட்டுக் கொண்டார். அங்குள்ள மலேசியர்கள் பாதுகாப்பாக இருப்பதாகவும் விமான சேவை சிக்கலை மட்டுமே எதிர்கொண்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். காலை நிலவரப்படி 1500 பேர் சிக்கிக் கொண்டுள்ளனர். இதனிடையே மலேசியாவும் தாய்லாந்தும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பினை ஒருங்கிணைக்க இணங்கியுள்ளன. குறிப்பாக எல்லைப்பகுதி மேம்பாடு உட்பட பாதுகாப்பும் இதில் அடங்கும் என டத்து ஸ்ரீ மோமன் ஹசான் தெரிவித்தார். தாய்லாந்தின் துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான சிஹாசக் புவாங் கெத்கோவுடனான சந்திப்பின்போது இவ்விவகாரம் குறித்து பேசப்பட்டதாக அவர் சொன்னார். கடத்தல் நடவடிக்கைகளை முறியடிக்கும் முனைப்புகளும் இதில் அடங்கும் என அமைச்சர் தெரிவித்தார். இதன் வாயிலாக இரு நாடுகளின் செயலாக்க தரப்புக்கு இடையிலான முரண்பாடுகளை தவிர்க்க இயலும், அத்துடன் வளங்கள் வீணாகுவதையும் தடுக்க இயலும் என்றார் அவர். வீடு வாங்க விரும்பும் பொதுமக்கள், கட்டுமான நிறுவனங்கள், மேம்பாட்டாளர்கள் உட்பட வீட்டு திட்டங்கள் சார்ந்த தகவல்களை திடுதளம் அல்லது செயலி வாயிலாக சரிபார்த்துக் கொள்ள அறிவுறுத்தப்படுகின்றனர். இதன் வாயிலாக எதிர்காலத்தில் சிக்கல் ஏதும் எழும் ஆபத்தை குறைக்க இயலும் என வீடமைப்பு ஊராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது. தேசிய வீடமைப்பு துறையால் மேம்படுத்தப்பட்ட இச்செயலியில் மக்கள் மேம்பாட்டாளர் உரிமம், விளம்பர அனுமதி, விற்பனை விவரங்களை ஓரிடத்தில் அறிந்து கொள்ளும் தளமாக செயல்படுகிறது. ஹேஷ்டேக் தடு பர்சாமா முகாம் வாயிலாக வாங்கும் முன் சரிபார்த்தல் என்ற அணுகுமுறையை கேபிகேடி ஊக்குவிக்கின்றது. 2026 மலேசிய வேளாண் தோட்டக்கலை வேளாண் சுற்றுலா கண்காட்சி மகா 5 மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்களை ஈர்த்துள்ளது. மேலும் 10.35 பில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இக்கண்காட்சியில் கையெழுத்திடப்பட்டதாக வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இது தொடக்கத்தில் நிர்ணயிக்கப்பட்ட 8 பில்லியன் ரிங்கிட் இலக்கை கடந்துள்ளது. கடந்த 10 நாள்களாக நடைபெற்ற மகா கண்காட்சி பொதுமக்களிடமிருந்து கிடைத்துள்ள சிறந்த வரவேற்பிற்கு ஏற்ப இந்த அடைவு நிலை அமைந்துள்ளது. நாட்டின் விவசாயம், வேளாண் உணவு, வேளாண் சுற்றுலா துறைகளின் வளர்ச்சியை பற்றி அறிந்து கொள்ளவும் அவற்றை ஆதரிக்கவும் பொதுமக்கள் ஒன்று கூடும் தளமாக மகா கண்காட்சி உள்ளதாக அமைச்சு கூறியது. பினாங்கு சுங்கை பகாப் தமிழ் பள்ளிக்கான மாற்று கட்டட நிர்மாணிப்பு பணிகள் 56 வாரங்களில் நிறைவடையவுள்ள நிலையில் இத்திட்டம் கல்விக்கான அணுகலை மேம்படுத்தி பல மாணவர்களுக்கு பயனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அத்திட்டம் 17 ஆண்டுகள் ஒத்திவைப்புக்கு பின்னர் தற்போது 12.6 பில்லியன் ரிங்கிட் செலவில் புத்துயிர் பெற்றுள்ளதாக பினாங்கு தமிழ் பள்ளிகள் சிறப்பு செயற்குழு தலைவர் டத்துஸ்ரீ எஸ் சுந்தரராஜு கூறினார். தற்போதுள்ள கட்டடத்தில் 100 முதல் 150 வரையிலான மாணவர்கள் பயில்கின்றனர். மேலும் தற்போதைய இடத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் செயல்பட உள்ள அந்த புதிய பள்ளி மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வழிவகுக்கும் என்று அவர் தெரிவித்தார். கிழக்கு கரை ரயில் திட்டம் ECRL-இன் கட்டணம் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை. இவ்வாண்டு இறுதிக்குள் கட்டணம் குறித்த அதிகாரப்படியான அறிவிப்பு வெளியிடப்படும் என மலேசிய ரயில் லிங்க் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அண்மையில் சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்ட கட்டண விகிதம் உண்மையற்றது என அந்நிறுவனம் முகநூல் பதிவின் வாயிலாக குறிப்பிட்டுள்ளது. அத்தகவல் தமது செயலாக்க தரப்பினரால் உறுதிப்படுத்தப்படாத ஒன்று என அது தெளிவுபடுத்தியுள்ளது. தேசிய உயர்கல்வி நிதிக்கழகம் பிடிபிடிஎன் பொது பல்கலைக்கழகங்கள் உட்பட பாலிடெக்னிக்கில் பதிவு செய்வதற்கு முந்தைய செலவுகளை ஈடுகட்ட உதவ மாணவர்களுக்கு 1500 ரிங்கிட் கடன் முன்பணம் WPPI வழங்கியுள்ளது. இதன் வாயிலாக நாட்டின் உயர்கல்வி மேம்பாட்டு திட்டத்தை பிடிபிடிஎன் தொடர்ந்து வலுப்படுத்தி வருகிறது. இம்மாதம் பொது பல்கலைக்கழகத்திலும் பாலிடெக்னிக்குகளிலும் இணைந்த 26,457 இளங்கலை பட்டப்படிப்பு மாணவர்களுக்கு இந்நிதி பகிர்ந்தளிக்கப்பட்டதாக அக்கழகம் முகநூல் பதிவின் வாயிலாக குறிப்பிட்டுள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: விரிவான அண்மைய செய்திகளுக்கு berita.rtm.gov.my விரைவான தகவல்களுக்கு AI செய்தி சுருக்கங்களை நாடலாம். கேள்விகள் இருப்பின்

0: நேபாளத்தில் நிகழ்ந்த பெருவெள்ளத்தில் வீடுகள் சேதமுற்றதோடு உணவு கையிருப்பு குறைந்து வரும் நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்ப போராடி வருகின்றனர். அதேவேளை பாதுகாப்பான தங்குமிடம், தூய்மையான குடிநீர், உணவு, அத்தியாவசிய பொருள்கள் உட்பட சுகாதார பொருள்களுக்கான தேவை அவசியமானதாகவே உள்ளதாக பேரிடர் நிர்வாக மேலாண்மை நிறுவனம் தெரிவித்துள்ளது. இப்பேரிடரில் இதுவரை 1,350 பேர் பலியான வேளை 5,000-க்கும் மேற்பட்டோர் காணாமல் போனதாக அதிகாரிகள் கூறினர். இந்தோனேசியாவில் அனாக் ரகாத்தாவ் எரிமலை வெடிப்பு காரணமாக பந்தேன், ஜகார்த்தா, மேற்கு ஜாவாவின் சில பகுதிகளில் வசிக்கும் 3.3 மில்லியன் மூத்த குடிமக்கள் எரிமலை சாம்பலால் சுகாதார இடர்களை எதிர்கொள்வதாக அமைச்சு அறிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து உடனடி தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான அவசியத்தை இது வலியுறுத்துவதாக சுகாதார சேவை இயக்குநர் இம்ரான் பம்பூடி கூறினார். எரிமலை சாம்பல் கடுமையான சுவாச தொற்றுகள், பக்கவாதம் உள்ளிட்ட பல்வேறு உடல்நல சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும். அத்துடன் ஆஸ்துமா மற்றும் நாள்பட்ட நுரையீரல் நோய்களின் தீவிரத்தையும் அதிகரிக்கக்கூடும் என்று அவர் தெரிவித்தார். இவ்வேளை மக்கள் முகக்கவரியை அணிய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். ஹோர்மஸ் நீரினை வழியாக செல்லும் புதிய கப்பல் வழித்தடத்திற்கான வரைபடங்களுடன் வளைகுடா பகுதியில் புதிய கட்டுப்பாட்டு மண்டலத்தை அறிவிக்க உள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. கடந்த வார இறுதியில் கப்பல் போக்குவரத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களால் கச்சா எண்ணெய் விலை உயர்வு கண்டுள்ளன. ஈரான் மீதான அமெரிக்காவின் முற்றுகை தொடங்கும் இடத்திலிருந்து வளைகுடா பகுதிகள் வரை இந்த புதிய கட்டுப்பாட்டு மண்டலம் அமையும் என்று ஈரான் உயர்நிலை தேசிய பாதுகாப்பு செயலாளர் மோசின் ரசாயி தெரிவித்தார். ஹோர்மஸ் நீரிணையில் அமெரிக்க நடவடிக்கைகளில் ராணுவத்தை நிலைநிறுத்துவது அல்லது ஈடுபட முனையும் தென்கொரியாவிற்கு எதிராக ஈரான் வெளியுறவு அமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இத்தகைய நடவடிக்கை தீவிர விளைவுகளை ஏற்படுத்தும் என்று அமைச்சர் கூறியது. கடந்த பிப்ரவரியில் அமெரிக்காவுக்கு எதிரான போர் தொடங்கியதிலிருந்து தெஹ்ரானின் கட்டுப்பாட்டில் உள்ள அந்த நீரிணையில் அமெரிக்காவின் பாதுகாப்பு முயற்சிகளுக்கு தனது பங்களிப்பை வழங்குவது குறித்து பரிசீலித்து வருவதாக சோல் தெரிவித்துள்ளது. தென்கொரியா தனது சொந்த ராணுவ தயார் நிலை பாதிக்கப்படாத நிலையில் அந்த நடவடிக்கையை பரிசீலிக்கும். இருப்பினும் இதுகுறித்த எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும் அது மேலும் தெரிவித்தது. விளையாட்டு ஆசிய இளையோர் கிண்ண ஹாக்கி போட்டி. தேசிய மகளிர் அணியினர் 3வது தொடர் தோல்வியை பதிவு செய்துள்ளனர். சிறந்த அணிகள் பிரிவில் அவர்கள் தென்கொரியாவிடம் 1-0 என்ற கோலில் வெற்றியை தவறவிட்டனர். ஆட்டத்தின் 45வது நிமிடத்தில் தென்கொரியாவுக்கான ஒற்றை கோலை பாக் சோயோன் அடித்தார். சிறந்த குழு நிலையிலான இறுதி ஆட்டத்தில் யங் டைகர்ஸ் வரும் புதன்கிழமை ஜப்பானை சந்திக்கும். இப்போட்டியின் அமைப்பின்படி எலிட் குழுவில் இடம்பெற்றுள்ள அனைத்து அணிகளும் காலிறுதி சுற்றுக்கு தேர்வாகும். இதில் மலேசிய அணியும் அடங்கும். ஆனா கிரகாத்தாவ் எரிமலை வெடிப்பு பாதிக்கப்பட்டுள்ள மலேசியர்களுக்கு தூதரகம் உதவி. சுங்காய் பகாப் தமிழ்பள்ளி புதிய கட்டட நிர்மாணிப்பு மாணவர் சேர்க்கையை அதிகரிக்கும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிரிவேலு. மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
1: வரலாற்றில் இன்று 2006 இன்றைய நாளில் பிரதமர் டத்துஸ்ரீ அப்துல்லா ஹமாத் படாவி கோலாலம்பூரில் காமர்ஸ் இன்டர்நேஷனல் மெர்ச்சன்ட் பேங்கர்ஸ் பர்ஹாத் CIMB குழுமத்தை அறிமுகம் செய்து வைத்ததோடு CIMB பொருளகத்தின் முதல் கிளையையும் அதிகாரப்படியாக திறந்து வைத்தார். இதன் மூலம் மலேசியாவின் 2வது மிகப்பெரிய வங்கி குழுமமான CIMB இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க், CIMB பேங்க், CIMB இஸ்லாமிக் ஆகிய 3 முக்கிய நிறுவனங்களுடன் எதிர்கால வங்கி சேவை என்ற முழக்கத்துடன் தனது செயல்பாடுகளை தொடங்கியது. CIMB குழுமத்தின் மாற்றம் 2004 தொடங்கியது. இதில் 12.8 பில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான இணைப்புகளும் கையகப்படுத்தல் நடவடிக்கைகளும் இடம்பெற்றன. சிங்கப்பூரைச் சேர்ந்த பங்கு தரகு நிறுவனம் GK Go, பூமி புத்ரா காமர்ஸ் பேங்க் பர்ஹாத், சவுதன் பேங்க் பர்ஹாத் ஆகியவற்றுக்கு இடையிலான இணைப்பும் அதில் அடங்கும். CIMB பேங்கின் முதல் கிளை தலைநகர் ஸ்டார்ஹில் கேலரியில் திறக்கப்பட்டது. டத்துஸ்ரீ அப்துல்

0: அப்துல்லா அஹமத் படாவி சிஐஎம்பி பொருளகத்தில் கணக்கை திறந்த முதல் வாடிக்கையாளராகவும் வரலாற்றில் இடம்பெற்றார்.
1: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: அடுத்து இடம்பெறுவது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம்பெறுவது திருக்குர்ஆன் விளக்க உரை. வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துல் பக்ராவுடைய 4வது வசனத்தின் அர்த்தத்தையும் விளக்கத்தையும் நாம் பார்க்க இருக்கின்றோம். சூரத்துல் பக்ராவுடைய 3வது வசனத்தில் அல்லாஹு தஆலா பயபக்தியாளர்களுடைய 3 தன்மைகளை வெளிப்படுத்தினான். பயபக்தியாளர்கள் மறைவான விஷயத்தை நம்புவார்கள். 2வது தொழுகையை நிறைவேற்றுவார்கள். 3வது அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய செல்வங்களில் இருந்து தான தர்மங்களை செய்வார்கள் என்ற செய்தியை அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவுடைய 3வது வசனத்திலே தெளிவுபடுத்தினான். சூரத்துல் பக்ராவுடைய 4வது வசனத்தில் பயபக்தியாளர்களுடைய மேலும் 3 தன்மைகளை அல்லாஹ் வெளிப்படுத்துகின்றான். 1வது வல்லதீன யுமினூன பிமா உன்சில இலைக. நபியே, உங்களின் மீது இறக்கப்பட்ட அனைத்தையும் அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள். வமா உன்சில மின் கபலிக், இதற்கு முன்னால் இறக்கி வைக்கப்பட்ட அந்த வேதங்களையும் அவர்கள் நம்புவார்கள். இது 2வது விஷயமாக இருக்கிறது. வபில் ஆஹிரத்திஹும் யூகினூன், மறுமையை அவர்கள் உறுதியாக நம்புவார்கள் என்று அல்லாஹு தஆலா 3வது விஷயத்தை சொல்லிக் காண்பிக்கின்றான். இந்த வசனத்துடைய விளக்கத்தை இப்பொழுது நாம் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா, நபியே உங்களின் மீது இறக்கி அருளப்பட்டதை அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள் என்று அல்லாஹு சொல்கிறான். நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம், நபியே உங்களின் மீது இறக்கப்பட்ட குர்ஆனை அவர்கள் நம்புவார்கள் என்று நேரடியாக அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கலாம். அப்படி சொல்லாமல் நபியே உங்களின் மீது இறக்கி அருளப்பட்டதை அவர்கள் ஈமான் கொள்ளுவார்கள் என்று அல்லாஹு சொல்கிறான். இதை வைத்து பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது எதுவெல்லாம் இறக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் ஆய்வு செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை பேசினாலும் அவையும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்துதான் அவர்களுக்கு இறக்கப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை செய்து காட்டினாலும் சரி, அதுவும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அவர்களுக்கு இறக்கப்பட்டிருக்கின்றது என்பதை இந்த வசனம் மிக தெளிவாக கூறுகிறது. அல்லாஹு தஆலா ஒரு அதிகாரிகளிடத்தில் பேச நாடினால் நேரடியாக பேசுவதில்லை. அல்லாஹு குர்ஆனிலே சொல்லுகிறான், வமா கான லி பஷரின் அன் யுக்கல்லிமஹுல்லாஹு இல்லா வஹயன். அல்லாஹு நேருக்கு நேராக பேசுவதற்கு தகுதியான மனிதர்கள் ஒருவரும் இந்த உலகத்தில் இல்லை. அல்லாஹ் அடியார்களிடம் 3 அடிப்படையிலே பேசுகிறான். இல்லா வஹயன், வஹயன் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா நேரடியாக ஒரு அடியாருடைய உள்ளத்தில் ஒரு செய்தியை போட்டு விடுவான். அந்த செய்தியை அந்த அடியார்கள் மக்களிடத்திலே எடுத்துச் சொல்வார்கள். 2வது அவுமிம் வராயி ஹிஜாபின், தரைக்கு அப்பாலிருந்து ஒரு அசரீரி சப்தத்தின் மூலம் அல்லாஹு தஆலா பேசுவான். 3வது அவ் யுர்சில ரசூலன் ஃபயூஹிய பிஇذنஹி மா யஷாஉ, தான் விரும்பியதை தன் அனுமதியை கொண்டு இறைச்செய்தியை அறிவிக்கக்கூடிய ஒரு தூதரை அனுப்பி அல்லாஹு தஆலா பேசுவான். அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா குர்ஆனை ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலம் இறக்கி வைத்தான். ஹதீஸ் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு செய்தியை அல்லாஹு தஆலா நேரடியாக போட்டு விடுவான். அந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் அவர்களுடைய வார்த்தையால் சொல்லுவார்கள். இதைத்தான் ஹதீஸ் என்று நாம் சொல்லுகிறோம். ஆக ஒரு மனிதர் இந்த உலகத்திலே வாழும் பொழுது குர்ஆனையும் ஹதீஸையும் நம்ப வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயலையும் நம்ப வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் பிமா உன்சில இலைக, நபியே உங்களின் மீது இறக்கப்பட்டதை அவர்கள் ஈமான் கொள்ளுவார்கள் என்று அல்லாஹு சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது இறக்கப்பட்ட குர்ஆனையும் ஹதீஸையும் அவர்களுடைய செயலையும் நிச்சயமாக உண்மை விசுவாசிகள் பயபக்தியாளர்கள் நம்புவார்கள் என்று அல்லாஹு தஆலா பயபக்தியாளர்களுடைய முதல் தன்மையை இந்த வசனத்திலே சொல்லி காண்பிக்கிறான். பயபக்தியாளர்களுடைய இரண்டாவது தன்மையை அல்லாஹ் சொல்லும் பொழுது வமா உன்சில மின் கபலிக், இதற்கு முன்னால் நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட அந்த வேதங்களையும் அவர்கள் நம்புவார்கள் என்று சொல்லி காண்பிக்கிறான். ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு குர்ஆனை நம்ப வேண்டும். அந்த குர்ஆன் முன்னால் நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட அவர்களுடைய வேதத்தையும் இந்த குர்ஆன் உண்மைப்படுத்துகிறது. அந்த வேதங்களையும் ஒவ்வொரு மனிதரும் நம்ப வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் இரண்டு சாரார்கள் வாழ்ந்தார்கள். ஒரு சாரார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள், அவர்கள் எந்த ஒரு வேதத்தையும் பார்த்திராதவர்கள். புதிதாக இஸ்லாத்தை ஏற்று குர்ஆனை நம்பினார்கள், குர்ஆனின்படி வாழ்ந்தார்கள். அந்த குர்ஆன் முன்னால் உள்ள வேதங்களை எப்படி உண்மைப்படுத்துகிறதோ அதே போன்று அவர்களும் அந்த வேதங்களை உண்மைப்படுத்தினார்கள். இரண்டாவது சாரார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னால் வேதத்தை நம்பியிருந்தவர்கள், தௌராத் இஞ்சில் போன்ற வேதங்களை நம்பியிருந்தவர்கள், வேதக்காரர்கள் என்று அவர்களுக்கு சொல்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட பொழுது அவர்களை பார்த்தார்கள். அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா அவர்களுடைய வேதம் தௌராத் இஞ்சில் இவைகளில் சொல்லப்பட்டிருந்தது. அதையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்தில் கண்கூடாக பார்த்து அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். பிறகு நபியின் மீது இறக்கப்பட்ட அந்த குர்ஆனையும் நம்பினார்கள். அந்த குர்ஆனையும் நம்பி தங்களுடைய வாழ்க்கையை சீர்திருத்தம் செய்து கொண்டார்கள். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னால் வேதத்தை பற்றி அறிந்தவர்கள், இஸ்லாத்தை ஏற்று குர்ஆனையும் நம்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஈமான் கொண்டார்கள் என்பதைத்தான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே தெளிவாக சொல்லுகிறான். வபில் ஆஹிரத்திஹும் யூகினூன், மேலும் அல்லாஹு தஆலா பயபக்தியாளர்களுடைய மூன்றாவது தன்மையை இந்த வசனத்திலே சொல்லி காண்பிக்கிறான். மறுமை நாளை உறுதியாக நம்புவார்கள். மறுமை என்று சொன்னால் அதற்கு அல் ஆஹிரா என்ற வார்த்தையை அல்லாஹு பயன்படுத்தி இருக்கின்றான். ஆஹிரத் என்று சொன்னால் மறுமை, பிந்தியது, இம்மைக்கு பிறகு வரக்கூடிய விஷயம்தான் மறுமை. அந்த மறுமையை பற்றி தான் அல்லாஹு தஆலா மூன்றாவது விஷயமாக சொல்கிறான். பயபக்தியாளர்கள் மறுமை நாளை உறுதியாக நம்புவார்கள். மறுமை நாளை உறுதியாக நம்பக்கூடியவர்கள் எது விஷயத்தில் உறுதியாக நம்புவார்கள் என்று சொன்னால், முதலாவது இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரம் அல்ல. நிச்சயமாக இந்த உலகத்திலே சிறிது காலம் வாழ்ந்த பிறகு நாம் மரணித்து மறுமை நாளை சந்திக்க இருக்கின்றோம் என்று உறுதியாக நம்புவார்கள். அவர்களுடைய நம்பிக்கையில் எந்த ஒரு தளர்வும் சோர்வும் இருக்காது. இரண்டாவது, மறுமை நாளுக்காக வேண்டி மீண்டும் நாம் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம் என்ற விஷயத்தில் உறுதியாக நம்பிக்கை கொள்வார்கள். சில மனிதர்கள் நினைக்கிறார்கள், இந்த உலகத்திலே நாம் வாழுகிறோம், மரணம் வந்துவிட்டால் இதோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து விட்டதாக அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் உண்மை அப்படி அல்ல. ஒரு மனிதருடைய உலக வாழ்க்கை முடிந்துவிட்டால் அவருக்கு கபருடைய வாழ்க்கை என்பது இருக்கிறது, பிறகு மறுமையுடைய வாழ்க்கை என்பது இருக்கிறது என்று குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது. அடுத்து மூன்றாவது, விசாரணை செய்யப்படுவோம் என்ற விஷயத்தை உறுதியாக பயபக்தியாளர்கள் நம்புவார்கள். நான்காவது, சொர்க்கம் நரகம் இவை உண்டு, விசாரணை செய்யப்பட்ட பிறகு அல்லாஹு தஆலா சில அடியார்களை நரகத்தின் பக்கம் அனுப்புவான், சில அடியார்களை சொர்க்கத்தின் பக்கம் அனுப்புவான் என்று உறுதியாக அவர்கள் நம்புவார்கள். ஆக மறுமை சார்ந்த விஷயங்கள் அனைத்தையும் பயபக்தியாளர்கள் உறுதியாக நம்புவார்கள். அவர்கள் கண்களால் பார்க்காவிட்டாலும் சரி, குர்ஆன் சொல்லிவிட்டது, அல்லாஹு சொல்லி இருக்கிறான், நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், இந்த வார்த்தை உண்மைதான் என்று உறுதியாக நம்பிக்கை கொள்வார்கள். அதோடு மட்டுமல்ல, உறுதியாக நம்பிக்கை கொண்டு அந்த மறுமை வாழ்க்கைக்கு எதையெல்லாம் தேவை இருக்கிறதோ அதையெல்லாம் செய்து வெற்றி பெறுவதற்காக வேண்டி அவர்கள் முயற்சியும் செய்வார்கள். இவர்கள்தான் பயபக்தியாளர்கள். பயபக்தியாளர்கள் மறுமை விஷயத்தில் விசாரணை செய்யப்படுவதை மிக கடுமையாக அவர்கள் பயப்படுவார்கள். மறுமையில் அல்லாஹு தாலாவிடத்தில் கேள்வி கணக்கு நாம் கொடுத்தாக வேண்டும். அல்லாஹு கேட்பான், உன்னுடைய நேரத்தை நீ எப்படி செலவு செய்தாய், உன்னுடைய வாலிபத்தை எப்படி நீ கழித்தாய் என்றெல்லாம் அல்லாஹு கேட்பான். எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவு செய்தாய், எப்படி உன்னுடைய தொழுகைகளை நீ அமைத்துக் கொண்டாய், இது போன்ற கேள்விகளுக்கெல்லாம் அல்லாஹுவிடத்தில் நாம் பதில் சொல்லியாக வேண்டும். அல்லாஹு விசாரிக்கும் பொழுது தெளிவான பதிலை அல்லாஹுவிடத்திலே நாம் சொல்ல வேண்டுமே என்று அவர்கள் பயப்படுவார்கள். அல்லாஹுடைய விசாரணை விஷயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நம்முடைய உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பயந்திருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சமயத்தில் தொழுகையில் இப்படி துஆ செய்வார்கள், அல்லாஹும்மா ஹாசிபனி ஹிஸாபன் யஸீரா, இறைவா என்னுடைய விசாரணையை எனக்கு லேசுபடுத்துவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்கள். உடனே தொழுகை முடிந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நான் கேட்டேன், மல் ஹிஸாபுல் யஸீர், யா ரசூலல்லாஹ், லேசான விசாரணை என்றால் என்ன என்று கேட்டேன். قال النبي صلى الله عليه وسلم ان ينظر في كتابه فيتجاوز له عنه. الله تعالى அடியாருடைய அந்த பதிவேட்டை பார்ப்பான். பார்க்கும் பொழுது சில சமயத்தில் பார்த்துவிட்டு பார்க்காததை போன்று அவன் கடந்து சென்று விடுவான். அதில் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் கூட அதை கண்டுகொள்ளாமல், அதை பற்றி விசாரிக்காமல் அல்லாஹு தாலா அப்படியே கடந்து விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். இன்னொரு புகாரியுடைய ஹதீஸில் வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லேசான கேள்வி கணக்கு என்று சொன்னால் அல்லாஹு தாலா அடியார்களை அழைப்பான். அமில்த கதா கதா, இது போன்ற விஷயத்தை நீ செய்தாயா என்று அல்லாஹு கேட்பான். நாம் என்று அந்த அடியார்கள் சொல்வார்கள். இறைவா, இது போன்ற தவறுகளை நான் செய்திருக்கிறேன் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். சும்மா யகூலு, பிறகு அல்லாஹு சொல்வான், இன்னி சதர்த்து அலைக்க ஃபித் துன்யா, நிச்சயமாக உலகத்திலே நீ தவறு செய்யும் பொழுது நான் அதை மறைத்து விட்டேன், இந்த நாளில் அதை நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹு சொல்லி அவருடைய விசாரணையை அல்லாஹு லேசுபடுத்துவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். அல்லாஹு தாலா துருவி துருவி விசாரணை செய்தால் யாராலும் தப்பிக்க முடியாது. அவனுடைய ரஹமத்தை கொண்டேதான் அனைத்து அடியார்களும் சொர்க்கம் செல்ல முடியும். ஆக பயபக்தியாளர்கள் மறுமை விஷயத்தை உறுதியாக நம்பினார்கள். மறுமை சார்ந்த விஷயங்கள் அனைத்தையும் நம்பினார்கள். அதன் காரணமாக அல்லாஹு தாலா சூரத்துல் பக்கராவுடைய 5வது வசனத்திலே சொல்கிறான், أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون. அவர்கள் தங்களுடைய இறைவனிடமிருந்து உண்டான நேர்வழியிலே இருக்கிறார்கள், அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று பயபக்தியாளர்களை அல்லாஹு புகழ்ந்து சொல்கிறான். பயபக்தியாளர்கள் அல்லாஹுடைய நேரிய வழியிலே இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தாலா உறுதிபட கூறுகிறான் என்று சொன்னால், பயபக்தியாளர்கள் எந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார்கள் என்று நாம் சிந்திக்க வேண்டும். பயபக்தியாளர்கள் அனைவர்களும் வெற்றி அடைந்தவர்கள் என்று அல்லாஹு சொல்கிறான் என்று சொன்னால், அதில் கவனிக்க வேண்டிய விஷயம், பயபக்தியாளர்கள் மறுமையை நம்பினார்கள், அதே போன்று நபி அவர்களுக்கு இறக்கப்பட்ட அனைத்தையும் நம்பினார்கள். இது போன்ற விஷயங்களை எல்லாம் நம்பியதின் காரணமாக அல்லாஹு தாலா வெற்றியாளர்களுடைய பட்டியலில் அவர்களை சேர்க்கிறான். அது போன்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள வேண்டும். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.
1: நேயர்களே, இதுவரை திருக்குர்ஆன் விளக்க உரை கேட்டீர்கள். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
3: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெர்ஞாரான் ஜாக்கின்.
0: நீ நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: ரெண்டு மாசத்துக்கு முன்னுக்குதான் என் ஃப்ரெண்ட் அவங்க நாங்க வாக்கிங் அந்த மாதிரி போவோம் பாருங்க, போட்டோவை எடிட் பண்ணி அங்க பாருங்க நான் காணா எவ்வளவு ஃபிட்டா இருக்கேன் அப்படின்னு வந்து நல்லா இருக்கீங்களா இந்த போட்டோல சேட் ஜிபிடி பண்ண வேலை அப்படின்னு அதோட ஆரம்பிச்சேன் நானு. எனக்கு வந்து நான் ஜிம் வேலை காட்டு இப்படி காட்டு அப்படி கேட்டு ஃபிட்டா இருக்கிற மாதிரி காட்ட சொல்லுவேன். அதை பார்த்து பார்த்து எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேட்டா இருக்கும்.
2: சரிப்பா அதை பார்த்து நீங்க ஜிம்முக்கு போனீங்களா இல்லையா?
1: இல்ல இல்ல நான் வாக்கிங் போயிட்டு தான் இருக்கேன். 10 கேஸ் பாத்தீங்கன்னா
2: தினம் தினம் அதை பார்த்து நீங்க இப்படி ஆகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லையா?
1: ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அந்த சேட் ஜிபிடி வந்து ஒரு நாளைக்கு 3 படமும் 4 படம் தான் கொடுத்தாரு. திருப்பி மறுநாள் வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். திருப்பி போட்டோஸ் போட்டு இந்த அட்டையில குடு இந்த ஜிம் அட்டையில குடு ஹைட் பண்ற மாதிரி போட்டோ குடு எல்லாம் கொடுப்பாரு. ஒரு 2 மாசமா டெய்லி எனக்கு தான் வேலை.
2: யமுனான்னு கையெடுத்து கும்பிட்டு ஏதாவது அனுப்பிச்சுன்னா தெரிஞ்சுக்கோங்க.
1: அழிவாளியான சேட் ஜிபிடி
2: இப்ப கேக்குற ஆற்றல் இருந்துச்சு நேரம் என்கிட்டயே மோகன்ட்டு கூப்பிட்டே பேசிடும்
1: இருக்கலாம். இப்ப நான் போன்ல பேசுறேன் எல்லாமே இப்ப இதா இருக்கு.
2: சொல்ல போது என்ன பத்தி மின்னல்ல பேசுறீங்களான்னு கேக்க போது.
1: ஆமா நீ இதுதான பேச.
0: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.
3: வயசு போகுது வயசு ஏறுதுன்னு கவலையா? மனசை இளமையா வச்சுக்கோங்க, வாழ்க்கை அழகா இருக்கும். இது உங்கள் மின்னல் FM.

ஓம்பேஜே சுரியுடைய குரலை வந்து எந்த நேரத்தில் கேட்டாலும் சரிதான், அது எங்கேயோ நம்ம இடத்துல ஒரு மயக்கத்தை கலக்கத்தை அப்படிதான் கொண்டு போய் நிப்பாட்டோம். பொன் கோகிலம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். காற்றின் மொழியில நீங்க பாடல்களை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. 9:50 நேரம் இப்பொழுது. சரி, 10 மணிக்கான செய்தி பிறகு உங்களுக்கு ஒரு தலைப்பு காத்துட்டே இருக்கு. நீங்க அழைச்சு பேச போறீங்க. சுவாரஸ்யமான தலைப்பு தான். அப்படிதான் அடிக்கடி சொல்லுவோம், சுவாரஸ்யமா இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தான் தெரியும், சொல்லும் போது தான் தெரியும் இல்லையா. ஆனா சொல்லும் போது அழைச்சு நீங்க பேசுனீங்கனாவே சுவாரஸ்யம் தான். 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 இப்ப அழைச்சிடாதீங்க. 10 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நம்ம தலைப்பு சொல்லுவோம். தலைப்பு என்னன்னு கேட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்க அழைக்க தொடங்கலாம். சரி, எங்க பயணம், எங்கே பாதை, எங்க இருந்தாலும் சரிதான் மின்னலோடு நீங்கள் இணைஞ்சிருக்கீங்க. அப்படின்னா அதை விட மகிழ்ச்சி வேற எதுவுமே இல்லை. ஏன் அப்படின்னா தனி அறையில அப்ப நான் தனியா பேசிட்டு இருக்கிற மாதிரி தானே இருக்கும். யாரோ கேட்டுட்டு இருக்காங்க நம்மள அப்படின்னும் போதுதான் அப்பா உங்ககிட்ட பேசுற மாதிரியே இருக்கு. கேட்கிறவங்கள்ட்ட நம்மளும் கொஞ்சம் பேசின மாதிரி இருக்கும் இல்லையா. இல்லாட்டி அது ஒரு புலம்பலாவே ஆயிரும். தனியா பேசிட்டு இருந்தா உங்களுக்கே தெரியும்ல அது எவ்வளவு பெரிய கஷ்டம். சரி, அப்படி இல்லை அப்படிங்கறத சில பேர் அழைச்சு நிரூபிக்கிறீங்க. அந்த வகையில ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி தான். தொடர்ந்து இணைந்திருங்கள். பாடல்கள் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. அனுராதா ஸ்ரீராம் கொண்டு வரக்கூடிய லீசா லீசா என்ற பாடல்.

நம் நாட்டில் 12 முதல் 17 வயதுக்குள் இருக்கும் சிறார்களில் 94 விழுக்காட்டினர் தினமும் இணையத்தை பயன்படுத்துறாங்க. இணையத்தின் மூலம் அவங்க நிறைய கத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாம இணைய துன்புறுத்தல் அல்லது இணைய மோசடிகளுக்கு அவங்க ஆளாகலாம். பக்கத்துல இருக்கிற நாமதான் அவங்களுக்கு அடிக்கடி இதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். இணையம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் தான். இல்ல, தொடர்பு அமைச்சும் MCMC தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குறாங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் அனி பாஸ்டினால் ராயப்பன். பொது பல்கலைக்கழகங்களின் பணியாளர்களின் நலன் மற்றும் பணிசார் மேம்பாட்டை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளில் பல்வேறு தரப்பினரிடமிருந்து கருத்துகளையும் ஆலோசனைகளையும் பெற உயர்கல்வி அமைச்சு எப்போதும் தயாராக உள்ளதாக அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் கதீர் தெரிவித்துள்ளார். உயர்கல்வி கழகத்தின் தொடர் வளர்ச்சியை உறுதி செய்வதற்கு அமைச்சு, பல்கலைக்கழக நிர்வாகம் மற்றும் பணியாளர்கள் ஆகியோருக்கு இடையே அணுக்கமான உறவு இருப்பது மிக அவசியம் என்று அவர் கூறினார். பஹ்ரைன் கிராண்ட் பிரி ஃபார்முலா 1 பந்தயத்திற்கு இன்னும் 3 வாரங்களே எஞ்சியுள்ள வேளை, நிலுவையில் உள்ள நடைமுறைகள் மற்றும் ஒப்புதல்களை விரைவுபடுத்தி அவற்றை சீராக மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட அனைத்து அமைச்சுகளுக்கும் நிறுவனங்களுக்கும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பாதுகாப்பு போக்குவரத்து, பார்வையாளர் மேலாண்மை, தொழில்நுட்ப அம்சங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க தலைமைச் செயலாளர் தன்ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபுபாக்கர் தெரிவித்துள்ளார். போர் நிறுத்தத்திற்கு உறுதியாக இருக்கும் நிலையில் ஹிஸ்புல்லாவிடமிருந்து வரும் அச்சுறுத்தல்களை அகற்றும் நடவடிக்கைகள் தொடரப்படும் என இஸ்ரேலிய ராணுவம் வலியுறுத்தியுள்ளது. சில பயங்கரவாதிகள் ஆயுதங்களை கடத்துவதாக கூறி ஹிஸ்புல்லா தரப்பினரின் உள்கட்டமைப்புகளை நோக்கி யூத தரப்பு தாக்குதல் நடத்தியுள்ளது. நள்ளிரவில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 11 பேர் கொல்லப்பட்டனர். யுக்ரைன் போர் தொடர்பில் வாஷிங்டன் கீஃபுடன் புதிய முத்தரப்பு பேச்சினை நிராகரிக்கவில்லை என கிரெம்லின் தெரிவித்துள்ளது. மாஸ்கோவிற்கு அமெரிக்க பேராளர்கள் ஸ்டீவ் விட்கோஃபும் ஜெரட் குஷ்னரும் பயணம் மேற்கொண்ட பின் இக்கூற்று வெளியிடப்பட்டுள்ளது. ஆக கடைசியாக பிப்ரவரி மாதம் ஜெனீவாவில் முத்தரப்பு கலந்துரையாடல் நடத்தப்பட்டது. இருப்பினும் அதில் எந்தவொரு உடன்பாடும் எட்டப்படவில்லை. விளையாட்டு 2026 ஐச்சி நகோயா ஆசிய போட்டி. நடுவர் முடிவுகளை மிகவும் துல்லியமாகவும் வெளிப்படையாகவும் நியாயமாகவும் எடுக்கப்படுவதை உறுதி செய்வதற்காக மறு ஆய்வு மறைக்காணி அமைப்பின் செயலாக்கம் கடுமையாக்கப்படும். நடுவர்களின் பணித்தரம் உயர்ந்த நிலையில் இருப்பதை உறுதி செய்ய இந்நடவடிக்கை அவசியம் என ஆசிய சேபாதக்ரோ கூட்டமைப்பு கூறியுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு. மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

ஒருத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு சின்ன ஒரு நினைவுறுத்தலுக்கான தலைப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம அறியாமலே நாம சில நேரங்களில் கைபேசியோடு இருக்கும்போது நம்ம அடிக்கடி இந்த டிக்டாக்காக இருக்கட்டும் அல்லது இன்ஸ்டாகிராமா படவரியாக இருக்கட்டும், இப்படி நம்ம அங்கே அந்த பக்கம் இருக்கும்போது நம்ம அறியாமலே ஒவ்வொரு காணொலியாக அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது நேரம் போகிறதே தெரியலையே, அதுக்குள்ளே அரை மணி நேரம் ஆயிடுச்சா, அதுக்குள்ளே ஒரு மணி நேரம் ஆயிடுச்சா அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் நாம் அதை கட்டுப்படுத்துறதுக்கான வழியை செய்திருக்குமா? ஏதாவது ஒன்று இல்லை இல்லை, நாம் வந்து நேரம் வச்சுக்குவோம், இந்த நேரத்தில் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி நம்மை நம்ம அந்த இடத்துலேருந்து நகர்த்துவதற்கான ஏதாவது ஒரு முயற்சியில் நம்ம இருக்கோமா? அல்லது சில நேரங்களில் வந்து நம்ம கண்ணே நம்மளுக்கு வந்து சொல்லலாம், ரொம்ப நேரம் கண்ணை அப்படி வலி எடுக்குது, ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருக்குமே அப்படின்னு. அது மட்டும் இல்லைங்க, இப்போது அதிகமானோருக்கு என்ன அப்படின்னு சொன்னால் அந்த கழுத்து வலி இருக்கு இல்லைங்களா, கழுத்து வந்து தாங்க முடியாத வலி அப்படிங்கிறதோ அல்லது அந்த கழுத்தின் அசைவுகள் இருக்குல்ல, அது ஒரு பிரச்சனையாகவும் இப்பொழுது அதிகமாகவே வந்து கொண்டிருக்கின்றது. காரணம் என்னன்னா, நம்ம வந்து கீழே அப்படியே பார்த்து பார்த்து பார்த்து இருக்கிறதுனால நமக்கு அந்த கழுத்து பிரச்சனை இப்போ அதிகமான பிரச்சனைகளில் ஒரு பிரச்சனையாகவும் இருக்கு. இப்படி நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா, இல்லை இதை நம்ம கட்டுப்படுத்தி தான் ஆகணும், இதற்கான முயற்சியில் நம்ம இறங்கி ஆகணும் அப்படின்ற சிலர் இருப்பாங்க. இப்போ டயட்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, உணவு பழக்கத்தை வந்து உணவு திட்டத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னும் போது அதை நாம் வந்து கொஞ்ச நாள் கடைப்பிடிப்போம். அதுபோல் இதை வந்து நீங்கள் கடைப்பிடிப்பதற்கான ஒரு எண்ணம் கொண்டிருக்கீங்களா, அதை நீங்கள் கடைப்பிடிச்சிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். அப்படி நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மற்றவங்களுக்கும் உதவியாக இருக்கும்ல, அதனால் நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். 3 2 8 2 5 7 3 4 7 6 8 நிகழ்ச்சிக்கு பிறகு வந்து ஏறக்குறைய நிகழ்ச்சி முடிகிற தருவாயில் நான் எந்த மாதிரியான மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, திட்டங்கள் எல்லாம் நான் வைத்திருக்கேன், என்னுடைய நண்பர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதே வேளையில் நீங்கள் என்ன மாதிரியான யுக்திகள்லாம் கையாளுறீங்க அப்படிங்கிறதையும் அழைச்சி சொல்லுங்கள்.

ஜெர்மியா குழுவினர் கொண்டு வந்த பாடல நாம கேட்டோம். சரி, 10:13 இப்போ நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரிதான் ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, அதிகமாக நீங்க வந்து உங்களோட கைபேசியில உங்களை நேரத்தை செலவு பண்றீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கு இல்ல இல்ல நம்ம பண்ணக்கூடாது, இதை மாத்தணும் அப்படிங்கிறதுக்கு என்ன மாதிரி யுக்திகளை எல்லாம் நீங்க கையாளுறீங்க அப்படிங்கறதான் இன்னைக்கு நீங்க சொல்ல போறீங்க. உங்களுடைய அந்த மெத்தட் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த யுக்திகளை வந்து நிச்சயமா நாமும் வந்து பின்பற்ற போறோம். அதனால நீங்க என்ன செய்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறத நீங்க அழைச்சு சொல்லுங்க.

0: பரந்தாமன் ஸ்ரீகம்பங்கள் அழைக்கிறேன்.
1: ஸ்ரீ பரந்தாமன் இதை முதல் முறையா பேசுறீங்க?
0: ஆமா, எஸ், அதனால கொஞ்சம் நர்வஸா பேசுறேன். பட் இது ஒரு நல்ல டாபிக். நான் ஒரு மெத்தட் ஆக்சுவலி ஃபாலோ பண்றேன். யூஸ்வலி வந்து நம்ம வந்து காலையில எழுந்திருக்குதான் அலாரம் வைப்போம். சோ நான் என்ன செய்வேன்னா 11:30 நைட் அலாரம் வைப்பேன். சோ வாட் எவர் ஐ டு எஸ்பெஷலி போன் ஸ்க்ரோல் பண்றதுக்கு, ஒன்ஸ் அந்த 11:30 அலாரம் அடிச்ச கையோட நான் வந்து எது போனை பைக்கனா வச்சு தூங்கிடுவோம். சோ யூஸ்வலி எல்லாம் மார்னிங் அலாரம் இருக்கும். பட் ஏன்னா இது வந்து என்னோட ஒன் ஆஃப் த கசின் பிரதர்ஸ் செய்யறாரு இந்த மெத்தட். சோ நாங்க அவங்க வீட்டுல சம்டைம் ஓவர் நைட் ஸ்டே பண்றப்ப ஹி வி லைக் 11:30 ஷார்ப் எவ்ரிஒன் நீட் டு கோ ஸ்லீப். சோ அதனால அவர் அலாரம் வைப்பாரு. சோ இந்த மெத்தட் நல்லா இருக்கீங்க. யூஸ்வலி நைட் நம்ம ரொம்ப போன் பாய்க்கிறப்பதான் நம்ம லேட்டா தூங்குவோம்.
1: போங்க.
0: ஆமா, பட் நான் மார்னிங் வாக்கிங் போவேன். சோ நான் லேட்டா தூங்கினா நான் மார்னிங் வாக்கிங் போக முடியாது. சோ என்ன காலையில சில திங்ஸ் எல்லாம் டிலே ஆகும். சோ அதனால ஐ மேக் ஷூர் ஐ ஸ்லீப் அட் 11:30. சோ நான் அலாரம் வச்சுட்டு 11:30 நான் தூங்கிடுவேன். சோ இது ஒன் ஆஃப் தி மெட்டி பீப்பிள் கேன் ஃபாலோ.
1: நிச்சயமா இது நீங்க கேக்குறவங்களுக்கு இது ரொம்ப புதுசா இருக்கும். நிச்சயமா இது வந்து ஒரு பழக்கத்துக்கும் கொண்டு வரலாம். சரி, இது எவ்வளவு காலமா நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க பரந்தாமன்?
0: Almost now 3-4 years ago. Wow.
1: Yes.
0: I have a twin brother in German. So, அவங்க சன்க்கு வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா டிவி வந்து ஸ்கிரீனிங் டைம் 2 hours தான் கொடுப்பாங்க. சோ அவங்க என்ன செய்வாங்க, அந்த ஸ்கிரீனிங் டைம் வந்து 2 hours ஆர் மினிட் அவனுக்கு 4 years old. சோ ஒரு ஒரு 15 minutes 20 minutes முன்னுக்கு போய் அலாரம் வச்சிருவாங்க. சோ அவன் அந்த ஹீஸ் ஒர்க் அக்கார்டிங் டு த கிளாக்.
1: பரந்தாமன் ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. இரண்டு விஷயங்களை சொல்லியிருந்தாங்க, இரண்டு செய்திகளை சொல்லியிருந்தாங்க. ஒன்றாவது வந்து என்ன அப்படின்னு சொன்னா, அவரு அந்த நேரத்துக்கு ஏற்ப அதுக்குள்ள 11:30 தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எழுந்துறதுக்கு மட்டும் இல்ல, தூங்குறதுக்கும் நாம வந்து அலாரத்தை வைத்து கொள்ளணும் அப்படின்னு. இன்னொன்னு அந்த காலம் தான், எவ்வளவு நேரம் பிள்ளைகளை வந்து நம்ம பழக்கப்படுத்துறோம் ஆரம்ப காலகட்டத்திலே அப்படிங்கறத சொல்லியிருந்தாரு. ஆக இது போல நீங்க என்ன செய்யறீங்க, அதிகமாக உங்க நேரத்தை வந்து சமூக வலைதளங்கள்லயோ அல்லது கைபேசியிலேயோ பண்ணாம இருக்க நீங்க என்ன மாதிரியான விஷயங்களை செய்றீங்க அப்படிங்கறதையும் அழிச்சு சொல்லுங்க.

யுவன் கொண்டு வந்த பாடலை நம்ம கேட்டோம். சரி, இந்த வேளையில நம்ம வந்து எப்போதுமே சமூக வலைத்தளங்கள் அப்படின்னு சொல்லும் போது நம்ம அறியாமலே அதிக நேரத்தை நம்ம வந்து செலவிடுகின்றோம். அதனால அந்த நேரத்தெல்லாம் கட்டுப்படுத்தணும் அப்படின்னும் போது நீங்க எந்த மாதிரியான யுக்திகளை எல்லாம் பயன்படுத்துறீங்க அப்படின்னு கேட்கும்போது சிலர் நம்ம கிட்ட வந்து பேசியிருந்தாங்க. அந்த வகையில வந்து ஈஸ்வரி அழைச்சிருந்தாங்க, அவங்க பங்சாலேருந்து அழைச்சிருந்தாங்க. அவங்க என்ன அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க குறிப்பிட்டு சில நேரம் மட்டுமே காலையில 9 மணிக்கு தான் அவங்க என்னென்ன செய்திகள் எல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்பாங்களாம். அதற்கு பிறகு மதிய வேளையில உணவு நேரம் இருக்கு இல்லையா, அப்போ அதற்கு பிறகு மாலையில வேலை முடிந்து 6 மணி, பிறகு இரவு 8 மணி, அதுதான் அவங்களுடைய நேரமா. அப்போ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஆரம்பத்துல சிலருக்கு வந்து அது சிக்கலா இருந்தது, ஆனாலும் கூட அவங்களுடைய நண்பர்கள் அவங்கள தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே, ஏன்னா அவங்க வந்து 10 மணிக்கே படுத்து தூங்கிடுவாங்க, அதனால அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்னை தெரிந்தவங்களுக்கு வந்து ரொம்ப அது ரொம்ப வசதியான ஒன்று தான். ஓ, 10 மணிக்கெல்லாம் நம்ம வந்து அழைக்க முடியாது, அவங்க எடுக்க மாட்டாங்க. அவங்க எந்த செய்தி அனுப்பியிருந்தாலும் மறுநாள் தான் அவங்க வந்து பதில் சொல்லுவாங்க அப்படின்றது தெரியும். வேற ஏதாவது அவசரம் அப்படின் போது வீட்டில் உள்ளவங்களை வந்து தொடர்பு கொள்வாங்க அப்படிங்கிறது தான். இதுவே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இதுவே அதிக நேரம் மாதிரி இருக்கும். அந்த 1 மணி நேரம்ன்றதே சில நேரங்களில் வந்து 1.5 மணி நேரம் கூட ஆயிரும். நான் சில நேரங்களில் வந்து செய்திகளை மட்டும் பார்க்காம சில நேரங்களில் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் அப்படின்னு பார்க்கும்போது கடந்து போயிடும். அதையே நான் குறைக்கணும், 30 மணி நேரமாக ஆக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நமக்கு வந்து இப்படி நேரத்தை வகுத்து வைத்து கொள்ள வேண்டுமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணலாம். ஆனால் என்ன அப்படின்னா, இந்த காலம் கடந்து விட்டால், அந்த நொடி கடந்து விட்டால் நமக்கு வந்து நிச்சயமாக அது ரொம்ப ரொம்ப பின்னால் வந்து வருத்தப்படக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படும் இல்லைங்களா. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு முறையும் நாம் வந்து நம்மை அறியாமலே, இதை நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், வாகனத்தில் பயணம் செய்யும்போது வாகன நெரிசலாக இருக்கும்போது செய்தி வருதோ இல்லையோ, நம்ம யாரோ தேடுறாங்களோ இல்லையோ, ஆனால் நாம் அந்த கைபேசியை கையில் வச்சுருக்கணும். அந்த கொஞ்சம் முன்னுக்கு உள்ள அந்த வாகனம் நகர்ற வரைக்குமாகுது நாம் அந்த கைபேசி எடுத்து பார்த்துடணும். இது வந்து நம்மை அறியாமலே நாம் வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இப்பொழுது இருக்கின்றது. அதை நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னும் போது நம்ம வந்து தூரமாக கைபேசியோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒன்று. ஆனால் இதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கும், என்ன அப்படின்னா, நம்ம அன்புக்குரியவர்கள் நம்மளை தேடிக்கிட்டே இருப்பாங்களே அப்படிங்கிறது. அப்போ அன்புக்குரியவர்களையும் நமக்கு வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு கொடுக்க வேண்டிய சூழலில் தான் நம்ம இருக்கோம். சரி, இப்படியாக நீங்கள் எந்த மாதிரியான யுக்திகளை பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள்.

சரி, புலினங்கால் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். பறவைகள் அப்படிங்கிறது தான் புலினங்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த வேளையில நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வெளியில உங்களுக்கு மேகமூட்டம் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா தண்ணீரை வைக்கணுமோ பறவைகளுக்கு நீங்க வைக்கலாம்.

யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் ஏனி பாஸ்டினால் ராயப்பன். நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் உடல்களை அடையாளம் காண டிஎன்ஏ மரபணு நிபுணர்களை அனுப்ப அந்நாட்டின் பதிலுக்காக மலேசியா காத்திருக்கிறது. இந்த விவகாரம் குறித்த விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டுவிட்டதாகவும் மீட்பு பணிகள் நிறைவடைந்த பின் டிஎன்ஏவை கொண்டு உடல்களை அடையாளம் காணும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என வெளியுறவு அமைச்சர் டதுஸ்ரீ மொமன் ஹசன் குறிப்பிட்டார். ஐநாவின் அகதிகள் ஆணைய அட்டைகளை கொண்டிருப்பவர்கள் 1959-63 நாட்டின் குடிநுழைவு சட்ட விதிகளுக்கு உட்பட்டவர்களாவர். முறையான உரிமம் அல்லது அட்டையின்றி வேலை செய்தல் போன்ற குடிநுழைவு குற்றங்களில் ஈடுபட்டால் அவர்களின் மீது சட்டவிரோத குடியேறிகள் போன்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என குடிநுழைவுத்துறை தலைமை இயக்குநர் டத்து ஜக்கரியா ஷாபான் வலியுறுத்தினார். நாட்டின் 6 மாநிலங்களில் பின்னிரவு 1 மணி வரை இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மெட் மலேசியா எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடா, பேரா, கிளாந்தான், சபா, சரவா ஆகிய மாநிலங்கள் இதில் அடங்கும். மேற்காசிய போர் தொடங்கியதிலிருந்து மிக மோசமான பொருளாதார நெருக்கடி நிலவுகிற நிலையில் எரிபொருள் விலையை உயர்த்துவதாக ஈரான் அரசாங்கம் அறிவித்துள்ளது. நாளை தொடங்கி 1 லிட்டர் பெட்ரோலின் விலை 50,000 ரியாலிலிருந்து 100,000 ரியாலாக இரட்டிப்பாகும் என்று அரசுக்கு சொந்தமான பெட்ரோலிய பொருள்கள் விநியோக நிறுவனத்தின் தலைவர் கிராமட் வெய்ஸ் கராமி தெரிவித்தார். இருப்பினும் உதவித்தொகை வழங்கப்படும் பெட்ரோலின் விலையில் மாற்றமில்லை. கொங்கோ ஜனநாயக குடியரசில் உறுதிப்படுத்தப்பட்ட எபோலா நீர்வுகளின் எண்ணிக்கை 6,604 உயர்ந்துள்ளது. இதில் 3,175 உயிரிழப்புகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 82 புதிய நீர்வுகள், 41 மரணங்களும் பதிவானதாக தேசிய பொது சுகாதார கழகம் INSP தெரிவித்தது. இவ்வேளை எபோலா தொற்றுக்கு அதிகாரப்படியாக அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசியோ சிகிச்சையோ இல்லை என்று அது கூறியது. விளையாட்டு. மலேசிய காட்பந்து சங்கம் FAM-இன் நிர்வாக செயற்குழு உறுப்பினர்களை தேர்வு செய்யும் செயல்முறை வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெறுவதுடன் ஆரோக்கியமான போட்டிக்கும் வழிவகுக்க வேண்டும் என்று விளையாட்டு ஆய்வாளர் டத்து டாக்டர் பெக்கான் ரம்லி தெரிவித்தார். தேர்ந்தெடுக்கப்பட்ட செயற்குழு உண்மையாகவே வலுவான நம்பிக்கையை பெற்றிருப்பதை உறுதி செய்யப்பட வேண்டும் என்றார் அவர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: மலரும் நினைவுகளில் இப்பொழுது தொடக்கம். நாம வந்து பழைய பாடல்களை கேட்க போகின்றோம். ஆக நீங்க வானொலி வழியாக நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, டிக்டாக் பக்கம் வாங்க. டிக்டாக் பக்கம் வந்தீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் உங்களுக்கு பிடித்த பாடலை நீங்கள் கேட்டு மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அதே வழியில் அடிக்கடி நம்ம கேட்டு ரசித்த பாடல்களை கொஞ்சம் தவிர்த்துட்டு ரொம்ப அதிகம் கேட்காத பாடலை நீங்கள் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிங்கன்னா தாராளமாக டிக்டாக் பக்கம் வந்து உங்களுடைய விருப்ப பாடல்கள் என்ன அப்படின்னு சொல்லுங்க. அந்த பாடலை ஒளிபரப்பதற்காக நாங்கள் காத்து கொண்டே இருக்கின்றோம். அந்த வகையில் தொடக்க பாடல் அது பி பி ஸ்ரீனிவாஸ் வருகின்றார்.
1: சிரிக்கிறியே, சிரிடா கண்ணு, சிரி. ஆண்டவன் புண்ணியத்தில் நீயாவது எப்போது இந்த புன்னகையோடவே இருடா என் கண்ணு.

தொடக்க பாடலில் நாம கேட்டோம் பி பி ஸ்ரீனிவாஸ் கொண்டு வந்த பாடல். அந்த பாடல் சரி, நிறைய பேர் வந்து அவங்களுடைய விருப்ப பாடல்களை டிக்டாக் வழியாக கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள். அந்த வகையில் சுகாமாட்டிலிருந்து முதல் நேராக யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்மணி கேட்டிருக்கக்கூடிய பாடலை நம்ம அடுத்து கேட்க போகிறோம்.

கதை பேச நல்ல நேரமா அப்படின்னு தெரியல, ஆனால் பாடல்களை கேட்க இனிமையான நேரம் அப்படின்னு தான் சொல்லலாம். காஜாங்கிலிருந்து நம்பியார் அவர்கள் கேட்கக்கூடிய பாடலை தான் நம்ம அடுத்து கேட்க போகின்றோம். சித்திரம் பேசுதடி அப்படிங்கிற TMS குரலில் வரக்கூடிய பாடல் இதோ.

மலரும் நினைவுகளில் இனிமையான பாடல்களை நாம கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். இந்த பக்கம் டிக்டாக் பக்கம் நிறைய நேர்கள் நல்ல நல்ல பாடல்களை, அற்புதமான பாடல்களை கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏனென்றால் அதிகம் கேட்காத பாடல்களை நாம கேட்கும் போது அது ஒரு வகை மகிழ்ச்சி தானே. அந்த வகையில் தலோ இன்தானிலிருந்து நமக்கு அடுத்து பாடலை கேட்டிருக்காங்க லீலா. மாசிலா உண்மை காதலே அப்படின்ற பாடல். ஏம் ராஜா பி பானுமதி வருகின்றார்கள்.

0: மாசு இல்லாத உண்மை காதல் அப்படிங்கிறது, மாசு அப்படின்றது உங்களுக்கு தெரியும், அழுக்கு இல்லாத உண்மை காதல் எப்போதுமே மாறாது, அது எவ்வளவு தூரமானாலும் அப்படியே தான் இருக்கும், அந்த நினைவுகள் எப்போதுமே நம்ம மனசில் தான் இருக்கும். அது போல் பழைய பாடல்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு நினைவுகளையும் சரி, அல்லது அந்த படத்தின் காட்சிகளையும் சரி, அந்த பாடல்களையும் சரி, வரிகளையும் நமக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கும். நான் பாடலுடைய வரிகள் ஒவ்வொன்றுமே ஆழமான வரிகள், நம்முடைய மனதில் ஆழமான ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய வரிகளாகவும் இருக்கின்றன. அந்த வகையில் அடுத்ததாக மோகனா ராஜேந்திரன் கொண்டு வர, அவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடலை யார் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் கடமை திரைக்காக TMS பி சுசிலா கொண்டு வருகின்றார்கள். டிக்டாக் வழியாக நம்ம வந்து நேர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதனால அறிவிப்பு அறையில் பாடல்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அழைச்சிட்டே இருக்கீங்க, நேரில் இருக்கிறதுனால உங்ககிட்ட பேச முடியல. நிச்சயமா ஒரு சில நேர்களுடைய விருப்ப பாடலுக்கு பிறகு உங்களுடைய அழைப்புகளை எடுத்து அவசியம் நான் பேசுவேன். அதனால் கொஞ்சம் காத்துருங்க, கோவப்படாதீங்க, திட்டாதீங்க. ஏன்னா டிக்டாக் பக்கம் நேரலையாக நிறைய பேர் பேசிகிட்ருக்காங்க. அதே வேளையில் ஸ்ரீலங்காவிலிருந்து நிறைய நேர்கள் இணைஞ்சிருக்காங்க. கடல் கடந்து கடல் தாண்டி மின்னலோடு இணைந்திருப்பதில், குறிப்பாக இது போன்ற டிக்டாக் தளங்களில் இணைந்திருப்பது ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. ஆக பாடல்கள் யாவும் உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். பாடலை இப்போது கேட்கலாம்.
1: 1, 2, 3, 2, 2, 3, 3, 2, 3, 4, 2, 3 to your left and to your right. Swing and swing. I'm sorry.
2: Huh? Engala?
1: Hmm.
2: Yen ippadi?
1: Unakkaga.

0: அந்த பாட்டில் நம்ம கேட்டோம். அடுத்ததாக காகித ஓடம் அப்படிங்கிற பாடலை வந்து கவிதா முனியாண்டி விரும்பி கேட்டிருக்காங்க. அந்த பாடலில் நம்ம கேட்க போகிறோம். டிக்டாக் வழியாக நேர்களுடைய விருப்ப பாடல்களை நீங்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டே இருக்கின்றீர்கள். பயணத்தில் இருந்தாலும் சரி, அல்லது வீட்டில் இருந்து பாடல்களை ரசித்து கொண்டிருந்தாலும் சரி, பழைய பாடல்கள் நேரம் வரும்போதெல்லாம் இந்த வாரம் தொகுப்பு அல்லது இன்றைக்கு நேர்களுடைய பாடல்கள் தேர்வு எதுவாக இருக்கின்றது அப்படிங்கிறத ஆழ்ந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாருக்குமே எங்களுடைய மனப்பூர்வமான நன்றியை இந்த வேளையில் பதிவு செய்து கொள்கிறேன்.
1: Yeah.

சில நேரங்களில் வந்து நேர்களை புரிஞ்சிக்கவே முடியல. இனிமையான காதல் பாடல்களை கேட்டுக்கிட்டே வரும்போது இவ்வளவு சோகம் ஏன் அப்படின்னு நானும் கவிதாட்ட கேட்டிருக்கேன். கவிதா ஒன்றும் பதில் சொல்லலை. சரி பரவாயில்ல, அவங்களுடைய விருப்ப பாடல் அது, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னா அதுதான் நம்முடைய மகிழ்ச்சியும் கூட. அதே வேளையில் பல வகையான பாடல்களை நம்ம கேட்கும்போது அது ரசனை மட்டுமல்லாது நாமும் வந்து பல வகையான பாடல்களை அந்த நேரத்தில் கேட்கும்போது அதுவும் தனி மகிழ்ச்சியை கொடுக்கும் இல்லையா. சரி அடுத்ததாக மோரி பந்திங்லேருந்து ஜான் கேட்டிருக்கக்கூடிய பாடலை வந்து அடுத்து நம்ம கேட்க வருகின்றோம். பி. சுசிலா கொண்டு வருகின்றார்.

பிசு சிலா கே ஜே யேசுதாஸ் கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். 11:40 நேரம் இப்பொழுது. அடுத்து பார்த்த ஞாபகம் இல்லையோ அப்படிங்கிற பாடல் தான் கேட்க போறோம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாடல் அப்படின்னு கூட சொல்லலாம்.

புதிய பறவை திரைக்காக அந்த பாடல் இடம்பெற்றது. டிக்டாக் வழியாக விருப்ப பாடல்களை கேட்ட அத்தனை நேர்களுக்கும் நம்முடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். அதே வேளையில பல நாடுகளில் இருந்தும் இணைந்து நம்மோடு பேசி உரையாடி மகிழ்ந்த நேர்களுக்கும் இந்த வேளையில மிக்க நன்றி. உங்களுடைய விருப்ப பாடல்களை நீங்களும் கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள், நம்முடைய நேர்களும் மகிழ்ந்திருப்பார்கள். சரி, நாம் மலரும் நினைவுகளில் பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். அந்த வகையில் அடுத்ததாக பி பி ஸ்ரீனிவாஸ் கொண்டு வரக்கூடிய பாடல்

0: அடுத்து இடம்பெறுவது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: ஞானச்சுடர் வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் டாக்டர் சயீத் இப்ராஹிம் அல் புகாரி.
2: அன்பான நேயர்களே, இந்த உலகத்திலே அல்லாஹு ரப்பல் ஆலமீன் ஹலால் ஹராம் என்கின்ற இரு விஷயங்களை இந்த மக்களுக்காக வைத்திருக்கின்றான். இந்த உலகத்தை அல்லாஹ் முழுவதுமாக நம் கையில் கொடுத்து எல்லா பொருட்களையும் நமக்காக வசப்படுத்தி கொடுத்து நம்மை வாழ வைத்திருக்கின்றான். ஆனால் அதில் குறிப்பாக சிலவற்றை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் தடுக்கப்பட்டவைகளாக வைத்திருக்கின்றான். எனவே ஆகூமாக்கப்பட்டவைகள் ஹலால், தடுக்கப்பட்டவைகள் ஹராம் என்று அரபியில் சொல்லப்படுகிறது. அஷ்ஷேக் முஹம்மது ராத்திப் அந்நாபிலிசி அவர் சொல்கிறாராம், நான் சிறுவனாக இருக்கும்போது என் தாய் என்னை அருகில் அழைத்து ஒரு கேள்வியை கேட்டார். மகனே, உதடுகள் ஒட்டாமல் ஹலால் என்று சொல் பார்ப்போம் என்றார்கள். நானும் ஹலால் என்று சொன்னபோது என் உதடுகள் ஒட்டவில்லை. மிகவும் மகிழ்ச்சியுடன், அம்மா என் உதடுகள் ஒட்டவில்லை பாருங்கள் என்று நான் சொன்னபோது என்னை கட்டி அணைத்து முத்தமிட்டார்கள் என் தாய். மகனே, இப்பொழுது உதடுகள் ஒட்டாமல் ஹராம் என்று சொல் பார்ப்போம் என்று கேட்டார்கள். நான் எவ்வளவோ முயன்றும் ஹராம் என்று அந்த இம் என்ற வார்த்தையை சொல்லும்போது என் உதடுகள் ஒட்டி கொண்டன. அம்மா, எவ்வளவோ முயன்றும் கூட என்னால் சொல்ல முடியவில்லை அம்மா என்று சொன்னேன். கலகலவென சிரித்த என்னுடைய அன்பு அம்மா, இதுதான் மகனே ஹராமிற்கும் ஹலாலிற்கும் உள்ள வித்தியாசம். எப்பொழுதும் ஹலாலாக்கப்பட்டவை உனக்கு நன்மையின் வாசல்களை திறக்கும். இம்மை மறுமைக்கான எல்லா நன்மைகளையும் அது உருவாக்கும். மாறாக ஹராமாக்கப்பட்டவைகள் உனக்கு நன்மை தரக்கூடிய எல்லா வாசல்களையும் அடைத்துவிடும். உன் உதடுகள் எப்பொழுதும் ஹலாலானவற்றுக்காகவே திறந்திருக்கட்டும். ஹராமானவற்றை கண்டால் உன் உதடுகள் இறுக மூடிக்கொள்ளட்டும் என்று சொன்னார்கள் என் அன்புத்தாய். அதன் பிறகு நான் ஏதாவது நல்லது செய்தால் உதடுகள் விரிய என்னை பார்த்து புன்னகைப்பார்கள் என் அன்பு தாய். ஏதேனும் தவறு செய்தால் உதட்டை இறுக்க மூடிக்கொண்டு கவலையுடன் என் அன்னை என்னை பார்ப்பார்கள். இத்தகைய நிலையில்தான் நான் வளர்ந்தேன். நான் பெரியவனான பின் என் தாயார் மறைந்தார்கள். அவர்களுக்கு கஃனிடப்பட்ட பின் இறுதி முறையாக அவரின் முகத்தை பார்த்து நெற்றியில் முத்தமிடுவதற்கு குனிந்தேன். அழகிய என் தாயின் முகம் உதடுகள் விரிய புன்னகைத்த நிலையில் கண்டேன். பொங்கி வரும் அழுகையை கட்டுப்படுத்தியவனாக என் அன்னையின் நெற்றியில் முத்தமிட்டுச் சொன்னேன், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் உறுதிமொழி எடுத்துக் கொள்கிறேன் அம்மா, மறுமையில் உங்களை சந்திக்கின்ற வரை நான் ஹராம் ஹலால்களை பேணி நடப்பேன் என்று. ஒரு தாய் தன் உதிரத்தை பாலாக்கி தன் குழந்தைக்கு புகட்டும் போதே அவனுக்கு ஹலால் எது ஹராம் எது என்பதை எளிய முறையில் கற்றுக் கொடுத்தால் அவன் தலை சிறந்த முஃமினாக திகழ்வான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹலால் ஹராம் பற்றி எளிய முறையில் கூற முடியும். ஹலால் என்றால் அனுமதிக்கப்பட்டவை, ஹராம் என்றால் அனுமதி மறுக்கப்பட்டது இறைவனால். உங்களுடைய பாடசாலை நாட்களில் நடைபெற்ற ஒரு நிகழ்வுகளிலிருந்து உங்களுக்கு விளக்கம் தருகிறேன். உங்களிடம் எழுதுவதற்கு பேனா இல்லாமல் போனால் நீங்கள் உங்களுடைய நண்பனிடம் இருந்து வாங்கிக் கொள்ள முடியும். உங்களது நண்பன் மனமுவந்து உங்களிடம் பேனாவை கொடுத்தால் இந்த பேனாவை நீங்கள் பயன்படுத்த முடியும். இது இறைவனின் பார்வையில் அனுமதிக்கப்பட்டவை. இதனால் இந்த செயற்பாடு ஹலாலானது என்று சொல்லலாம். இதே பேனாவை உங்களுடைய நண்பனிடமிருந்து நீங்கள் அவனுக்கு தெரியாமல் திருடினால் இது இறைவனுடைய பார்வையில் அனுமதி மறுக்கப்பட்டது. இந்த செயல்பாட்டுக்கு ஹராம் என்று பெயர். பக்கத்து வீட்டில் உள்ள மாமரத்திலிருந்து மாம்பழம் திருடி உண்பது கூட ஹராமானதுதான். இதே பழத்தை வீட்டுக்காரரின் அனுமதியுடன் பெற்றுக்கொண்டால் அது ஹலாலாக மாறிவிடும். ஆடைகள் அணிவதிலும் கூட இப்படி ஹலால் ஹராம் உண்டு, உண்பதிலும் உண்டு. இப்படி நிறைய விஷயங்கள் உண்டு. எனவே ஹராம் ஹலால் பற்றிய விழிப்புணர்வு நம் அனைவருக்கும் இருக்க வேண்டும். ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது சதக்காவாக வந்த பேரித்தம்பழங்களில் ஒன்றை எடுத்து வாயில் போட்டார்கள். அதனை கூட நபியவர்கள் பார்த்துவிட்டு அதை வெளியாக்கி துப்ப வைத்தார்கள். சதக்காவின் பொருட்களை நாம் சாப்பிடக்கூடாது என்று உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டார்கள். எனவே எந்த விதமான ஹராமான வழியிலே எந்த ஒரு பொருளையும் உபயோகப்படுத்திவிடக் கூடாது என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஹராம் ஹலால் பேணி நடக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக.
1: நேர்களே, இதுவரை ஞானச்சுடர் கேட்டீர்கள். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் டாக்டர் சயீத் இப்ராஹிம் அல் புகாரி.
0: தயாரிப்பு அப்துல் கானி, ஹேஷ்டேக் பஞ்சாரன் ஜாக்கிம். மின்னல் எஃப்எம் இளமை புதுமை இனிமை. இந்த அளவில் காற்றின் மொழி நிகழ்ச்சிக்கு விடை கொடுத்து அன்போடு விடைபெற்றுக் கொள்கின்றேன் பொன் கோகிலம். மீண்டும் நாம புதன்கிழமை இசையும் இசையும் நிகழ்ச்சியில பிற்பகல் ஒரு மணிக்கு சந்திக்க போறோம். அதுவரை காத்திருங்கள். அதே வேளையில இன்றைய பொழுது இனிய பொழுதாக நிறைவடைந்திருக்கும். நாளைய பொழுது நல்ல சிறப்பான மகிழ்ச்சியான பொழுதாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் புதன்கிழமை சந்திக்கலாம்.

0: நன்றி உணர்வு மலேசியர்களின் அழகு.
1: நான் வந்து நன்றி சொல்றதுன்னா நம்மளோட மலேசியா காவல் படைக்கு தான் சொல்லணும். மகனை வந்து ஸ்கூல்ல விட்டுட்டு வரும்போது இந்த ஹாஸ்பிட்டல் கிளைங் இருக்கும் பாருங்க, அந்த ஹோல் ரோடே வந்து ரொம்ப ஜேமா இருக்கும். வந்துட்டு இருக்கும் போதே என்னோட கார் வந்து நடுவுல ஜேம் ஆகி நின்றுச்சு. நின்றுட்டோன்னே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பின்னால எல்லாம் ஹார்ன் அடிக்கிறாங்க. டக்குன்னு பக்கத்துல ஒரு மோட்டோ வந்து நின்னோட டிராபிக் போலீஸ் அப்புறம் வந்து நின்றுட்டு போன் கிளம்ப போன் போலீஸை தொழுவோம் போலீஸை பந்து அப்படின்னா இருப்பாருங்க. நான் சொன்னேன் இல்ல என் கார் வந்து ஜேம் ஆயிடுச்சு அப்படின்னு. அவரு உடனே மோட்டர் பார்க் பண்ணிட்டு இறங்கி பின்னால இருக்கிற கார் எல்லாம் விலக்கி விட்டுட்டு காரை தள்ளி ஓரமா வச்சாரு. பக்கத்துல நின்று எல்லாம் பாத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணோட கார் ஸ்டார்ட் எடுத்துருச்சு. அவ்வளோ ஒரு கைண்டான ஆபீசர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்றது வந்து அன்னைக்குதான் நான் வந்து ரியலைஸ் பண்ணேன்.
0: மலேசியராய் ஒன்றிணைவோம். தேசிய தின வாழ்த்து.

மருத்துவமனைகளில் இரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் இரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my

0: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் FM தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் FM இன் வானொலி நாடகம்
1: ஜிம்முக்கு சிக்கான், ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான். ஏய் ஜிம்முக்கு சிக்கான், ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான் தானே, ஜிம்முக்கு சிக்கான்,
2: ஜிம்முக்கு
1: சிக்கான், ஜிம்முக்கு சிக்கான்,
2: ஜிம்முக்கு சிக்கான்,
1: ஜிம்முக்கு சிக்கான், ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான்,
2: ஜிம்முக்கு சிக்கான், ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான்,
1: ஜிம்முக்கு சிக்கான், ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான்,
2: ஜிம்முக்கு சிக்கான், ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான்.

0: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காட்டு சொல்வீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: ஆமாமா, நீங்க கட்டிருங்க, நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
1: இப்பனு பார்த்தா?
0: ஆமா, இதுக்கெல்லாம் என்ன நேரங்காலமா பாக்க முடியும்? நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
1: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
0: ஆ, தாராளமா போலாமே, உங்க காடியிலே போயிருவோமா?
1: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான். ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்மு நிறுத்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னல் எஃப்எம் கேக்குறீங்க.
1: மின்னல் எஃப்எம், இளமை புதுமை இனிமை.

யாராது? ஏத்தா, எங்க அக்கா வக வயசு வந்திருக்கா, இப்பதான் இழுத்துக்கிட்டு இருக்கா. இந்த கொட்டுக்காரங்க அங்க போனாங்க. வாயா அடியா.

நம் நாட்டில் 12 முதல் 17 வயதுக்குள் இருக்கும் சிறார்களில் 94 விழுக்காட்டினர் தினமும் இணையத்தை பயன்படுத்துறாங்க. இணையத்தின் மூலம் அவங்க நிறைய கத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாம இணைய துன்புறுத்தல் அல்லது இணைய மோசடிகளுக்கு அவங்க ஆளாகலாம். பக்கத்துல இருக்கிற நாமதான் அவங்களுக்கு அடிக்கடி இதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். இணையம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க. அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் தான். இல்ல, தொடர்பு அமைச்சும் MCMC தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குறாங்க.

0: ஒரு தோசை எடுத்துரு.
1: ஹலோ, ஹாய், எப்படி நீ இருக்க? இவ்ளோ நாளாச்சு.
0: மெதுவா சுத்தி, இவ்ளோ பேர் இருக்காங்க.
1: மெதுவா பேசுனா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. யுஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. சொல்லடி,
0: திருத்த முடியாது. ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறை வச்சு கேளுங்க.
1: என்னங்க, நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
0: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
1: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
0: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
1: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: குவாமுசாங், அங்கதான் நாங்க சியால் கியான் போனோம். ரொம்ப பசுமையான நினைவுகள்னு சொல்லலாம். நான் இருந்த தங்குன அந்த டாம்ல வந்து நாங்க ஒரு மூணு பேர் தான் தமிழவங்க, மத்தவங்க எல்லாமே மலாய்க்காரர்கள் சீனர்கள். நாங்க எல்லாம் ஒன்னா இருந்த அந்த நாட்கள் வந்து உண்மையாவே ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். நான் துணியை காய போட்டுட்டு வேற கூட்டாளி கூட கதை பேச போயிட்டனாலும் என்னோட மலாய்க்கார நண்பர்கள் வந்து அந்த துணியை எடுத்து வச்சிருந்தோம், மெஷின் சுத்தம் பண்ணிடுறதும், பிரேக்ஃபாஸ்ட் பழங்கள் கொடுப்பாங்கல்ல, எனக்கு வந்து வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும். என்னோட இன்னொரு மலாய் நண்பருக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஆப்பிள் ரொம்ப பிடிக்கும். வாழைப்பழம் இருக்கிற அன்னைக்கு அவங்க சேவ் பண்ணி எனக்கு எடுத்து வந்துருவாங்க, அப்புறம் இருக்கிற அன்னைக்கு நான் அவங்களுக்கு சேவ் பண்ணி எடுத்து போய் கொடுத்துருவேன். அப்புறம் எங்க கட்டல்லாம் பாத்தீங்கன்னா தனித்தனியா தான் இருக்கும், ஆனா ராத்திரி அதை இணைச்சு எல்லாரும் ஒன்னா படிச்சுக்கும். அது ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்வீட் திங்.
1: ஜாலோர்க மீலாங்கை பறக்க விடுவோம், மலேசிய ராய் பெருமை கொள்வோம்.
2: ஒரு கணம் போதும்

0: ஒரு நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடானி, வளமே வாழ்வின்பம்.
1: நீங்கள் FM இளமை புதுமை இனிமை. காலத்தால் அழியாத ஹிந்தி பாடல்கள்.

மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை.

0: அறிவியலும் ஆன்மீகமும் பேராசிரியர் டாக்டர் ஜெயபாலன்.
1: கோயிலுக்கு செல்வது, தேங்காய் உடைப்பது, கற்பூரம் காட்டுவது, இறைவனை வணங்குவது, இவை மட்டும்தானா ஆன்மீகம்? இல்லவே இல்லை. நாம் வணங்குகின்ற இறைவன் நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன சொல்லிக் கொடுக்கின்றார் என்பதை உணர்ந்து அவர் காட்டுகின்ற வழியில் நடப்பதுதான் உண்மையான வழிபாடு. அதனால் தான் நான் எப்பொழுதும் சொல்வேன், வழிபாடு என்பது இறைவன் காட்டுகின்ற வழியில் படுவதுதான் வழிபாடு. அந்த வகையில் நாம் ஆலயத்திற்கு சென்றவுடன் முதலில் வணங்குகின்ற விநாயக பெருமானின் திருவுருவமே ஒரு வாழ்வியல் பாடமாக திகழ்கிறது. அவருடைய பெரிய காதுகள் சொல்கின்றன, நிறைய கேள், நல்லதை தேர்ந்தெடுத்து கேள். அவருடைய சிறிய வாய் என்ன சொல்கின்றது? குறைவாக பேசு, கனிவாக பேசு. அவருடைய கூரிய கண்கள் சொல்கின்றன, கவனத்தோடு பார், தெளிவோடு முடிவெடு. அவருடைய தும்பிக்கை மிகவும் வலிமையானது, அதே நேரத்தில் நுட்பமான செயலையும் செய்யக்கூடியது. அது நமக்கு சொல்கின்றது, வலிமை மட்டும் போதாது, எங்கு வலிமையாக இருக்க வேண்டும், எங்கு மென்மையாக இருக்க வேண்டும் என்ற விவேகமும் வேண்டும் என்று. அவருடைய பெரிய வயிறு சொல்கின்றது, வாழ்க்கையில் வருகின்ற இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வேண்டும் என்று. விநாயகருடைய ஒற்றை தந்தத்திலும் ஓர் அழகான தத்துவம் இருக்கின்றது. வியாசர் சொல்லிய மகாபாரதத்தை எழுதும் பொழுது எழுத்தாணி உடைந்து போகவே விநாயகர் தனது தந்தத்தையே உடைத்து எழுத்தாணியாக்கி எழுதியதாக புராண கதை ஒன்று கூறுகின்றது. அது வரலாறா அல்லது புராணமா என்ற விவாதத்தை விட அதிலிருந்து நாம் தெரிகின்ற செய்தியை பார்ப்போம். யானைக்கு தந்தம் அழகு, அந்த அழகையே ஒரு அறிவு செல்வத்தை உலகிற்கு கொடுப்பதற்காக இழக்க துணிகின்றார் விநாயகர். இதில் எவ்வளவு பெரிய வாழ்க்கை தத்துவம் அடங்கியிருக்கின்றது தெரியுமா? நான் மட்டும் அழகாக வாழ வேண்டும் என்பதல்ல வாழ்க்கை, என்னால் இன்னொருவருடைய வாழ்க்கையும் அழகாக வேண்டும் என்பதே வாழ்க்கை. விநாயகருக்கு முன்னால் நாம் தோப்பு கரணம் போடுகின்றோம். கைகளை மாற்றி காதுகளை பிடித்து உட்கார்ந்து எழுகின்ற இந்த செயலில் உடல் இயக்கம், சமநிலை, கவனம், கைகால் ஒருங்கிணைப்பு ஆகிய அனைத்தும் இணைகின்றன. இதைத்தான் இன்றைக்கு பிரெயின் யோகா என்று குறிப்பிடுகின்றார்கள். நமது முன்னோர்கள் வழிபாட்டுக்குள்ளேயே உடலுக்கும் உள்ளத்திற்குமான பயிற்சியை இணைத்திருக்கின்றார்கள். அடுத்து விநாயகருக்கு நாம் சாத்தக்கூடிய அருகம்பு, அதன் தாவர இயல் பெயர் சைனோடான் டெக்டிகோலோன். அருகம்புள்ளில் ஃபிளாவினாய்ட்ஸ், பினாலிக் காம்பவுண்ட்ஸ் போன்ற தாவர வேதிப்பொருட்கள் உள்ளன. ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃபிளமேட்டரி போன்ற உயிரியல் செயல்பாடுகளுக்கான சாத்தியங்களும் கண்டறியப்பட்டுள்ளன. இதன் காரணமாக அருகம்புல் உடம்பில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கின்றது, மூளைக்கு செல்லக்கூடிய இரத்தம் அதிகமாக செல்கின்றது, இதனால் ஞாபக சக்தி அதிகரிக்கின்றது, மூளை சுறுசுறுப்பாக இருக்கின்றது, உடல் புத்துணர்ச்சி பெறுகின்றது. இந்த அறிவியல் காரணங்களாலும் ஆன்மீக நோக்கத்தில் விநாயகருக்கு நாம் அருகம்புல்லை சாத்துகின்றோம். மாணிக்க வாசக பெருமான் மிக அழகாக சொல்லுவார், அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. இறைவனை வணங்குவதற்கு கூட இறைவனுடைய அருள் வேண்டுமா? அந்த இறை அருளுக்கு ஒரு திருவுருவம் கொடுத்தால் அதை விநாயகராகவும் நாம் சிந்தித்து பார்க்கலாம். அதனால்தான் எந்த நல்ல செயலையும் இறைவனுடைய அருளை முன்னிறுத்தி அந்த இறைவனை, அந்த பரம்பொருளை விநாயகர் என்ற உருவத்தில் நாம் வணங்கத் தொடங்குகின்றோம். நண்பர்களே, அடுத்த முறை விநாயகரின் திருவுருவத்தை வணங்கச் செய்வதற்கு முன்பு அந்த திருவுருவம் சொல்லக்கூடிய வாழ்க்கையின் தத்துவத்தை சிறிது எண்ணி பாருங்கள். இறைவனை வழிபடுகிறோம் என்பது மட்டும் ஆன்மீகம் அல்ல, இறைவன் காட்டிய வழியில் படுவதுதான் ஆன்மீகம். அப்பொழுதுதான் சமயம் என்பது சடங்காக இல்லாமல் வாழ்க்கையாக மாறும். நன்றி.
0: அறிவியலும் ஆன்மீகமும்

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.
1: நான் வெளியூர்ல இருந்த நான் செய்த ஒரு அற்புதமான முடிவு தான், திருப்பி நம்ம நாட்டுக்கு வந்ததுதான். பிரெக்னண்டா இருந்ததுனால இங்க வந்துதான் நம்மளோட மெடிக்கல் சிஸ்டம் வந்துட்டு எவ்வளவு சிறப்பா இருக்குதுன்னு நான் அப்பதான் உணர்ந்தேன். எல்லாம் சொன்னாங்க வெளிநாட்டுல வந்து சூப்பரா இருக்கும் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம், இல்லவே இல்ல. நம்ம நாட்டுல உள்ள ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு அப்பதான் தெரிஞ்சிச்சு, அந்த அருமை பெருமை எல்லாமே நான் அப்பதான் உணர்ந்தேன். வரதுக்கு முன்னாடி நம்ம நாட்டுல உள்ளவங்களும் அங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, இங்க எவ்வளவு காமா இருக்குல்ல, இது எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு. ஆனா நான் சொன்னேன், வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு பக்கத்துல போயிட்டு யாருக்கிட்டச்சும் பேசுனா கூட பல வாட்டி யோசிக்க வேண்டியதா இருக்கு. அந்த வீட்டுல யாரு இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம அறிமுகமாயி பேசலாமா, அப்படி ரொம்ப நேரம் சிந்திக்க வேண்டியதா இருக்குது. ஆனா நம்ம நாட்டுல வந்து அப்படி யோசிக்கவே வேணாம். பக்கத்துல முன்னுக்கு வீடு எல்லாருமே வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸா ஃபேமிலியா பழகுறாங்க. ஆனா அங்க அப்படி கிடையாது. ஹாலிடேக்கு அந்த மாதிரினா நான் போலாம், அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அங்க வாழணும் அப்படின்ற பார்க்கும் பொழுது முடியல. எனக்கு மலேசியா தான் சிறந்த நாடா தெரிஞ்சு.
2: ஜாலோர்க மீலாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். மலேசியா தாய்லாந்து எல்லைப் பகுதியின் மேம்பாடு பாதுகாப்பு தொடர்பாக இரு நாடுகளின் பல்வேறு நிறுவனங்கள் மூலம் இருவழி ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீமுகமது ஹசான் தெரிவித்தார். மலேசியாவுக்கு 2 நாள் அதிகாரப்படி பயணம் மேற்கொண்டிருந்த தாய்லாந்து துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான ஷேஷாக் போங்கென்கோவுடன் இந்த விவகாரம் கலந்துரையாடப்பட்டதாக அமைச்சர் கூறினார். இவ்வேளை அண்ணா கிரகத்தவ் எரிமலை வெடிப்பை தொடர்ந்து இந்தோனேசியாவில் சிக்கியுள்ள 1500 மலேசியர்களுக்கு சிறந்த உதவிகளை வழங்க ஜகார்த்தாவில் உள்ள மலேசிய தூதரகம் முயல்வதாக அமைச்சர் தெரிவித்தார். அனுமதி கிடைத்த பின்னரே விமான நிறுவனங்கள் மீண்டும் செயல்பட தொடங்கும். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மலேசியர்களின் குடும்ப உறுப்பினர்களை பொறுமை காக்கும்படி அவர் வலியுறுத்தினார். இதனிடையே ஜகார்த்தாவில் உள்ள முதன்மை விமான நிலையமும் புலாவ் ஜாவாவில் 4 விமான தளங்களும் இன்று மீண்டும் செயல்பட தொடங்கும் என இந்தோனேசிய போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்துள்ளது. அண்ணா கிரகத்தவ் எரிமலை வெடித்து கரும்புகையை கக்கியதைத் தொடர்ந்து அந்நாட்டின் சில விமான நிலையங்கள் மூடப்பட்டிருந்தன. எல்னினோ வானிலை காரணமாக ஏற்பட்ட கடும் வறட்சியால் பனாமா கால்வாய் வழியாக அன்றாடம் செல்ல அனுமதிக்கப்படும் கப்பல்களின் எண்ணிக்கை மேலும் குறைக்கப்படலாம் என அந்த கால்வாயின் புதிய நிர்வாகி ஏசா எஸ்மினோ ட மரோத்தா தெரிவித்தார். நீர்த்தேக்கங்களில் நீரின் அளவு தொடர்ந்து குறைந்தால் அடுத்த ஆண்டு பிப்ரவரி அல்லது மார்ச் மாதங்களில் 32-29 அல்லது அதற்கும் குறைவாக குறைக்கப்படலாம் என அவர் கூறினார். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் 15 வயதிற்குட்பட்ட சிறார் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கும் வகையில் ஐரோப்பிய நிலையில் புதிய சட்டம் கொண்டுவரப்பட வேண்டும் என ஐரோப்பிய ஆணைய தலைவர் ஒர்சுல்லா ஒண்டலேயனிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். 15 வயதிற்குட்பட்டோருக்கான சமூக ஊடக தடையை பிரான்ஸ் முன்வைத்திருந்தாலும் அதை அந்நாட்டு அரசியலமைப்பு மன்றம் நிராகரித்தது. விளையாட்டு அமெரிக்க பொது டென்னிஸ் போட்டி. பிரான்ஸ் வாகையாளர் ரஷ்யாவின் மேரா அண்ட்ரேவா 5-7, 6-4, 6-3 என்ற செட் கணக்கில் சக நாட்டவர் அனஸ்தாசியா போட்டோபோவாவை வீழ்த்தி முதல் முறையாக காலிறுதிக்கு முன்னேறினார். அடுத்து அவர் குக்கோகாஃப் அல்லது எவா ஹோவிக் ஆகியோர் ஒருவரை எதிர்கொள்ள உள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: நிறம் காலை மணி ஆறாகி மூன்று நிமிடங்கள். இடம்பெறுவது தீன் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன்சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் டாக்டர் சயீத் இப்ராஹிம் அல் புகாரி அவர்கள் வழங்கும் சூரா அல் மாயிதா வசனம் மூன்றுடன் தொடங்குவோம்.

எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்

இன்றைய தினம் உங்களுக்காக உங்கள் மார்க்கத்தை பரிபூரணமாக்கிவிட்டேன். மேலும் நான் உங்கள் மீது என் அருட்கொடையை பூர்த்தியாக்கிவிட்டேன். இன்னும் உங்களுக்காக நான் இஸ்லாம் மார்க்கத்தையே தேர்ந்தெடுத்துள்ளேன். சாதா

0: நேர்களே, இன்று நமது தீன்ஸ்வை கானங்கள் எனும் நிகழ்ச்சியில் உஸ்தாஸ் முகமது சாலிம் அன்பேயி அவர்கள் வழங்கும் சிந்தனை துளிகள் சிலவற்றை செவிமடுப்போம்.
1: அன்பான சகோதர சகோதரிகளே, அருமையான வேளையில் நாம் எல்லாம் அரிய பல கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இது காலை நேரம், மிகவும் குளிர்ந்த காற்றும் இதமான மன அமைதியும் கிடைக்கின்ற நேரம் இது. அது மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்வில் முன்னேற்றத்தை காண வேண்டும் என்று பொருள் தேடி, அறிவு தேடி இன்னும் பல முயற்சிகளில் துவக்கம் செய்கின்ற நேரம் இது. இந்நேரத்தில் ஒன்றை நாம் செவிமெடுப்போம் வாருங்கள். உலகில் வாழ்கிற மனித இனத்தில் குறைபாடு உள்ள மனிதர்களும் வாழத்தான் செய்கிறார்கள். அந்த குறை அறிவிலா அல்லது உடல் உறுப்பிலா என்று பார்த்தால், உடல் உறுப்பில் குறை என்பது குறையல்ல, அறிவில் இருக்கின்ற குறைதான் குறை. ஊனம் என்பது உடல் உறுப்புகளில் அல்ல, அறிவில் இருப்பது தான். அறிவு என்ற இடத்தில் ஒரு பொருளாக எண்ணி பாருங்கள். அந்த அறிவு நல்ல சிந்திக்கின்ற திறமையும் செயல்படுகின்ற முறையும் அல்லாஹ் தந்திருக்கின்றான். ஆனால் அந்த அறிவின் மூலம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான். அடுத்தவர்களுக்கு நல்ல அறிவை கற்றுக் கொடுப்பதும், ஆழ்ந்த சிந்தனையை தருகின்ற அளவிற்கு அவர்களுக்கு நல்ல பாடங்களை கற்றுக் கொடுப்பதிலேயும், அல்லது அந்த அறிவின் மூலமாக அடுத்தவருடைய வாழ்வு சிறப்புற இருப்பதற்குண்டான வழிகாட்டுதலையும் இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு பொறாமைப்படுதல், ஏமாற்றுதல், பொய் பேசுதல், தற்பெருமை கொள்ளுதல், இப்படி தீய செயல்களுக்கு அந்த அறிவை பயன்படுத்துவதற்கிறதே, அதுதான் ஊனம், அதுதான் குறை.

அன்பான சகோதர சகோதரிகளே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், கண் தெரியாத ஒருவர் இந்த உலகத்தில் வாழ்கிறார், கண் பார்வை இழந்து விடுகிறார். ரெண்டு வகை இருக்கிறது. பிறக்கின்ற பொழுதே கண் பார்வை இழந்த பிள்ளைகளாகவே பிறந்து வாழ்நாள் முழுவதும் பார்வையின்றியே வாழ்ந்து மறைகிறார்கள். சிலர் இடைப்பட்ட காலத்தில் ஏதோ இடையூறின் காரணமாக பார்வையை இழக்கிறார்கள். இவர்களை பற்றியெல்லாம் அருமை நபிகளார் அவர்கள் அழகாக சொல்லி தருகிறார்கள். யாருடைய கண் பார்வை அல்லாஹ் போக்கிவிட்டானோ, அது மட்டுமல்லாமல் அவர்கள் அப்படி வாழ்ந்தாலும் அவருடைய வாழ்க்கையை பொருந்தி கொண்டு இருந்தால் மறுமையில், அதாவது கியாம நாளில், அவரை நரகத்தை பார்ப்பதையே ஹராமாக்கிவிட்டான், பார்ப்பதை விட்டுமே தடுத்து விட்டான் என்றார்கள். அப்படியென்றால் என்ன, அவர்களுக்கு நரகமே இல்லை என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். பாருங்கள், உலகத்தில் குற்றங்கள் தவறுகள் ஏற்படுவதற்கு முதல் படி கண் பார்வைதான். தவறு குற்றங்கள் பாவங்கள் நிகழாமல் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். காரணம், கண் பார்வை அவர்களுக்கு இல்லை, பார்க்க இயலவில்லை. பார்க்க இயலாமல், ஒன்றையும் பார்க்க முடியாமல் வாழ்ந்த காரணத்தால் அவர்களுக்கு பசி என்று வருகிற பொழுது உண்டார்கள், பருகினார்கள், ஓய்வெடுத்தார்கள், உறக்கம் வருகிற பொழுது உறங்கினார்கள். இதுதான் உலகத்தில் அவர்கள் எடுத்துக்கொண்ட பங்கு. அதனால் ஆகிரத்தில் மறுமையில் அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கிறது. பாருங்கள், எவ்வளவு அழகிய வாழ்த்து, எவ்வளவு அழகிய உயர்வான இடத்தை பெற்றுத்தருகிறார்கள் அல்லாஹ் இடத்திலிருந்து. நரகத்தை பார்க்காமல் போய் விடுகிறார்கள். அப்படியென்றால் சொர்க்கம் என்பதை சொல்லித் தருகிறார்கள்.

அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் வாழ்கின்ற சற்று உடலில் குறை உள்ளவர்களுக்கு வாழ்த்துக்களை அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அள்ளி தந்திருக்கிறார்கள். அதுபோன்று மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், பார்வையற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அவர்கள் செல்ல நேர்ந்தால் அவர்களை அழைத்து கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஏதாவது ஒரு அவர்கள் உதவி தேடி வந்தால் நம்மால் இயன்ற அளவு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஏனென்றால் அவர்களெல்லாம் சொர்க்கத்துக்கு செல்பவர்கள் அல்லவா? அதனால் அவர்களுக்கு உதவி செய்வது நம்மீது கடமை. அவர்களுக்கு உதவி செய்வதால் நம் வாழ்வு சிறக்கும். இந்த சிந்தனையோடு நம் வாழ்வை துவங்குவோமாக.

0: நேர்களே, இறைவன் எவரையும் அவரது சக்திக்கு மீறி சோதிப்பதில்லை. அவரவர் புரிந்த நன்மைகள் அவரவருக்கே உரியவை, அவரவர் புரிந்த தீமைகளும் அவரவருக்கே உரியவை. நல்லது நேர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரன் ஜாக்கிம்.
2: இளமை, புதுமை, இனிமை.
3: நிறம் காலைமணி 6:30.

0: வணக்கம். இன்னால் உங்களையும் எங்களையும் இணைக்கின்றது எல்லோருக்கும் இனிய வணக்கம். தெய்வீகன் புவனாவோடு இன்றைய காலை பொழுது இனிதே உங்களுக்காக தொடங்கி இருக்கின்றது.
1: காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க தெய்வீகன்?
0: நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப சிறப்பான ஒரு நாளை வந்து நம்ம தொடங்கி இருக்கிறோம். இந்த நாள் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கட்டும். திருவள்ளுவர் ஆண்டு 1057 பராபவ ஆண்டு ஆவணி திங்கள் 22 நாள் 2026 செப்டம்பர் 8 தேதி செவ்வாய்க்கிழமையில நம்ம எல்லாருமே சந்திக்கின்றோம்.
1: சரி, இந்த நாள் எல்லாருக்கும் வழக்கம் போலவே வழக்கம் போல அப்படின்றத விட நேத்து ஒரு மாதிரியாதான் இருந்துச்சு. இன்னைக்கு ரொம்ப சிறப்பான ஒரு நாள் அமையட்டும். ஒரு எறும்பு வந்து என்ன செஞ்சிருக்குன்னா உணவு துண்டை தூக்கிட்டு போயிருக்குது. அப்ப ஒருத்தர் சொன்னாரா, அது கீழே விழ விழ எடுத்து எடுத்து தலையில வச்சு தூக்கிட்டு போகும் போது சொன்னாரா, கீழே விழுது, நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு தூக்கி போட்டு போட வேண்டியதானே தூக்கி அப்படின்னு உடனே அவர் சொன்னார். அது அந்த எறும்பு சொன்னா, எத்தனை தடவை விழுந்துச்சுன்னு எண்றதுக்கு எனக்கு நேரம் இல்ல, இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு.
0: காலம் ஓடிக்கிட்டே இருக்கு, நமக்கு அதெல்லாம் கணக்கு போட்டு பாத்துட்டு இருக்க நேரம் இல்ல.
1: ஆமா,
0: நம்முடைய இலக்கு என்ன, எதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோமோ அதை நோக்கி போயிட்டே இருப்போம். வெற்றி மட்டுமே, இலக்கு மட்டுமே நம்முடைய கண்களுக்கும் சிந்தனைக்கும் வந்து சேரட்டும். அப்படிதான் நீங்களும் வெற்றியை தேடி போயிட்டே இருப்பீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம்.
1: ஆமா, வாங்க நிகழ்ச்சியின் முதல் பாடலுக்கு போக போறோம்.
0: முருகன் போற்றி பாடலோடு செவ்வாய்க்கிழமையை ரொம்ப மங்களகரமா ஆரம்பிச்சிடலாம்.

0: ஃபைனலில் உங்கள் நாளை இன்னும் விறுவிறுப்பாக்க, சுறுசுறுப்பாக்க உடற்பயிற்சி பயிற்றுனர் கோச் வின்குமார்.
1: வணக்கம், நான் கோச் வின்குமார் பேசுறேன். இன்னைக்கு நம்ம அடுத்த இன்னொரு வொர்க் அவுட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். சோ இன்னைக்கு வந்து நம்ம டோ டச் அப்படின்னு சொல்லுவாங்க. டோ டச் வந்துட்டு நம்மளோட உடம்புக்கும் நம்மளோட கால்களுடைய தசைகளுக்கும் பலப்படுத்துறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இது நம்ம ஏறக்குறைய 20 ரேப்ஸ்ல இருந்து 4 செட் வரைக்கும் நம்ம செய்யலாம். 20 தடவை 4 செட் நம்ம செய்யணும். நார்மலா நம்ம கீழே உட்காந்து கால்களை நீட்டி நம்மளோட கைகள் ரெண்டும் நம்மளோட கால் கட்டை விரல்ல தொட்டு வரணும். சோ அது ஏறக்குறைய நம்ம 20 தடவை நம்ம செய்ய செய்ய நம்மளோட உடம்புக்கும் இடுப்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கும். இதை எவ்ரிடே நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம். சோ நாளைக்கு மறுபடியும் இன்னொரு வொர்க் அவுட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன்.

0: உன்னால் முடியும், நிச்சயமா உங்களால முடியும். மணி இப்போ 6:40. இந்த மணி நேரம் பத்திரிகைகளில் வெளி வந்திருக்கக்கூடிய செய்திகளை நம்ம கண்ணோட்டம் இடக்கூடிய நேரம் தான்.
1: தொடக்கமாக மலேசியன் நண்பன் பத்திரிகையில் வந்திருக்கிற செய்தியை பார்க்கலாம்.
0: இன்றைக்கு கவனத்தை ஈர்க்கக்கூடிய செய்தி பார்த்தீங்கன்னா இரண்டாவது பக்கத்தில் வெளி வந்திருக்கின்றது. குறிப்பாக இதை பிள்ளை வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, சரியான் மாவட்டத்தில் அவசர காலம் அகன்றது, மாமன்னர் உத்தரவு அப்படின்ற செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது.
1: அதனையடுத்து மக்கள் ஓசையில் வந்திருக்கிற செய்தி, நாட்டில் புகை மூட்டம் மோசம் அடைந்திருக்கின்ற காரணத்தினால் தங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவதா இல்லையா என்பது இனி பெற்றோர் முடிவு செய்யலாம். பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் இருப்பதற்கும் பெற்றோருக்கு உரிமை வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: அடுத்தபடியாக கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய செய்தி, நேபாளத்திற்கு மலேசிய மரபணு நிபுணர்களை அனுப்ப நேபாள அரசின் ஒப்புதலுக்கு அரசு காத்திருக்கின்றது என்று வெளியுறவு அமைச்சர் வெளியிட்டிருக்கின்ற விவரத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது.
1: பேரிடர்கள் ஒரு புறம் இருக்க, இந்த எரிபொருள் பிரச்சனை ஒண்ணு இருக்குது இல்லையா, உலகளாவிய விநியோக அளவு குறைவாக இருந்தாலும் நம்ம நாட்டுல எரிபொருள் கையிருப்பு இந்த ஆண்டு இறுதி வரை போதுமானதாக இருக்கிறது அப்படின்னு பிரதமரின் பொருளாதார ஆலோசகர் நோரிஷ் அமுசின் சொல்லியிருக்கிறார்.
0: சரிங்க, இவை வந்திருக்கக்கூடிய செய்திகள், மற்ற செய்திகளை தெரிந்து கொள்ள பத்திரிகைகளை வாங்கி படிக்க மறக்காதீங்க. காலையிலே நீங்களும் நாங்களும் கதை பேச இன்னைக்கு என்ன தலைப்போட வந்திருக்கோம் அப்படின்னா,
1: கைபேசி பத்தி நிறைய தலைப்புகள் ஏற்கனவே நாங்க கொடுத்திருக்கோம். இந்த ஒரு தலைப்பு உங்களுக்கும் பொருந்துதான் பாருங்க. அதாவது நம்மளுடைய கைபேசியை, போது கைபேசியை பயன்படுத்துறோம் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா சில நேரங்களில் பாத்தீங்கன்னா வேலைக்காக தான் நம்ம அதிகமா பயன்படுத்துவோம். வேலையில மெசேஜ் அனுப்புறதா இருக்கட்டும், கையிலேயே கைபேசியிலேயே எல்லா வேலையும் முடிச்சிருவோம் நம்ம. சொல்லுங்க, உங்களுடைய கைபேசியை நீங்க அதிகமா பயன்படுத்துறது உங்கள் வேலைக்காகவா அல்லது உங்களுக்காகவா?
0: சரி, உங்களுக்காக பயன்படுத்துறதே இல்லை அப்படின்றீங்களா? கூப்பிடுங்க, உங்கள்கிட்ட தான் பேசுறதுக்காக காத்துட்டே இருக்கோம். எங்கெங்க வேலை எல்லாத்தையும் அதுலயே முடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தா சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3
1: அல்லது 4-7-6-8

காலையிலே கதை பேசலாம். ஒரு அறையில் நான்கு மெழுகுவர்த்திகள் எரிந்து கொண்டிருந்தன. வெளியில் மெதுவாக காற்று வீசிக்கொண்டிருந்தது. முதல் மெழுகுவர்த்தி, நான் அமைதி, இந்த காற்றை என்னால் தாங்க முடியாது, நான் அணைந்து விடுவேன் என்று சொல்லிக் கொண்டே இருந்தது. சிறிது நேரத்தில் காற்று வீசியதும் அது அணைந்து விட்டது. அடுத்ததாக இருந்த அன்பு என்ற மெழுகுவர்த்தியும், என்னாலும் இந்த காற்றை எதிர்த்து நிற்க முடியாது என்று சொல்லி அணைந்து விட்டது. மூன்றாவது மெழுகுவர்த்தியான அறிவும் காற்றின் வேகத்தை தாங்க முடியாமல் அணைந்து விட்டது. ஆனால் நான்காவது மெழுகுவர்த்தி மட்டும் காற்று எவ்வளவு வீசினாலும் சில நொடிகள் போராடி தொடர்ந்து எரிந்து கொண்டிருந்தது. அப்போது அந்த அறைக்குள் ஒரு சிறுவன் வந்தான். அடடா, மூன்று மெழுகுவர்த்திகளும் அணைந்து விட்டதே என்று வருத்தப்பட்டான். அதற்கு நான்காவது மெழுகுவர்த்தி அமைதியாக சொன்னது, வருத்தப்படாதே, நான் இன்னும் எரிந்து கொண்டிருக்கிறேன். என்னை வைத்து மற்ற மூன்று மெழுகுவர்த்திகளையும் மீண்டும் பற்றி வைத்துக்கொள். சிறுவன் அதை ஆச்சரியமாக பார்த்து பெயர் என்ன என்று கேட்டான். அது சிரித்துக் கொண்டே சொன்னது, என் பெயர் நம்பிக்கை. இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்ன? வாழ்க்கையில் அமைதி சில நேரங்களில் கலையலாம், அன்பு சில நேரங்களில் சோதிக்கப்படலாம், அறிவு சில நேரங்களில் நமக்கு கை கொடுக்காமல் போகலாம். ஆனால் நம்பிக்கை மட்டும் நம் மனதில் இருந்தால் அணைந்த வெளிச்சத்தையும் மீண்டும் ஏற்ற முடியும். எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதீர்கள். நம்பிக்கை இருக்கும் வரை வாழ்க்கையில் வெளிச்சம் நிச்சயம் இருக்கும். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நான் குணஸ்ரீ.

0: வணக்கம், இதெல்லாம் பேசுறதுக்காக பால கணேஷ் பொன்னையா வந்திருக்கிறாரு.
1: சொல்லுங்க பால கணேஷ், உங்க கைபேசி அதிகமா எதுக்குதான் நீங்க பயன்படுத்துறீங்க, வேலைக்கா உங்களுக்கா?
2: வேலைக்காக தான் முக்கியமா இருக்கும். இப்ப நான் வந்து ஒரு ஆசிரியராக இருக்க பாருங்க. முந்தி வந்து ஆரம்ப காலகட்டத்துல நமக்கு வாட்ஸ்அப்ல தான் வந்து முக்கவாசி அந்த வேலைகள் படு வந்து அந்த ஷேரிங் மெசேஜ் அப்படின்னு ஒரு ஒரு நான் வந்து ஒரு 2012 இந்த பணி ஆரம்பிச்சேன். அப்ப வந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்ல வந்து இந்த வாட்ஸ்அப் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகுச்சு. அப்ப அது டிபெண்ட் பண்ணிட்டு தான் நம்ம வேலையில இருக்கும். அதுக்கு முன்ன உள்ள காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆசிரியர்
0: நன்றி, பார்த்து போங்க பள்ளிக்கூடத்துக்கு, அப்பப்போ உங்களுக்கான நேரத்தை எடுத்துக்கோங்க.
2: நிச்சயமாக, நன்றி தேவிகா.

0: ஊதிய முறையில் வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்தும் அணுகுமுறைகள் ஆராயப்படுகின்றன. ஜகார்த்தாவின் முதன்மை விமான நிலையம் மீண்டும் செயல்பட தொடங்குகிறது. வணக்கம், சலாம். மலேசிய மடானி மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். புறநகர் சமூக மையம் PKD, தேசிய தகவல் பரவலாக்கல் மையம் நாடி ஆகியவற்றின் ஒருங்கிணைப்பு அமைச்சரவை கூட்டத்தில் கலந்தாலோசிக்கப்பட 1 மாதத்திற்குள் இறுதி செய்யப்பட வேண்டுமென துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அமர் சைட் அமிட்டி வலியுறுத்தியுள்ளார். அக்காலகட்டத்தில் மனிதவளம், சொத்துடைமை, நிதி, தரவு பகிர்வு போன்ற சிக்கல்களுக்கு தீர்வு காணப்பட வேண்டும். அந்த சிக்கல்கள் ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளுக்கு தடையாக இல்லாமல் இருப்பதை உறுதிப்படுத்த அது அவசியமாக என்றார் அவர். புறநகர் சமூகத்தினரின் பொருளாதாரத்தையும் மேம்பாட்டையும் வலுப்படுத்துவதற்கான ஒரு சூழலமைப்பை உருவாக்க அந்த ஒத்துழைப்பு வழிவகுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே நாடி PKD ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் முயற்சியில் அரசாங்கத்தின் கடப்பாடு வெளிப்படுகிறது என தொடர்பு அமைச்சர் டத்து ஸ்ரீஃபாமி ஃபாடில் தெரிவித்துள்ளார். மக்களுக்கு நலனை கொண்டு வரும் சேவை வழங்கலுக்கும் வளங்களின் பயன்பாட்டிற்கும் ஒருங்கிணைப்புக்கும் இதில் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதை அரசாங்க பேச்சாளருமான அவர் சுட்டிக்காட்டினார். நாடி கணினி சேவையையும் இணைய தொடர்பையும் வழங்குவதை கடந்து சமூக மேம்பாடு தகவல் மையமாக விரிவடைந்துள்ளது. அரசாங்க சேவையுடனும் வாய்ப்புகளுடனும் திறன்களுடனும் மக்களை இணைக்க நாடி செயல்படுகிறது என்றார் அவர். பொருளாதார வளர்ச்சி மக்களின் வருமான உயர்வில் பிரதிபலிப்பதை உறுதிப்படுத்த ஊதிய வழங்கலில் வெளிப்படைத்தன்மையான நியாயமான அணுகுமுறைகள் ஆராயப்படும் என பொருளாதார அமைச்சர் அக்மல் நசருல்லா முகமது நசீர் தெரிவித்துள்ளார். இளையோரும் தொழிலாளர்களும் நியாயமான ஊதிய பலனை பெறுவதை உறுதிப்படுத்த சம வாய்ப்பு கொள்கை பரிந்துரையும் பரிசீலிக்கப்படுவதாக அவர் கூறினார். மக்களின் செலவை ஈடுகட்டும் சம்பளம் வழங்கப்படுவதை உறுதிப்படுத்தும் உரிய அணுகுமுறையையும் அரசாங்கம் அறிமுகப்படுத்தும் என்றார் அவர். மலேசியா தாய்லாந்து எல்லைப்பகுதியின் மேம்பாடு பாதுகாப்பு தொடர்பான இரு நாடுகளின் பல்வேறு நிறுவனங்கள் மூலம் இருவழி ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என வெளியுறவு அமைச்சர் டத்து ஸ்ரீ முகமத் அசான் தெரிவித்துள்ளார். வளங்களின் விரயத்திற்கு வித்திடும் இரு நாட்டு நிறுவனங்களுக்கு இடையேயான முரண்பாட்டை தவிர்க்க அந்த விவகாரம் முக்கியமானதாக கருதப்படுகிறது. மலேசியாவுக்கு 2 நாள் அதிகாரப்படி பயணம் மேற்கொண்டிருந்த தாய்லாந்து துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான ஷேஷாக் புவாங்கெட் கோவுடன் இந்த விவகாரம் கலந்துரையாடப்பட்டதாக அமைச்சர் கூறினார். இவ்வேளை அன்னா கிரகத்தாவ் எரிமலை வெடிப்பை தொடர்ந்து இந்தோனேசியாவில் சிக்கியுள்ள 1500 மலேசியர்களுக்கு சிறந்த உதவிகளை வழங்க ஜகார்த்தாவில் உள்ள மலேசிய தூதரகம் முயல்வதாக டத்து ஸ்ரீ முகமத் அசான் தெரிவித்துள்ளார். அனுமதி கிடைத்த பின்னரே விமான நிறுவனங்கள் மீண்டும் செயல்பட தொடங்கும். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மலேசியர்களின் குடும்ப உறுப்பினர்களை பொறுமை காக்கும்படி அவர் வலியுறுத்தியுள்ளார். அங்குள்ள மலேசியர்கள் அனைவரும் பாதுகாப்பாக உள்ளதாக உத்தரவாதம் அளித்த அவர் விமான பயணங்களில் மட்டுமே தடை ஏற்பட்டுள்ளதாக கூறினார். இதனிடையே ஜகார்த்தாவில் உள்ள முதன்மை விமான நிலையமும் புலாவ் ஜாவாவில் 4 விமான தளங்களும் இன்று மீண்டும் செயல்பட தொடங்கும் என இந்தோனேசிய போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது. அன்னா கிரகத்தாவ் எரிமலை வெடித்து கரும்புகையை கக்கியதைத் தொடர்ந்து அந்நாட்டின் விமான நிலையங்கள் மூடப்பட்டன. தற்போது அங்கு கரும்புகையின் தாக்கம் தணிந்துள்ளது. இதன் பயனாக அந்நாட்டில் விமான பயண சேவைகள் கட்டங்கட்டமாக தொடர்கின்றன. நேபாளத்தில் பேரிடரில் பலியானோரின் உடல்களை அடையாளம் காண உதவ மரபணு சோதனை நிபுணர்களை அனுப்ப அந்நாட்டு அரசாங்கத்தின் அனுமதிக்காக மலேசியா காத்திருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டத்து ஸ்ரீ முகமத் அசான் தெரிவித்துள்ளார். அதற்கான விண்ணப்பம் நேபாளத்து அரசாங்கத்திடம் முன்வைக்கப்பட்டுள்ளது. தேடி மீட்கும் பணி நிறைவடைந்த பின் மரபணு சோதனை வழியாக அடையாளம் காணும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் கண்டறியப்படாத மலேசியரின் குடும்ப உறுப்பினர் வழங்கியுள்ள மாதிரிகளை மீட்கப்பட்டுள்ள உடல்களுடன் இணைப்பார்ப்பதற்கு மரபணு குழு அவசியம் தேவைப்படும் என்றார் அவர். மின்நிலம் ஈத்தான அமைப்பில் செயல்படுத்தப்பட்டுள்ள இலக்கவியல் கையொப்ப பயன்பாடு கட்டங்கட்டமாக பொதுமக்களை உட்படுத்திய விவகாரங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என இயற்கை வள சுற்றுச்சூழல் அமைச்சின் நிலம் நில அழிவு புவிசார் பிரிவு செயலாளர் டத்து முகமது யாசிரியா தெரிவித்தார். நில நிர்வாகம் இலக்கவியல் மயமாக்கப்பட்டதன் மூலம் இணையம் வாயிலான செயல்பாடுகள் எளிதாக்கப்பட்டுள்ளன. அத்துடன் நில உரிமை பதிவுகளின் பாதுகாப்பும் நெறியும் நம்பகத்தன்மையும் வலுப்படுத்தப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
1: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
2: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
3: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
0: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
3: தேசிய கோட்பாடு ருக்கன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
2: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: ஜப்பானில் 11 வட்டாரங்களில் பெய்த கனமழை காரணமாக 3661 பள்ளிகள் மூடப்பட்டன. சிபாவில் அதிகபட்சமாக 894 பள்ளிகளும் டோக்கியோவில் 739 பள்ளிகளும் மூடப்பட்டதாக கல்வி அமைச்சு தெரிவித்தது. இதனிடையே ரயில் சேவைகள் 20 முதல் 30 விழுக்காட்டிற்கு குறைக்கப்பட்டுள்ளதால் டோக்கியோ பெருநகர பகுதியில் 140,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டனர். ஜப்பான் வானிலை ஆய்வு நிறுவனம் டோக்கியோவிற்கு தெற்கே உள்ள ஈஷூ தீவு கூட்டத்தில் அமைந்துள்ள நிஜிமா ஒஷிமா தோஷிமா பகுதிகளுக்கு நிலச்சரிவு தொடர்பான 5ஆம் நில அவசர எச்சரிக்கையை விடுத்துள்ளது. பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் 15 வயதிற்குட்பட்ட சிறார் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கும் வகையில் ஐரோப்பிய நிலையில் புதிய சட்டம் கொண்டுவரப்பட வேண்டுமென ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வொண்டலேயனிடம் கேட்டுக்கொண்டுள்ளார். 15 வயதிற்குட்பட்டோருக்கான சமூக ஊடக தடையை பிரான்ஸ் முன்வைத்திருந்தாலும் அதை அந்நாட்டு அரசியலமைப்பு மன்றம் நிராகரித்தது. எனினும் சிறாரை பாதுகாக்கும் நோக்கில் ஐரோப்பிய ஒன்றிய சட்டத்திற்கு இணங்க புதிய சட்டத்தை உருவாக்க அந்த விதியை அனைத்து ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளிலும் ஒருங்கிணைக்க வேண்டுமென மேக்ரான் வலியுறுத்தினார். ரஷ்யாவும் வடகொரியாவும் இரு நாடுகளின் எல்லையை இணைக்கும் முதல் பாலத்தை அதிகாரப்படியாக திறந்துள்ளன. டூமென் ஆற்றின் மீது அமைக்கப்பட்டுள்ள அந்த புதிய பாலம் நாள் ஒன்றுக்கு 300 வாகனங்கள் வரை செல்லும் திறன் கொண்டது. அதிகரித்து வரும் சரக்கு பயணிகள் போக்குவரத்தை கையாளும் வகையில் அது வடிவமைக்கப்பட்டுள்ளது. அந்த திட்டம் மோஸ்கோவுக்கும் பியாங்யாங்கிற்கும் இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்தும் என ரஷ்ய பிரதமர் மிக்கேல் மிஷுஸ்தின் கூறினார். ஹெல் நினோ வானிலை காரணமாக ஏற்படும் கடும் வறட்சியால் பனாமா கால்வாய் வழியாக அன்றாடம் செல்ல அனுமதிக்கப்படும் கப்பல்களின் எண்ணிக்கை மேலும் குறைக்கப்படலாம் என அந்த கால்வாயின் புதிய நிர்வாகி எலா எஸ்பெனோட்டே மரதா தெரிவித்தார். உலக கடல் வர்த்தகத்தில் சுமார் 5 விழுக்காட்டை கையாளும் பனாமா கால்வாயில் தற்போது அன்றாடம் அனுமதிக்கப்படும் கப்பல்களின் எண்ணிக்கை 36 செப்டம்பர் நடுப்பகுதியில் 32 குறைக்கப்பட்டுள்ளது. நீர்த்தேக்கங்களில் நீரின் அளவு தொடர்ந்து குறைந்தால் அடுத்த ஆண்டு பிப்ரவரி அல்லது மார்ச் மாதங்களில் அந்த எண்ணிக்கை 29 அல்லது அதற்கும் குறைவாக குறைக்கப்படலாம் என அவர் கூறினார். விளையாட்டு 2026 ஸ்லாங்கூர் பாராசுக்மா ஷாலாம் யுஐடிஎம் அரங்கில் நடைபெறும் இதில் தடகள போட்டிகளில் சபா 14 தங்கங்களை வென்றது. நேற்று ஆடவர் T20 மும்முறை தாண்டுதல் பிரிவில் எஜோ குதோஹா 13.95 மீட்டரை பதிவு செய்த வேளை ஆடவர் ஈட்டி எறிதல் பிரிவில் அஸ்பி பிஸ்தானி 30.24 மீட்டரை பதிவு செய்து தங்கம் வென்றார். இதற்கிடையில் மலாக்காவைச் சேர்ந்த முகமது அஃபிக்ஸ் இஸ்வான் ஆடவர் 400 மீட்டர் T46 பிரிவில் 54.07 வினாடிகளில் பந்தயத்தை தூரத்தை கடந்து தங்கம் வென்றதுடன் தேசிய சாதனையையும் படைத்தார். ஊதிய முறையில் வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்தும் அணுகுமுறைகள் ஆராயப்படுகின்றன. ஜகார்த்தாவின் முதன்மை விமான நிலையம் மீண்டும் செயல்பட தொடங்குகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
4: நாளில் இன்று
5: 2001 இன்றைய நாளில் 21வது தென்கிழக்காசிய விளையாட்டு போட்டி சி விளையாட்டை குவாலாலம்பூர் புகிட் ஜாலில் தேசிய அரங்கில் பேரரசர் சுல்தான் சலாஹுடின் அப்துல் அசீஸ் ஷா அதிகாரப்படியாக தொடக்கி வைத்தார். 1989 August 20-31 நடைபெற்ற போட்டியை அடுத்து மலேசியா 5வது முறையாக இப்போட்டியை நடத்தும் பெருமையை பெற்றது. இம்முறை 10 நாடுகளைச் சேர்ந்த 4166 விளையாட்டாளர்கள் 32 பிரிவுகளில் பங்கேற்றனர். ஈராண்டுக்கு ஒருமுறை நடைபெறும் இந்த விளையாட்டு விழா September 17 நிறைவடைந்தது. 557 வீரர்களை கொண்ட மலேசிய குழு வரலாற்றில் முதன்முறையாக ஒட்டுமொத்த வெற்றியாளர் பட்டத்தை வென்றது. மலேசியா 111 தங்கப்பதக்கங்கள், 75 வெள்ளி பதக்கங்கள், 85 வெண்கல பதக்கங்களை வென்று இந்த சாதனையை படைத்தது. இந்த வெற்றி இளைஞர் விளையாட்டு அமைச்சு ஏற்பாடு செய்த ப்ரொஜெக்ட் கமிலாங் 2001 திட்டத்தின் மூலம் கிடைக்க பெற்ற சிறந்த அடைவு நிலையாகும்.
4: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: புதிய மனிதா பூமிக்கு வா அப்படின்னு எந்திரன் படத்தில் இருந்து எடுக்கப்பட்ட பாடல். எல்லோருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கு செப்டம்பர் 8 செவ்வாய்க்கிழமையில சந்திக்கிறோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க நாள் எல்லாம் எப்படி ஆரம்பமாகிருக்கு?
1: சரியாக செப்டம்பர் 8 சொல்லும் போது இன்றைக்கு பிறந்தநாள் கொண்டாட உங்க எல்லாருக்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.
0: வணக்கம் மின்னல், உங்களை அப்படியே உற்சாகப்படுத்துறதுக்காகவே காத்துட்டு இருக்கு. வாங்க காலையிலேயே ஒரு கதையோட நாங்க வந்திருக்கிறோம்.
1: அதாவது இந்த திறமை அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாரும் ஒரு வகையில ஒவ்வொரு துறையில திறமைசாலிகள்.
0: ஆமா,
1: இந்த பேசுறது அப்படின்னு வரும் பொழுது எல்லாருனாலயும் அது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதாவது ஒரு வேலை இடத்துலயோ எந்த ஒரு துறையிலயா இருந்தாலும் நல்ல சிறப்பா இருப்பாங்க. ஆனா ஒரு மீட்டிங்னு வந்துட்டாங்க இல்ல, இப்போது பாத்தீங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு நடந்துச்சுன்னா யூத் நம்மள கூப்பிட்டுருவாங்களோ, நம்மள பேச சொல்லிடுவாங்களோ, இந்த பேசுறதுனாலே பயப்படுவாங்க.
0: ஆமா, நம்ம கூட்டாளிங்க மத்தியில நம்முடைய வட்டத்துக்கு மத்தியில நல்லா பேசுவோம். திடீர்னு எங்கேயாவது பிரதிநிதிச்சு போக சொல்றாங்க, இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படிலாம் சொல்லுவாங்களே, இந்த மாதிரி பொது இடத்துல ஒன்னு பத்தி பேசணும் முடியுமா, இது வந்து பிரதிநிதிச்சு போக முடியுமா, ஐயோ ஆளை விடுங்க சாமின்னு கையெடுத்து கும்பிட்டு காணா போயிருவாங்க.
1: ஒரு ஃபேவல் நடக்குது, ஒரு பிரதிநிதி நிகழ்ச்சி நடக்குது, வாங்க நீங்க வந்து பேசுங்க. ஐயோ நான் பேசுறது
0: என்ன விட்டுருங்க.
1: ஒரு 4 பேர் முன்னாடி பேசுறதுக்கு அப்படி தயங்குவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நானும் பழகல. அது வந்து குறைபாடுன்னு சொல்ல முடியாது, சில பேர் அதை பழகல அப்படின்னு கூட சொல்லலாம்.
0: ஆனா அதுவே அவங்களோட வட்டத்துக்குள்ள பாத்தீங்கன்னா அப்பா நல்லா பேசுவாங்க. இப்ப பொதுவா நம்ம பிள்ளைங்கள சின்ன சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க வெளியில வந்து ரொம்ப அமைதியா இருப்பாங்க. அப்ப அப்பா அம்மா கிட்ட ரொம்ப அமைதி பிள்ளை, அவங்க சொல்லுவாங்க என் வீட்டுக்குள்ள வாங்க அப்பதான் தெரியும். அப்படி
1: இந்த பேச்சு திறமை அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா வெளியிடங்களை வேலை இடத்துக்கு போனாலும் சரி, ஒரு துறையில இருந்தாலும் சரி, நம்ம பேசணும் இல்லையா. அதனால உங்கள் மத்தியில இல்ல நீங்களா கூட இருக்கலாம், நம்மள கூப்பிட்டுருவாங்களோ பேசுறதுக்கு அப்படின்னு ஒரு பயப்படுற ஆளை பாத்திருக்கீங்களா, இல்ல நீங்க தானே அது?
0: வாங்க கூப்பிடுங்க, உங்ககிட்ட தான் பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்க போறோம். 3-2-2-8-2-5-7-3-3-4-7-6-8. ஹாய் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்குங்க, அனன்யா சக்கரபோதி பாடிய பாடல் தான் அலெக்சான்னு வந்துட்டு இருக்கு. அலெக்சா பாட்டு வருமா?

0: பயிற்சிகள் குறித்த விவரங்களுடன் தொழில்நுட்ப நிபுணரும் பயிற்றுநருமான புவனா சுப்பிரமணியம்.
1: வணக்கம். இந்த வார எபிசோடில் மனித வள அமைச்சகத்தின் கீழ் HRD Corp அறிமுகப்படுத்தியுள்ள ஒரு முக்கியமான தேசிய மனித வள மேம்பாட்டு முயற்சி பற்றி தான் நான் உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். பீஸ், அதாவது ப்ரோக்ரெசிவ் எக்ஸலரேஷன் ஃபார் கேப்பபிலிட்டி அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி. இந்த முயற்சி சமீபத்தில் மனித வள அமைச்சர் டத்தோ ஸ்ரீ ரமணன் அவர்களால் அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. மேலும் 2026 ஆண்டிற்காக மட்டும் 100 மில்லியன் அலோகேஷன் இந்த முயற்சிக்காக ஒதுக்கி இருக்கிறாங்க. இந்த பீஸ் முயற்சியோட முக்கிய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மலேசியர்களுக்கு தற்போதைய இண்டஸ்ட்ரி மற்றும் ஃபியூச்சர் எக்கனாமிக்கு தேவையான திறன்களை வழங்கி வேலை வாய்ப்பு திறனையும் நிலையான தொழில் வாழ்க்கையும் மேம்படுத்துவதுதான். இந்த முயற்சி கீழ பல முக்கியமான பகுதிகள் வந்து இடம் பிடிச்சிருக்கு. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா, TVET அண்ட் டெக்னிக்கல் ஸ்கில் டெவலப்மெண்ட், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டிஜிட்டல் எக்கனாமி ஸ்கில்ஸ், ப்ரொஃபஷனல் சர்டிபிகேஷன், அப்ஸ்கிலிங் அண்ட் ரீஸ்கிலிங் ப்ரோக்ராம்ஸ், கிக் எக்கனாமி ஒர்க் ஃபோர்ஸ் டெவலப்மெண்ட், MSME and Entrepreneur Development, Youth Talent Development, Community-Based Inclusive Program, பல முக்கியமான ட்ரெய்னிங் மற்றும் கெப்பபிலிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து கொடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த முயற்சியில பள்ளி படிப்பை நிறுத்தியவர்கள், வேலை தேடி கொண்டிருக்கும் இளைஞர்கள், கிக் எக்கனாமியில் வேலை செய்பவர்கள், B40 சமூகத்தினர், தனித்து வாழும் தாய்மார்கள், தொழில் முறை நிபுணர்கள், சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவர்கள் போன்ற பல தரப்பு மக்களுக்கு பயனளிக்கிறதுக்காக தான் இதை வடிவமைச்சிருக்கிறாங்க. இது வந்து ட்ரெய்னிங்கா மட்டும் நம்ம பார்க்காம இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் எக்ஸ்போஷர், ப்ரொஃபஷனல் சர்டிபிகேஷன், வேலை வாய்ப்பு மேம்பாடு மற்றும் தொழில் முன்னேற்ற வாய்ப்புக்கு ஒரு முக்கியத்துவமாக தான் கருதப்படுது. மொத்தத்துல பாத்தீங்கன்னா, மலேசியர்களோட திறனை மேம்படுத்தி ஃபியூச்சர் ரெடி வொர்க் ஃபோர்ஸ் உருவாக்கும் ஒரு முக்கியமான தேசிய முயற்சி. இந்த வருடம் 2026 அரசாங்கம் ஒதுக்கியுள்ள இந்த 100 மில்லியன் வாய்ப்பை மக்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதையும் நான் இங்க வந்து உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகிறேன். மேலும் தகவலுக்கு www.hrdcorp.gov.my/pays என்ற அகப்பக்கத்தை போய் பாருங்க. அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திப்போம். நன்றி. புவனா சுப்பிரமணியன்.

0: திருபதி ராசாலி பாடல பாடி இருந்தாங்க. மணி 7:30 ஆயிருச்சு. இன்னைக்கு காலையில ரொம்ப சுவாரஸ்யமான ஒன்னு கேட்டிருந்தோம், இந்த மேடையில பேசுறது பொது இடத்துல பேசுறதுனா ஐயோ ஆள விடுங்க சாமி என்ன கூப்பிடாதீங்க அப்படின்ற நபரா நீங்க இல்ல உங்களை சுத்தி யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டிருந்தோம்.
1: ஆமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில இருந்திருப்பாங்க. அதாவது பலருக்கு பொதுமக்கள் முன்னாடி வந்து பேசுறதுக்கு பயமா இருக்கும், அவங்களுக்கு கருத்து நல்ல கருத்தா இருக்கும், சொல்ல முன் வர மாட்டாங்க. எல்லாரும் நம்மள பாப்பாங்களே, எல்லாரும் நம்மள தான் நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னு கவனம் செலுத்துவாங்களே அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்கு எப்போதுமே இருந்துகிட்டே இருக்குமா?
0: சரி, இப்படிப்பட்டவங்க நீங்க எங்களுக்கு கூப்பிடலாம். 0-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. இந்த ஆல் இன் ஆல் அழகுராஜான் ஒரு படம், சித்ரா தேவி தெரியுமா உங்களுக்கு?
1: மழையில் நினைய தயார்,
0: எவ்வளவு தைரியமா வந்து பாடுவாங்க. அவங்களுக்கு அந்த பாடுற திறமையே தனித்திறமை வருங்க.
1: அவங்களுக்கு பாட தெரியாது ஆனா பாட வருவாங்க. இந்த மாதிரி சில பேருக்கு பேச தெரியும் ஆனா விஷயமே இருக்காது அவங்க பேச.
0: ஆமா, சில பேர் வந்து அவ்வளவு தைரியமா முன்னுக்கு வந்துருவாங்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வருவாங்க. அந்த மாதிரி நபர்கள் கிட்ட பேச காத்துட்டு இருக்கோம். இப்ப அந்த நகைச்சுவை கேட்டுட்டு ஒரு பாட்டியும் கேட்டுட்டு வந்துருவோம். அதுக்கப்புறம் உங்க கூட பேசுறதுக்காக காத்துட்டு இருக்கோம்.
2: தேவி பிரியாவின் இளைய நிலா இசைக்குழு சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன்.
3: என்ன குளிர் ஜோரமா?
4: சாரி, ஏன் இப்படி சொதப்பறீங்க? கரெக்டா வாசிங்க.
3: ஓ, அதான பாத்த அங்க ஏதோ பிரச்சனை. ஓகே ஓகே.
5: இந்த குரலை தான் ராத்திரி முழுக்க பாட வச்சு கேப்பீங்களா எம்டி சார்?

0: ஆல் இன் ஆல் அழகுராஜா படத்துக்காக எடுக்கப்பட்ட பாடல். சித்ரா தேவி மாதிரி தைரியமா நம்ம பேசணும், பாடணும். மணி இப்போ 7:36 ஆயிருச்சு.
1: சரி, இதற்கிடையில சொல்லியிருந்தோம், இப்போ உங்களுக்கு திறமைகள் இருக்கலாம், ஆனா சில பேருக்கு பேசணும் அப்படின்னு வந்தாலே உடல் நடுக்கம் ஆயிரும், பயம் வந்துரும், ஐயோ எல்லாரும் நம்மள பாக்குறாங்களே அப்படின்னு பேசவே மாட்டாங்க, ஒளியுவாங்க. இதுலயும் நம்மள கூட்டக்கூடாது பேசுறதுக்கு, அப்படிலாம் அவங்கள வந்து தற்காத்துக்குவாங்க.
0: உங்க பேர்ல ஒருத்தவங்க வந்திருக்காங்க, புவனா.
1: ஆனா என் பேர்ல இப்படி இருக்கலாமா ஒருத்தவங்க?
0: புவனா விஜய்
2: விட்டுருங்க அப்படின்னு சொல்றவங்க நாங்க.
0: ஏன் இங்க நல்லா பேசுறீங்க?
2: ஆமா, போன்ல பேசுவேன், தனி எல்லாரும் கூட என்ன வேணாலும் பேசுவேன். பட் முன்னுக்கு அட்டாச்சி பேசணும், மேடையில பேசணும்னா நர்வஸ் ஆயிரும், குரல் ரொம்ப நடுங்க ஆரம்பிச்சிடும்.
1: இந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்திருக்குங்களா?
2: கண்டிப்பா நிறைய சம்பவம் நடந்திருக்கு. ஏதாச்சும் விஷயத்த பேச சொல்லுவாங்க, சரின்னு கான்ஃபிடன்ட் முன்னுக்கு போயிருவேன். பட் அங்க போய் நின்னு எல்லாமே டோட்டலா பிளாங்க் அவுட் ஆயிரும்.
0: தெரியாத முகங்கள் நிச்சயமா அப்படிப்பட்ட சூழலை எதிர்கொண்டிருப்பீங்க, என்னதான் செய்வீங்க?
2: அங்க போய் நின்னுட்டு எல்லாரையும் பார்த்து சிரிச்சிட்டு
1: இருப்பேன்.
2: அப்புறம் பேச வந்தது எல்லாமே டோட்டலா மறந்துடும். அங்குள்ளவங்களே கன்ஃபியூஸ் ஆயிருவாங்க, இவங்களுக்கு பேச தெரியுமா பேச தெரியாதா அப்படி ஒரு க்வெஸ்சன் மார்க் வந்துடும் எல்லாருக்குமே.
0: ஆனா அங்கிருந்து வந்து உட்கார்ந்தோட கட கடன்னு பேச முடியும்.
2: ஆமா,
1: சரி, இப்ப என் கேள்வி
2: என்ன பேசினாலும் எல்லாருக்கும் நல்லா பேசுவேன், பட் ஸ்டேஜ்ல ஆளுங்க முன்னுக்கு கொஞ்சம் நர்வஸ் ஆயிரும்.
1: சரி, இப்ப என் கேள்வி என்னன்னா, இப்போ ஒரு மேடையில எல்லாரும் உங்களை பாக்குறாங்க, என்ன பயம் வருது உங்களுக்கு பேசுறதுக்கு? எதனை எதை நினைச்சு பயப்படுறீங்க, எதை நினைச்சு உங்களுக்கு பேச வரல அந்த இடத்துல?
2: செல்ஃப் கான்ஃபிடன்ட் அது கொஞ்சம் குறைவா இருக்கு. செல்ஃப் கான்ஃபிடன்ட்
1: முடியும்.
2: முடியும் நினைப்பேன், அப்படிதான் ரொம்ப கான்பிடன்ட் போய் ஒரு இடத்துல நிப்பேன், அங்க ஆஹான்ட்டு இருக்கோம்.
0: முடியும் போனா இன்னும் கொஞ்ச நாள்ல பேசுவோம் அதை பத்தி, சரியா?
1: சுத்தி உள்ளவங்க கூட இப்படி இருக்கலாம்.

0: முத்து படத்திலிருந்து மனு சுஜாதா குரல் ஏ ரஹ்மான் இசையில வந்து பாடல் 7:45. உங்களுக்கு பொதுவா வெளியில எல்லாத்துக்கும் பேசுறது கொஞ்சம் பயமா, திடீர்னு ஒரு மைக்க கொடுத்துட்டாங்க, ஐயோ என்ன விட்டுருங்க, ஆள விடுங்க அப்படின்னு ஓடக்கூடியவங்களா நீங்களா? இதை பத்தி பேசிட்டு இருக்கோம்.
1: சரி, அதாவது கூட்டங்கள்ல பேசாம அமைதியா இருக்கிறவங்க வந்து திறமசாலிகள் இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது, மிகப்பெரிய திறமசாலியா இருப்பாங்க. ஆனா ஒரு சின்ன குறைபாடு என்னன்னா, அவங்க கிட்ட அந்த தன்னம்பிக்கை கொஞ்சம் குறைவா
0: இருக்கும்.
1: அதாவது தன்னை எல்லாருமே பாக்குறாங்க, அப்புறம் நம்ம ஏதாவது உளறிடுவோமோ அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை அவங்களுக்கு குறைவா இருக்கு.
0: வெளியில கொண்டு வராத ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போய் வைக்குதுன்றாங்க. ரொம்ப தடுமாற்றம் ஆயிரும், பயம் வந்துருமோ
1: நினைக்கிறாங்க. மொழி வந்து அவங்களுக்கு சரியான வார்த்தையை நான் பயன்படுத்துறேன்னா அப்படின்றதும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையா
0: இருக்கு. சரி, ஆனா என்னன்னா, அதெல்லாம் நம்ம உடைச்சிட்டு வரணும்னா பேசிதானே ஆகணும். இப்ப இல்லைன்னா நம்மளாம் எவ்வளவு கஷ்டப்பட்ட ஆரம்ப காலகட்டத்துல டைப்பிங்ல இருந்து டச் விமலா வந்திருக்கிறாங்க, பேசுவாங்க கிட்ட
2: ரொம்ப பயப்படுவேன்.
0: ஏன்
2: நல்லா பேசுவேன், என்கிட்ட யாரும் மைக் கொடுத்தாங்களோ இல்ல கூட்டத்துல பேச சொன்னாலோ குரல் ரொம்ப வளர ஆரம்பிச்சு.
1: ஏன் பயமா இருக்கும் உங்களுக்கு எல்லாம் உங்களை பாக்குறாங்க அப்படின்றதுனாலயா?
2: அப்படி அப்படி இல்ல, நிறைய கூட்டத்தெல்லாம் பண்றோம், ஒரு பதட்டம் ஏற்படும் எனக்கு. அதனால நல்லா பேசுறேன்னால என்ன பேசவே முடியாது, நல்லா பேசுவேன் தடுமாற்றம் ஆயிரும்.
0: என்ன செய்வீங்க?
1: நன்றி.

0: பயமே கிடையாது.
1: ஒரு சில நிகழ்ச்சி ரெண்டு இடத்துல போனோம்னா அப்புறம் ஆரம்பம் அப்படி பழகிருச்சு.
2: ஆனா ஆரம்பத்துல இருந்துச்சு,
1: ஆரம்பத்துல பதட்டம் தான், எல்லாம் நர்வஸா இருக்கும், நர்வஸ் சொல்லுவாங்க. அப்புறம் அது ஒரு ரெண்டு மூணு நேரம் ஃபங்க்ஷன்ல போனோம்னா அப்புறம் பழகிருச்சு.
0: ஏன்னா போற நிகழ்ச்சி எல்லாம் உங்களை பேச வைப்பாங்களா எப்படி?
1: இல்ல, சில நேரங்கள்ல வந்து பாட்டு படிக்க கூப்பிடுவாங்க. நான் பாட்டு படிப்பேன், நீங்க நல்லா பாட்டு படிப்பீங்களா அப்படின்னு பாட்டு படிப்பேன். அது பழகிருச்சு அப்படி. அந்த 500 பேர் 1000 பேர் தான்
0: எனக்கு. அந்த 5 நிமிஷம் பேசுங்க அப்படின்னா நீங்க அரை மணி நேரம் பேசக்கூடிய ஆற்றல் கொண்டவர்.
1: இல்ல, 10 நிமிஷம் தான் பேசுறேன்.
0: பரவாயில்லையே,
2: ஆனா வளர்த்துக்கிட்டீங்க. இந்த மாதிரி நீங்க நல்லா பேசணும், பயப்படக்கூடாது, அந்த ஸ்டேஜ் பயம் அப்படின்றத.
1: அப்புறம் போகும் பழகிடும்,
0: பழகிருச்சு, அதுவே தானா பழகிரும். என்ன சொல்றீங்க?
1: இன்னொருத்தர்
0: நம்ம கூட தொடர்புல இருக்கிறாரு,
2: சொல்லுங்க சுரேஷ்.
3: ஹலோ, வணக்கம்
0: சுரேஷ். வணக்கம். நீங்க அந்த மாதிரியா இல்ல வேற யாராவது உங்களை சுத்தி இருக்கிறவங்களா?
3: என்னோட வயசு.
0: ஓ, அப்படியா? பயப்படுவாங்களா?
3: பயப்படவே மாட்டாங்க.
0: ஓ, பயப்படவே மாட்டாங்களா?
3: அவங்ககிட்ட என்ன பண்ண, ஒரு ஃபங்க்ஷன் போறோம்.
1: ஒரு பாட்டி சாப்பிட்டு இருக்காங்க.
3: அந்த டேபிள்ல வந்து ஒரு நல்ல ஒரு ருசியான சாப்பாடு இருக்கும். நம்ம வந்து ஓசிப்போம், ஏ என்ன சாப்பாடு நல்லா இருக்கேன்னு. ஆனா அவங்க வந்து ஓசிக்க போறாங்க நேரம் அந்த டேபிள் போய், அது என்ன சாப்பாடு, என்ன ஆர்டர் பண்ணி கேக்குறாங்க.
0: ஓ, நம்ம வந்து வெயிட்டர் கூப்பிட்டு கேப்போம் அவங்க என்ன சாப்பிடுறாங்க. இவங்க அப்படி இல்ல,
2: சுவாரஸ்யமான கேரக்டரா இருக்காங்க அவங்க.
3: இவங்க இப்ப நாங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போனோமா, இவங்க இருந்தாலும் அந்த ஃபங்க்ஷனுக்கு கலகலன்னா இருக்கும்.
0: சரி, முதல் முறை நீங்க திருமணமான பிறகு இவங்க கிட்ட இந்த மாதிரி குணாதிசயங்கள்லாம் இருக்குன்னு கண்டுபிடிச்சீங்களே, எப்படி இருந்துச்சு உங்களுக்கு?
3: உனக்கே எனக்கு அவங்க கிட்ட இந்த குணம் இருக்கிறதா, எனக்கு அவங்களை பிடிக்கும்.
0: ஓ,
2: பிடிக்குமா?
0: அதனாலதான் பிடிச்சிருக்கு.
3: 2012 லவ் போனோம், 2015 தான் கலை பண்ணோம்.
0: சரி, இந்த 5 வருஷம் எப்படி பேசுறாங்கன்னு பாத்துட்டு இருந்தீங்களா? எப்படி
3: பேசுறதே நல்லாதான் இருக்கும். என்ன, ஏன்னா நார்மலா ஏதோ ஒரு வெட்டிங் போனா இவங்க இருந்தா அவங்க ஃபேமிலி சந்தோஷப்படும். ஓ, ஜிஜி வந்துட்டாங்க, அவங்க பேர் ஜிஜி. ஓ, ஜிஜி இருந்தா நல்லா இருக்கும்ல, இந்த கலகலன்னு இருக்கும், ஏதாச்சும் செய்வாங்க, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவங்க.
2: சரி, இப்ப நீங்க புகழ்றீங்க தானே அவங்களை அழைச்சி எங்க கிட்ட?
3: ஆமா,
0: அடுத்த தடவை மின்னல் ஏதாவது நிகழ்ச்சினா உங்களை தான் தொடர்பு கொள்ளணும். உங்க மனைவியை கொஞ்சம் அனுப்பி வைங்க. அவங்களே ஒரு அறிவிப்பாளரா சேர்த்துக்கிறோம்.
3: நல்லபடியா சந்தோஷமா இருக்கு.
2: நன்றி, உங்ககிட்ட பேசுறது மகிழ்ச்சி. வணக்கங்க.
3: ஓகே, வணக்கம் வணக்கம்.

வணக்கம். சலாம் மலேசிய மடானே. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். தொடக்கமாக புகை மூட்ட நிலவரம். காலை 7:30 வரை சரியான் பகுதியில் காற்று மாசு குறியீடு IPU 303 என்ற ஆபத்தான நிலையை பதிவு செய்தது. அதேவேளை கோச்சிங், சமரஹான், ஸ்ரீ அம்மன் ஆகிய பகுதிகளில் காற்றின் தரம் மிகவும் ஆரோக்கியமற்ற நிலையில் இருப்பதாக மலேசிய காற்று மாசு குறியீட்டு மேலாண்மை அமைப்பு குறிப்பிடுகின்றது. 7 மாநிலங்களில் 27 இடங்களிலும், கூட்டரசு பிரதேசங்களில் 3 பகுதிகளிலும் API ஆரோக்கியமற்ற நிலையில் உள்ளது. குறைந்த கரிம வெளியேற்றம் கொண்ட வான் போக்குவரத்து முறைக்கு மாறுவதற்கான மலேசியாவின் கடப்பாட்டிற்கு ஏற்ப நாட்டின் வான் போக்குவரத்து துறையில் கரிம வரியை செயல்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்து இன்னும் ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக போக்குவரத்து அமைச்சர் அந்தனி லோக் தெரிவித்தார். கிழக்கு கரை ரயில் திட்டம் ECR சேவைக்கான கட்டணம் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை. தொடர்புடைய மதிப்பீடு, அனுமதி போன்ற நடைமுறைகள் நிறைவடைந்த பின்னரே போக்குவரத்து அமைச்சு அதற்கான கட்டணத்தை அறிவிக்கும் என்று மலேசிய ரயில் நிறுவனம் கூறியது. பேரா அகர் இப்பகுதியில் காணாமல் போனதாக அறிவிக்கப்பட்டிருந்த டிரான்ஸ் GBB மலையேறி குழுவைச் சேர்ந்த 6 நேற்றிரவு பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். அவர்கள் அனைவரும் நல்ல நிலையில் இருப்பதாக கிரேக் மாவட்ட காவல்துறை தலைவர் சூப்பரிண்டெண்டன்ட் அப்துல் சமத் அத்மான் தெரிவித்தார். பிரிட்டனில் புலம்பெயர்ந்தோரின் வருகையை தடுக்க போராட்டக்காரர்கள் முயன்றதை தொடர்ந்து அரசியல் வெறுப்பை தோண்டுவதை நிறுத்தும்படி பிரதமர் ஆண்டி பர்ன்ஹாம் தொழிலாளர் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை வலியுறுத்தியுள்ளார். சிறு படகுகள் கடப்பதற்கான புதிய தடமாக தென் இங்கிலாந்து உருமாறும் என அதிகாரிகள் ஐயுறும் வேளை இந்த போராட்டம் விடுத்தது.